பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் சிலுவையிலே அவரோடு அடிக்கப்பட்டு விட்டது. நாம் வாசிக்க கேட்ட எல்லா வசனங்களிலுமே கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஒரு விசுவாசியும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாகிவிட்டது என்பது தெளிவாகிறது. இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட ஒரு விசுவாசி இணைக்கப்பட்டவனாயிருக்கிறான். இப்பொழுது அவன் போராடி வெற்றி பெறுகிறதில்லை. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றியை அனுபவிக்கிறான். இப்படி கிறிஸ்துவுக்காக வாழ அர்ப்பணிப்பது மன விருப்பத்தின் அடிப்படையிலே அர்ப்பணிக்கும் ஒரு அர்ப்பணம். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. கலாத்தியர் 5:25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவோம். கலாத்தியர் 5:16 நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான கிரேக்க மூல வார்த்தையும் இந்த 25 நடக்கவும் கடவும் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையும் வித்தியாசமானது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைக்கான பொருள் என்னவென்றால் தொடர்ந்து நடப்பது அல்லது சரியான எட்டுகள் எடுத்து வைத்து நடப்பது. 16 நாம் ஆவியிலே நடப்பதற்கான அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. 25 நடக்க கற்றுக்கொள்வதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரப்பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? அதாவது முயற்சி செய்தோம், விழுந்தோம், முயற்சி செய்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நடக்க கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நடப்பது என்பது ஒரு பாதத்திற்கு முன் அடுத்த பாதத்தை எடுத்து வைப்பது. ஒரு முழங்கால் மற்றொரு முழங்காலை பார்த்து சொன்னதாம், இப்பொழுது என்னை முன்னாலே நீ அனுமதித்தால் அடுத்த முறை நான் உன்னை அனுமதிப்பேன் என்றதாம். அதுதான் நடப்பது என்பது. ஒரு காலுக்கு முன்னாலே அடுத்த காலை எடுத்து வைப்பது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க கற்றுக்கொண்டீர்கள் என்பதை குறித்து யாராவது உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தினார்களா? அல்லது எப்படி நடப்பது என்பதை கற்றுக்கொள்ள எந்த பள்ளிக்கும் நீங்கள் சென்றீர்களா? சிறு பிள்ளைகளை உயரமான ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து எப்படி நடப்பது என்று நடப்பதை குறித்த தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து, நடப்பதை குறித்த அதிகாரப்பூர்வமான செய்திகளை குறித்தும், நம்முடைய கால் எலும்பு எப்படிப்பட்டது, தசை எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் விளக்கி கொடுத்தும் தரையில இறக்கிவிட்டால் அந்த குழந்தையால் நடக்க முடியுமா? முடியாது. அது முயன்று தோற்று முயன்று முயன்றுதான் நடக்க கற்றுக்கொள்கிறது. உங்கள் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ நடக்க பயில்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லது இந்நாட்களிலே கூட உங்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு குழந்தை நடக்க முயற்சிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்க முயற்சி செய்கிறது, கீழே விழுந்து அடிபடுகிறது, குழந்தை அழுகிறது. ஆனால் அதற்காக இங்கே நடக்க முடியாது என்று அது உட்கார்ந்து விடுகிறதில்லை. நடக்க பயின்ற பிறகு பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கிறார்கள், எந்த உயரமான இடங்களிலேயும் ஏற ஆரம்பிக்கிறார்கள். ஆவியில் நடப்பதற்கும் இவ்வாறுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல முகாம்களுக்கும் சிறப்பு கூட்டங்களுக்கும் கடந்து செல்கிற பலர் அநேக நோட்டு புத்தகங்களிலே தாங்கள் கேட்பவைகள் எல்லாவற்றையும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்கிற எல்லா குறிப்புகளையும் எழுதி வைத்திருப்பார்கள். என்றாலும் அவர்கள் அவ்வாறு வாழுகிறதில்லை. பிரச்சனை என்ன? ஆவியிலே நடக்க பழக வேண்டும். இவ்வாறு கூறுவதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் முதலாவது துவங்க வேண்டும். ஏன் இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க துவங்கக்கூடாது? இப்பொழுது நான் ஆவியிலே நடக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பதற்கு அவரையே நான் சார்ந்து கொள்ளப் போகிறேன் என்று ஏன் நீங்கள் இன்றே சொல்லக்கூடாது? ஒருவேளை நான் விழுந்து போவேனே என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, உண்மைதான், நீங்கள் விழலாம். அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எத்தனை முறை நான் விழுந்து போவேன் என்று கேட்கலாம். அது எனக்கு தெரியாது, இன்னமும் நானும் விழுகிறேன். ஆனால் ஆவிலே நீங்கள் நடக்க பழகுவது என்பது அதுதான். அது ஒன்றே ஒன்றுதான் வழி. நீங்கள் ஆவிலே நடக்க முதலடி எடுத்து வைத்து பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்பிக்கையோடு துவங்குங்கள். பூரணமாய் உங்களை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அது மனமுவந்து நீங்கள் செய்யும் ஒரு செயலாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும், ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என்னுடைய சொந்த பலத்தினாலே என்னாலே நடக்க முடியாது, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலன் இல்லை, ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் வாஞ்சிக்கிறேன், நீர்

என் மூலமாக வாழும் என்று ஒப்புக்கொடுங்கள். கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பிரியமானவர்களே, தேவன் அற்புதமானவர், அவர் மிக அருமையானவர். ஆனால் நானோ நீங்களோ அவ்வாறு அருமையானவர்கள் அல்ல. அவரே நாம் தொழுது கொள்ளத்தக்கவர். என்றாலும் நாம் நடக்க துவங்குவோம். சிறு பிள்ளைகளைப் போல அவரை சார்ந்து நடக்க துவங்குவோம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டுவதென்றால் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சவால் விடுவது. அவ்வாறு நாம் வாழ அழைக்கப்படவில்லை. உயர்வான நம்முடைய நாற்காலிகளை விட்டு கீழே இறங்கி ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்வோமாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலூன்களின் உதவியினாலே நேரை மேலே உயரமாக தூக்கப்படும் ஒரு வாழ்க்கை அல்ல. அது அனுதினமும் நாம் நடக்கும் ஒரு வாழ்க்கை. ஒரு காலுக்கு முன்னாலே இன்னொரு காலை எடுத்து வைத்து நடக்க பயிலுதல். பரிசுத்த ஆவியானவரே, எல்லா காரியங்களுக்கும், சின்ன காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் நாம் சார்ந்து வாழும் ஒருவராய் இருக்க வேண்டும்.

0: இப்பொழுது நாம் கலாத்தியர் 6 அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த நிறுவத்தின் இந்த இறுதியான அதிகாரம் நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதலின் 3 பகுதிக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவதும் பிரமாணத்தின் அடிப்படையிலே நான் வாழ்வதும் என்றால் அது கிருபையிலிருந்து விழுவதாகும். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தினாலேயே நடந்து ஆவியினாலே கனி உண்டாகும் வாழ்க்கை வாழ்வது சிறந்தது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடப்பதென்றால் என்ன என்பதை சிந்தித்தோம். அது நாம் துவங்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. நாம் விழுந்து போனாலும் தொடர்ந்து நாம் நடக்க பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவன் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது யார்? இது எந்த ஒரு கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவளையும் குறிக்கும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லும் பொழுது இடறுவதை குறித்து இது பேசுகிறது. இது ஒருவேளை பெரிய பாவம் எதையும் குறித்து சொல்லவில்லை, ஆனால் ஒரு தடுமாற்றத்தை குறிக்கிறது. ஒருவன் அவ்வாறு தவறு செய்துவிட்டால் என்ன செய்வது? ஆவிக்குரியவர்கள், தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறவர்கள் சில இடங்களிலே தவறிவிடும் விசுவாசிகளை அடித்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வருகிறதில்லை. பொதுவாக என்ன சொல்கிறோம்? குற்றம் சாட்டுகிறோம், குறை கூறுகிறோம். ஒரு விசுவாசியை பாவத்திலே தவறும் பொழுது அவன் தன் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். சாந்த ஆவி ஆவியின் கனி. குற்றம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைதான் மத்தேயு 26:39 கெத்செமனே தோட்டத்திலே இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார் என்று கூறப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் தடுமாறுவது. ஒரு விசுவாசி குற்றத்தில் அகப்படும் பொழுது அவன் தடுமாறுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் ஏசாயா 63:9 இருக்கிறது. வாசிக்கிறேன் ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். சமீபத்திலே கிடைக்க பெற்ற மிக பழமையான ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், மீண்டும் கூறுகிறேன், சமீபத்திலே கிடைக்க பெற்றிருக்கிற மிக பழைய ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருகிறார். நான் தடுமாறி கீழே விழும்பொழுது அவர் தடுமாறுகிறதில்லை, அவர் கீழே விழுகிறதில்லை, அவர் நெருக்கப்படுகிறதில்லை. அவர் என் அருகிலே இருந்து என்னை தூக்கி விடுகிறார், என்னை தூசி தட்டி விடுகிறார். மீண்டும் நான் துவங்க என்னை உற்சாகப்படுத்துகிறார், என்னை ஊக்கப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நமக்கு அருகிலே இருந்து நெருக்கப்படாத பாதிக்கப்படாத ஒருவர் நம்மோடு இருக்கிறார். இது எவ்வளவு ஆறுதலான ஒரு செய்தி இல்லையா? கலாத்தியர் 6:1 சீர் பொருந்த பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கான பொருள் உடைந்து போன எலும்பை சரி செய்வதற்கு இணையானது. ஒருவர் கீழே விழுந்து கால் எலும்பு முறிந்து விடும் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களை அப்படியே வேதனையிலே விட்டுவிட்டு கடந்து செல்வீர்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள், அந்த உடைந்து போன எலும்பை சரி செய்ய வேண்டும் என்கிறார். அவனை மீண்டுமாக நிலை நிறுத்த வேண்டும் என்கிறார். இது சாந்தமுள்ள ஆவியோடே செய்யப்பட வேண்டிய ஒன்று. உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயங்கர குடிகாரனாயிருந்த ஒரு சகோதரர் அற்புதமாக மாற்றம் பெற்றார். அவர் ஒரு ஊழியக்காரரானார். அவருடைய பணி மிக கடினமான ஒரு பணியாயிருந்தது. தாங்க முடியாத அழுத்தத்தினாலும் சோதனையினாலும் ஒரு இரவு அவர் மீண்டுமாய் குடித்து விட்டார். தன்னுடைய நிலைமையை குறித்து மிகவும் வெட்கப்பட்ட அவர் அந்த ஆலயத்தின் ஆளுகை குழுவை கூடி வரச் செய்தார். அவர்களிடத்திலே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். நான் இந்த பணியிலிருந்து விடுதலை பெற்று செல்ல விரும்புகிறேன் என்றார். அவர்களுக்கு அது மிக ஆச்சரியமாயிருந்தது. ஏன், எதற்கு என்று கேட்டார்கள். அவர் மனம் திறந்து, கடந்த இரவிலே தான் எப்படி குடித்து விட்டேன், ஒரு போதகர் குடிப்பது சரியான காரியமல்ல என்பதை விவரித்தார். எனவே நான் என்னுடைய பணியை ராஜினாமா செய்கிறேன் என்றும் அவர் கூறினார். அவர் உண்மையாகவே தன்னுடைய நிலைமையை குறித்து வெட்கப்படுகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த அற்புதமான ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரை அரவணைத்து அவருடைய தோள்களின் மேலே கைகளை வைத்து, வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். தொடர்ந்து அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து, இன்று நான் கேட்ட செய்தியைப் போல இத்தனை வல்லமையான ஒரு செய்தியை நான் இதுவரை கேட்டதே இல்லை என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய மனிதர்களாய் இருந்தார்கள். உடைந்து போன எலும்பை ஒட்ட வைத்தார்கள், தூக்கி நிறுத்தினார்கள். அந்த ஆளுகை குழுவினர் இருந்த இடத்திலே வேறு சிலர் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஊழியரை தூக்கி எறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் அந்த ஊழியரை மீண்டும் உன்னதமான ஊழியத்திற்கு என்று எடுத்து நிறுத்தினார்கள். தேவன் மிக வல்லமையாக தொடர்ந்து அவர் மூலமாய் செயல்பட்டார். கலாத்தியர் 6:1 இரண்டாவது பகுதியிலே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? சீர்பொருந்த பண்ணும் பொழுது சாந்தமுள்ள ஆவியோடே அப்படி செய்ய வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் ஆவியின் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அதோடு சாந்தமும் இருக்கும். மேலும் கலாத்தியர் 6:1 அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று ஒருவர் செயல்படும் பொழுது, அந்த குற்றத்திலே ஆகப்பட்ட சகோதரனோ சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினாலே, சாந்தமுள்ள ஆவியோடே, மனத்தாழ்மையோடே, கவனத்தோடே இந்த சீர்பொருந்த பண்ணும் பணியை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, தவறி போனவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள். எனவேதான் அதை குறித்து பவுல் இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு விழுந்து போன சகோதரனுக்கு சகோதரர்கள்தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். அதேபோல ஒரு சகோதரி விழுந்து போயிருப்பார்கள் என்றால் சகோதரிகள் தான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் எதிர்பாளரோடு கூட ஆலோசனைக்காக நாம் கடந்து செல்லக்கூடாது. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு வாக்கியமாக இது பலரால் கருதப்படுகிறது. ஏனென்றால் 5 பார்க்கும்பொழுது அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கூறலாம். பிரியமானவர்களே, கிரேக்க மொழியிலே 12 பாரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தமிழிலே பாரம் என்ற ஒரே வார்த்தையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது எதை வெளிப்படுத்துகிறது? பல்வேறு விதமான பாரங்கள் இருக்கிறது. சில பாரங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். சில பாரங்களை நாம் தான் சுமக்க வேண்டும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. பாரம் என்பது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பொதுவாக இருக்கிற ஒரு காரியம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் உண்டு. நம்மிலே எல்லாருக்கும் மிகுந்த செல்வம் இல்லை, ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் நல்ல சுகம் இல்லை, ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் தாளந்துகள் இல்லை, ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. சிலருடைய சரீரத்திலே சில அங்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள், தங்கள் காதுகளினாலே கேட்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் திடகாத்திரமான கால்களோ திடகாத்திரமான கைகளோ இல்லை. நாம் எல்லாருமே பார்ப்பதற்கு மிக அழகானவர்கள் என்று சொல்ல முடியாது. நம் எல்லாருக்கும் ஒரே விதமான இரத்தம்தான் ஓடுகிறது என்று சொல்லலாம். ஆனால் அதுவும் ஒன்று போலில்லை. அவைகளிலும் வித்தியாசம் இருக்கின்றன. பல காரியங்கள் நமக்கு ஒன்று போல இல்லாவிட்டாலும் நம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று கூறுகிறோம் இல்லையா, அதுபோலத்தான். பிரான்ஸ் தேசத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஒவ்வொருவருக்கும் தன் தன் பாரம்தான் மிக கனமானது என்று எண்ணிக்கொள்கிறான் என்பதுதான் அந்த பழமொழி. சிறு பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாய் ஊழியம் செய்கிற ஒரு பெண்மணி சிறு பிள்ளைகளுக்கும் பாரம் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மனுக்குலத்திற்கு பாரம் பொதுவானது. நம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. என்றாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான பாரங்கள் இல்லை. நம்முடைய பாரங்கள் வித்தியாசமானவைகளாய் இருக்கின்றன. பவுலிங்கே செய்வதென்ன, நமக்குள்ள பாரங்களை இரண்டு விதமான பாரங்களாய் பிரிக்கிறார். ஒன்று நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பாரங்கள், அல்லது பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள். அடுத்ததாக நாமே சுமக்க வேண்டிய பாரங்கள். நாம் பகிர்ந்து கொள்ள முடியாதவை அவை. கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிற பாரங்கள் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியிலே நாம் கவனிப்போம் என்றால் பேரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கனமான ஒன்றை குறிக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 20:12 இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த இவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த இடத்திலே இந்த பேரோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையிலே எருசலேமிலே திருச்சபை மண்டம் கூடிய பொழுது அங்கே ஒரு தீர்மானம் செய்தார்கள். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 15:29 அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாரம் மற்றவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு பாரம், அதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாரம். எந்த ஒரு பழுவையும் இருவர் தூக்கும் பொழுது அது பாதியாகிறது. இன்றைக்கும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒருவேளை தனியாக உங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாரத்தை மற்றவர்களும் சுமக்கும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சில வேளைகளிலே மற்றவர்கள் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டே. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். அதே வேளையிலே நாம் சுமக்க தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு இருப்போம் என்றால் அதை சுமக்க வேண்டியவர்களிடத்திலே கொடுத்து விடவும் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். நாம் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிற பாரம் எப்படிப்பட்ட பாரம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அந்த பாரம் பாதி பாரமாகுமா, அல்லது தேவையில்லாத ஒரு பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மற்றொருவர் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாரம் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வருவோம். நாமும் மற்றவருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய அன்புள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மாம்சத்தின் கிரியைகளை உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அப்புறப்படுத்தி ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்க நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க நீரே எங்களுக்கு அருள் செய்தருளும். தூக்கிவிட வேண்டியவர்களை நாங்கள் தூக்கிவிடுகிறவர்களாய் இருக்கவும், எடுத்து நிறுத்த வேண்டியவர்களை எடுத்து நிறுத்தவும், மற்றவர்களுடைய பாரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யவும் கரிசனை உள்ளவர்களாக எங்களை மாற்றும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் நம்முடைய பாரங்களை எத்தனை விதமாக பிரிக்கின்றார்? இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் நம்முடைய பாரங்களை எத்தனை விதமாக பிரிக்கின்றார்? ஆப்ஷன் ஏ 2 விதமாக, ஆப்ஷன் பி 3 விதமாக, ஆப்ஷன் சி 5 விதமாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வீத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? சரீர பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? முயற்சி செய்தோம், விழுந்தோம், மீண்டும் முயற்சி செய்தோம், நடந்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி பாவத்திலே தவறும் போது அவன் தன் இரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் அவிசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று நீங்கள் செயல்படும் போது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதினாலே சாந்தமுள்ள ஆவியோடே கவனத்தோடே நீங்கள் செயல்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டு. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருவாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26.

ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்கிறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்கிறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்தில் கூப்பிட்டேன் நான் நெருக்கத்தில் கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்டேன் என் சத்தத்தையே விசாலத்தில் வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்லையா ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறேன். எனக்கு அதே போலதான் வாழ்க்கை ஆசை நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்னு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள்மேல இருக்கிறேன், பயமே இல்லை எனக்கு, நெருக்கமே இல்லை, ஒன்னு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில எங்கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

0: Super básica. Super. ஆமா. எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லாருக்கும்ப்பா.
1: பெருக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஆமா.

ஒருத்தர் சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாதீங்க, சொல்றீங்க கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோல்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும். அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலைப்படாத. நீ வாட்டுக்கே கூட சேர்ந்து டிராவல் பண்ணு, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்தது தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குடத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உள்ளே பார்த்து கை நீட்டினோன்னு புஸ்தகம் சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுவோட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபாரம் பரணும். அப்பா அவள் நினைச்சு நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன், அவள் சுமக்கறக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க, குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, அந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்த ஆசையா. டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நிக்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேரு கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடைக்கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்குமே

உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுகள் உயிர்ந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள் சில உபத்திரவங்கள்லாம் வரும், ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்ப நீங்களும் நானும் எம்மாத்திரம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டவர் சொல்ல, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்னியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23 4 வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்னியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி, நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீர். சூப்பரா இருக்குல்ல? எங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

புத்தம்

0: அற்புதங்களை செய்தவர் அவ்வளவு பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன்
1: நான் தான்.
0: நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்.
0: அட, நான் தான்,
2: நான் தான்.
0: அட, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தாம்மா,
2: நான் தான்
0: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
0: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா, அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் வாசிராசா.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு, இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேயா? வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா? அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா? கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.

ஏக்கம் ஏக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் வரக்கூடாது. நீர் தேக்கமா தான் இருக்கணுமே தவிர தேங்கி போயிடக்கூடாது. நாங்க ஒவ்வொருவரும் நீர் தேக்கமாக மகிமை ஆண்டவரை தேக்கி வைக்கிறவர்களாக, எங்க போனாலும் உங்க குளோரிய அப்படியே கடத்துகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. புழல் நீர்த்தேக்கம், பூண்டி நீர்த்தேக்கம் போல ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் தேக்கமாக, மகிமையின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்குகிறவர்கள் அல்ல தேக்கமாக, குட்டையாக அல்ல நதியாக பொங்கி பிரவாகிக்கணும், பிரவாகிக்கணும் டேமாக. எதை பார்த்த ஜாம் ஆயிடக்கூடாது. ஜாம் ஆயிட்டாங்க, ஜாம் இல்லை டேமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க டேமா வச்சிருங்க ராஜா. எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்க நீங்க கொப்பளிக்கணும், நீங்க பொங்கணும், பிரவாகிக்கணும். ஐயோ என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்பா. அப்பா சொற்ப வருமானத்தையோ நிறைய வருமானத்தையோ பேங்க்ல போட்டு முதலீடு செய்யறது போல நீங்க கொடுக்கிற வெளிச்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. எழுதி எழுதி வைக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை பயிற்சி செய்ய, அதை கடைபிடிக்க, அதை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல

ஏக்கமை சின்னவனை ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற காலம் the time has come. Pastor, beloved servants of God, the time has come. Time has come. நேரம் வந்து விட்டது. தேவரீ எழுந்தருள். சியோனுக்கு இறங்குவேன். அதற்கு நீர் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய தேவ மனுஷிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஒவ்வொருவருக்கும் முன்னும் தொடை உண்டு. தடை அல்ல, தடையை மாற்றி முன்னன் தொடையை தந்து தடைகளை உடைக்கிற தளக்கர்த்தர் தளபதி. முன்னாடி போறீங்க ஆயுததாரி மாதிரி, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல பின்பதாகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க நாங்கள் ஊதாரி அல்ல, நாங்கள் ஆயுததாரி. ஆயுததாரி ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறட்டும். எந்த தாய் தம் மகனுக்காக கண்ணீர் வடிச்சு ஊதாரியா இருக்கிறானோ, எந்த ஆண்டவரே மனைவி மாறு கணவனுக்காக இப்படி குடிச்சு ஊதாரியா தெரிகிறார் என்று அப்படின்னு அழறாங்களோ. அப்பா, கணவரை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இப்படி ஊதாரியா இருக்கிறானே. எத்தனை தாய்மார அழறாங்கப்பா வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு, எத்தனை மனைவிமார அழறாங்க கணவர் இப்படி சித்திரவதப்படுத்துறாரு. இவங்க எல்லாம் ஒரு ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று நீர் ஜெபிக்க வைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க தளபதியா முன்னாடி போறப்ப பின்பதாக வருகிற ஆயுததாரியா ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இது போன்ற சாட்சிகளை நாங்க நிறைய கேட்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர், என் பிள்ள, என் கணவர் ஊதாரியா தெரிஞ்சாரு, குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், தலைவலியா இருந்தான், அவன் இப்ப ஆயுததாரியா மாறிட்டான். ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிற ஒரு பிரசங்கியாக, சுவிசேஷகனாக, புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவன் போனாவே தீ வருது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், பகுத்து போதிக்கிறான், போதகனாகிவிட்டான், சபைக்கு மெய்ப்பனாகிவிட்டான் என்கிற சந்தோஷமான சந்தோஷ அழுகையோடு கூடிய சாட்சி ஒவ்வொரு வாயில் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீங்க புறப்பட பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நதியாய் பொங்கி பிரவாகிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

ஹல்லேலூயா. ஏக்கம் நீங்களும் நானும் எப்படி புழல் ஏறி பூண்டி ஏறி அப்படியே சில நேரம் அப்படியே உடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வருதா சென்னைக்கு. மழை வந்தாவே தாங்க மாட்டேங்குது, மன்னிக்கணும். ஆனால் மழையெல்லாம் பெய்யாத நேரத்தில்

வேகமாக அப்படியே நிறைய டேம்ல தண்ணி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நீர் தேக்கம் போல, மகிமையின் தேக்கமாக, எழுப்புதலின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்கிட்டாங்க இல்ல, தேக்கமாக, நீர் தேக்கமாக இருக்கிறார்கள் என்கிற சாட்சியை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஏங்க ஏங்க அப்பா, நாங்க ஏங்கணும், ஏங்க மனசெல்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். தாவீது பெரிய ராஜா இல்ல, ராஜாவுக்கு எவ்வளோ பணி இருக்கும், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ பணி இருக்கு அப்பா. சில நேரம் பைபிளே வாசிக்க முடியாத அளவுக்கு பணி, சுமை அழுத்துகிறது. அந்த பணி சுமை நல்லதே அல்ல அப்பா. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு பிஸிப்பா, அந்த பிஸியே நமக்கு வேணாம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றாரு, 27 4 வசனத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கர்த்தர் உயர்த்த போகிறோம். 27 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். காலையில் எழுந்து இந்த வசனத்தை படிக்கிறப்ப அதில் இங்கிலீஷில் அந்த நாடுவேன், தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே அப்படின்னு ஒன்று. ஐ எம் ஆஸ்கிங் காட் ஃபார் ஒன் திங், ஒன்லி ஒன் திங், டு லிவ் வித் ஹிம் இன் ஹிஸ் ஹவுஸ் மை ஹோல் லைஃப் லாங். ஐ வில் contemplate his beauty, I will study at his feet. அப்படினு மெசேஜ்ல போட்டுருக்கு. அதர் வெர்ஷன்ல I will dwell அப்படினு போட்டுருக்கு. அப்பா நான் தங்கிட்டேன்ப்பா, தங்கிட்டேன். அந்த dwellயே டி எடுத்துட்டீங்கன்னா வெல்லுன்னு வரும். நீங்களும் நானும் தான் கிணறு. அந்த கிணறு யார் யாரெல்லாம் அவர் சமூகத்திலேயே டுவெல் ஆயிட்டாங்களோ அவங்க எல்லாம் வெல் ஆயிட்டு அவங்க வாழ்க்கை வெல்லா இருக்கு, வெல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பேசுறது நல்லா இருக்கிறீங்க. டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாங்க, கையை கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. மேன்மேலும் கர்த்தர் உயர வைப்பார். நீங்கள் படருவீர்கள், மலருவீர்கள், மனம் பரப்புவீர்கள். பிள்ளையை குறித்து கவலைப்படுறீங்களே, கணவர் குறித்து கவலைப்படுறீங்களே, ஊதாரி ஊதாரியா சுத்துறான்றீங்களே, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லிட்டார், ஆயுததாரியாமே, உங்கள் வீட்டுக்கார ஆயுததாரியா நல்லா இருப்பார். உங்க கண்ணு பார்க்க ஆண்டவர் அவரை நல்லா வைப்பார். உங்க கண்ணீருக்கு ஏத்த பலனை கர்த்தர் தரார். சந்தோஷமா தேவரீ, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார்ல யோபே சொன்னார், கர்த்தர் சொல்ல யோபு சொன்னார், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். அது போல ஆண்டவர் சமூகத்துல நாம் அறிக்கை இடுகிறதையே அறிக்கட்டாக மாற்றி மகிழ ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்படியே அப்பாவை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமையான அன்பு சகோதரன் ஜாக் அவர்கள் இயற்றிய பாடல்,

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்மோடு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டு விதமான நேரங்களை குறித்து நம்மிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஒரு நேரம் என்னன்னா குரோனோஸ். குரோனோஸ்னா நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், நம்முடைய வாட்ச், காலங்கள், நாட்கள், வருஷங்கள், இது எல்லாம் என்னன்னா குரோனோஸ். இந்த காலங்களையும் நாட்களையும் நமக்கு தந்திருக்கிற அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி நம்முடைய சார்பில் செயல்படுவதற்கான நேரத்தையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த காட்ஸ் டைமை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா
1: கைரோஸ்.
0: கைரோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் டைம், தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது, அல்லது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட், தேவன் தாம் செயல்படுவதற்காக தம்முடைய ஆதீனத்தில் குறித்திருக்கிற ஒரு நேரம்தான் கைரோஸ். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது இல்லை. சில தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு எடுத்த தீர்க்க தரிசனங்கள் சில நேரம் சொன்ன அன்னைக்கே என்னன்னா நிறைவேறும். நம்முடைய நாம் கூப்பிட்ட நாளில் அவர் நமக்கு பதிலை தந்து நம்முடைய ஆத்மாவில் பலனை தந்து நம்மளை தேற்றுகிற ஆண்டவர்.
1: ஆமென்.
0: கூப்பிட்ட நாளில்
1: எஸ்
0: தாவீது கூட அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணார்.
1: சங்கீதம் 138:3
0: தேங்க் பண்ணார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி நீர்,
1: என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: The moment I called out, you stepped in. Hallelujah. As soon as I pray, you answer me. நான் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே எனக்கு என்ன பதில் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு என்னன்னா
1: உண்டு.
0: ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய காலிங் ரிலேட்டட், நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லியிருந்தாலும் அந்த காரியங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே முன்குறிச்சிருக்கிறார். அதுதான் கைரோஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாங்க கூட 2001 ஆண்டுல தங்கச்சி மடம் வந்திருந்தோம். அப்பதான் எங்க ஊழியம் பிகின் ஆச்சுங்க. அந்த நாட்கள்ல ஒரு கூரை குடிசையில நாங்க சில பேரோட ஆராய்ச்சிட்டு இருந்தப்போ தேவன் எங்களுக்கு தான் அப்போதான் 5 ஊழியங்களை இந்த தீவிலிருந்து நான் எழுப்புவேன். அப்போ சில தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழும்பி தேசமெங்கும் புறப்பட்டு போவார்கள். இதுதான் அந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை. அந்த மாபெரும் எழுப்புதல் தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக
1: Since 2001.
0: அப்போ ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்முடைய தரிசனம் தொடர்பான காலபுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள கொண்டு வந்தார்ல
1: வந்தாரு.
0: 17 வயசுல ஜோசப்க்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டர் 30 வயசுல கொண்டு வந்தார்ல
1: கொண்டு வந்தார்.
0: தாவீதுக்கு சின்ன வயசுல 16 வயசுல என்னன்னு தெரியல, அந்த ஏஜ்ல சாமுவேல் மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஃபுல் ஃபார்முக்கு வந்தது அவருடைய 30வது வயசுல தானே. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை நமக்கு தந்திருந்தாலும் அந்த காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மனசுல வச்சு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அவர் செயல்படுவதற்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இட் மீன்ஸ் இஸ் கைரோஸ் டைம். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு குரோனோஸ் தர்றார்.
1: ஆமென்.
0: குரோனோஸ்னா என்ன? நாம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையா இருந்து எங்க போய் சொல்றாரோ அங்க போயிட்டு என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு அமைதியா குவைட்டா, நீங்க பெரிய மனுஷனா இருந்தா கூட சத்தமே இல்லாம நீங்க உங்க காலத்துல நீங்க 1000 ஆக போறீங்க. ஆனா அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சின்னவனா தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு யாரும் யார் யார் நம்மள அறிந்திருப்பாங்க, ஆனா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நடுவுல ஒரு சாதாரண தெள்ளுப்பூச்சிய போல சிம்பிளா தேவன் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாம் அவரோட நடக்கிற இந்த பீரியட் தான் என்னன்னா குரோனோஸ். நாம நினைச்ச நேரத்துல காரியங்கள் நிகழ்றது இல்ல, தேவன் முன்குறிச்ச நேரத்துல தான் காரியங்கள் நிகழுது. இல்ல விரக்தி அடைகிறதோ வேதனை படுறதுலயோ என்ன இல்ல, வேலையே
1: இல்ல
0: இல்ல
1: வேலையே இல்ல.
0: ஏற்ற காலம் வர்றப்போ எல்லாம் எப்படி நடக்கும்? தீவிரமாய் நடக்கும்,
1: தீவிரமாய்
0: விறுவிறுன்னு நடக்கும். பாக்குற எல்லாருக்கும் கிருகிருன்னு வரும். சொல்ல போனா நமக்கே கிருகிருன்னு
1: வரும். இந்தங்க சோட குடிங்க.
0: ஹல்லேலூயா. நாம செயல்படுவதற்கான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு தருகிற அதே ஆண்டவர் தான். குரோனோஸ் நமக்கு தருகிற அதே
1: ஆண்டவர்
0: தான். வருஷங்களை தருகிற அதே ஆண்டவர், மாதங்களை தருகிற
1: அதே ஆண்டவர்,
0: நாட்களை தருகிற
1: அதே ஆண்டவர்.
0: இந்த நாள் கூட ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ்.
1: ஒரு வருஷத்துல 52 வாரங்களை குரோனோஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
0: நாம தேவனுக்காக செயல்படுவதற்கு தேவனோடு பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாள் எதுக்காக கர்த்தர் தந்திருக்கிறாரு? ஆண்டவரோட பிஸியா இருக்க வேண்டியது.
1: ஆமென்.
0: ஆண்டவரோட செலவிடுவதற்காக இந்த நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
1: கொடுக்கப்பட்டிருக்கு.
0: இந்த நாள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நான் உம்மோடு அதிகமா சஞ்சரிக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஏனோக் வாக்ட் வித் காட். ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
1: சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: ஆம்பிளிஃபைட்ல ஹாபிச்சுவல் வாக் வித் காட். தேவனோடு நடக்கிறது, தேவனோடு வாழ்றது அந்த ஏனோக்குங்கிற மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைலாவே இருந்துச்சு.
1: ஆமென்.
0: வாழ்க்கை முறையாக இருந்தது. வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறி இருந்தது. தேவன் செயல்படுகிற நேரம் வர்ற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா, நான் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமென்.
0: நான் தேவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
1: வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
0: தேவனோட நடந்துகிட்டு இருந்தேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நான் தேவனோட, தேவன் எனக்கு கொடுத்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துலதான் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்தது.
1: வந்தது.
0: கைரோஸ் வந்தது.
1: கைரோஸ் வந்தது.
0: 2025 என்னன்னா கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி செயல்படுகிற

0: Kairos means God's appointed time to act.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Full of God's action packed season.
1: Action packed season.
0: Acts of the apostles.
1: Acts of the Holy Spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மாதிரியான ஒரு சீசன் இந்தியாவுக்கு.
1: Amen.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு. வந்துருச்சு. Hallelujah.
0: Chronos time என்னைய போட்டுருக்கல. Zoom பண்ணி காட்டுங்க. Chronos.
1: Chronos.
0: And
1: Kairos time.
0: Timeline. எத்தம் புடிச்சுக்கங்க.
1: Yes.
0: Okay. நம்முடைய வாட்சை கையில கட்டிட்டு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம் இத்தனை மணின்னு சொல்றோம் பாருங்க, அதான் என்னது?
1: Chronos.
0: Chronos. சீரா இருக்கும். நம்ம தான் அதோட இணைஞ்சு என்ன செய்யணும்?
1: பயணிக்கணும், ஓடணும்.
0: அது நமக்காக நிக்காது, நமக்காக வெயிட் பண்ணாது.
1: ட்ரெயின் நமக்காக நிக்காது, ஃபிளைட் நமக்காக நிக்காது.
0: நேரத்தோட இணைஞ்சு என்ன செய்யணும்? நம்மளும்
1: ஓடணும்,
0: ஓடிட்டே இருக்கணும். அப்படி போறப்ப God's appointed time more qualitative, not about days, months
1: and minutes.
0: And minutes. The நேரம் காலம்
1: செகண்ட் நிமிஷம்
0: செகண்ட் மாசம் செவ்வாய்க்கிழமை ஜூலை மாசம் செப்டம்பர் மாசம்
1: சனிக்கிழமை
0: சனிக்கிழமை புதன்கிழமை அதெல்லாம்
1: கணக்கில் வைக்காது.
0: காலத்திற்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது தான் Kairos.
1: Amen. Yes. காலத்துக்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள் பிரவேசிப்பது தான் Kairos.
0: காலம் வந்து ஆண்டவரை பவுன் பண்ண முடியாது. காலத்துக்குள்ள ஆண்டவர் அடைக்க என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் பிக்ஸ் பண்றப்ப அவர் காலத்துக்குள்ள தன்னை சுருக்குறாரு.
1: Yes.
0: சுருக்கிட்டு காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் வருகிறார்.
1: Amen.
0: Powerful word.
1: Amen.
0: Yes. காலத்துக்குள் காலத்தின் தேவன் வருகிறார்.
1: Yes.
0: அதான் உங்க Kairos.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 25.
1: Yes.
0: இந்த காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென். காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
0: பிகின் ஆயிருச்சு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வெயிட்டிங் பீரியட் ஆல்ரெடி ஓவர்.
1: எஸ்.
0: உங்க காத்திருப்பின் நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சாமி.
1: முடிஞ்சிருச்சு சாமி.
0: நவம்பர்லயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்.
0: இன்னும் டிசம்பர் வரைக்கும் சாரி ஜனவரி வரைக்கும் அது கண்டுக்கிறாம இருக்கீங்க. இன்னும் டிசைன் பண்ணாம இருக்கிறீங்க.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah.

0: ஆலோக மட்டும் தான் இருக்கியா? ஓகே ரைட். 12:32, இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும்,
1: இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
0: Hallelujah. And of Issachar, men who had understanding of the times to know what Israel ought to do. காலத்தையும் நேரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய 200 சீஃப் இருந்தாங்களாம்.
1: Amen.
0: 200 leaders.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய கைரோஸ் அறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த சீசனுக்கான லீடர்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: அவன் தான் லீட் பண்ணுவான்.
1: Amen.
0: இவர்களுடைய வாக்குக்கு எல்லா பிரதர்ஸும் செவி கொடுத்து தான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: The body of Christ should listen to these leaders.
1: Yes.
0: Hallelujah. You are a chief.
1: Amen.
0: உங்களுடைய சீசன் வர்றப்போ உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற கைரோஸ் டயத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா லீடர்.
1: Yes.
0: You are a leader.
1: Amen.
0: தகுந்த யோசனை சொல்லத்தக்க மனுஷர்கள் 200 பேர் இல்ல,
1: தலைவர்கள்
0: 200 chiefs.
1: Yes.
0: 200 leaders with their families.
1: Yes.
0: சீசனை அறிஞ்சு சீசனை குறிச்ச வெளிப்பாடப்பட்டு கைரோஸ் மொமெண்ட குறிச்ச காரியத்தை குறிச்ச கிளீன் ரெவலேஷனோட ஒருத்தன் வர்றப்போ அவனுக்கு நீங்க செவி கொடுங்க.
1: Yes.
0: அவன் உங்களுடைய faith level கண்ணாப்பண்ணானு தூண்டுவான்.
1: Amen.
0: அவனுடைய messages நீங்க கேக்குறப்போ உங்க faith பிச்சுக்கிட்டு அடிக்கும்.
1: Yes.
0: Hallelujah. கைரோஸ் டைம் வந்தவன அடிமை ஆளுநரா மாறினானா?
1: மாறினா.
0: ஆட்டோமேட்டிக்கா அவன் chief ஆகிட்டாரா?
1: Chief.
0: ஏய், அவன் சொல்றத கேளுங்கடா.
1: Yes.
0: அவன் சொல்றத என்ன செய்யுங்க?
1: சீப்பா இருந்தவன் சீஃப் ஆயிட்டான் பாரு.
0: அப்படி சொல்லுங்க, சீப்பா இருந்தவன் யார் ஆயிட்டான்?
1: சீஃப் ஆயிட்டான்.
0: சீஃப் ஆயிட்டான் பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: சங்கீதத்துல தான நம்ம வாசிக்கிறோம், 105.
1: ஆச்சரியமானவரே. 105:17.
0: அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்.
1: யோசேப்பு சிறையாக விற்கப்பட்ட
0: அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
1: அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
1: ராஜா ஆள் அனுப்பி
0: அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
1: ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
0: எதுக்காக? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்,
1: தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும்,
0: அவனை தன் வீட்டுக்கு
1: தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும்
0: ஆக்கினான்.
1: Chief
0: to all nations.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ena avanukku anda kaalathaiyum anda samayathaiyum devan inda season la enna seiya virumbraru enna nadakkudhu abdingiradha kuricha understanding adha kuricha revelation irundadanaala avan yaar aitaana?
1: Chief aitaan.
0: avanude vaakkukku avanude solluku ellaru sevi koduthu dhaan enna seiyanum?
1: Aaganum.
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அது சிங்காசனத்துல அமர்ந்திருந்த ஆண்டவர் என் சார்பில கிரியை செய்யும்படி எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: கிங் எழும்புறாருங்க.
1: ஆமென். Let God arise.
0: Let God arise. Let God arise அப்படினா ஆண்டவர் என்ன ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கிறாரு? ராஜாவே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறப்ப ராஜாதி ராஜா வானாதி வானம் கொள்ளாதவர் பூமி அவருக்கு பாதபடி வானம் அவருக்கு சிங்காசனம் அண்ட சராசரங்களை படைத்தவர் எனக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மனசுல வச்சு அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிற
1: ஆண்டு தேவானி.
0: He will arise and will step into your life.
1: Amen.
0: அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு
0: இறங்குவே அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: The set time has come.
1: Set time has come.
0: The moment designated. அதான் ஆம்ப்ளிஃபைட்ல இருக்கு. The set time has come. ரெண்டு காரியம் மேல இருக்கிறது என்னன்னா தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
1: இறங்குவீர்
0: அப்படிங்கிறது. இட் வாஸ் ஹிஸ் பிரேயர். அது ஒரு மனுஷனுடைய ஃபெய்த் கன்ஃபஷன். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ஒரு மனுஷன் பண்ணின அறிக்கை அது.
1: எஸ்
0: அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனா அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா அது அறிக்கை இல்ல. காலமும் நேரமும் வரும் சொல்லல.
1: வந்துருச்சு
0: வந்ததுன்றாரு.
1: வந்தது
0: அதான் 2005 உங்களுக்கான டைம் வரும்னு நாங்க பிரசங்கம் பண்ணல. வந்துருச்சுன்னு பிரசங்கம்
1: வந்துருச்சு வந்துருச்சு.
0: இந்த இசக்கார் புத்திரர் சொல்றத கேளு.
1: ஆமென்.
0: இசக்கார் அபிஷேகம் மேல என்ன செஞ்சிருக்குன்னா
1: வந்திருக்கு
0: வந்திருக்கு.
1: இசக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. இசக்கார் சொல்லிட்டாரு.
0: இசக்கார் அனாயிட்டிங் இருக்கிறப்ப எனக்கு எசக்கு இல்ல, எனக்கு பலன் இல்ல, இனியும் திராணி இல்ல, இனியும் காத்திருக்க பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க. Your time has come.
1: Amen.
0: I'm not preaching your time will come சொல்லல.
1: The time
0: your
1: has
0: time
1: come.
0: Has come.
1: Time has come.
0: உங்க நேரம் வரும்னு நான் போதிக்கல. உங்க நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன்.
1: ஆமென்.

0: பேஷன்ல எப்படி இருக்கு பாருங்களேன், பேஷன்ல இன்னும் அருமையா இருக்கும். Now is the time. முதல்ல I know அப்படிங்கிறார். I know you are about to arise and show your tender love to Zion. I know.
1: எனக்கு தெரியும்.
0: I know you are about to arise and show your tender love to Zion. I know. எனக்கு தெரியும். I know னு சொல்லிட்டு அடுத்து now is the time.
1: Amen. Hallelujah.
0: நீங்க I know. I know God will do. I know one day God will arise. I know. I know. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க ஃபெய்த்தை நீங்க அறிக்கை பண்றதுக்கு ஒரு காலத்தை நியமிச்ச ஆண்டவர் Now is the time.
1: Amen.
0: அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றதுக்கான டைத்தையும் தருவார், தந்திருக்கிறார்.
1: அதுதான் கைரோஸ்.
0: அதுதான் கைரோஸ்.
1: கைரோஸ்.
0: Now is the time. இதுக்கான டைம் லார்ட் ஃபார் யுவர் கம்பாஷன் அண்ட் மெர்சி டு பி போர்ட் அவுட். இந்த நாட்கள்ல அவருடைய தயவு இரக்கத்தை ஆண்டவர் அள்ளி தட்ட போறார்.
1: ஆமென்.
0: கொட்ட போறார்.
1: கொட்ட போறார்.
0: சொட்டு சொட்டா சொட்டுச்சில கொட்டு கொட்டுன்னு கொட்ட
1: போகுது. கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க மேல மட்டும்தான் இருந்த அந்த நீங்க அனுபவிச்ச அந்த இரக்கத்தை அந்த தயவை ஆண்டவர் உங்க மூலமா தேசங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறார்.
1: ஆமென்.
0: இஸ் கோயிங் டு போர் அவுட்.
1: போர் அவுட்.
0: The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: Vanosan dhyanichamla. The prophet's embryonic sermon.
1: Yes.
0: Will come to its full form.
1: Hallelujah. Hallelujah.
0: Adha Matthew la irukku. Matthew la chapter 1 la atral uraikkapattad nerivarumbadi இப்படி நடந்தது. 22வது வசனம் பாருங்க, மெசேஜ்ல பாருங்க.
1: தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. மெசேஜ் மெசேஜ்ல மெசேஜ்ல. ஓகே. This would bring the prophet's embryonic sermon to full term.
1: Full term.
0: The prophet's embryonic sermon to full term.
1: Term.
0: ஒரு தீர்க்க தரிசி பேசினது ஒரு கரு போல இருந்துச்சு பாருங்க, அது முழு உருவத்துக்குள்ள வந்திருக்கு.
1: ஆமே.
0: கரு போல இருந்த வார்த்தைகள் முழு உருவம் கொள்ளுது.
1: முழு உருவம்
0: கைரோஸ்ல.
1: கைரோஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம். The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில வாக்குறுதிகளை தந்தாரு பாருங்க. கடந்த நாட்கள்ல அவரோடு நடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில 100% அப்படியே நிறைவேறுகிற ஒரு கைரோஸ் சீசனுக்குள்ள, ஒரு கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென். Hallelujah.
0: விறுவிறுன்னு இருக்கும்.
1: விறுவிறுன்னு இருக்கும்.
0: கிறுகிறுன்னு வரும்.
1: Amen. Hallelujah.
0: சட்டுப்புட்டு நடக்கும்.
1: Yes.
0: காரியம் உண்டும்.
1: Amen.
0: நீங்க முளைச்சு வர்ற டைம் இது.
1: Yes.
0: உங்க கிளைமேட் வந்திருக்கு.
1: Amen.
0: கிளைமேட்டை தந்தவரு காரியத்தை முளைச்சு வராமலா வச்சிருவாரு. காரியம் முளைக்கிறதுக்கு தானே கிளைமேட்டே தந்திருக்கிறாரு.
1: Amen.
0: அதுக்கு தானே சீசனை தந்திருக்கிறாரு. சீசன் வந்திருக்குன்னு சொன்னா காரியம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்குங்கிறது நிஜம்.

0: தேவன் குறித்திருக்கிற காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும்,
1: நிகழ்ந்தே தீரும்.
0: You will possess those blessings without any efforts. எந்த விதமான முயற்சி இல்லாம சும்மா கைய உயர்த்தி அவரை ஆராதிச்சு ரிசீவ் பண்ணுவீங்க.
1: Yes.
0: வேர்ட கன்சீவ் பண்ணது உண்மைதான?
1: உண்மைதான்.
0: பிளஸிங் ரிசீவ் பண்றது உண்மைதான்.
1: ஆமென். I receive.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will receive his blessings for you have already conceived his promises in your spirit.
1: Yes.
0: நீங்க ஏற்கனவே அவருடைய உங்களுடைய ஆவியில அவர் தந்த வார்த்தைகளை கருத்தரிச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயம்.
1: ஆமென்.
0: பிலீவ்.
1: ஐ பிலீவ்.
0: மாம்பழம் பழுத்து மரத்திலேயே பழுத்த பழம்,
1: மரத்திலேயே பழுத்த பழம்.
0: பாக்குறப்ப நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தந்த ஏவுதல்ல பேசுறப்போ அவன் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார்.
1: அவனை கொண்டு பேசுகிறார்.
0: கர்த்தர் அருளிய வசனம் அவனுடைய நாவில் இருக்கு.
1: ஆமென்.
0: The Lord is using him. And he is using him as his instrument.
1: Yes.
0: ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி அவன். அவன் ஒரு கருத்தை தெரிவிக்கல.
1: அல்லேலூயா.
0: அவன் தன் சொந்த கருத்தை அடிச்சு விடல.
1: Yes.
0: அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவனை ஏவுறாரு.
1: ஏவுறாரு.
0: அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்.
1: Amen.
0: And his words are anointed.
1: Amen.
0: Rhema words. அபிஷேகப்பட்ட வார்த்தை.
1: Yes.
0: Hallelujah. ஆண்டவர் anointed words தந்தவர் appointed டைத்தையும் தருவார்.
1: Amen.
0: அபிஷேகப்பட்ட வார்த்தை உண்டுனா குறிக்கப்பட்ட காலமும் உண்டு.
1: Yes.
0: Hallelujah. நகமும் சதை மாதிரி.
1: Yes.
0: ரெண்டையும் பிரிக்க முடியாது.
1: முடியாது.
0: இந்த மாதிரி அபிஷேகப்பட்ட வார்த்தை முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலமும் சமயமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சு வர்றப்ப எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கான்.
1: ஆமே.
0: கல்யாணம் முடிய வாய்ப்பே இல்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ, அந்த கடங்காரன் எனக்கு வேணவே வேணான்னு மன்னிச்சு விட்டுருப்பான். என்னடா நடக்குது நம்மள சுத்தி? பட்சிக்கிறிடத்திலிருந்து பட்சணமும்
1: பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது.
0: நியாயாதிபதிகள் 14:14க்கான அர்த்தம் இப்பதான்டா எனக்கு என்ன செய்தனா
1: புரிகிறது, விளங்குகிறது.
0: தருதலையா இருந்த மகன் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுவான்.
1: ஊதாரியா இருந்தவன் ஆயுததாரியா ஆயிடுவான்.
0: அத்தான் வந்தாலே செத்தேன்னு இருந்த நிலைமை மாறி, அத்தான் வீட்டுக்குள்ள வந்தாருனாலே
1: செத்தேன்,
0: நானும் என் பிள்ளைங்களும் செத்தோம் அப்படிங்கிற நிலைமை மாறி. அன்பான கணவரா,
1: எஸ், அணைக்கிற கணவரா,
0: அணைக்கிற கணவரா, பிள்ளைகளை ஆதரிக்கிற கணவரா,
1: எஸ்
0: ஐயா மாறுறாரு,
1: மாறுறாரு.
0: பாஸ்டர் சாத்தியமே இல்லை. சீசன் இது.
1: எஸ்
0: பஞ்ச புசனாரியா இருந்தவன் வாரி வழங்குற வல்லாளா மாறுவான்.
1: ஆமென். குடும்பம் அணைஞ்சிரும்னு பார்த்தேன், அணைக்கிற கணவன் அணையில அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க.
0: சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி அதை நாசம் நினைச்ச மனுஷன் எல்லாமே சபைக்கு தூணா மாறுவான். அவன் அப்போஸ்தலனா மாறுவான்.
1: ஆமென். எஸ். We believe.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: என்ன இந்த மாதிரியான காரியம் நிகழ்வதற்காகவே ஆண்டவர் இந்த காலத்தை குறிச்சிருக்கிறார். Designated moments.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குன்னே ஒரு காலத்தை செட் பண்ணிருக்கிறார். இதை எதை செய்யணுங்கிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, சாகிறதுக்கு ஒரு காலம் உண்டு,
1: எல்லாத்துக்கும்
0: இலக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் இட் சீசன்.
1: ஆமென்.
0: நவ இஸ் தி டைம்.
1: எஸ்
0: ஐ நோ. I know one day God will come into my life. அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. I know definitely God will help. I know. என்ன காண்டவர் நிச்சயமா உதவி செய்வார் செய்வார் செய்வார் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. Now.
1: Yes.
0: Now. இப்ப அவர் எனக்கு உதவி செய்யற நேரத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. Now is the time.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Now.
0: பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: ஆமென்.
0: வாய்ப்பே இல்லாத இதெல்லாம், வாய்ப்பே இல்ல இதெல்லாம், சாத்தியமே இல்லைன்னு நினைச்சீங்களோ அதுல எல்லாம் ஒரு மிராக்குலஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல், ஆண்டவருடைய அற்புதமான இடைபெடுதல்களை இந்த சீசன்ல நீங்க எதிர்பாருங்கள்.
1: ஆமென்.
0: சிலருடைய லைஃப்ல இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி. God has started his work in their life. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே தம்முடைய கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார்.
1: ஆரம்பித்து விட்டார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கெல்லாம் வாசனை கும்மு நடிக்குது.
1: ஆமென்.
0: ஆசில.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ற பந்தி கிச்சன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறப்போ அந்த ஏரியா வளாகத்துல வந்தாலே எங்க ஊர்ல ரால் பொறிக்கிறது கமகமகமா நடிக்கும்.
1: எஸ்.
0: பக்கத்து வீட்டுல மீன் பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த வீட்டுல என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது, அவ்வளவு வாசனை மூக்க துளைக்கும்.
0: இன்னொரு வீட்டுல கருவாடு பொறிப்பாங்க. ஐயோ எங்களால வாசனை அடக்கிட்டு என்ன செய்ய முடியல, இந்த நேரம் ஒரு பழைய கஞ்சி கையில இருக்கும்னா என்ன இருக்கும், அப்படி கமகமன்னு இருக்கும் வாசனை. உங்களுக்கு ஆண்டவர் பிரிப்பேர் பண்ண பிளஸ்ஸிங்க நீங்க நுகர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஸ்மெல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு காலத்தை டிசைன் பண்ற ஆளுன்னா கட்டாயம் இந்நேரம் உங்க பந்திய நீங்க ஸ்மெல் பண்ணிருப்பீங்க. பல ஆண்டுகளா நகராதிருந்த ஒரு பிரச்சனை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுத்து பல முயற்சிகளை பண்ணி எதுவுமே நடக்காம களைச்சு போய் சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு படுத்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தேவை இன்னொரு முயற்சி இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு சீசன்.
1: ஆமென்.
0: ஒரு கைரோஸ் டைம்.
1: கைரோஸ் டைம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற ஒரு தருணம் தான் உங்களுக்கு தேவை. புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா,
1: காத்திருக்கிறேன்ப்பா.
0: என் காத்திருப்பு வீணா போல.
1: எஸ்.
0: இந்த வருஷம் 25வது ஆண்டு உன் லைஃப்ல நான் கடந்து வருகிற ஆண்டு, காலத்தின் தேவன் உன்னுடைய காலத்துக்குள்ள கடந்து வருகிற ஆண்டுன்னு சொல்லி இந்த ஜனவரில என்னோட பேசுறீங்களே, தேங்க் யூ லார்ட் சொல்லுங்க.
1: தேங்க் யூ.
0: பிலீவ், பிலீவ் திஸ் வேர்ட்.
1: எஸ் ஐ பிலீவ், ஐ பிலீவ்.
0: அதனால தான் நிறைய பேர் தட்டு வாங்கிட்டாங்க.
1: எஸ்.
0: நிறைய பேர் செங்கல் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு சாய் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க.
1: போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல.
0: அல்லேலூயா. என்ன ஸ்மெல் பண்ணியாச்சுங்க.
1: ஆமென்.
0: காலத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறாருங்கறத நல்லா நிதானிச்சாச்சு, அறிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டோம் அப்படி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல நகராத இருந்த மலைகள் என்ன செய்ய போது, நான் பெயர்ந்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடை பெயர்ந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்த நாட்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு குரோனோஸ் கொடுத்திருந்தார். குரோனோஸ் என்ன, நமக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்திருந்தாரு. வாழ்றதுக்கான காலத்தை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு,
1: கொடுத்திருந்தாரு,
0: கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் சும்மா இருக்கிறது இல்லை. சொன்னவருக்கு செய்ய தெரியாதா? அதான் நீ ஒன்றும் செய்யாதன்ட்டார்ல, அதனால நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நான் சும்மாவே என்ன செய்ய போறேன்னா
1: இருக்க போறேன்
0: இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறதுன்னா பெசாம சாப்பிட்றது பெசாம தூங்கிறது. அதான் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை இல்லை வரலையா? அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரியா? நம்ம கையில ஒண்ணும் இல்லை பிரதர், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில என்னன்னா
1: இருக்கு பிரதர்.
0: நம்ம என்ன செய்யலாம் பிரதர்? சாப்பிட்டுட்டு பெசாம தூங்கலாம் பிரதர். வந்த அன்னைக்கு அவர் தட்டி எழுப்பாரு பிரதர். அப்படி இல்லை பிரதர், தேவன் எதுக்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா நாம தேவனுடைய நாமத்துல செயல்படுறதுக்கு. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: எஸ்,
0: சோம்பேறியா இல்லாம
1: சுறுசுறுப்பா
0: சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த காரியத்துல பிஸியா இருக்கிறது.
1: ஆமென்.
0: ஏதாவது நீங்க செஞ்சாதான் நானும் ஏதாவது செய்வேன் அப்படி இல்லை. அவர் செய்யற கைரோஸ் நேரம் வரும், அது வரைக்கும் நீ ஆண்டவருக்காக உனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்து உன் பணியை செஞ்சுக்கிட்டு.
1: ஆமென்.
0: சும்மா வைக்கல, ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நம்ம உண்மை உத்தமமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: ஆமென்.
0: நிறைய பேர் பிசாசு அடிக்கிறதே குரோனோஸ்ல தான் அடிப்பான். என்ன கைரோஸ்ல கிட்ட என்ன செய்ய முடியாதா?
1: நெருங்கவே முடியாது.
0: ஏன்னா இங்க தக தகன்னு பத்திக்கிட்டு என்ன
1: சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்ன நீ சங்கரிப்ப அது எனக்கு தெரியும்.
0: அதனால குரோனோஸ்ல ஆண்டவருக்காக வெயிட்டிங் பீரியட்ல நம்ம அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் டிவோஷன் அந்தா நடந்துகிட்டே இருக்கா?
1: டெய்லி வாக்கு
0: 6 வருஷமா, அது 6வது வருஷம். தினசரி காலையில 4 மணிக்கு எழ வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பைபிளுங்க ஏமா உட்கார வேண்டியது, கத்தர் பேசுவார், வேர்டோட வர வேண்டியது. நான் தான் வர்றேன்னா தம்பி மாதிரி என்னோட சேர்ந்து வர்றாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து குளிக்கணும், என்ன மாதிரி அவங்களும் காலையில் பல்லு விலகணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் வந்து கீபோர்டில் உட்காரணும், பீட்ரு
1: சிஸ்டத்தில் வந்து
0: சிஸ்டத்தில் உட்காரணும், ராஜு வசனத்தில் உட்காரணும், எவரெஸ்ட் கேமராவில் வந்து என்ன செய்யணும்னா நிற்கணும்,
1: நிற்கணும்,
0: பிடிச்சிருக்கு பிடிக்கல. யோ, உன்னோட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்களே அந்த பாடா படுத்துற அப்படின்னா இந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க. இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமாங்களால? சோ இது டெய்லி டே டு டே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார். அதை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யறோம்னா
1: இருக்கிறோம்.
0: இது குரோனோஸ். எழுப்புதல் குறிச்சு வாக்கு பண்ணாரு 2001ல. 2001ல எழுப்புதல் வந்துச்சு. எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னா தெரியல, சின்ன பசங்க. ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அந்த ரிவைவல் வந்து நீடிச்சுச்சு. அதுக்குள்ள அந்த எழுப்புதல் தீவில் அணைஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவர் பத்த வச்ச நெருப்பு அணையவே இல்லை.
1: ஆமென்.
0: பிறகு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வானா?
1: விருத்தி அடைவான்.
0: விருத்தி அடைவானா? அன்னைக்கு வந்தா சடசட மடமடான்னு பெய்த மழையில நூற்றுக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திடீர்னு 1 வருஷத்துக்குள்ள 500 பேருக்கு மேல உள்ள ஒரு சபைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க.
1: எஸ்,
0: பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அது என்னோட டிஃபைனிங் மொமெண்ட். உள்ள வந்தோடனே நான் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்னோட சேர்ந்து தம்பிமார் அதை என்ன செய்யல,
1: எதிர்பார்க்கல.
0: ஏதோ அண்ணனுக்கு போய் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு வந்தவங்க அற்புதத்தின் எல்லையில கால் எடுத்து வச்சுட்டாங்க.
1: ஆமென். அல்லேலூயா. அற்புதத்தின் எல்லையில காலை வச்சிட்டோம்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: இப்பவும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ்,
0: எத்தனை இடத்துல எங்க போய் எப்படி எப்படிலாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அந்த அந்த முதல் ஆண்டுல

0: வித் காட் அப்படின்னு பசுமையா இருக்கு.
1: எவ்வளவு மனம் திரும்புதல்கள், எவ்வளவு ஒப்புரவுகள், அண்ட போட்டவன்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நாள உறவுகளோட கசப்பறந்தவங்கெல்லாம் உறவுகளோட ஒப்புரவாய், குடிச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் மனம் திரும்பி,
0: கஞ்சா குடிச்சவங்க எல்லாம்,
1: வாலிபர்களுக்கு நடுவில் ஒரு பலத்த அசை வந்து, சில சில ஒரு ஒரு 100க்கும் குறைவான வாலிபர்கள் எவ்வளவு தீவிரமா இரவெல்லாம் ஜெபிச்சு அப்படி மெதந்து மகிழ்ந்து
0: டேமரின் அடிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்க.
1: வரங்கள் எவ்வளவு ஆப்ரேட் ஆச்சு, சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எங்க இருந்துதான் பலாப்பழத்துல ஈம் வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 500-600 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க தினசரி. இப்ப வாங்க வாங்கினாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு 5 மணி ஆனா தானா காலு வளாகத்துக்கு என்ன செய்யும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மூவ் அதான் என்னது கைரோஸ்.
0: கைரோஸ்
1: அதை ருசி காட்டிட்டு போட்டாரு பாருங்க. வெயிட்டிங் பீரியட்ல வந்து மேடா மேடா மேடான்னா கைப்பாடாய் சேர்க்கிறவன்
0: விருத்தடைவான்.
1: அந்த மாதிரி ரெண்டு வருஷமா என்னையா பண்ணிட்டு இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றோம்,
0: உபவாச கூட்டம் நடத்துறோம்,
1: வீடு சந்திப்பு போறோம், வெளியில கூப்பிடுற இடங்களுக்கு போயிட்டு வர்றோம், எங்களுக்கு எழுத சொன்ன காரியத்தை எழுதிட்டு இருக்கோம், புத்தகங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் கோவிட்ல மார்னிங் டிவோஷனை செய்யுங்க பண்ணாரு அதை செஞ்சு அவர் சொல்றத செஞ்சிட்டு இருக்கோம். தோட்டத்துல பொறுப்பா வச்சிருக்கிறாரு, அங்க போய் அப்பாவோட நிக்கிறோம், அப்பா எங்கேயாவது வாங்கடா அப்படின்னா அப்பா கூட போறோம். தவிர
0: ஏதோ
1: அப்படியே ஒரு ஒரு சைக்கிள் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிளே போயிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற குரோனோஸ்.
0: எஸ்
1: என்னால என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு சொல்ல முடியும், இந்த 22 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வேஸ்ட் பண்ணலைங்கிறது எங்க மனசுக்கே தெரியுது.
0: ஆமென்.
1: நாங்க என்ன பண்ணல,
0: வேஸ்ட் பண்ணல,
1: டயத்தை வேஸ்ட் பண்ணல, நிறைய எழுதியிருக்கிறோம், எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறேன், நல்லா எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறோம், எக்கச்சக்கமான இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம்.
0: ஆமென்.
1: வாலியர் கூட்டம் நடத்தினாரு 2013 நடத்த ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வருஷம் வருஷம் ஒரு 1400 பேர், 1300 பசங்க தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்து குவியறாங்க. ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்த அப்படின்னாரு 2013 இருந்து அதையும் செய்ய ஆரம்பிச்சோம். குறைஞ்சது ஒரு 500 பாஸ்டர்ஸ் வந்துடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து. பயிற்சி முகாம் நடத்தினாரு 11 நாள் பயிற்சி முகாம், அதை நடத்துறோம். அதுல எப்படி பண்ணாலும் 80-90 பசங்க வந்து 11 டேஸ் எங்களோட என்ன
0: செய்யறாங்க.
1: இது போக வெளியில அங்கங்க போய் எங்கள் நாங்க அழைக்கப்பட்ட இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்.
0: எஸ் ஹல்லேலூயா.
1: தேவனோட நடந்துகிட்டு இருக்கோம்.
0: ஆமென்.
1: தேவனோட பழகிட்டு இருக்கோம். இடையில இடையில சில சேட்டை பண்ணா கூட புடிச்சு காதை புடிச்சு திருக்கி உட்கார வச்சு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து யாருக்கும் தெரியாம சில சிகிச்சை எல்லாம் பண்ணி அடங்காதவனே சொல்றத கேள்ற வெளியே தெரிஞ்ச வெக்க கேள்ற ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லி காதும் காதை வச்ச மாதிரி ரகசியமா நம்மள ஒரு ரெண்டு போடு போட்டு எவ்வளவு ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ்.
0: ஆமென். தேங்க் யூ அப்பா.
1: எங்கேயும் ஓடி போகாம ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் குரோனோஸ். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில வலது பக்கம் இடது பக்கம் ஓடாம ட்ராக்ல நிக்கிறீங்க பாருங்க, அதான் குரோனோஸ்.
0: ஆமென்.
1: பீட்டர் சொல்லிட்டு இருந்தாப்ல நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே இந்த தரிசனத்துல இருக்கிறது பெரிய பாக்கியமா நான் என்ன
0: செய்யறேன்
1: கருதுறேன், நான் இந்த விஷன்ல இருந்தேன்னு சொல்ல முடியாது, என்னை கத்தர் இருக்க வச்சாரு அப்படின்னு.
0: ஆமென். அண்ணன் நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு சொன்னோம்.
1: நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல, என்னை ஆண்டவர் இருக்க
0: வச்சுட்டாரு.
1: எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க டிராக்ல இருக்கிறீங்க சாமி. நீங்க உங்க குரோனோஸ்ல கரெக்டா இருக்கிறீங்க.
0: ஆமென்.
1: உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்துல தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க.

0: That Amen. Is your greatest strength.
1: Amen.
0: Even though you are a weak person. நீங்க ஒரு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. That is your
1: strength.
0: மிகப்பெரிய பலம் அது.
1: ஆமென்.
0: தேவன் உங்களை வச்சிருக்கிற ஸ்தாபனத்துல இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த கண்காணியா இருக்கிற உங்க தகப்பனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற சபையில இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல.
1: Yes.
0: சாமுவேல் ட்ராக்ல இருந்தான்.
1: ஆமென்.
0: ஏலிய பார்க்கல, ஓபனிய பார்க்கல, பெனகாச பார்க்கல, ஜனங்கள் விருப்பா இருக்கிறத பார்க்கல. தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறார். தேவன் என்ன வச்சிருக்க இடத்துல உண்மையா இருப்பேன். நான் ஓடும்படி தேவன் எனக்கு நியமிச்ச ஓடு பாதையில சின்சியரா நான் ஓடிட்டு இருப்பேன்.
1: ஆமென்.
0: இது தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிற குரோனோஸ் பீரியட்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. காலத்தின் தேவன் நம்ம காலத்துக்குள்ள வர்றப்ப தேவன் வச்ச இடத்துல நம்ம இருக்கணும்.
1: ஆமென்.
0: இவங்க தான் கைரோஸ் மொமெண்டம் மிஸ் பண்றவங்க. அது இன்னொரு டாபிக்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப தேவன் கொடுத்திருக்கிறாரா, விசாரிச்சுட்டு இருங்க, சபைய கண்காணிச்சுட்டு இருங்க, ஜெபத்தை நடத்திட்டு இருங்க. ஆனா இந்த எல்லா ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊழியங்கள்ல திருப்தி இருக்காது. இல்ல, நான் ஒரு மேலான காரியத்துக்காக, மேலான காரியம் தான் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு உன்னதமான தருணம், எதுக்காக இந்த ஊழியத்தை கர்த்தர் எழுப்பினாரோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த தரிசனத்துக்காக தான் நான் இத்தனை ஆண்டுகளா நான் பொறுமையோட நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, தட் மொமெண்ட் வில் கம். நான் சொல்லல,
1: ஹஸ் கம்.
0: நீங்க உங்க மொமெண்ட்ல இருக்கீங்க.
1: ஆமென்.
0: 25 this year is your moment.
1: ஆமென்.
0: எதிர்பாருங்க.
1: எஸ்.
0: அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும்.
1: ஆமென்.
0: அந்த எழுப்புதல் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: அந்த தரிசனம் நிறைவேறிய
1: தீரும்.
0: தீரும் பிகின் ஆகுது.
1: ஆமென்.
0: மன்னா பொழிவது சில தரிசனங்கள்ல ஒளிஞ்சு போகுது. உங்க கைரோஸ்ல வருவீங்கன்னா மன்னா பொழிவது ஒளிஞ்சு போய் தேசம், தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தினுடைய சுட்ட கதிரை அப்படி நிமிண்டி திங்குற நேரம் வந்து.
1: ஆமென்.
0: உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தெல்லாம் நிறைவேற வருஷத்துல இருக்கிற தாயி, சிறி தாயி, கண்ணை தொடச்சுக்க தாயி நீ முதல்ல.
1: அம்மா
0: நீ இப்படி சொல்ற, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்ம படுற கஷ்டத்துல இதெல்லாம் சாத்தியமாமா, சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குற வருஷம் தாயி.
1: அம்மேன்.
0: நம்ம கையில ஒண்ணு இல்ல தாயி, ஆனா நீ நான் அவர் கையில இருக்கிற தாயி.
1: பைய
0: பாக்காதீங்க, உங்க கையையும் பாக்காதீங்க. உங்க குடும்பம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கிற இந்த அற்பமான காரியம் தற்செயல நடக்கல, இது இறைச்செயல்.
1: ஆமென். இறைச்செயல்,
0: இறைச்செயல்,
1: இறைச்செயல்.
0: போவாசோட வயல்ல அவ வந்து நின்னது என்னன்னா, அவளோட சீசன் பிகின் ஆயிடுச்சு, அவளோட கைரோஸ் பிகின் ஆயிருச்சு, அவளுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருந்ததை அவள் அறியாதிருந்தாள்.
1: எஸ்.
0: அதான் நான் நவம்பர்ல இருந்து பிரீச் பண்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சுட்டாருங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல.
1: எஸ்.
0: கதிரை பொறுக்க வந்த ரூத்துக்கு கர்த்தர் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல.
1: தெரியல.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. ஆமென்.
0: குரோனோஸ் ஆண்டா நம்ம கொடுத்த நேரம் ரூத் உண்மையா இருந்தாள். அந்த டயத்துல
1: உண்மையா இருந்தாள்.
0: உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய
1: ஜனம். நீங்க எங்க மரணம் அடைவீங்களோ அங்கேதான் நான் மரணம் அடைவேன்.
0: She was sincere and she was faithful.
1: Yes.
0: அவ கேள்விப்பட்டு விசுவாசித்த தேவன் அவ கேள்வி கேட்க துணியல.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே.
1: Yes. Hallelujah.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்த குரோனோஸ்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற பொறுப்புல, நம்ம தொடர்ந்து உண்மையா இருக்கிறப்போ, சின்சியரா காரியங்களை செய்யறப்ப, நாம தேவனோட செலவிடுகிற இந்த நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: This is powerful.
1: Yes.
0: இது சொல்லத்தான் வந்தேன், 7:10.
1: ஹல்லேலூயா.
0: உங்க குரோனோஸ்ல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்க சின்சியரா அவரோட இருப்பீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை செஞ்சுட்டு தொடர்ந்தேச்சு அவரோட நடந்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில தான் காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள கடந்து வர்றாரு. அவர் கடந்து வருகிற அந்த சமயத்துல தான் உங்களுக்கான அவருடைய நேரத்துக்குள்ள, அவருடைய சீசனுக்குள்ள, அவருடைய டயத்துக்குள்ள, அவரோட கைரோஸுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர்றோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப தேவனோட நாம செலவிடுகிற நேரத்துல தான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: எஸ்.
0: பவர்ஃபுல். இத நான் தொட்டேன்னா டைம் இல்ல, அதனால நாளைக்கு அதை
1: தொடருவோம்.
0: தொடருவோம். உங்களோட குரோனோஸ்க்குள்ள தான் தேவனுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள தான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: Yes.
0: இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: Yes.
0: இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: Amen.
0: தேவன் கொடுத்த நேரத்துல தேவனோட நீங்க இருந்திருப்பீங்கன்னா, ஆயிரம் சோதனை வந்து, ஆயிரம் நெருக்கடி வந்து, ஆயிரம் டெம்டேஷன் வந்து, ஆயிரம் இச்சை வந்தோம், இல்ல ஆயிரம் பலவீனம் இருந்தாலும் என் தெய்வத்தை விட்டுட்டு போக முடியாது, என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண என்னால
1: முடியாது,
0: மனசுல ஆயிரம் கேள்வி இருக்கு, ஆயிரம் பாடு இருக்கு, ஆயிரம் துக்கம் இருக்கு, ஆயிரம் சந்தேகம் இருக்கு, ஆனாலும் இவரை மறுதளிக்க என்னால முடியாதுன்னு சொல்லி அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தீங்க பாருங்க. உங்க குரோனோஸ்ல யார் விடாம இருந்தீங்க பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: உங்க கைரோஸ்.
1: எஸ்.
0: உங்களுக்கான காட்ஸ் டைம் இது.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா. கைரோஸ்ல ரோசா இருக்க வைப்பார்.
0: ஆமா. ஆண்டவருடைய பவர்ஃபுல்லான மைட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எதிர்பாருங்க.
1: ஆமென்.
0: இட்ஸ் ஹேப்பனிங்.
1: இட்ஸ்
0: ஆல்ரெடி ஹேப்பனிங்.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு இசக்காரா இருப்பீங்கன்னா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இப்பவுமே கவனிச்சிருக்கணும் அதை.
1: எஸ்.
0: இப்பவுமே நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கணும்.
1: ஆமென்.
0: எங்களோட சேர்ந்து சில ஆயிரங்கள் நுகர்ந்துட்டாங்க அதை.
1: ஆமென்.
0: அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க இந்த செய்திகளை கேட்கிறப்போ.
1: எஸ். Hallelujah.
0: நீங்க சொல்ற மாதிரிதான் பாஸ்டர், ஒண்ணும் நடக்கல எனக்கு, ஆனா நான் அவரோட
1: நடந்தேன்.
0: இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சு, ஒண்ணும் நடக்கல. நீ என்ன பண்ண, நான் அவரோட தான் நடக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒன்னும் உங்களுக்கு நடக்காம இருந்தோம், நீங்க உங்க குரோனோஸ்ல அவரோட நடந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: எனக்கு ஒண்ணும் நடக்கல, அதனாலும் நான் அவரோட நடந்தேன்னு சொல்றது தவிர என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல.
1: எஸ்.
0: உங்க கைரோஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு wait and see.
1: See. See. Hallelujah.
0: God has already begun his manifestations. It's already happening all around. நம்ம ஊழியத்துல நம்ம தரிசனத்தை சுத்தி இந்த காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு.
1: எஸ்.
0: முண்டிருச்சு, முளைச்சிருச்சு. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கிரோனோஸ் நாம யூஸ் பண்றப்ப எப்படி கைரோஸ்ல நம்மள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கிறத நாளை பார்க்கலாம்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: நீங்க காலத்தை தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது, காலத்தின் தேவன் உங்க காலத்தில் வரும் பொழுது உங்களை பயன்படுத்துவார்.
1: ஆமென்.
0: அந்த அதிசயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த வருஷம்.
1: ஆமென். I'm going to experience. ஹல்லேலூயா.
0: காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினவன் தான் அந்த பாக்கியத்தை பார்ப்பான்.
1: ஆமென்.
0: காலத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டு போனவே இல்லை, இடையிலே ஓடனவே இல்லை.
1: எஸ்.
0: உங்க காலத்தை நீங்க காத்திருப்பு நாட்களில் பிரயோஜனப்படுத்தினீங்க. You never ever wasted your time during your waiting period. காத்திருப்பு நாட்களில் நீங்க காலத்தை விரயமாக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி முழுசா செஞ்சீங்கன்னு இல்லைனா கூட முடிஞ்ச அளவு எழுதுனீங்க, முடிஞ்ச அளவு பேசுனீங்க, முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சீங்க. அன்றுவரே முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு ஓடினேன் உங்களுக்காக,
1: முடிஞ்ச அளவு பாடினேன் உங்களுக்காக,
0: முடிஞ்ச அளவு பாடினேன், முடிஞ்ச அளவு எழுதினேன், முடிஞ்ச அளவு புத்தகத்தை எழுதுனேன், முடிஞ்ச அளவு டிவோஷன்ல நான் பிரசங்கம் பண்ணேன், முடிஞ்ச அளவு பாடினேயா, முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணேயா, முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாதயா. ஏ போதும்டா எனக்கு அது அப்படிங்கிற.
1: ஹல்லேலூயா.
0: நீ காலத்தை எனக்காக நீ பிரயோஜனப்படுத்தின, உன் காலம் வர்றப்ப நான் உன்னை பயன்படுத்துற விதத்தை கண்டு உலகம் ஆச்சரியப்படும்.
1: ஆமென்.
0: காலத்தை கத்திற்காக பயன்படுத்தின உங்களை தான் காலத்தின் தேவன் காலம் வரும்பொழுது பயன்படுத்த போகிறார்.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ண போற ஆண்டு இது. ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த குரோனோஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க.
1: ஆமென்.
0: அதனால கைரோஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார்.
1: எஸ்.
0: முடிக்கலாம் நினைச்சாலும் முடிக்க முடியல பாரு.
1: ஆமென். I believe.
0: குரோனோஸ்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குரோனோஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டயத்தை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால காலத்தின் தேவன் காலத்துக்குள் வரும் பொழுது, கைரோஸுக்குள்ள வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற நேரம் வர்றப்ப உங்களை கையில் எடுத்து யூஸ் பண்ணுவார் பாருங்க. Another level of anointing.
1: Amen.
0: You will see another dimension in your grace level.
1: Yes.
0: உங்க மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த
1: லெவல்
0: லெவல்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு.
1: எஸ்.
0: கைரோஸ் ஆம்பூர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான்
1: விளங்குது.
0: தேங்க்யூ ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்கு காத்திருந்த பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கிற நேரத்துல அவங்கள நீங்க பயன்படுத்த போகிற விதமே அலாதி. இவ்வளவு தூரம் நான் கத்தரோட நடந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்கலையேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க கைரோஸ், இதுதான் உங்களுக்கான கத்தருடைய நேரம். இந்த நேரத்துல நீங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் சடுதியா உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து முடிகிற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலத்துலதான், இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக தான் காலத்தின் தேவன் உங்களை அடைச்சு போட்டிருந்தார். ஆச்சரியமான விதத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார். உங்க பந்தியில அவர் பரிமாற போகிற ரசம் அற்புதமான ரசம், ருசி கொஞ்சம் கூட குறையாத ரசம், நல்ல ஸ்டாண்டர்டான ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் பரிமாற போகிறார். காத்திருந்த நீங்க ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஏற்றத்தை, உயரத்தை, உச்சத்தை நீங்க இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக தான் இத்தனை ஆண்டு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வேர்டுக்காக நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து இதை குறிச்சு எங்களோட நீங்க பேசுங்க. குரோனோஸ் நாங்கள் வைஸாக யூஸ் பண்ணுறப்ப எப்படி எங்கள் கைரோஸில் நீங்கள் எங்களை யூஸ் பண்ணுறீங்கன்றத நாளைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் and verse 11 is our key text that we are using.
1: 11 வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
0: இருக்கு. Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talks about believers victory over Satan.
1: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம்
0: கூறுகிறது. How did they take victory?
1: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
0: By 3 things.
1: மூன்று காரியங்கள் மூலமாய்.
0: By the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே.
0: The word of God.
1: தேவனுடைய வசனத்தினாலே.
0: And by their testimony.
1: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
0: How do these three things work together?
1: இந்த மூன்று காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
0: The testimony, the word and the blood is there.
1: பாருங்கள், சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
0: How do they function together?
1: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
0: The blood and the word never change in its power or effectiveness.
1: ரத்தமும் ரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
0: Their efficacy is guaranteed.
1: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
0: Forever.
1: என்றென்றைக்கும்.
0: The word and the blood are constant.
1: ரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
0: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது.
0: And that is our testimony concerning that is our testimony and what it's going to be.
1: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
0: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
1: இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
0: If you testify to the contrary, then the defeat is there.
1: ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
0: The word is there and the blood is there.
1: வசனம் இருக்கிறது, இரத்தமும் இருக்கிறது.
0: But what we do with it is what brings us victory.
1: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
0: That is why so many believers, even though they have the word and they have the blood that was shed 2000 years ago, still can't take victory.
1: ஆகவே தான் நிறைய விசுவாசிகளை பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கிறது, இவை இரண்டும் இருந்தும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள்.
0: Because their testimony is not right.
1: ஏனென்றால் அவருடைய சாட்சி சரியில்லை.
0: They have gone wrong with their testimony.
1: அவருடைய சாட்சியிலே தவறாய் போய் விட்டார்கள்.
0: One way they go wrong is because they don't know what the word says that the blood has done for them.
1: அவர்கள் தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாது இருக்கிறார்கள்.
0: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
1: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
0: Now I have taught you already 9 things, I think.
1: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
0: And let me just quickly mention them.
1: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
0: The blood has brought us redemption.
1: இரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
0: Secondly, forgiveness of sins.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பை.
0: Thirdly, cleansing from sin.
1: மூன்றாவது பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: Fourthly, justification.
1: நான்காவது நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: Fifthly, sanctification.
1: ஐந்தாவது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது.
0: Sixthly, the blood speaks better things than the blood of Abel.
1: ஆறாவது ஆபேலின் இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் மேலானவைகளை பேசுகிறது.
0: Seventhly, it has brought reconciliation.
1: ஏழாவதாக அது நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: Eighthly, it has brought us boldness to come to God.
1: எட்டாவது தேவனுடைய சமூகத்தில் வர தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: Ninthly, it has given us intimacy.
1: ஒன்பதாவது தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
0: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது அதுல 10th காரியத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
0: These are things that you need to probably write down to remember.
1: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது இந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
0: The blood, the Bible says, gives us a right to dwell in the very presence of God in the holiest place.
1: வேதம் சொல்லுகிறது தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
1: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
1: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
0: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவர்கள் சொல்லுகிறேன், அது தேவனுடைய பிரசன்னம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
0: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The best that I have heard when I was growing up is about how to enter.
1: நான் வளர்ந்து வந்தப்போ கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
0: Entering itself was a problem, that itself was preached very very very infrequently, very rarely.
1: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது தான் பிரசங்கம் பண்ணாங்க.
0: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
1: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
0: Not so easy.
1: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
0: But we can't, we not only enter, we have a right to dwell.
1: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசம் பண்ணும் உரிமை நமக்கு இருக்கிறது.
0: This is a tremendous mind-boggling truth.
1: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது.
0: This is to me and to my heart, it is a most wonderful thing to think about.
1: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது.
0: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: The church, our church here must learn to say these truths correctly.
1: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: That's why we are teaching it.
1: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
0: You ought not to say that we enter into God's presence, we ought not leave it at that. We have to go on and say that we dwell, we must use that word, we dwell, we stay in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வது ஒரு நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
0: This idea of dwelling in God's presence,
1: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
0: எண்ணம், grip our hearts and our minds,
1: அதுதான் நம்முடைய இருதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
0: Truth must be cherished and loved.
1: Indha satyathai nam nesikka vendum, paadhukka vendum.
0: Our hearts tonight must rejoice.
1: Indha kiran nammude ullam kaligura vendum.
0: I'm going to preach about this, and as we get through, your hearts must leap for joy for this great privilege that God has given.
1: Indha satyathai nan podikka pogiren, idai kekkumbodhu devan nam koduthirukka saakiyathai enni ungal irayin thulli urikka vendum
0: sandoshathai. If your heart does not rejoice, then you need to get saved.
1: Ungalai இருதயம் கழிகூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
0: Because you don't know anything about salvation.
1: ஏனென்றால் ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
0: You are a saved person and the Lord of heaven lives in you, you will rejoice and cherish this.
1: நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே கழிகூர்ந்து மகிழ்வீர்கள்.
0: This truth will be dear to your heart.
1: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
0: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
1: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
0: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள்
0: Turn with me to Hebrews chapter 10.
1: திருப்பும் எபிரேயர் 10 அதிகாரம்
0: verse 19 to 22.
1: 19 முதல் 22 வரை.
0: Hebrews 10 19 to 22.
1: எபிரேயர் 10 19 முதல் 22 வரை.
0: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
1: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
0: by a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh. And having a high priest over the house of God, let us draw near with a true heart, in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience, and our bodies washed with pure water.
1: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
0: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind, or the temple in his mind.
1: எபிரேயர் நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழையற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி இதை எழுதுகிறார்.
0: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
1: எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் போது பழையற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது.
0: So he's writing with that picture in mind.
1: அதை மனதில் கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
0: There was the temple of God or the tabernacle of God.
1: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
0: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
1: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
0: Now the people stood outside in the outer court.
1: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
0: There they offered the sacrifices.
1: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
0: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
1: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
0: And even they just cannot enter just like that. They had the blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
0: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
1: ஆரோனின் சந்ததியாக இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: Only the priests can enter in, not everybody.
1: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
0: That also through the blood only.
1: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
0: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
1: ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
0: And so there to enter in there is not an ordinary thing.
1: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே இல்லை.
0: Even all the priests are not allowed.
1: அங்கே எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
0: Only the high priest is allowed only once a year, that also.
1: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம். அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
0: There he also enters only with the blood.
1: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாகத்தான் உள்ளே நுழைகிறான்.
0: So the picture is this.
1: ஆகவே படம் இப்படிதான் இருக்கு.
0: Without the blood you cannot even step into that place.
1: ரத்தம் இல்லாமல் உள்ள காலை கூட வைக்க முடியாது.
0: It is through the blood only.
1: ரத்தத்தின் மூலமாய் மட்டுமே முடியும்.
0: The priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
1: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
0: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
0: But what has happened in the New Testament time?
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே என்ன நடந்தது?
0: That we have all become priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
0: Bible calls us a kingdom of priests.
1: வேதம் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
0: How many we believe you are all priests?
1: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள்
0: என்று? That means that the blood of Jesus has been sprinkled upon you.
1: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We do not have the Old Testament priesthood now.
1: இப்போது பழைய பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
1: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
0: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
0: The blood of Jesus. You see, the New Testament times you have the blood of Jesus.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
0: In the Old Testament it was only the blood of bulls and goats.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
0: It was only a symbolic thing of the real.
1: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
0: It was a shadow of the real.
1: நிஜத்தினுடைய நிழலாக அவைகள் இருந்தது.
0: It was a type of the actual.
1: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
0: So now we have the precious blood of Jesus.
1: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
0: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
1: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
0: We enter into the holiest.
1: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
0: The holiest, the holy of holies is opened for the believer now.
1: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
0: Through the blood of Jesus the holy of holies becomes accessible for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
0: Now I like the way the author of the book of Hebrews puts it.
1: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
0: He says four things have been prepared for us.
1: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: God has prepared four things for us.
1: தேவன் நமக்காய் நான்கு காரியங்களை ஆயத்தமனிருக்கிறார்.
0: That is what is mentioned in these verses.
1: அதை நான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
0: One, God has prepared for us the holiest place, the holy of holies.
1: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்காய் ஆயத்தமனிருக்கிறார்.
0: What does it mean to say that God has prepared the holiest place for us?
1: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தமனிருக்கிறார்னால் என்ன அர்த்தம்?
0: Not so that we may visit once in a while and go.
1: ஏதோ எப்பவாவது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
0: The apostle Paul said it as he preached in Athens.
1: அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னார்.
0: We live and move and have our being in him.
1: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
0: In other words, he said we are dwelling in him.
1: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
0: Our existence is in him.
1: நம்முடைய நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
0: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்பொழுது உள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
0: What is the dwelling place?
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
0: That dwelling place is the dwelling place of God himself.
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
0: God not only wants you to just enter but he wants you to dwell there.
1: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Make it your house.
1: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
0: Make it the place where you belong.
1: நீங்கள் அங்க இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
0: Holy of holies is opened for you.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: God has prepared that for you.
1: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: Believers used to stand outside but now through the precious blood of Jesus God has prepared the holy of holies to be inhabited by the believers, ordinary believers.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Now this because that people don't understand this they have many other holy of holies here.
1: இதை மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலேயே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
0: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
1: நான் சொன்னே இல்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்கார பாக்க போனார், லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பார், நீங்க போங்க.
0: He is so great.
1: அவர் ரொம்ப பெரியவர்.
0: He is in the holy of holies.
1: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில்.
0: And all these people are standing and waiting.
1: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
0: காத்துட்டு just to enter in.
1: உள்ள பிரவேசிப்பார்.
0: And he says I will only see foreign people.
1: அவர் சொல்றார் இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பார்.
0: I am telling you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: You've got the holy of holies itself, the very presence of God opened for you to come in.
1: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: Not some pastors or evangelists room.
1: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷருடைய அறை அல்ல அது.
0: No,
1: கிடையாது.
0: It is the very dwelling place of God.
1: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
0: Where God is.
1: அங்கே தேவன் தான் இருக்கிறார்.
0: That itself God has prepared for you and he is telling you to come.
1: அதை தேவனே உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார்.
0: He says you must have now boldness to enter.
1: அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
0: That is why I don't stand in any other holy of holies.
1: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
0: Because if I can go straight to him into the very holy of holies and dwell there then I have no problem.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
0: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me then there is nothing in the whole world to stop me from entering into the holy of holies.
1: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் ரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
0: You see the problem today with the believers is they don't think like that.
1: இன்றைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான். இப்படி சிந்திப்பதே கிடையாது.
0: Not thinking like that they are weak believers.
1: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளா இருக்கிறார்கள்.
0: You see we have a provision made by God.
1: பாருங்கள் தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
0: What is that provision?
1: அந்த வழி என்ன?
0: Provision is a dwelling place.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
0: Amen.
1: Amen.
0: Not a place where we enter.
1: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
0: இல்ல. Not a place where we peek into and just come out.
1: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் இல்ல.
0: Not a place where we look stand far away and look and wonder and be in amazement about.
1: அல்லது வெகு தூரத்தில் நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் இல்ல.
0: It is a place where we enter and stay.
1: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
0: There is no one stopping us there.
1: நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
0: People think Peter is there telling you to come in.
1: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாரு.
0: No no no we don't enter by Peter.
1: கிடையாது பேதுரு உத்தரவு பெற்று நாம் உள்ளே போவது
0: கிடையாது. We enter by any other saint.
1: வேறு எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுல உள்ள போவது
0: கிடையாது. We don't need anybody's help to enter in there.
1: உள்ளே அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை.
0: Amen. Peter was just a man like us.
1: பேதுரு நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்.
0: He is also entered in.
1: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்.
0: So we are not banking on Peter and Paul and other saints.
1: ஆகவே பேதுரு போல் மற்ற பரிசுத்தவான் இவங்க எல்லாம் நாம சார்ந்த இல்லை.
0: We don't give importance to that.
1: ஆகவே அதுக்கெல்லாம் நாம முக்கிய ஆலோசியதும் கொடுப்பதில்லை.
0: We enter in through our high priest and his blood that was shed for us.
1: நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்காய் அவர் சிந்தின இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: See, we must not reduce this Christian faith, this great faith, into some little religion, you see.
1: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்துவ விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிட கூடாது நாம்.
0: We must not reduce these great things to these flimsy little things.
1: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்ப காரியங்களாக்கி விட கூடாது.
0: No.
1: கிடையாது.
0: It is Jesus himself who has provided us the way.
1: இயேசுவே நமக்கான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: So the author of Hebrews says the holiest or the holy of holies is prepared for us.
1: ஆகவே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
1: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Once again, let me emphasize, the authority that allows us into the presence of God is no less than God himself.
1: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
0: The admission rights belong to God.
1: பாருங்கள், உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: No saint, nobody's got it.
1: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
0: He says, if you come in this way, I will get you, I will let you in.
1: தேவன் சொல்கிறார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
0: I have prescribed the way.
1: வழியை நானே சொல்லியிருக்கேன்.
0: What is the way?
1: என்ன வழி?
0: It is called a new and a living way.
1: அதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
0: How did he inaugurate this new and a living way?
1: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
0: Through the veil, that is the flesh.
1: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
0: What does that mean?
1: அதன் அர்த்தம் என்ன?
0: It means when his flesh was rent on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When his flesh was rent for us.
1: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When it was torn into pieces.
1: அது
0: When he suffered there in his body,
1: தம்முடைய சரீரத்திலே அவர் பாடுபட்டபோது,
0: when he shed his blood there on the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது,
0: through the veil that is his flesh, he opened this new and a living way.
1: அவருடைய மாம்சமாகிய இந்த திரையினூடாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் திறந்தார்.
0: Through the blood he has made it.
1: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
0: It mentions it very specifically.
1: குறிப்பாக சொல்றாரு பாருங்க.
0: By the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: A new and a living way has been consecrated.
1: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Through the veil. Through the flesh.
1: மாம்சத்தின் வழியாய்.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The blood procures the admission for us.
1: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Why?
1: Yeah.
0: What is there in that blood?
1: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
0: What does that blood say?
1: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
0: As we enter in, the blood says.
1: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking there. Remember? அவருடைய
1: தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
0: His death, the punishment of death has already been given.
1: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
0: And God says, when?
1: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
0: What is the proof?
1: அதுக்கு ஆதாரம் என்ன?
0: The blood is the proof.
1: இரத்தம் தான் ஆதாரம்.
0: Life is in the blood.
1: உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: The blood was shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood is kept in the very presence of God.
1: இரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
1: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: The blood is speaking that.
1: இரத்தம் அதை பேசுகிறது.
0: That is why we enter in, my friend.
1: ஆகவே தான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பர்களே.
0: So now we have the liberty.
1: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The blood is saying he is all right, he can come in.
1: இரத்தம் சொல்லுகிறது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
0: Why does it say that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: It says it because we have put our faith on Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியினாலே அப்படி சொல்லுகிறது.
0: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
1: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையிலே செய்த காரியங்களையும் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
0: That is the only way to come to God.
1: தேவனுடைய வருவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: Jesus said, I am the way.
1: இயேசு நானே வழி.
0: That is the new and a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
0: There is no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
1: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: And that is how they can enter.
1: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: So first of all, the holy of holies is prepared for us as a dwelling place.
1: மகாபரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கியிருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Thirdly, God has provided a new and a living way, he says.
1: மூன்றாவது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறது.
0: That is what I just explained just now.
1: அதை தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
0: Through the flesh means through the death on the cross.
1: மாம்சமாகிய திரையின் வழியாய் என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
0: The blood that was shed there.
1: பிறங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
1: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறார்.
0: Having a high priest over the house of God.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால்.
0: Jesus is our high priest.
1: இயேசுதான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
0: God has provided us a high priest.
1: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
0: You see, the priests in those days, in the Old Testament days, that entered into the holy place.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
0: they couldn't go into the holy of holies.
1: அவங்கள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது.
0: Only the holy place.
1: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்
0: just outside the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
0: For that they have to be sprinkled with blood.
1: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்.
0: And also they have to be related to Aaron, that they have to be descendants of Aaron.
1: அது மட்டுமல்ல அவங்கள ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
0: You just can't enter in.
1: சும்மா அப்படியே நுழைந்துட முடியாது.
0: You know, all the tribes of Israel can't just enter in.
1: இஸ்ரவேல் கோத்திரத்தை எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
0: Only the sons of Aaron.
1: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
0: With the blood and through the blood.
1: இரத்தத்தை கொண்டு இரத்தத்தின் மூலமாக.
0: That is all.
1: அவ்வளவுதான்.
0: Their relationship to the high priest Aaron is very important.
1: ஆர் பிரதான ஆசாரியாக ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: The question asked is, who are you?
1: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படினு.
0: You must say, my ancestor is Aaron.
1: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படினு.
0: And I am a priest.
1: நானும் ஒரு ஆசாரியன்.
0: Because of my relationship to Aaron, I am a priest.
1: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
0: That is how I enter in.
1: ஆகவே அப்படிதான் உள்ள நுழைறேன்.
0: The New Testament.
1: ஆனா புதிய ஏற்பாட்டில்
0: the believers,
1: விசுவாசிகள்,
0: we enter in through our relationship to our high priest Jesus Christ our Lord.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
1: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேற எதுவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
0: It is not important whether you are rich or poor.
1: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
0: Not whether you are educated or not educated.
1: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
0: Not important what caste you belong to.
1: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: When you enter in,
1: உள்ளே நுழையும் போது
0: the only thing that is asked of you is that who are you?
1: அங்க கேட்கப்படுற ஒரே கேள்வி, நீ யார்? அதான்.
0: What right do you have to enter in?
1: உள்ளே பிரவேசிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
0: You say, I belong to the high priest.
1: நீங்க சொல்லலாம், நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமா.
0: I come on the basis of my relationship to him.
1: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே, அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: And I come on the basis of the blood.
1: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்.
0: You see, this is a wonderful thing that God has provided for us.
1: அவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
0: He has provided the holy of holies for us to dwell in.
1: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: He has given us the right to enter in and to dwell in through the blood.
1: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
0: வைத்திருக்கிறார். And there is a high priest there.
1: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்கே இருக்கிறார்.
0: He is a living high priest.
1: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரியர்.
0: He is standing there and saying, yes, he is allowed, he is mine.
1: அவர் அங்கே நின்று கொண்டு இவர் உள்ளவர்லாம், இவர் என்னுடைய சொந்தம்தான் அப்படிங்க.
0: He is there to receive you.
1: அவர் உங்களை வரவேற்க அங்க இருக்கிறார்.
0: Now how many think you can enter in?
1: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசிக்க?
0: The place is prepared.
1: இடம் ஆயத்தம்
0: பண்ணப்பட்டது. Right is given.
1: உரிமையும் கொடுக்கப்பட்டது.
0: The way has been made.
1: வழியும் ஏற்படுத்தப்பட்டது.
0: And there is a person there welcoming you and opening the door for you.
1: பிறகு அங்க ஒருவர் நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்.
0: Now after you hear that you feel like entering in.
1: இதை கேட்ட பிறகு உள்ளே போகணும் போல இருக்கு இல்ல?
0: You want to dwell in.
1: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
0: விரும்புறீங்க. But then he doesn't leave it at that. He tells us four more things about how we are prepared to enter in.
1: பிறகு அவர் அப்படியே நம்மை விட்டு விடுவது கிடையாது. உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்கிறார்.
0: First I told you about what God has prepared.
1: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று பார்த்தோம்.
0: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
1: இப்போது தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ணும்படி தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
0: For about that here in these verses that I read to you.
1: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே
0: First of all he says a true heart has been prepared.
1: முதலாவதாக
0: we are prepared with a true heart.
1: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும்.
0: Now even though the right is given and the place is there and the high priest is there and the new and a living way is there.
1: பாருங்கள், இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது, பிரதான ஆசாரியே நமக்கு இருக்கிறார்,
0: உரிமை இருக்குது,
1: உரிமை நமக்கு இருக்கிறது.
0: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
1: இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
0: The heart must be cleansed.
1: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sin must be taken care of.
1: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
0: That is why he says let us draw near with a true heart.
1: ஆகவே தான் சொல்கிறார் உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
0: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
1: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
0: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
1: Yesu Christuvin rathathinale sutham pannapattu adu sutigarikkira andha vallamaikku thanai oppu kodutha irayathai kurithu idu pesugirathu.
0: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I am a pretty good person, I can enter in.
1: Unmaiyulla irudhayam sonna ungala neengale kannadiyila paathu ha na nalla dhaan irukken na ulle pogalam appdi solradhu kedaiyadhu.
0: Not judging yourself and saying, well, I am fine, I am a good person, I can go in.
1: Ungala neengale nidhanichittu ha na nalla dhaan irukken na ulle pogalam appdi kedaiyadhu.
0: No,
1: kedaiyadhu.
0: The only right you have is through the blood.
1: Ungalukku ஒரே உரிமை ரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
0: The heart must be cleansed through the blood.
1: இருதயம் ரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sins must have been confessed.
1: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
0: And it must the heart must have been cleansed by the power of the blood.
1: பிறகு இருதயம் ரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: A true heart is a heart that God gives.
1: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
0: God doesn't judge us by our perfection.
1: நம்முடைய
0: பார் பெர்ஃபார்மன்ஸ்
1: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
0: He judges only by the covering of the blood.
1: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
0: Only if we are covered by the blood then we can enter.
1: ரத்தத்தினால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
0: A true heart is something that God gives and only through
1: ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
0: So God prepares us to enter in by giving us a true heart.
1: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நாம் கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: The second thing that God does to prepare us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்
0: is that he gives in our hearts a full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: That is another thing that God gives.
1: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
0: See, that is why I'm amazed when people hesitate to enter in to God's presence.
1: ஆகவே தான் பாருங்கள் தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: How can you hesitate?
1: எப்படி நீங்க தயங்கலாம்?
0: God has made everything ready.
1: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
0: Then he comes and gives you a true heart.
1: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: By cleansing your heart through the blood of Jesus.
1: ரத்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்கள் இருதயத்தை
0: சுத்திகரிப்பார். Then after your heart is cleansed he comes and gives you the full assurance of faith.
1: இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து
0: How does he give the full assurance of faith?
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
0: When you

0: full boldness,
1: பூரணமான தைரியம்,
0: full confidence,
1: முழுமையான நிச்சயம்,
0: no doubt,
1: சந்தேகமே கிடையாது,
0: no fear,
1: பயம் கிடையாது,
0: no apprehension,
1: எந்தவிதமான சந்தேகங்களும் கிடையாது,
0: no hesitation,
1: எந்தவிதமான தயக்கமும் கிடையாது,
0: full knowledge that God has taken care of all that.
1: தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார் என்ற பூரணமான ஒரு அறிவு,
0: the full assurance of faith,
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம்.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: How many of you are filled with full assurance tonight?
1: எத்தனை பேர் இன்றைக்கு இரவு பூரண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்?
0: Does your heart say yes, I can enter in?
1: ஆம், நான் உள்ளே நுழைய முடியும் என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart rejoice in the blood of Jesus?
1: உங்கள் இதயம் இயேசுவின் இரத்தத்திலே கழுவுகிறதா?
0: Does your heart say, oh, thank you Lord for you have given me a new and a living way?
1: தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளே சொல்கிறதா?
0: Does your heart say thank you Lord for the holy of holies?
1: உங்கள் இதயம் தேவனே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதா?
0: Does your heart say I have the right?
1: உரிமை எனக்கு இருக்கிறது என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart say I must enter in because the holy the high priest is there?
1: பிரதான ஆசாரியர் அங்க இருக்கிறார், ஆகவே கண்டிப்பா நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று இதயம் சொல்கிறதா?
0: Does your heart have full confidence and full assurance?
1: உங்கள் இதயத்திலே முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
0: Amen.
1: Amen.
0: That is lot of people have got the half gospel.
1: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் தான் இருக்கு பாருங்க.
0: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
1: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்க அப்பனா, நாங்களா என்ன பாதி சுவிசேஷம் அப்படினா?
0: I said, do you have half gospel?
1: நான் கேட்டேன், உங்க என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
0: What do you believe? Tell me.
1: நீங்க என்னதை நம்புறீங்க சொல்லுங்க.
0: Let's find out whether you got half the gospel or full gospel.
1: உங்ககிட்ட பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படினு.
0: He said, oh brother, I thought you meant this by full gospel.
1: அவர் சொன்னார், brother, full gospel னா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்க யோசிச்சிட்டேன்.
0: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
1: பூரண சுவிசேஷத்துல எல்லாம் பூரணமா இருக்கு.
0: Have you got it full?
1: பூரணமா இருக்கு உங்ககிட்ட.
0: Many people haven't got it full.
1: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
0: That is why the full assurance is not
1: there. அதான் பூரண நிச்சயம் அங்க இல்ல.
0: This is something that God prepares us with.
1: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: Gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: Then gives us a full assurance.
1: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: Then thirdly,
1: பிறகு மூன்றாவது,
0: it says he our hearts are cleansed.
1: நம்முடைய இதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
0: This is another way that he deals with us.
1: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
0: He gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: But then after we get the true heart,
1: பிறகு உண்மையுள்ள இதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
0: many times we do still wrong.
1: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவளாய் இருக்கிறோம்.
0: We sometimes commit sins.
1: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
0: We fall sometimes.
1: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
0: We falter sometimes.
1: சில சமயத்திலே தவறுகிறோம்.
0: There are many shortcomings that we have.
1: பல குறைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
0: It's a true heart. It's a true heart.
1: உண்மையுள்ள இதயம் தான்.
0: It's a God given heart.
1: தேவனால் கொடுக்கப்பட்ட இதயம் தான்.
0: But this true heart sometimes needs to be cleansed again and again.
1: ஆனா இந்த உண்மையுள்ள இதயம் சில சமயத்துல திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கு.
0: And God provides the cleansing also from time to time.
1: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: That is why John says in 1 John 1:7.
1: ஆகவே தான் 1 John 1:7 யோவான் கூறுகிறார்.
0: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: This is not talking about an unbeliever.
1: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
0: This is talking about a believer.
1: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
0: Some of you say, oh, believer sinning, brother.
1: சில கேங்க, ஐயோ, விசுவாசி பாவம் செய்யறதா?
0: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
1: ஆ, விசுவாசம் பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்துல பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.
0: He says, us. நம்மை
1: நம்மை அப்படின்றார் பாருங்க. நம்மை சுத்திகரிக்கும்.
0: He includes himself.
1: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
0: Saint John.
1: பரிசுத்த யோவான்.
0: He says the blood of Jesus cleanses us.
1: அவர் சொல்றார், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: This great saint says it cleanses us.
1: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார், நம்மை சுத்திகரிக்கும் என்று.
0: Cleanses John.
1: யோவானை சுத்திகரிக்கும்.
0: Cleanses Paul.
1: பவுலை சுத்திகரிக்கிறது.
0: Peter.
1: பேதுருவை.
0: It cleanses you and I.
1: உங்களை என்னையும் அது சுத்திகரிக்கும்.
0: All of us need the cleansing power of the blood from time to time.
1: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
0: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
1: தேவன் உண்மையுள்ள இதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்ய,
0: அத மட்டும் கொடுத்திருந்தால் வெகு சீக்கிரத்தில் ஏதாவது பாவம் செய்த உடனே உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், வெளியே ஓடி வந்துருவோம். That is why he says I'll give you cleansing also.
1: ஆகவே தான் அவர் சொல்கிறார், நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
0: Cleansing, continual cleansing.
1: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
0: Cleansed from an evil conscience, the Bible says.
1: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: Cleansed constantly as we confess our sins.
1: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: We are living in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம்.
0: Sometimes when you sin.
1: சில சமயத்திலே பாவம்

0: makes you very uncomfortable.
1: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
0: Puts fear in your heart.
1: உங்கள் இதயத்தில் பயத்தை உண்டாக்குகிறது.
0: Strains your relationship with God.
1: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
0: Unable to pray.
1: ஜெபிக்க முடியவில்லை.
0: Unable to enjoy your fellowship with God.
1: தேவனுள்ள ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: What do you do?
1: நீங்கள் என்ன செய்வது?
0: Don't just get out.
1: சும்மா அப்படியே வெளியே போய்டாதீங்க.
0: Don't just walk away.
1: அப்படியே நடந்து போய்டாதீங்க.
0: Don't just walk away from the communion.
1: திருவிருந்தம் விட்டு வெளியே போய்டாதீங்க.
0: All those things are not the right thing to do.
1: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம்
0: இல்லை. What do you do when you feel uncomfortable?
1: இப்படி சங்கடப்படும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: What do you do when you know that you have done wrong and it's not right?
1: பாவம் செய்து விட்டேன் இது சரியில்லை என்பதை உணரும்போது என்ன செய்ய வேண்டும்?
0: Confess.
1: அறிக்கை செய்யுங்கள்.
0: The blood of Jesus cleanses you from all your sins.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்.
0: Fourthly.
1: நான்காவது.
0: The body is also washed.
1: சரீரமும் கழுவப்படுகிறது.
0: With pure waters.
1: சுத்த ஜலத்தால்.
0: This is another fourth preparation that God gives us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
0: What does it mean by the body being washed with pure water?
1: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்கிறதே என்ன அர்த்தம்?
0: You see, the blood cleanses us from all our sins.
1: பாருங்கள், நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
1: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறீர்கள்.
0: This is another kind of cleansing.
1: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
0: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
1: இது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
0: It is a constant work of sanctification done in the believer through the word of God, which cleanses him and makes him more and more sanctified and holy.
1: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்பொழுதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
0: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God dealing with him, correcting him and washing him and cleaning him up.
1: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது.
0: Now when you come to the Lord through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது.
0: You are washed with the blood.
1: நீங்க இரத்தத்தினாலே கழுவப்பட்டு.
0: Covered with the blood.
1: இரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்.
0: And enter into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்.
0: And dwell there.
1: அங்கேயே வாசம் பண்றீங்க.
0: But then you got to grow a lot.
1: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
0: Grow a lot in holiness and in purity.
1: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்.
0: How do we grow?
1: எப்படி வளருவது?
0: It is through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
0: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
1: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தை தான்.
0: Now let us look at the two sets of four things.
1: இப்போ இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
0: Now listen very carefully.
1: நல்லா கவனிங்க.
0: God has prepared four things.
1: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: The holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலம்.
0: The right to enter there.
1: அங்கே நுழையக்கூடிய உரிமை.
0: And a new and a living way has been consecrated, dedicated.
1: புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And then the high priest is also given.
1: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
0: This is God preparing for us.
1: இது தேவன் நமக்காக
0: then we are prepared so that we may come in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: We are given a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
0: We have given the full assurance of faith.
1: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
0: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
1: பிறகு நம்முடைய இதயமும் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
0: Then the word of our God also is given to wash us and clean us.
1: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: After telling us what God has done, four things that God has done, and after telling us the four things that God has done to prepare us.
1: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களை வசனம் கூறுகிறது.
0: And then only he says let us draw near.
1: அதன் பிறகு தான் சொல்கிறார் நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
0: So you must not just read the let us draw near alone. You must understand these things and only then he says let us draw near.
1: ஆக உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு விட கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும் உள்ளே பிரவேசிப்போம் என்று.
0: If he simply said let us draw near, many of us will run away.
1: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அதை வாஸ்தவம் சொன்னா நம்மள அநேகர் ஓடி போய் விடுவோம்.
0: Why does he say let us draw near?
1: ஏன் அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
0: Let us draw near because he has prepared the holy of holies for us to dwell.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசம் பண்ணும்படியாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
1: உள்ளே நுழையக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
1: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because the high priest is there to welcome us.
1: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படியாக இருக்கிறார். ஆகவே இறக்கடவோ.
0: Let us draw near because we have a heart given to us by God, a pure, true heart.
1: தேவனா நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இருதயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
0: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
1: இப்போ அப்போ நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
0: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
1: தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
0: After hearing that you cannot stay out.
1: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
0: After hearing that how can you fear?
1: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
0: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
1: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள், உள்ளே பிரவேசிப்பீர்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Amen.
1: Amen.
0: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
1: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
0: You know what let us draw near means?
1: சேரக்கடவோனா என்ன அர்த்தம் தெரியுமா?
0: I like the Tamil translation. It says what I want to say really.
1: நான் என்ன சொல்ல வரணும் அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
0: Says what the Bible is really saying.
1: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது.
0: சேரக்கடவோனா கடைசியா வந்து அரைவ் ஆயிடுவோன்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Not visiting.
1: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
0: Not coming once in a while.
1: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
0: Finally don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
1: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்க வேண்டாம், சந்தேக வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
0: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
1: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
0: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Look at the person next to you.
1: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
0: சே வந்து சேந்திருங்க.
1: வந்து சேந்திருங்கன்னு.
0: Into the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே.
0: Oh praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a wonderful thing it is to meditate on these things.
1: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: You see a lot of believers the problem is that they never think about these things.
1: பாரு நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
0: You know because they never think about these things there is no boldness and there is no confidence.
1: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
0: Because these truths are not there they have struggles.
1: இந்த சத்தியங்களா இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
0: Now let me share with you one more thing.
1: இப்போ இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
0: just in the next few minutes and then we'll close.
1: அடுத்த சில நிமிடங்களே இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
0: The 11th matter.
1: 11வது காரியம்.
0: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
1: Yes Christ minattum namakkaga enna seidirukkirathu vedam kurugira 11th kaari.
0: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
1: Innum or 7 8 nimidangal edungalodu kuda na pagandhu kolluven.
0: We don't have much time.
1: Neer namakku adhigam.
0: But I will share it with you.
1: Anal adhu ungalodu pagandhu kollattu.
0: Victory over the devil through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
0: That is why I read Revelation 12:11. That is the key text.
1: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசிதா அதான் முக்கியமான வசனம்.
0: But now let us read John chapter 12.
1: ஆனால் இப்பொழுது யோவான் 12 அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
0: John chapter 12.
1: யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம்.
0: And verse 31-33.
1: 31-33 வரை.
0: It says now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth I will draw all men unto me. This he said signifying what death he should die.
1: இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: Now the cross Jesus is talking about the cross here.
1: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
0: You know he says if I be lifted up from the earth.
1: அதுல நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது.
0: He is talking about being lifted up on the cross.
1: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
0: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
1: 33 சரியா தெளிவா சொல்கிறது தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
0: What will happen when he dies on the cross?
1: அவர் சிலுவையிலே மரிக்கும் போது என்ன நடக்கும்?
0: One of the things that will happen he says is that the prince of this world be cast out.
1: நடக்க போகிற காரியங்களில் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
0: You and I know that the devil is the prince of this world.
1: உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான் என்று.
0: When Jesus dies on the cross the prince of the world will be cast out.
1: இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
0: How is that the cross deals with the devil in that way?
1: பிசாசு இந்த அளவுக்கு புறமேத்தலுகிற விதத்திலே சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
0: In what way is the cross the means of casting out this prince of this world?
1: சிலுவை எந்த விதத்திலே இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
0: See, we have to understand how the devil has power over people.
1: அவர்கள் மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: The devil has power and authority over people because of their sin.
1: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை
0: இருக்கு. If a man is not a sinner, the devil has no power over him.
1: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
0: The Bible says all have sinned.
1: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
0: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
1: ஆகவே எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ் இருக்கிறார்கள்.
0: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
1: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடியாலே அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
0: He has power over people through sin.
1: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
0: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
1: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
0: On the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே,
0: when Jesus died there and shed his blood,
1: இயேசுவானவர் அங்கே மரித்து தம் இரத்தத்தை சிந்தின போது,
0: when he was lifted up there on the cross,
1: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட போது,
0: when his blood was shed,
1: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட போது,
0: it was shed for the remission of our sins.
1: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
0: And that blood covers us.
1: அந்த இரத்தம் நம்மை மூடுகிறது.
0: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
1: தேவன் நம்மை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நம்மை காண்கிறார்.
0: The devil is the great accuser of the brethren.
1: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இந்த பிசாசு தான்.
0: The devil has power because he accuses us night and day.
1: இரவும் பகலும் பிசாசு நம்ம மீது குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான்.
0: That is his job.
1: அதான் அவனுடைய வேலை.
0: But all of a sudden,
1: ஆனால் திடீரென்று,
0: when a person comes and believes that Jesus died for him,
1: ஒரு மனிதர் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
0: and that the blood was shed for him,
1: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும்போது,
0: and puts his faith in Christ,
1: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது,
0: and is saved,
1: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
0: Then what happens?
1: பிறகு என்ன நடக்கிறது?
0: The devil finds no accusation.
1: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
0: That is why the apostle Paul says in Romans 8:34.
1: ஆகவே தான் ரோமர் 8:34 ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
0: Who is he that condemneth?
1: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
0: He says it is Christ that died, yea rather is risen again.
1: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
0: Who is now at the right hand of God interceding for us?
1: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
0: Which accuser is he talking about?
1: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பற்றி அவர் பேசுகிறார்?
0: Which condemning person he is talking about?
1: எந்த ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதனை பற்றி பேசுகிறார்?
0: There is only one person that does that.
1: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறான்.
0: He is talking about the devil that accuses and condemns us all the time.
1: நாம் எப்பொழுதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
0: He says, Who is he that condemneth?
1: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
0: It is Christ who died.
1: கிறிஸ்துவே மரித்தவர்.
0: His blood was shed.
1: அவருடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டது.
0: He took care of my sin.
1: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
0: Therefore the devil has no right to condemn me.
1: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
0: See, the devil all of a sudden is landed without any power.
1: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்ன விதமான அதிகார வல்லமை இல்லாம போய்விட்டது.
0: This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
1: இப்படிதான் கல்வாரி சிலுவையின் மூலமாய் அங்கே நடந்த காரியின் மூலமாய் உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
0: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
1: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
0: He has been the lord and master over them, dominating them. He has been cast out.
1: அவர் மீது ஆண்டவன் எஜமானமா இருந்து அவளை ஆண்டவன் தான் இப்போது தள்ளப்பட்டு விட்டான்.
0: The prince of this world has been cast out.
1: உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு விட்டான்.
0: When the blood was shed,
1: ரத்தம் சிந்தப்பட்ட போது,
0: sins have been forgiven.
1: பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
0: The devil's weapons were confiscated.
1: பிசாசுடைய ஆயுதங்கள்லாம் பறிக்கப்பட்டு விட்டது.
0: The greatest weapon was the weapon of accusation.
1: மிகப்பெரிய ஆயுதமே அவனுடைய குற்றச்சாட்டுதல்.
0: It has been taken away from him.
1: அது அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது.
0: He has no weapon to wield now.
1: இப்போது அவன் மிரட்ட ஆயுதம் இல்லை.
0: He is a devil without a teeth. The Bible says in Psalm 2.
1: சங்கீதம் 2ல சொல்ல அவன் பல்லு இல்லாத பிசாசு.
0: In the boxing match he lost his teeth.
1: Boxing matchல அவர் இருக்க பல்லெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Poor fellow can't chew on you.
1: பாவம் இப்போ உங்களை மெல்ல கூட முடியாது அவனால.
0: He just opens his mouth and roars.
1: வாயை திறந்து சும்மா கர்ச்சிட்டு தான்
0: இருக்கு. But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
1: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுக்குள்ள பாருங்க பல்லே இருக்காதங்க.
0: Jesus has knocked out all his teeth.
1: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டாரு.
0: There's no power.
1: அவன் கிட்ட வல்லமே இல்ல.
0: When you put your faith in Jesus,
1: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது,
0: when you believe that his blood washes you,
1: அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசிக்கும்
0: போது, devil has no grip on you.
1: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
0: He cannot put his claws on you and hold you.
1: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
0: No, nothing can hold you.
1: முடியாது. எதுவும் உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
0: prince of this world has been cast out.
1: இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு.
0: From the throne of your heart.
1: உங்கள் இருதய சிம்மாசனத்திலிருந்து.
0: For everyone that believes in Jesus, the prince of the world has been cast out.
1: இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இந்த உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டு.
0: Now in the throne of your life and my life, Jesus is Lord and Master.
1: இப்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சிம்மாசனத்திலே இயேசுவே ஆண்டவரும் இரட்சகருமாய் வெற்றிருக்கிறார்.
0: We have victory over this accuser.
1: இந்த குற்றம் சாட்டுவின் மீது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
0: We say like the apostle Paul.
1: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் சொல்கிறோம்.
0: Who is he that condemned?
1: அக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
0: We don't say, oh, he is condemning me.
1: ஓ, அவன் என்ன அக்கினிக்குட்படுத்திட்டே இருக்கான் நாம் சொல்கிறோம்.
0: We don't let him come and chase us.
1: அவன் வந்து நம்ம துரத்த நாம் என்ன கொடுக்கிறது?
0: We are looking for him.
1: நாம தான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
0: அவன் எங்க நம்ம தேடிடுறோம். எங்க அவன்? Where is he?
1: நீங்கள்
0: Let's stand up together and lift up our hands and rejoice. Amen.
1: Amen.
0: Praise God and rejoice.
1: கர்த்தரை துதித்து மகிழுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: For what the blood of Jesus has done for you.
1: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அது நிமித்தமாய்.
0: Rejoice.
1: மகிழுங்கள்.
0: Amen.
1: Amen.
0: You are righteous.
1: நீங்கள் நீதிமான்கள்.
0: In the sight of God.
1: தேவனுடைய பார்வையில்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Oh, praise you, Jesus.
1: Oh, நன்றி கர்த்தாவே.
0: Praise you, Jesus.
1: நன்றி இயேசுவே.
0: Praise you, Father.
1: நன்றி தகப்பனே.
0: Thank you, Lord.
1: நன்றி கர்த்தாவே.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Praise you, Jesus.
1: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே.
0: Praise you, Father.
1: நன்றி.
0: Lift up your hands and say.
1: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
0: I have been given the right to dwell in God's presence.
1: தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ண உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Everybody, I have been given the right to dwell in the presence of God.
1: எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ண உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: I have right to enter.
1: உள்ளே பிரவேசிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது.
0: The way is open.
1: வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: High priest is there.
1: மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: I have a true heart.
1: உண்மையுள்ள இருதயம் எனக்கு இருக்கு.
0: Full confidence and assurance.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கு.
0: The cleansing of the heart.
1: இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
0: And the cleansing of the body with the washing of the water.
1: சரீரமும் ஜலத்தால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: And the high priest is there to welcome me.
1: என்னை வரவேற்க மகா ஆசாரியர் அங்க இருக்கிறார்.
0: Oh, that is my dwelling place.
1: ஓ, அதுதான் நான் வாசம் பண்ண இடம்.
0: I live in him.
1: நான் அவருக்குள் வாழ்கிறேன்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். Clap your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Praise him.
1: அவரை துதியுங்கள்.
0: Oh, praise you, Jesus.
1: ஸ்தோத்திரம்.
0: Praise you, Lord.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சினமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸிஸ் வயலட்டாரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸிஸ் பிரியால் கிறிஸ்டோபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று.

இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு ரெண்டு ரெண்டு என பல வகையாய் இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 Kings 16:34 வாசித்தருகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிஞ்சிடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது.

ஏகப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம்.

சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.

இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.

தகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான்.

தகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.

0: இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான இரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமீன்.
1: அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவ

மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் வந்து ஒரு எளிய ஆசீர்வாதம் தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நமக்கு

ஆகவே தேவ ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை கொண்டு செல்வதற்கேற்ற விதமாக தேவன் நமக்காக நியமித்திருக்கிற அந்த நியமங்களை அறிய வேண்டும். எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எந்த விதமாக ஆசீர்வதிக்கப்படுவோம், எந்த வழியில் ஆசீர்வதிக்கப்படும் என்பவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே ஆசீர்வாதம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இது போன்ற ஆன்மீக வழிகளை நாம் பொதுவாக வைத்திருக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் காமன் வேஸ். ஸோ வி ஹவ் சம் எக்ஸ்பெக்டேஷன் தட் காட் வில் பிளஸ் அஸ். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களாக இவை இருந்தாலும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் சூஸ் பண்ணி கொடுக்குற இந்த வழிகள் அல்ல, தேவன் இதற்காக என்ன வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ஹவ் சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஆஸ் வாட் இஸ் பிளஸ்ஸிங். அதாவது எது ஆசீர்வாதம். ஒரு வார்த்தை நான் செலவில் இந்த வார்த்தையை ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுறவில்லை, இதை விட்டால் வேறு ஒரு வார்த்தை நமக்கு கரெக்டாக இல்லையே, அந்த வார்த்தை இதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சரியாக சொல்ல முடியும், தேவ நன்மைகள்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப வார்த்தைகள் இல்லை. அப்போ திரும்ப திரும்ப அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆசீர்வாதங்கள் என்றால் தேவனால் நாம் நன்றாக வைக்கப்படுதல், அதுதான் ஆசீர்வாதம். பிளஸ்ஸிங்னு என்ன அர்த்தம்? தேவனால் அவருடைய பார்வையில் நாம் நன்றாக வைக்கப்படுதல். ஆசீர்வாதங்களை எப்படி அடைவது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக, முதலாவது வாட் இஸ் பிளஸ்ஸிங், என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என்ற உடனே பெரும்பாலும் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்மிடத்தில் நாம் விரும்புகிற சில நன்மைகள் இருக்கணும். சர்டன் குட் திங்ஸ் வி மஸ்ட் ஹவ் ஸோ தட் வி கேன் பிலீவ் தட் வி வில் பி பிளஸ்ஸட். ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக சில நன்மைகளை நமக்கு தந்தால் நாம் அதை வைத்து என்ன நினைப்போம், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. இட்ஸ் நாட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் பொசஸிங். நம்ம என்ன விஷயங்களை வச்சுட்டுருக்குறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, அவர் சொல்லலாம் கர்த்தரை கிருபையினால் ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். இல்லை ஒரு நல்ல வேலைகள் இருக்குது, அப்போ ஆசீர்வாதமாக ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். இல்லை ஒரு தொழில் இருக்குது, ஒரு நல்ல தொழில் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். இல்லைன்னு சொன்னால் நல்ல ஆசிர உறவுகளை கொடுத்துருக்கிறார், வசதியை கொடுத்துரு, இப்படி சொல்லலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாம் வந்து சில விஷயங்களை உலகத்தில் விரும்புகிறோம், காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் விரும்புகிறது தப்பு கிடையாது. எல்லாம் உலகத்தில் மனுஷனாகிறதா இதை என்ன செய்வான், விருப்பத்தான் செய்வான். ஆனால் இவைகளை நம்மிடத்தில் கொண்டிருந்தால் அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அதனால் சிலர் வந்து கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வாகனத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வேலையை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், தொழிலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், இந்த மாதிரி நிறைய காரியங்களும் சொல்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹேவிங் சர்டன் திங்ஸ். சில விஷயங்களை நம்ம வச்சுட்டு இருக்கிறதில்ல. இப்போ நம்ம பணத்தை வச்சிட்ருக்கலாம், நிலத்தை வச்சிட்ருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெல்த், அதாவது கோல்டு, கில்டு, சில்வர், வேறு இன்னும் பல்வேறு விதங்களில் நம்ம வாழ்வுக்கு நமக்கு நல்லது தரும் என்று எண்ணுகிற நிறைகளை வைத்திருக்கலாம். இவளை வைத்து கொண்டிருப்பதல்ல, இவைகளாலே நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம், வாட் டு வி என்ஜாய், எதெல்லாம் எனக்கு இருக்குது, வீடு இருக்குது, காசு இருக்குது, வேலை இருக்குது, தொழில் இருக்குது, ஹெல்த் இருக்குது, உறவு இருக்குது, இப்படி நமக்கு இருக்கிறத சொல்கிறதில்ல. இவைகள் இருப்பதினாலே ஹவ் வி ஆர் ஃபீலிங், நம்ம மனசுக்குள்ள இன்னொரு மைண்ட் இன்னொரு ஸ்பிரிட் ஹவு வி ஃபீல், அதுதான் முக்கியம். இவைகள் இருக்கிறதுனால நம்ம யார் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்போ இவைகளெல்லாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவனே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஆசீர்வதிக்கிறதுனா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம நன்றாக இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வை நன்றாக இருக்கிறது ஆசீர்வாதம். அப்போ பணம் உடையவளாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் நம்புகிறோம், செல்வம் உடையவளாக இருந்தால், நில உடையவளாக இருந்தால், வீடு உடையவளாக இருந்தால், வாகன உடையவளாக இருந்தால், பேங்கில் நல்ல டெபாசிட் உடையவளாக இருந்தால், நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் உடையவளாக இருந்தால், நல்ல வேலை உடையவளாக இருந்தால், தொழில் உடையவளாக இருந்தால், நல்ல ஹெல்த் உடையவளாக இருந்தால், வி திங்க் தட் வி ஆர் பிளஸ்ஸட். ஆனால் இவைகள் இருக்கிறதுல அல்ல, இவைகள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறது, இவைகளால் நமக்குள்ள என்ன கிடைத்திருக்கணும், இவைகள் மூலமாக நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கணும், சந்தோஷம் கிடச்சிருக்கணும், ஒரு நிறைவு கிடச்சிருக்கணும், ஒரு பூரிப்பு கிடச்சிருக்கணும், ஒரு கண்டன்மெண்ட் வரணும் இல்லையா, ஒரு ஃபுல்னஸ் வரணும். இது வரலைன்னு சொன்னால்
we can't say we have been blessed.

0: ஆனால் எல்லாம் இருக்குது. இப்போ சாலமன் ராஜா கூட எல்லாவற்றையும் வைத்து கொண்டு என்ன சொன்னால், மாயமாய் எல்லாம் மாயை சூரியனுக்கில் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருப்போம். எல்லாம் அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, செல்வம் இருந்தது, கோல்டு இருந்தது, நிறைய உறவுகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. இருந்த பொழுது ஈவன் தோ ஹி ஹேட் ஆல் தீஸ் திங்ஸ், ஹீ குட் நாட் சே ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாம் மாயை மாயை என்று தான் சொன்னான். அப்போ நன்றாக கவனியுங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது நம்ம உலக வாழ்வில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவை எவை நமக்கு தேவைன்னு நாம் நினைக்கிறோமோ அவைகள் அல்ல. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. 16 பெற்றுன்னு சொன்னால் அந்த காலத்தில் தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய 16 குழந்தைகளை பார்த்துட்டாங்க, அது வேறு விஷயம். 16 வகை செல்வங்கள் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னு என்ன கேட்டிங்கன்னு சொல்ல தெரியாது, சரியா? 16 வகை செல்வம். சரி, 16 வகை செல்வம் இருந்தாலும் அந்த 16 வகை செல்வம் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறது, அதுதான் முக்கியம். இப்போ சிலருடைய வாழ்க்கையில் பார்த்து நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது, ஆனால் அவர்கள் எப்பொழுதும் ஒரு எரிச்சல் மனநிலையோடு வாழ்கிறார்கள். ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பேர்னிங், ஒரு இரிட்டேஷன், மைண்ட் எப்பவுமே இரிட்டேட்டிவாக இருக்குது. பட் தே ஹவ் எவ்ரி திங், புரிகிறதா? நல்ல சுவையாக உண்ணுறதுக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணுறதுக்கு நல்ல வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், நல்ல வசதியான வீடுகள் இருக்கிறது, நல்ல வாகனம் இருக்கிறது, எல்லாமே எவ்ரி திங் தே ஹாவ். ஆனால் வந்து நல்லா ஃபீல் பண்ணலை, ஒரு கோபதாபத்தோடு இருக்கிறாங்க, ஒரு ஒரு விதமாக அதிருப்தியோடு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. தே டோன்ட் ஹாவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஏதோ ஒன்று குறைபடுது, சம்திங் தேர் இஸ் லேக்கிங், ஏதோ குறையுது. அப்போ என்ன அர்த்தம்? ஆசீர்வாதங்கள் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை உணர்கிறோம், எவைகளை என்ஜாய் பண்ணுகிறோம். சில நேரத்தில் நாம் வந்து இவைகளெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம்லாம், இவைகள் இல்லாமல் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஆசீர்வாதம் என்பது இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் அவர் மைண்ட். இப்போ மனசுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் இருக்கிற அதே வேளை நமக்கு ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம். பவுல் அதை என்ன சொல்கிறாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக நான் இருக்கிறேன்னு சொல்கிற வெள்ள, உலக ரீதியாக வந்து அநேகரிடத்தில் இருக்கிறது போன்ற காரியில் அவரிடத்தில் இல்லை, ஆனால் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா மைண்டை ஒரு குறிப்பிட்ட விதமாக ஹி வாஸ் ஏபிள் டு மெயின்டைன். அதை மாதிரி நம்முடைய மனம் நல்லா இருக்கிறது தான் சரி. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற ஆண்டவரை எனக்கு நல்ல ஒரு வீடு தரோம், நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரின் ஆசீர்வதி எப்படி போகணும், ஆசீர்வதிக்கணும், நல்ல ஒரு வீடு, பிரயாணத்துக்கு நல்ல வாகனம், அப்புறம் அணிவதற்கு நல்ல ஆபரணங்கள், உடுப்பதற்கு நல்ல உடைகள், உண்பதற்கு நல்ல உணவுகள், அப்புறம் போக்குவரத்துக்கு தேவையான காரியங்கள், அப்புறம் கொஞ்சம் நல்ல நிலமை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு இதெல்லாம் தாரோம் அப்படி சொன்னால் ஆண்டர் ஒரு தூதன் அனுப்பி என்ன பண்ணார், எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நம்ம என்ன நிலமையில் இருக்கணும்னு வந்து பார்க்குறோம், எப்படி பார்க்குறேன். அப்போ நம்ம வந்து சோர்ந்து போய் பதில் சொல்கிறோம், ஒரு விதம் அதிருப்தியில் பதில் சொல்கிறோம், ஏன் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற, எல்லாம் இருக்குது ஆனால் மனசு நல்லா இல்லைங்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறவள எப்படி கேட்குறது, எனக்கு இதைத்தாரும் அதைத்தாரும் என்றல்ல, நான் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். சிலவள ஆண்டவர் வந்து இதையெல்லாம் தந்தும் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார், சிலவெல்ல தராமல் என்ன செஞ்சிருப்பார், ஆசீர்விப்பார். இவ்வளோ தராமல் இருந்தாலும் ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த மருந்துகளை எனக்கு தந்து எனக்கு நல்ல ஹெல்த்தை கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. இதே அவர் என்ன தரோ அதை பெற்றுக்கணும். அப்போது ஆண்டவர் சில வேளை நம்மளது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட, அதான் பவுல் சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவளாக இருக்கிறோம். சரி, முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், ஆசீர்வாதங்கள் என்பது எவைகள் நாம் வைத்திருக்கிறோம், எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல. பெரும்பாலான போதில் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஆண்டவர் ஆஸ்தி அந்தஸ்து ஆபிரகாம் இருந்தது போல எல்லா செல்வங்களையும் கொடுத்தவங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி, மனதில் தான். அப்போ மன ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன, கர்த்தருடைய பார்வையில் நாம் நன்றாக இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஆசீர்வாதம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இல்லை, ஆசீர்வாதம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறீங்க, ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறவள்ள எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்கணும் இல்லையா, இல்லைங்க நாங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்டுருக்கணும் அப்படிங்கிறீங்களா. நான் பேசுகிறது வந்து எதை பற்றி பேசுகிறேன், ஆசீர்வாதங்களை பற்றி தானே பேசுகிறேன். அதனால் சில வேளை நம்ம சிரித்தால் தான் சிரிப்பு வரும் இல்லையா, சந்தோஷமாக இருக்க விரும்பினா தான் நமக்கு சில வேளை வந்து இமோஷனலாக எப்போவுமே கொஞ்சம் துக்கமாக இருக்கிறதுல தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்கும், அதையே கட்டுப்படுத்துவாங்களாம், சந்தோஷம் வெளியே தெரியாமல். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது மாதிரி மற்றவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி, ஒரு பெக்கூலியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து வெளியே காட்ட விரும்ப மாட்டாங்க. அவங்க சர்ச்சில் வந்தால் கூட வந்து ஒரு நிச்சயம் கொஞ்சம் நல்ல சிரித்த முகத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வி ஹவ் ஆல் சான்ஸு. ஆனால் வந்து இல்லை, கொஞ்சம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் நினச்சிக்கிட்டு ஒன்று செய்யாமல் போயிடக்கூடாது. நல்ல ஜாலியாக தானே இருக்கிறான் அவனு, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை போல் இருக்குது அப்படி நினச்சிட்டு போயிடுவானு மனுஷன் மாதிரி அவரையும் நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எது கொஞ்சம் சோகமாக என்ன செய்வோம். இந்த ஆசீர்வாதம் கொடுக்குற நேரத்தில் அவர் என்ன பண்ணும், நாமும் ஏதோ ஒரு தேவையில் தான் இருக்கிறோம்னு அவர் நினைக்கட்டும். சரி, சந்தோஷமாக இருக்க கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது என்னன்னா, ஆசீர்வாதம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது, இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன வழிகாட்டுகிறார்? நாம் மனதில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். அதுக்காக காசு பணம் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், யார் ஆசீர்வாதமாக இருப்பார், யார் வந்து இந்த ஆசீர்வாதம் பெற, அதை இந்த கர்த்தரால் வருகிற இந்த ஆசீர்வாதங்களை யார் பெற முடியும்? கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்லாம் பைபிளில் படிக்கிறோம் இல்லையா. அப்புறம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்காக பணிபுரிகிறவர்கள் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். Who will be blessed? What are the ways available for us to reach the blessings? ஆசீர்வாதங்களை இப்போ படையிறதுக்கான வழி என்ன? பழையற்பாடில் பார்க்குறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான. நிறைய பேர் கர்த்தரை நம்ப தானே செய்கிறோம், நம்ப நம்ம ஏன் செழிக்காமல் இருக்கிறோம், நம்பலையா? எவ்வளோ நம்புகிறோம், கூட கூட நம்புகிறோம், பொட்டி பொட்டியாக நம்புகிறோம் இல்லையா. வசனம் சொல்லுது நம்புகிறவன் என்ன பண்ணுவானா, கர்த்தரமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். வசனம் நல்லா சூப்பராக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எது எப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறனால செழிப்பாகிடுமா? இல்லை. கர்த்தரை நம்புகிறவர் அல்ல, கர்த்தரை நம்புவதல்ல ஆசீர்வாதத்திற்கான வழி, கர்த்தரை விசுவாசிப்பதில் ஆசீர்வாதங்கள். தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அவசரப்பட்டு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இல்லை இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு. நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் வர்றவில்ல, சில விஷயங்களை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அதை நான் சொல்கிறேன். கர்த்தரை நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தரை நீங்கள் ஆராதனை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தரை நோக்கி விடாப்படியாக இரவு போல ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்? செலவில் கர்த்தருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் யூ டோன்ட் ஹாவ் எனி பிளஸ்ஸிங்ஸ். ஏன்? புதிய ஏற்பாடு என்பது கர்த்தரை நம்புகிறவனாக ஆசீர்வதிக்கப்படுவான், விசுவாசிக்கிறவனாக ஆசீர்வதிக்கப்படுவான், அவருக்கு வேலை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவருக்கு பயந்து பயபக்தியாக இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதல்ல, கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வி மஸ்ட் ஹவ் கிரைஸ்ட், கிறிஸ்து நம்மோட இருக்கணும். என்ன யோவான் 1:3 பாரு என்ன சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே வீரான குமாரனை விசுவாசிக்கிறவள் இவர்களோ அவர்கள் கெட்டுப்போ நித்திய ஜீவன் அடைபடி. அவரை அவர் அங்கே இருக்கிறவராக விசுவாசிக்கல, அவர் நமக்கு கொடுக்குறார், நமக்கு கொடுக்கப்படுகிறத விசுவாசிக்கணும். புரிகிறதா? இப்போ ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறதில்ல, அதை நம்பி ஆராதிக்கிறதில்ல, அதை நம்பி காணிக்க கொடுக்கறதில்ல. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் அவரை நமக்குள்ளே பெற்றிருக்கணும். ஏன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் த பிளஸ்ஸிங், இயேசு தாங்க ஆசீர்வாதம். அதுதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதம் நியூ டெஸ்டமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது, நான் ரொம்ப கடவுளை நம்புகிறேன், நான் கடவுளை ரொம்ப ஆராதனை பண்ணுறேன், ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப உபாசிக்கிறேன், ரொம்ப கொடுக்குறேன் இப்படிலாம் சொன்னாலும், இவைகளால் நாம் வந்து ஆசீர்வாதமாக இருப்போம் சொல்ல முடியாது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்போல் ஆசீர்வதிக்கப்படுகிறா, கிறிஸ்து தான் ஆசீர்வாதம். காட் கிவன் பிளஸ்ஸிங் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், அவர் தான் ஆசீர்வாதம். அப்போது பல நேரங்களில் வந்து பக்தி நமக்கு ஒரு விதமான நம்பிக்கை கொடுக்கும். நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கிறோம்ல, நாம் ஜெபம் பண்ணுறோமே, பைபிள் படிக்கிறோமே, காணிக்க கொடுக்குறோமே, சர்ச்சுக்கு போகிறோமே, பயபக்தியாக வாழ்கிறோமேங்கிற எண்ணம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் ஹோப். பக்தி அவசியம், அதே நேரத்தில் பக்தி என்ன சரி. இப்போது சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்முடைய கஷ்டத்துக்கு அவர் உதவி செய்வதற்கு ஹீ வில்லிங்காக இருக்கிறாரு. நம்ம போய் 5 லட்சம் 10 லட்சம் கேட்டால் என்ன செய்வார், கொடுப்பார். இதற்காக நாம் என்ன செய்யணும்? ஒரு கார்லேயோ இல்லை ஒரு பைக்கிலையோ இல்லை வசதி இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு ஃப்ளைட்லேயோ போகணும். அப்போது அந்த 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வாங்குறதுக்கு வீனிட்ஸ் அ கன்வீனியன்ஸ். அது என்ன? கார், ஃப்ளைட்டு இல்லைன்னா பஸ்ஸு, ஏதாவது ஒன்று. இதில் போய் தான் அந்த 10 லட்சத்தை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு காரில் போகிறதுனால வாங்கிட முடியுமா? நீங்கள் ஒரு பைக்கில் போகிற சென்னை வரைக்கும் இந்த ஒரு 10 லட்சம் சென்னை வரைக்கும் போகணும், சென்னை வரைக்கும் போகிறதுனால உங்களுக்கு கிடைச்சிருமா? நீங்கள் ஃப்ளைட்லேயோ பஸ்லேயோ போகிறதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, கிடைக்குமா? கிடைக்காது. சென்னைக்கு போகாமல் இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. சென்னைக்கு போனால் தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு கன்வென்ஷனில் நீங்கள் போய் தான் ஆகணும், ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் போகணும். ஆனால் கிடைக்கிறது கிடைக்காத நீங்கள் வந்து இப்படி போகிறதா போகலைங்கிறது இல்லை. முதலாவது அங்கே ஒருத்தர் வில்லிங்காக இருக்கணும். நாம் கார்லேயோ பைக்கிலேயோ ஃப்ளைட்லேயோ போனால் அவர் என்ன செய்யணும்? அப்போ அவர் கொடுக்கும் விதமான ஒரு நிலைமையில் இருப்பதாக முக்கியம். ஆனால் அந்த நிலைமையில் அவர் இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நமக்கு ஒரு வாகனம் வேணும். அதுபோல் தான் ஜபம். ஜபமும் வேணும், விசுவாசமும் வேணும், இதை பயபக்தியான வாழ்க்கையும் வேணும். ஆனால் இவைகளை நீங்கள் மட்டும் நம்பிடக்கூடாது. பயபக்தியாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவேன், பக்தியாக வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன், தேவனுக்கு பயந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன். இல்லை, தேவ உறவை உடையவளாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கிறிஸ்தவை பெற்றவளாக இருங்க. கிறிஸ்தவை பெற்றவளாக இருந்தால் இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய உணர்வை எங்கே போனால் தான் எழுச்சி அடையுது. எங்கே போனால் தான் ஒரு பிரசரத்தை ஃபீல் பண்ண முடியுது. எங்கே போனால் தான் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதாக நிறைய ரொம்ப ஒரு தேவையில் இருந்தால் நேராக ஆல்டர் பக்கம் போயிடுவாங்க. ஆனால் தொடங்குறதுக்கு முன்னாடி போக முடியாது. அந்த இடத்துல நம்ம அங்கே போய் உட்காந்துருந்தா அவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க ரொம்ப நேரம், ஏன்னா ஆல்டர் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். புரிகிறதா? இப்போ அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் போனால் சிலருக்குடைய நம்பிக்கை மணி அடிக்கிற பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு. இந்த கோயில் மணி ஒன்று இருக்கும்ல, அந்த மணி அடிக்கிற இன்னும் கொஞ்சம் பேருக்கு அலங்கார வாசல் உள்ளாக கோயிலுக்கு பிரவேசிப்போன்னு அந்த அலங்கார வாசல் உட்கார. ஏன்னா அந்த அப்போ சொன்ன மூன்றாம் நாள் தேதியில் உட்காந்து எங்கே தான் உட்காந்துருந்தான், அலங்கார வாசல் நம்ம உள்ளே போய் உட்காந்தா கிடைக்கான்னு சொல்லி இந்த வாசலில் உட்காந்தா அப்படி பல இது. அதுபோல் சில இடம் அந்த பாஸ்ட் அப்படியே குறிச்சி பிடிச்சி உள்ளே போயிட்டு அப்புறம் பிடிச்சி வெளியே வருவாங்கள்ல, அந்த பாதையில் உட்காந்தா. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போகிற சேரில் உட்கார விட மாட்டாங்க. ஏன்னா தரையில் உட்காந்தா தான் ஆண்டோர் நம்முடைய தாழ்மையை பார்த்து என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ண. கொஞ்சம் பேர் கையை கால் நீட்டி வசதியாக உட்காலாங்க உட்காரலாங்கிறதுக்காக உட்காராங்க, அது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் உட்காரவுள்ள சேரில் கண்டிஷனாக உட்காரவங்க நிறைய சர்ச்சில் போனால் தரையில் தான் உட்காராங்க. அப்போ கன்வீனியன்ஸ்க்காக இல்லை, எதுக்காக? ஒரு குருட்டு பக்தி. சரி, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல நமக்கு நன்மை செய்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார் என்பதை உருந்து அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறதுல பிரசன்னதை உடனில் இப்போ பெந்தகோஸ்த சபைகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஆண்டவள் இருந்தாலும் 7 நாள் அங்கே போகிறவள நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க, தே கேன் ஃபீல் த ப்ரசன்ஸ் ஆஃப் காட், தே வில் ஹாவ் த அது என்னது அனாயிண்டிங். ஏன் அங்கே பெற்றுக்கொள் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அதுவல்ல, உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரோட இருந்தால் தான் நீங்கள் சர்ச்சில் போனாலும் கர்த்தரோட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற உண்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவள ஒன்றுமே கிடையாது, அங்கே போனோன்னு ஆவி வந்துடுது. அப்போ அந்த ஆவி எந்த ஆவி, கோயில் ஆவி. அது கோயில் பக்கம் போனால் தான் என்ன செய்யும், நம்மளை பிடிச்சிக்கும். வீட்டில் இருந்தால் ஒன்றும் இல்லை. இது கோயில் ஆவி. நம்ம கோயில் ஆவி எல்லாம் தேவையில்லை, உண்மையான தூய ஆவி இருக்கணும். அவள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கன்ஃபார்ம் தட் வி ஆர் பி வெரி ஷூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட். அது எப்படி நம்ம பெற்றிருக்கணும், பெற்றால் தான் என்ன செய்ய முடியும், எதையும் பெறாமல் என்ன செய்ய முடியாது. காய்கறி கிரி எதாவது வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தான் சமைக்க போகிற வேலை என்ன செய்ய முடியும், ஒன்றும் எடுக்க முடியும். ஒன்றும் வாங்கி வைக்காமல் வானலி அடுப்பில் வச்சுக்கிட்டு அதை எடுக்க போனால் எண்ணெயே கிடையாது வீட்டில். அப்புறம் வானலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேடம் வருமா? அதை மாதிரி முதலாவது நாம் பெற்றுக்கொண்டு தான் தேடணும். இயேசுவை பெற்றுக்கொண்டோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை இருக்கா? ரட்சிப்பு என்கிற படியை கடந்து வந்தோம், மறுபிறப்பு என்கிற படியை கடந்து வந்தோமா? தேவ ஆவியினாலே அடையாளப்படுத்தப்படுதல் என்கிற படியை கடந்து வந்தோமா? கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறாரு எபேசியர் 3:18 சொல்லி இந்த படிகளை கடந்து வந்தோம்னு யோசிக்கணும். இப்போ ஆசீர்வாதத்துடைய முக்கியமான வழி எது? கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்தது கிறிஸ்து நம்மகிட்ட இருக்கிறார். உங்கள் எல்லார்ட்டும் இருக்கிறாரா? இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இரவலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்ன, நம்ம இடத்துல ஆண்டவர் இருக்கணும், ரைட். இப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல வந்தார், வந்தாலே நமக்கு என்ன வந்துச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ ஒரு நம்புக்கு ஆண்டவர் வந்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் எதுக்குங்க நம்மக்கிட்ட வந்தார்? நம்மிடத்தில் ஆண்டவர் எதற்கு வந்தார்? ஃபார் வாட் பர்பஸ் ஹீ கேம் ஹியர் டு பி வித் அஸ். எதுக்கு வந்தார்? பாவம், அவன் கஷ்டப்படுறான், நாம் கூட இருந்து என்ன செய்வோம்? சில பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? புள்ள கஷ்டப்படும், புள்ள வேலைக்கு போய் சம்பாதிக்கும், நாம் குழந்தை குட்டிகளை என்ன செய்வோம்? பார்க்கப்போகிறோம், பார்க்கறதுக்கு என்ன செய்வோம்? பார்க்கப்போன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். இதை மாதிரி தான் ஏசுலாம் வந்து உட்கார்றாரு. இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மிடத்தில் வருகிறார்? நமக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கா, இல்லை வேலை வாங்கி கொடுக்கறதுக்கா, இல்லை தொழிலை விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கா, இல்லை நம்ம பிள்ளைகளெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்கா? எதுக்கு வருகிறார் இயேசு கிறிஸ்து? நாம் அவர் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அவர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, எதை எதிர்பார்த்தா வரார். புரிகிறதா? அது ஒரு ஒன் வே கிடையாது. அது அவர் நம்மிடத்தில் வராருன்னா ஹீ ஹேஸ் சம் பிளான், ஹீ ஹேஸ் சம் பர்பஸ். எதற்காக வருகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது ஷுவலி வில் பி பிளஸ்ட். இனி நமக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலே ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், பயபக்தியாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து வாழணும், இவைகள் தான் முதலாவது வருகிறது. ஆனால் வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட், வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தது எதுக்குன்னு சொன்னால், நம் மூலமாக ஹீ வாண்ட்ஸ் டு டூ சர்டன் திங்ஸ், சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதற்கு நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு தான் என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது நாம் எப்பொழுதும் ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் தேடுகிறதுல அல்ல, பாடுகிறதுல அல்ல, ஆராதிக்கிறதுல அல்ல, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் ஆசீர்வாதம் என்பது எதனால் வருகிறதுன்னு சொன்னால், வி அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட், ஃபார் வாட் பர்பஸ் ஜீசஸ் கேம் டு அஸ், நமக்கு எதுக்கு இது வந்தார் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு எதற்காக வந்தார்னா, நாம் யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம் அவர், ஹீஸ் அ ட்ரூ லைட். அவர் யாரை பிரகாசிக்க வைக்க முடியும்? அப்போ நம்மிடத்தில் வரவில்லை, நாம் இருட்டாக இருந்திருக்கிறோம். நம்மை பிரகாசிப்பிக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் அப்படி சொல்லுகிற பொழுது நான் பிரகாசிப்பிக்கப்படணும். 2 Corinthians 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவோடு இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? நவ் இஸ் ஏ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பாப்போ. ஆண்டவர் எதுக்கு நம்மிடத்தில் வராரு? என்னை இருக்கிறவனாக அப்படியே வச்சுக்கிட்டு நம்மை நன்றாக வைக்கிறதுக்கல்ல. நமக்கு வீடு வாங்கி கொடுத்து, காசு கொடுத்து, வேலை கொடுத்து, தொழில் கொடுத்து, நல்ல விதமான ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் வச்சுட்டு இருக்கிறது இல்லை. என்னை ஒரு ஹீ வாண்ட்ஸ் டு மேக் மீ எ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பு. இந்த உலகத்திற்கு ஏற்ற படைப்பு இல்லை, அது ஒரு ஹெவன்லி கிரியேஷன். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே தான் பிலிப்பியர் 2:12 சொல்ல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. ஏன்னா ரட்சிப்பு இயேசுநாதர் நம்மளதில் கொண்டு வருகிறது. இயேசுநாதர் வந்த நோக்கம் நிறைவேறணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்துட்டு, இன்னைக்கு மக்கள் காலில் எழும்பி ஏதாவது ஒரு யூடியூப் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, ஏதாவது ஒரு சோசியல் மீடியா வழியாக, இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்கிறார பார்ப்போம், ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்து எனக்கு நல்ல வார்த்தை சொல்கிறாங்களா பார்ப்போம்னு அங்கே எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி எதிர்பார்த்து கொண்டு தான் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அவர் ஜெபம் பண்ணுறவள நாமளும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் நமக்கு நல்லது வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா அவர் வந்து இன்றைக்கி ஆசீர்வாதம் சம்மந்தம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜெப குறிப்பாக அந்த அனுப்பிக்கிட்டே இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் தேவ நோக்க நிறைவேறும் விதமாக நான் வாழ வேண்டும். காட்ஸ் பர்பஸ் மஸ்ட் பி அக்கம்ப்ளிஷ்ட் இன் மை டெய்லி லைஃப். என்னை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட விதமாக மாற்ற வந்தார், என்னை ஒரு குறிப்பிட்ட விதமாக உலகத்திற்கு காட்ட வந்தார் இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் பார்த்தீங்கன்னா, யோவான் 15:16 அவருடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்மளதில் வந்த, எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டார், நம்ம இந்த உலகத்தில் நன்றாக வைக்கணும், நமக்கு கஷ்ட நஷ்டம் இல்லாதபடிக்கு பிரச்சனை அப்படி வாழ வைக்கணும், அதுவா? வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்கள்.
1: நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
0: நான் உங்களை எதுக்கு ஏற்பட, உங்கள்கிட்ட ஏன் வந்தேன், ஏன் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் போய் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். என்ன கனி? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து உலகத்துக்கு விளங்கும்படி அறிவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கிற சுபாவங்களும் உங்களுடைய நடத்தைகளும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் மற்றவர்களுக்கு ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கணும். அதான் கனி கொடுக்குற ஆவிக்குரிய விளைவு ஏற்படுத்துகிறது. அப்போது கிறிஸ்துவனுடைய நோக்கம் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம். இனி நம்மள எப்பொழுதுமே நம்ம இந்த ஜபத்தை தான் அதிகமாக நம்ம நான் இப்படி சொல்லுகிற பொழுது எனக்கே ஒரு கில்ட்டி கான்சன்ட். நம்ம ஜபத்தை மட்டுப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. மக்கள் ராங் ஆண்டர்சன் தப்பை புரிஞ்சுக்குவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா ஜபம் என்கிற ஒரு மிகப்பெரிய அதாவது மேன்மையான அனுபவத்தை அதை தவறாக உபயோகித்து என்ன பண்ணுறோம்னா அதனுடைய மேன்மை கெடுக்கிறோம். நம்ம அனைத்துக்கும் ஜபத்தை தான் நம்புகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால் ஜபத்தில் தான் ஓடி போகிறமே ஒழிய இந்த கஷ்டம் வர்றதுக்கு நாம் ஏதாவது தப்பு பண்ணாமல் தவறு பண்ணால் யோசிக்கிறோமா? நம்ம தேவனை தேட வேண்டிய விதமாக தேடாமல் போயிட்டோமோ, தேவனுக்காக வாழ வேண்டிய விதம் வாழாமல் போயிட்டோமோ, தேவன் கொடுத்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக செயல்படாக போயிட்டோம், அதெல்லாம் பார்க்குறதில்ல. நாம் உடனே உபாசம் இருக்க ஆரம்பிச்சிடும், சோறு திங்காதபடிக்கு என்ன பண்ணிடும், ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொன்னாரா, நீ உனக்கு கஷ்ட கஷ்டம் வந்தவுடனே நீ உபவாசம் இரு, நான் உனக்கு நல்லது செய்வேன் சொன்னார். எங்கே சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் சொன்னார். நீங்கள் எந்த ஊருக்காரங்க? புதிய ஏற்பாட்டுக்காரங்கள. சரி, பழைய ஏற்பாட்டிலேயே கூட பாருங்களா, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடும் மட்டும் அவர்கள் குறிப்பிட்ட மணி நேரம் ஜெபிக்கும் அளவு நான் வெயிட் பண்ணுவேன்னா சொல்கிறார். இன்றைக்கி நிறைய போதங்களில் நமக்கு என்ன சொல்லுவோம், நீங்கள் ஜபத்தை அதிகமாக்கு, ஜபத்தை அதிகமாக்கு, ஜபத்தை அதிகமாக்கு அப்படின்னு என்ன தான் ஆண்டவர் ஜபமும் அவர் ஒரு ஜப பிரியர். இவங்க ஜபத்தை வச்சு தான் அவரே வாழ்கிறாரு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா ஜபத்தை அதுக்குரிய அர்த்தத்தில் புரிஞ்சிக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வந்து ப்ரேயர் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நாம் உட்கார்ந்து யோசிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு சில மன கஷ்டங்கள் வருகிறது, சூழல் கஷ்டம் வருகிறது, பலவிதமான வருத்தங்கள் வருகிறது, இவை எல்லாவற்றுக்கும் காரணம்னா சரி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண நிச்சயமாக பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணோம், நம்மை அறிந்தவர்களாக பண்ணோம், உணர்ந்தவர்களாக பண்ணோம், ஆராய்ந்து பார்க்கலாம் பண்ணணும். ஒன்று ஒன்றும் பண்ணாதபடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜபத்தில் போயிட்டு அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னால் அவர் செஞ்சுருவாரா? செய்ய மாட்டார். எனவே காட்ஸ் பிளான் என்ன, தேவ நோக்கம் என்ன என்பதை நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொண்டு செயல்படணும். சாரி, நம்ம வேக வேகமாக பார்த்துக்கலாம். அடுத்த தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாருங்கிறத பார்க்க போகிறோம். எந்த அடிப்படையில் தேவனமே ஆசீர்வதிப்பார்? இப்போ நமக்கு பலவிதமான ஜப பழக்க வழங்குறது, கெஞ்சி ஜெபிக்கிறது, அழுது ஜெபிக்கிறது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறது, கண்ணீர் வராமல் இருந்தால் கூட வரவழைத்து ஜெபிக்கிறது, அழுக வராமல் இருந்தால் கூட கொஞ்சம் இமோஷனலைஸ் நம்மளை பண்ணி கொஞ்சம் கற்பனை பண்ணி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அப்படி உற்று உணர்ந்து அப்படி ஒரு செல் பிட்டியில் உருவாக்கி இந்த மாதிரி ஜெபிக்கிறது, காணிக்க கொடுத்து ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, அதுக்கு அப்பால் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறது, ஜப கூட்டங்களில் ஜப குழுக்களில் போய் ஜெபிக்கிறது, தேவ ஊழியத்தில் போய் ஜெபிக்கிறது. தேர் ஆர் சோ மெனி வேஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் வி ஆர் ட்ரைங் டு கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வென் வி வில் பி எலிஜிபிள் டு ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிறிஸ்ட். கிறிஸ்துடைய ஆசிரியர் பெரிய எப்பொழுது தகுதியில் மாறும், கிறிஸ்தை உடையவளாக இருக்கணும், கிறிஸ்துடைய நோக்கம் சார்ந்த வாழ்களாக இருக்கணும். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் வந்து நாம் எவ்வளோ அழுகிறோம் அதை பார்த்தல்ல, அழுதாக பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். ஆனால் ஆண்டவர் நம்ம நடிக்கிறதும் அவருக்கு தெரியும். நிறைவே நினைக்கிறேன்னு போதல் அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கணும், அழுது ஜெபம் பண்ணுங்கள். நான் ஆதி காலத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தவரில் சவுதர்ன் சைடில் ஒரு போதகர் வந்து ரொம்ப நேரம் ஜெபத்தில் நடத்திக்கிட்டே இருந்தார். அப்புறம் போனார், இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் பல காரணம் சொன்ன உங்களுடைய கண்களில் இந்த கண்ணீர் துளி வரவில்லையே. அவங்க வந்தால் தானே அழுவா அது இது பண்ணுவாங்க, என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா, கண்ணீரை எப்படியா வரவில்லை அதை கண்ணீர் விடுகிறது போல் நடித்து காட்டுறது. வந்த அதை இயல்பாக வரணும். அழுக வர்றது நல்லதுதான், நீ அழுது ஜெபம் பண்ண நல்லதானே, அழுது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் குறித்திருக்கிற பாயின்னா எவ்வளோ அழுறாங்க, எவ்வளவு மன்றாடுறாங்க, எவ்வளோ சத்தம் போடுறாங்க. இப்போ ஆண்டவர் நிறைய பேர் அரட்டி முரட்டி ஆசீர்வாதம் வாங்குறதா பார்க்குறாங்க. சாதாரணமாக குரலை வந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உரத்த குரல். இப்போ கிறிஸ்தவ உலகத்திலே வந்து சத்தங்கள் தான் மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது. அதனால தான் ஏதாவது ஒரு ப்ரேயர் நடத்துகிற ஒரு இடம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சமீப காலத்தில் நாங்கள் வந்து ஒரு சில இடங்களை தேடணும். தேடும் பொழுது ஒரு சிலர் நேரடியாகவே சொல்லிடுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக இந்த ஆளுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன் தெரியுமா? அப்புறம் கேட்குறேன், நீங்கள் ரொம்ப சத்தம் போடுவீங்களே அப்படின்னு. அப்படின்னா கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் எதுவாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் நீ நிறைய இடங்களில் வந்து அந்த சத்தத்துக்கு தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். சத்தம் போட்டால் என்ன நிற்கிறேன்னா, நம்ம ரொம்ப சத்தம் போட்டால் அந்த வாய்ஸ் எங்கே போயிடும்? அவர் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தாண்டி போகாதுங்க. நம்ம எவ்வளோ வீட்டில் கத்தினா கூட நாலு வீடு தாண்டி போக மாட்டேங்குது. ஆக சத்தம் மட்டும் ஜபிக்கிறதுல இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்து, நல்ல பிரபலமான பாஸ்டர் தான், ஆனால் பாவம் சத்தியம் தெரில. அவர் சபை மக்களுக்கு சொல்கிற பொழுது காணிக்கை கொடுக்குற நேரம் வருது. காணிக்கை கொடுக்குற நேரம் வந்தவுடனே, இப்பொழுது நீங்கள் உங்கள் காணிக்கையில் கொடுக்குறீங்க, எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு நல்ல காணிக்கை எடுத்து வச்சிங்க, அப்புறம் நீங்கள் தசம பாகங்களை கொடுங்க, அப்புறம் உங்களுடைய உற்சாக சூத்திர பணிகளும் கொடுங்க, சூத்திர காணிக்கைலாம் கொடுங்க, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேருக்கு பொருத்தனை பண்ணி கொடுங்கங்கிறாரு. நல்லது. ஆனால் இதில் எந்த பைபிள்லேருந்து படிச்சுட்டு சொல்கிறீங்க? உங்களையெல்லாம் ஒரு போதகன்னு நம்பி தானே விசுவாசியில் உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்குறாங்க, உங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் நல்ல ஒரு காணிக்கை எடுத்து கொடுங்கன்னா ரைட்டுங்க, ஒரு நல்ல ஒரு காணிக்கை என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிற நல்ல காணிக்கை. ஏன்னா நம்ம மொத்தமே 150 ரூபா தான் போட்டு வந்திருக்கோம், 100 ரூபாய்க்கு வேறு கணக்கு வச்சுருக்கோம். இல்லை நல்ல காணிக்கைன்னு கேட்டால், அதனால் நம்ம ஆளுகளுடைய விஷயங்களை நம்ம போதர்களும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, தசவ பாகத்தை தனியாக கேட்குறாரு. ஏ மொத்தத்துக்கு காணிக்கைன்னு சொன்னால் என்ன ஆகிப்போச்சு? சில சபைகளில் பார்த்திங்கன்னா, இப்பொழுது 1 காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 2 காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 3 காணிக்கை எடுக்கப்படும், அன்னைக்கு கம்யூனி இருந்தால் அதுக்கு 4 காணிக்கை எடுக்கப்படும். ஏன்னா நிறைய இடங்களில் கம்யூனியன் எடுக்க போகிறவங்கள காணிக்கைப்பட்டியே கடந்து தான் போகணும். ஆமாம், ஏன்னா வழியில் எங்கே போனாலும் அந்த காணிக்கைப்பட்டி முன்னால் வந்துடுது. ஏங்க, அந்த 1 காணிக்கை, 2 காணிக்கை, 3 காணிக்கை ஏதோ இன்னைக்கு காணி கொடுத்துட்டு போனால் கொடுத்துட்டு போட்டு நல்லா தெரியும். 3 முறை காணிக்கை எடுக்கிறதுக்கும் ஒரே காணிக்கை கூட வித்தியாசம் உண்டு. இவன் 10 ரூபாய் போட்டு என்ன பண்ணிடுவான், கச்சி தான் போடுவான். குறைஞ்சபட்சம் 3 முறை எடுத்தால் 30 ரூபா போடுவான். அதில் லாபம் இருக்குது இல்லைன்னா சொல்ல வரல. இது மனிதனுடைய நிலைமையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்காக காணிக்கை எடுத்தா, கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறவங்க நீங்கள் செலுத்துங்க. 10 ரூபாய் எடுத்து போடுற மாதிரி அதுதான் அவன் கர்த்தருக்கு அன்னைக்கு செலுத்தினது. அவனை 3 முறை காணி கொடுக்க வச்சு 30 ரூபா வாங்கினா அவன் 20 ரூபா ப்ரெஷரில் கொடுத்துருக்கணும். இல்லை 50 கொடுத்தா 150 ரூபா கொடுத்தோன்னா அது ப்ரெஷரில் தான் கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுத்தது கிடையாது. அப்போது நம்ம ஒரே காணிக்கை கேட்க மறக்கிறோம். சரி, அப்போ அவர் வந்து தசவபாகம்னு கேட்குறாரு, சோத்திர காணிக்கைன்னு கேட்குறாரு. இப்போ நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் போடுமா, கட்டட காணிக்கை, காணிக்கைப்பட்டி காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, அப்புறம் கல்யாண காணிக்கை, அப்புறம் யாரோ செத்து போனால் கல்லறை காணிக்கை. கல்லறைக்கு போனாலும் காணிக்கைக்கு தானே செய்கிறாங்கல்ல. சரி, ஒரு குடும்பத்தில் சாவு நடந்து போச்சு, இன்றைக்காக நம்ம இலவசமாக பண்ணுவோம், அன்னைக்கும் காணி கொடுக்க வேண்டியதான் இருக்கு. நாம் வாங்கி போட்டு கல்லறை தோட்டத்தில் அடக்கிறதுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? ஏ அவன் அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவன் போகிற வேலையாவது காணி கொடுக்காமல் போகட்டும். இவ்வளோ காலம் அவன் காணிக்க எப்படி நம்ம வாங்கியிருக்கிறோம்? இது ஒரு சாவு விபத்து வந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் காரணம் கொடுக்க வேண்டியிருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் போனால் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்குது. சரி, இதெல்லாம் தான் உலக புறக்கப்படுறது. நம்ம சர்ச்சில் போனால் அங்கேயும் என்ன பண்ணுறான், நீங்கள் பே பண்ணிட்டீங்களா? கல்யாணத்துக்கும் காணிக்கைத்தான், பிறந்தாலும் காணிக்கைதான், பிறந்தாலும் வேணாம் இறந்தாலும் வேணாம். சரி, ஒரே காணிக்கை சொல்ல வேண்டியதானே. அப்போ அவர் நான் அந்த கோயம்புத்தூர் பாஸ்டரை பற்றி பேசினேன் இல்லையா, தசமபா காணிக்கை, அப்புறம் என்ன பொருத்தனை பண்ண சொல்கிறாரு. ஏன்னா பொருத்தனை யாராவது காணிக்கை கொண்டு வராமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணட்டும், சும்மா போகக்கூடாதுல்ல, பொருத்தனையாக பண்ணிட்டு போவோம். வாக்குத்தத்தம் போது நாங்கள் இத்தனை வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்க வாக்குத்தம். சரி, இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய விதங்களில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இது ஆசிரியர்களை தேடுறாங்க. இதில் பைபிளில் இருக்குதா? புதிய ஏற்பாட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு தசவபாக காணிக்கை கேட்டால் என்ன அர்த்தம், அவங்கள மோசையின் பிரமாணத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், அடிமைகளாக்கிட்டோம் இல்லையா? பொருத்தனை பண்ண சொன்னால் என்ன அர்த்தம், பிள்ளைகள்கிட்ட போய் அப்பா கிட்டே வந்து பொருத்தனை பண்ண சொல்கிறோம், அப்பா நான் இதை செய்வேன் நீர் அதை செய். பிள்ளை எப்படி கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். அப்போ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மிக முக்கியமாக ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்னவென்று சொன்னால், நம்முடைய புத்திர சுவிகார உரிமை, நம்முடைய உரிமையை பயன்படுத்தணும். த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அதாவது நம்மளை வந்து ஆண்டவர் சுவிகார புத்திரராக என்ன செய்கிறார், எடுத்திருக்கிறார். அதனால் பைபிள் என்ன சொல்லுகிறது, ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளான சுதந்திரருமாமே, பிள்ளைகளாக இருந்தால் அழுதாதான் ஆண்டவர் தருவார், கெஞ்சினாதான் ஆண்டவர் தருவார், கொஞ்சினாதான் ஆண்டவர் தருவார், கொடுத்தாதான் ஆண்டவர் தருவார், பொருத்தனை பண்ணாதான் ஆண்டவர் தருவார், அப்படி கிடையாது. இதெல்லாம் வேறு விஷயங்கள். நீங்கள் நல்லா காணி கொடுங்க செய்யுங்க, அது வேறு விஷயம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு யூ மஸ்ட் நோ யுவர் ஃபண்டமெண்டல் ரைட். நீ பிள்ளை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னுடைய உரிமையின் அடிப்படையில். அவர் அதான் பார்த்து சந்தோஷப்படுவார். நான் பிச்சைக்காரனை போல் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா உன்னை போய் எனக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நீ உரிமையோடு கேட்க வேண்டியது எப்படி கேட்குற? நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக பேச தெரியாது. போதிச்சு கொடுத்ததும் அப்படி தான், அழுது அழுது அழுது அழுது அழுது. எப்போவுமே அழுகை ஸ்தலமாகவே இருக்கும் ஜெபஸ்தலம். ஒரு நாள் கொஞ்சம் நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோமே. நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாருங்கிறதையும் காட்டணும். இல்லை, எப்போ பார்த்தாலும் அழுது அழுது அழுது அழுது, அதுவே நம்முடைய ஸ்டைலாக மாறிப்போச்சு. சரி, இருக்கட்டும். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உரிமையை நீங்கள் அறியுங்கள். யூ மஸ்ட் பி அவர் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே பிறந்தவர்கள் தான். உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற உரிமை இருக்கு. நம்ம அந்த உரிமைகளை விட்டு விட்டு நாம் பிற வழிகள் ஆசீர்வாதங்களை தேடுறதுனால தான் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகம். கலாத்திய 4:1 ஒன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த ரைட்டை பற்றி அப்போஸ்தலன் போல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதாவது சுதந்திரவாளி அவன் யாராக இருக்கிறான்? பின்னு நான் சொல்லுகிறது என்னவரில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான், அவன் சிறு பையனாக இருக்கிறான். இவனுக்கு தெரிய மாட்டேங்குது தேவனினுடைய தந்தை என்பது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் அந்த விதமாக ஸ்டெப்ஸை கடந்து வரல. அந்த ரட்சிப்பின்படி, மறுபிறப்பின்படி, புத்திர சுவீகாரத்தின்படி இதெல்லாம் கடந்து வராத காரணத்தினால அவன் எப்போவுமே உலக மக்களைப் போல அந்த பக்தியாக ஏதாவது ஒன்று செஞ்சு அழுது உருண்டு புரண்டு இந்த மாதிரி தான் ஆசீர்வாதங்களை தேடுகிற பழக்கம் வருகிறது. மறுபிறப்பு நிச்சயம் உள்ளவர்களிடத்தில் அந்த ஆவிக்கிற உரிமை. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அவர் என்னை ஆசீர்வதிக்க கடமை உள்ளவர். தம்முடைய உறவினர் குமாரை நமக்காக கொடுத்தார் என்றால் நமக்கு தேவையான பிற நன்மைகளை அவர் தராது இருப்பது எப்படி? அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் 8:32 அவருடைய உறவினர் குமாரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் நமக்கு மற்றவர்களை தராது இருப்பது எப்படி? நம்முடைய வாழ்விலே சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம், பரிசுத்தம், இதெல்லாம் அவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். அப்போ இந்த உரிமையை நாம் உணரணும். உரிமையை உணரணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து அந்த வெறும் பக்தி வாழ்க்கையில் பிரவேசிக்காதபடிக்கு புத்திரனாவது தொடர்பாக வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு வந்திருக்கணும். சரி, அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பார்த்துருக்குறோம்? 1, கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெறும் நம்புகிறவள் அல்ல, வெறும் ஜெபிக்கிறவள் அல்ல, ஆராதிக்கிறவள் அல்ல, கர்த்தரை உடையவர்கள். 2, அவருடைய நோக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ற விதமாக செயல்படுகிறவர்கள். 3, உரிமை. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது தேவ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவனை அறிகிற அறிவு வளரணும். நீங்கள் ஒருவரால் சரியாக பயனடைய வேண்டுமென்றால் அவரை குறித்த ஒரு சரியான அறிவு வரணும். இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வழி? எப்படி ஜெபம் பண்ண ஆசீர்வதிக்கப்படுவோம்? எப்படி விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோம்? எப்படி அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம்? இப்படித்தான் நாம் சிந்திக்கிறோம் என்று. டு வாட் எக்ஸ்டன் வி நோ அவர் காட், தேவனை அறிகிற அறிவு என்பது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2 பேதுரு 1:2 நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவினால் என்ன வருதுங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும்.
0: கிருபையும் சமாதானமும் நம்ம வாழ்க்கையில் பெருகுது. எதில் பெருகுது? நாட் ஜஸ்ட் பை ப்ரேயிங். ஜெபம் பண்ண பண்ண கிருபை பெருகுதுன்னு இல்லை, ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன சொல்லப்படும்? பை நோயிங் காட், தேவனை அறிகிற அறிவு, அவருடைய பரிசுத்தத்தை அறிகிற அறிவு, அவருடைய நீதி அறிகிற அறிவு, அவருடைய உண்மை அறிகிற அறிவு, அவருடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு, அவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்த அறிவு, அவருடைய இதயத்தை குறித்த அறிகிற அறிவு. அப்போஸ்தலனுடைய 22:14 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அழைக்கப்பட்ட பொழுது முக்கியமாக நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு சொல்லப்படுகிற பொழுது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிற பாருங்கள். 22:14
1: அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை,
0: நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறிய வேண்டும். இன்னைக்கு நாம் அறிகிற அறிவு குறைவாக இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் இல்லை. மனிதர்களை கூட நம்ம ஒருவருக்கு ஒரு அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை. ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட விதமாக பிராண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். என் மனைவி இப்படிங்க, என் கணவன் இப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் பிள்ளைங்க இப்படி. ஆனால் உண்மையிலேயே அறிந்து தான் புரிஞ்சு வச்சுருக்குறோமா? இல்லை. நம்ம எதையோ ஒன்றை பார்த்தோம், எதையோ ஒன்றை கொண்டோம், இதான் நம்ம அடையாளம். இதனுடைய விளைவாக என்ன செய்ய முடியலனா அவர்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பெற முடியலை. நீங்கள் ஒரு விதமாக ஒருவரை பிராண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு விதமாக ஒருவரை பார்த்து வச்சுருக்கிறீங்க, அந்த அடிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, பழகுவீங்க. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கான நிறைய சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவரை குறித்த ஒரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜை வச்சுருக்கிறீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நீங்கள் என்ன செய்ய உண்மையில் புரியணும், நீங்கள் ஒருத்தர் இருக்கிற விதமாக புரியணும். புரிய புரியத்தான் அவரிடத்துல இருக்க நல்லதை பெற முடியும். நீங்கள் யார் நீங்கள் ஹியூமன் லைஃப்பில் நீங்கள் கவனித்து பாருங்கள், யாரா ஒருத்தர் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல வச்சிங்களேன், அவரால் உங்களுக்கு 50% நன்மை கூட கிடைக்காது. அதனுடைய காரணம் என்னென்னா அவர் 50% நன்மையை செய்யாமல் விட்டாருங்கிறது இல்லை, அந்த 50% நன்மைக்கான பாதை அடைக்கப்பட்டு விட்டதையே பை ஹேவிங் ச ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எதனால புரிதல் ஏன் இல்லை? சிலர் பார்த்தீங்கன்னா 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஒன்றா பழகியிருப்பாங்க, தோழியாக தோழராக. யாராக ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த 30 வருஷமும் நம்ம அறியாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படியா, நான் ஒரு பாவி, இது அறியாமல் 30 வருஷம் பழகியிருக்கேன், நீ பாவியில், நீ ஒரு முட்டாள், 30 வருஷமாக நீ என்ன செய்யலை, ஏன் அறியலை? நீ அறிந்தா பழகிட்டு தான் இருந்திருக்கிற, நீ என்ன செய்யலை? அறியலை. அறிந்திருந்தால் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னோன்னு என்ன பண்ண மாட்டோம்? இன்னைக்கு எத்தனை பேர் விஷயத்தில் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம்? உங்கள் கணவரை குறித்தோ உங்கள் மனைவியை குறித்து திடீர்னு ஒன்று வந்து யாரை நான் உதாரணத்தை சொல்கிறேன், எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்பாமல் இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எதை தான் நம்ப முடியும்? நம்ம எவ்வளோ பழகிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வேறு விதமாக இருக்கும், இருக்கலாம், எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். நம்ம ரொம்ப நல்லவ நினச்சிருக்கணும் கூட சிலவில் என்ன பண்ணிடுவாங்க, தப்பாக இருந்துருவாங்க. ஆனால் பெரும்பாலும் நாம் அறியவில்லை, மற்றவர்களை அறிய வேண்டிய விதமாக அறியாதனால அவர்களை குறித்து நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவர்கள் இவர்கள் தான் அப்படி புரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அது தங்க சுரங்கமாக இருந்தாலும் தங்கம் வராது, இரும்பு தான் வரும், சேர் தான் வரும். யூ கேன் என்ஜாய். அப்போ தேவனை விஷயத்தில் பார்த்தீங்க, நிறைய மக்களுக்கு தேவன் அறிகிற ஆர்வமே ஆர்வமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், உட்காந்து நீங்கள் கர்த்தரை அறிகிற ஒரு மணி நேரம் பைபிள் சொல்லிக்கிறோம், ஜெபக்கூட்டம்னா வருவாங்க, ஜெபக்கூட்டம்னா நம்ம விண்ணப்பங்கள் வேண்டுகள் என்ன செய்யலாம். ஆமாம், நிறைய நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்க மாதிரி பிரசங்கம் அவங்க பண்ணுறதும் பிரசங்கம் கிடையாது, அவங்க உங்களுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார், இப்படி அற்புதம் செய்வார், அதை செய்வது தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அதையாவது நீ முழுசாக கேட்குறதில்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்னுடைய மாமனாருக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மாமியாருக்காக ஜெபியுங்கள், எங்களுடைய அண்ணனுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மகளுக்காக ஜெபியுங்கள், இதையே அனுப்பிட்டுருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் அந்த சாட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? யூஆர் ஆன் வில்லிங் டு லிசன் எனி திங், நீ கேட்க விரும்பவே இல்லை. அதனால தான் பிரசங்கவர்கள் நீ போதிக்கும் விரும்பலை, ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் அவன் கேட்குற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் என்ன செய்வோம், என்ன நம்ம பேசினாலும் கடைசியில் வந்து பாஸ்டர் ஜெபியுங்க அதான் சொல்ல போகிறோம். நம்ம ஒரு மணி நேரம் பேசினாலும் ஆண்டோட போய் ஜெபம் பண்ணமான நம்மகிட்ட தான் வருவான். இவருக்கு போய்ட்டு என்னத்துக்கு பிரசங்கம்? நான் ஒரு மணி நேரம் வந்து பிரசங்கம் பண்ணாலும் முடிவில் பாஸ்டர் எனக்கு அவன் ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணதுக்கு நீ ஆண்டோட ஜெபம் பண்ணணும், அவன் அங்கே போக மாட்டான். அப்போது நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவு, நீங்கள் எவ்வளோ வர அறிய அறிய அறிய அப்படி நீதி அறிய அறிய, இது ஒரு பெரிய மேஜிக்கல் திங் பண்ணலாம், அதாவது நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. அவரை அறிய அறிய உங்களுக்குள்ள சமாதானம் வருங்க, அவரை அறிய அறிய அவருடைய நீதி அறிய அறிய அவருடைய பரிசுத்தத்தை அறிய அறிய அவருடைய உண்மைகளை அறிய அறிய, ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா. நானும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷத்தில் ஆண்டவர் பெருசாக அறிஞ்சிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணேன், இதுக்கு மேலே அறிய ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு நிறைய நாலேஜ் வந்து எனக்கு. அப்போ நினச்சேன், ஓஹோ கடவுளை பற்றி நமக்கு அநேக இடத்துல இல்லாத அறிவெல்லாம் வந்துச்சுன்னு. ஆனால் இத்தனை வருடங்கள் கடந்து போன பிறகு இப்பொழுது கூட நான் வந்து சில வேளை நான் இது கூட இது தெரியாத முட்டாளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறது. ஏன்னா இத்தனை வருஷங்களுக்கு பிறகு சில உண்மைகள் தெரியுது, அது தெரியும் பொழுது ஓஹோ இந்த விஷயம் நமக்கு 15 வருஷத்துக்கு தெரியலை, புரிகிறதா? அப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன், அடிஷனலாக நீங்கள் தெரிகிறதுக்கு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணுறதில்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் நீங்கள் அதாவது ஒரு ரைட்டர் தர ஒரு பேர் மறந்துட்டேன், ஒரு டெய்லி டிவோஷனல் புக் ரைட்டர், அவர் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தை அறிகிறதுங்கிறது ஒட்டு மொத்தமாக எல்லாம் அறிகிறதில்ல, வி நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த ட்ரூத், சத்தியங்கிறத அறிஞ்சிட்டே இருக்கலாம், இப்போ சூரியனை அறிவது என்பது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் அறிகிறாங்க, இன்னும் அறியலாம், இன்னும் 1000 வருஷம் போனால் இன்னும் அறியலாம். அப்போ ஒரு தடவை சூரியனை என்ன செஞ்சிடல, முழுசார் இல்லை. தே ஆர் கம்மிங் டு நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த சன். அறிய அறிய இன்னும் அறிய அறிய பெரிய டெலிவரன்ஸ். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜெலாம் இவ்வளோ டெவலப்பாக என்ன செய்கிறான், நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறான், அறிந்து கொள்கிறான். அதே போல் தான் தேவனை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் வளர வளர வளர ஆசீர்வாதங்களும் பெருகிட்டு இருக்கும். வெறுமனை எப்பொழுது நம்ம பொருத்தனை செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், உபாசம் இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இதுதான் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அறிய அறிய அறிய எந்த அளவுக்கு அவரை அறிகிறோமோ அந்த அளவுக்கு உண்மையிலே சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கும், நம்பிக்கை பெருகிக்கொண்டே இருக்கும், தைரியம் பெருகிக்கொண்டே இருக்கும். இந்த கர்த்தர் என்று நமக்கு போதுமானவராக இருப்பாருங்கிற உணர்வு பெரிய உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பீர்கள். பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இறுதியாக ஒன்றை பார்த்து முடிப்போம். இவை எல்லாம் இருந்தாலும் இவைகள் எதில் தான் நிறைவேறுகிறது சொன்னால், டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். உறவு கொடுக்கப்பட்டு விட்டது, ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் உறவு மட்டுமல்ல, அந்த உறவை ஐக்கியமாக மாற்றணும். இப்போ நிறைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய உறவுகள் இருக்குது, ஆனால் எத்தனை உறவுகளோடு நமக்கு ஐக்கியம் இருக்குது? நீங்கள் ஒரு சொந்தக்காரர் இருப்பார், சித்தப்பா பெரியப்பா, 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் போய் பார்ப்பீங்க, சித்தப்பா எப்படி இருக்கிறீங்க, சித்தி எப்படி இருக்கிறீங்க. 3 வருஷத்துக்கு பிறகு வந்து நின்றுக்கிட்டு அவ்வளோ பெரிய பாசம் கொட்டும். பையன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கான், எல்லா விசாரணையும் கொஞ்சம் நேரத்தில் விசாரித்து முடிச்சுருவாங்க. 3 வருஷமாக என்ன கிடையாது, அவங்க வீட்டில் என்ன நல்லது நடந்தது, கெட்டது நடந்தது, என்ன கஷ்டப்பட்டாங்க, வியாதியில் கஷ்டப்பட்டாங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டாங்க, ஒன்றுமே தெரியாது. 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டியது. அதுவும் இப்போ உள்ள நிலைமைகளை பார்க்கணும், நிறைய பேர் கல்யாணம் உள்ளதாக சந்திக்கிறாங்க. இதுக்காக நிறைய பேர் கல்யாணம் வீட்டுக்கும் போகிறாங்க. நாம் தனித்தனியாக போய் இப்போ சந்திக்க முடியாது. குறைஞ்சபட்சம் கல்யாணம் வீட்டுக்கு போகிற என்ன செய்யலாம், சந்திக்கலாம். அப்போ உறவுகள் இருக்க, தேர் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் பட் தேர் இஸ் நோ ஃபெலோஷிப். உறவுகளை ஐக்கியங்களாக கன்வெர்ட் பண்ணணும். தேவனோடு நமக்கு உறவு இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நாம் அவருக்கு பிள்ளை ஆகிட்டார், அவர் நமக்கு தந்தை ஆகிட்டார். ஆனால் தந்தை பிள்ளை உறவை அனுதின வாழ்க்கையில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அவரோடு நீங்கள் பேச வேண்டும். பேசத்தானே செய்கிறோம், நம்ம நிறைய பேர் பேசலை. என்ன பண்ணுறோம், கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டர்கிட்ட போய் எங்கே போய்ட்டு வரேன், நான் கலெக்டர் கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் சொல்லுவீங்க, விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்தோம், அமைச்சர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா, ஆண்டோட்ட போய் விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க, அவ்வளோதான். கோரிக்கை. காலைல எழுந்து என்ன பண்ண வேண்டியது, ஊர்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீருதோ தீரலையோ சொல்லி கதையை முடிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டோட்ட பேசுகிறீங்களா, பேசுகிற கேஷுவலாக பேசுறது, மனம் எப்படி உணர்கிறதோ அதை என்ன செய்யணும், பேசணும். அதுபோல் பேசுகிறது மட்டுமல்ல, கேட்கணும் ஆண்டோட என்ன சொல்ல வராரு. அது யூடியூப்பில் போய் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தப்பாக போயிடும். அங்கே என்ன கேட்பீங்க, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறாள், உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், ஆமாம், கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்ப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இதில் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எத்தனை குடும்பங்களில் இது உண்மையாக இருக்குது. அந்த பிரசங்கர் கொஞ்சம் கூட மனசாட்சியில் என்ன பண்ணுவார், கர்த்தர் காட்டுகிறார் இன்றைய தினத்தில் யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக பிள்ளைகள் சீர்கட்ட அலைவதன் விளைவாக துன்பப்பட்டு கொண்டுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பிள்ளைகளை இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், கெட்டகுமாரன் திரும்புறது போல. அவரை எல்லாம் கேட்டாக்க போனால் கெட்டகுமாரன் அங்கே தான் இருக்கிறான், அவன் இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிட்டுருக்கிறான். அப்போது நாம் வந்து பேசணும். மறுபடியும் என்ன செய்யணும், எப்போ அந்த வாக்குத்தத்தையே கேட்டுருந்தால் நம்ம வந்து மெண்டலாகிடுவோம். போதகர்கள் இரவெல்லாம் உட்காந்து இந்த ரூம் போட்டு யோசிக்கிறான்னு சொல்கிறது மாதிரி, இந்த வசனத்தை தேடி பாவம், அவங்களும் எவ்வளோ வருஷமாக வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க டெய்லி. இப்போ முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தாங்க, அப்போ மாதத்துக்கு ஒன்றாச்சுது, இப்போ என்ன ஆச்சுது, டெய்லி பேசிஸு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை பிரசங்கம் ஒன்றையும் வாக்குத்தம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மீட்டிங்கில் வந்துட்டு வாக்குத்தம் கொடுக்குறாங்க. இதை கேட்டு இவங்க என்ன ஆகிட்டாங்க, உணர்ச்சி இழந்துட்டாங்க. எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்குற வேலையை மட்டும் ஒழுங்காக செய்வோம். இன்றைக்கு ஆண்டவர் இப்படி இப்படி எனக்கு நன்மை செய்ய போகிறாராம், சாயங்காலம் யோசித்து பார்க்கணும் அவர் சொன்னது என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போது நாம் ஆண்டவர்கிட்ட கேஷுவலாக பேசணும், ஒரு தந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும், நம்முடைய வாழ்க்கையை பேசணும். நான் இதை வந்து பல முறை உங்களுக்கு சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன். இரண்டாவது, கேட்கணும், அவர் ஏதாவது நமக்கு சொல்ல விரும்புகிறாரா, உணர்த்த விரும்புகிறாரா, அதை நம்ம கேட்கணும். அதுக்காக தான் பைபிளெலாம் படிக்கிறது. பைபிளை படிக்கிறவங்க அப்படி ரொட்டினா அப்படி ஒரு மெக்கானிக்கலாக படிச்சுட்டு போகக்கூடாது. அதுபோல் பைபிள் படிக்காத நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு கேட்கணும். ஒவ்வொரு சூழல் சந்திக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு உணர்வை தருகிறார், எந்த மாதிரி சிந்தனையை தருகிறார், இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு தூண்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும். மூன்றாவது, அவருக்கு அவரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம். உறவு என்பது எப்பொழுதுமே வெறுமனே பேசுவதும் கேட்பதும் அல்ல, ஒரு ப்ளீஸிங் மென்டாலிட்டி வேணும். காடை நான் வந்து பிரியப்படுத்தி வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், எந்தெந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்க விரும்பு இருக்கவேன்னு வாழ விரும்புகிறோம் அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஐ மஸ்ட் டேக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். யோவான் 8:29 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்போது அந்த தனிமை உணர்வு எப்போ போகும்னா, எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். இன்றைக்கு நான் எப்படி பேசினா அவருக்கு பிரியமாக இருக்கும், எப்படி என் மண்டைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் சிந்திச்சா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், எப்படி நடந்துக்கிட்டால், எப்படி எதிர்வினை ஆட்டினா பிரியமாக இருக்கும், எந்தெந்த ஆலோசனையின்படி வாழ்ந்தால் பிரியமாக இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வேணும். அந்த மாதிரி ஆண்டவர் பிரியப்படுத்துகிறபடி பிரியப்படுத்துகிற அனுபவத்தை யோசிக்க யோசிக்கவே உங்களுக்குள்ள தனிமை உணர்வு போயிடும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பொழுதும் என்னால் உணர முடிகிறது. ஹீஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஏன்னா நான் அவருக்கு பிரியமான சிந்திக்கிறவள்ள, அவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார், எனக்கு அறிய செய்கிறார். ஏன்னா அவரை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது அவர் என்னை குறித்து சிந்திக்கிறது மட்டுமல்ல, அவர் என்னை குறித்து சிந்திக்கிறார் என்பதை எனக்கு அறிய வைக்கிறார். அப்போ ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, உன்னிடத்தில் நம்ம அக்கறையாக இருக்கிறங்கிறத காண்பிக்கிறோம். எனவே 5 முக்கியமான வழிகளை பார்த்தோம். 1, ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் அந்த ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், உடையவர்களாக இருக்க வேண்டும். 2, அவர் எதற்காக நம்மிடத்தில் வந்தாரோ, எதற்காக அவரை பெற்றுக்கொள்ள நம்மை அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை குறித்த உணர்வுடையவர்களாக அந்த நோக்கம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். 3, நாம் பல்வேறு ஆவிக்குரிய பக்தி செயல்களிலே அதிக கவனம் செலுத்துவதற்கு முன்பாக நம்முடைய உரிமையை நாம் என்ன செய்யணும், மறுபிறப்படைந்தால் அந்த உரிமை வரும், பரிசுத்தாவி பெற்றால் அந்த உரிமை வரும். நான் தேவனுடைய நன்மை பெறுவதற்கு உரிமை உள்ளவன், இந்த உலகத்தில் எனக்கு ஆஸ்தி இருக்கோ அந்தஸ்து இருக்கோ நான் சமாதானமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் ஒரு கபடம் இல்லாமல் உண்மையாக வாழ்வதற்கு நான் உரிமை பெற்றவன். இந்த ஒரு கிளைம் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியோட நான் 4, தேவரை அறிகிற அறிவு, அவரை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். ஒரு சூரியனை இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த சூரியனை படைத்தவரை நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணும், அவர் எப்படி செயல்படுறார், எப்படி பார்க்குறார். இறுதியாக அவருடைய உறவில் நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், அவருடைய உறவை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது என்பதை நம்முடைய ஆவியில் உறுதிப்படுத்திட்டு வாழணும். அப்பொழுது எல்லா மலைகளும் நமக்கு முன்பாக உருவதை நம்ம பார்க்க முடியும், எல்லா தடைகளையும் கடந்து போதை நான் உணர முடியும். ஆறுகளோ தண்ணீரோ எது வந்தாலும் நாம் அதன் மத்தியில் வெற்றியாக கடந்து செல்வதை காண முடியும். கர்த்தர் உண்மையுள்ளவர், அந்த ஆசீர்வாத வழிகளை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, ஜீவநீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவம்.

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியன் பேர் வினோத் பிரட்டோ. அதே போல் இந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலயமா பாஸ்டர் டேனியல் அவருக்கு நான் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சங்கீதக்காரன் வசனம் 117:17 சொல்வது போல், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் எனக்கு சாவு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த நிலைமையை தான் கடந்து வந்திருக்கேன். இப்போது இதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாக விவரிக்க போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். என் தாத்தா பேர் வந்து இருதயசாமி பிள்ளை. எங்கள் பாட்டி பொன்னம்மாள் ஜோசப் இருவரும் மதுரையை சேர்ந்த சௌரஸ்வர ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் வந்து அந்த காலத்திலே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு பாலிடெக்னிக்னால் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக சொந்தமாக ஒரு டூ வீலர் கடை வச்சுருந்தாங்க. ஃபாரின் பைக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறையா சேல் பண்ணுவாங்க. என்ன நோக்கத்தோட கடவுள் எங்கள் தாயின் தகப்பனையும் இணைச்சாருன்னு தெரில. எங்கள் தகப்பனுக்கு ஒரு 35 வரைக்கும் திருமணம் ஆகலை. நிறைய பொண்ணு பார்த்து எதுவுமே அமையலைன்ற ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா மதுரை. டோட்டலாகவே எல்லாமே டீவியேஷன் ஆச்சு. கடவுள் ரெண்டு பேரும் இணைச்சார். 1978 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லை. 1980 நான் பிறந்தேன். என்னை ஒரு நல்ல பக்தியான குடும்பத்தில் தான் என்னை வளர்த்தாங்க. அதே போல் என் தாய் குடும்பம் பார்த்திங்கன்னா, அவங்க எங்கள் தாத்தா வந்து ஏர்ஃபோர்ஸில் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி. இருவரையும் இணைச்ச தேவன். அடியான ஒரே ஒரு புள்ள தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். என்னை நல்லா வளர்த்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லா பரிபூர்ணமாக வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஆர்சி பேக்ரவுண்டை சேர்ந்தவர், எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உண்மையான சத்தியம் என்னன்னு அறிஞ்சு அவர் சிஎஸ்ஐக்கு மாறினார். அதுக்கப்புறம் உண்மையான சத்தியத்தின் மூலயமா நாங்கள் வந்து பெந்தைகோஸ்தில் லாஸ்ட்டில் போயிட்டுருந்தோம், பெந்தைகோஸ்தி சபையில். அதில் தான் எங்கள் அப்பா மரித்தார். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடியனை நல்லா வளர்த்தாங்க. சிறு பிள்ளையில் நல்லா கர்த்தருக்குள்ள ஜபத்தில் சர்ச்சுக்கு போகிறதில் எல்லாமே நான் நல்லா தான் வளர்ந்தேன், வச்சேன், நல்லா தான் இருந்தேன். என்னை நல்லா கவனிப்பாங்க. ஒரே பிள்ளைனால என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்து 41 நாளாக அழுதுகிட்டே இருப்பேனா. எப்பயுமே பகல்லையும் அழுவனா, நைட்டும் அழுவனா, ஏன் அழுவேன்னே தெரியாதான். அழுதுகிட்டே இருப்பேனா. கரெக்டாக 41வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒலிபறிக்கை மூலயமா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் போயிட்டுருந்ததான். அப்போ என் தாய் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து, எங்கள் சித்தி மாமா எல்லோரும் உட்காந்துருக்கும்போது அப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அந்த ஒலிபறிக்கையில் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம், தன் மகன் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தன் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையே மடியில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகளின் கட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறும். அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு நான் அழுகே நிப்பாட்டினேனா. அன்னைக்கு நிப்பாட்டினது தான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அழவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு இது, சரி நமக்கு தான் இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இப்படியே என் லைஃப் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 7th grade ஸ்கூலில் படிச்சு சேர்த்து விட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல் அட்மிஷன் கிடச்சிச்சு, சேர்த்தாங்க. நான் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, 2nd standard படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸுனா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கை கால்லாம் வெட்டிட்டு ரொம்ப எச்சலாம் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு மாதிரி தலை ஷேக் ஆகிட்டு கை கால் ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகணும். எங்கள் அப்பா அந்த காலத்திலே எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது. பிரெயினில் இஇஜிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போது எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தலையில் போகிற பிரெயினில் போகிற பிளட்டு வந்து 1 second கிளாட் ஆகுது. அந்த கிளாட் ஆகிறனால தான் இவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ இவர் வந்து எப்போனாலும் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கீழே விழுகலாம். ஸோ இவரை வந்து எப்பயுமே நீங்கள் டென்ஷன் படுத்தக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், எந்த டென்ஷனான காரியமும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படியே விளையாட்டிலேயே ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணாங்க. நான் என்ன பிடிக்கும் என்ன விளையாடுவேன் இப்படியே தான் இருப்பேன். என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. ஒரு ஒரு நாள் ஃபிக்ஸு வந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படியே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 9 முறை ஃபிக்ஸு வந்துச்சு. அடிக்கடி ஃபிக்ஸு வரும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ கடைசியாக டாக்டர் என்ன சொன்னார், ஒரு டேப்லெட்டு ஒன்று கொடுத்தாங்க. அதை கொடுத்து இதை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும், ஏன்னா இதை நிப்பாட்டினா அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடும். திடீர்னு ரோட்டில் கூட விழுந்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி இந்த சிபிஎம் சர்ச் போவாங்க. அப்போ அங்கே ஒரு மூத்த தாயார், அவங்க பேர் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்ககிட்ட ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த டேப்லெட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கடவுள் வந்து உங்கள் பிள்ளைய பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு இனிமேல் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கூட கடவுள் இருக்காரு, நமக்கு இந்த ஃபிக்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி தூக்கி அந்த மாத்திரையை ஜெபிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம். அதிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில் ஃபிக்ஸு வந்ததே கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஒரு 9 தடவை வந்தது. இப்போ வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி அந்த டேப்லெட்டை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிக்ஸுன்னு ஒரு சிம்டம்ஸ் என் லைஃப்பில் கிடையாது. இப்படியா என் ஸ்கூல் வாழ்க்கை கடந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸு வந்தனால அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு, மேக்ஸ் சரியாக வரல. ஏன்னா பிகினிங்கில் அந்த 4th 5th தான் மேக்ஸோட ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி லீவ் போட்டனால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஸோ நான் 10th வரைக்கும் ப்ரமோட் ஆகி போயிட்டேன். 10th எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல. மிஸ் எல்லோரும் முன்னாடி இந்த சம்மு போடும்பாங்க, எனக்கு போட தெரியாது. இதனால் நான் அசிங்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் அடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றிட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சவுடனே வீட்டுக்கு போயிட்டேன். இப்படியா ஒரு 1 வீக் இதே மாதிரி நான் பண்ணேன். அப்போது ஒரு மிஸ் மூலியமாக எங்கள் டீச்சருக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வினோத் வந்து என் டியூஷனுக்கும் நான் போகலை. அப்போ அந்த டியூஷன் மிஸ்ஸு எங்கள் மிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வினோத் வந்து டியூஷனுக்கும் வரல ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவங்க மிஸ்ஸு எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வினோத் வரலன்னு கேட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லையே அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்ஸுக்கு பயங்கர கோபம். அப்போது என் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்த பிரியம். ஏன்னா எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. நான் இப்படி கட்டடிச்சேன்னு தெரிஞ்சவுடனே என் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகிட்டாங்க. ஆக்ரோஷமாகிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் தாயும் என் தகப்பனும் நானும் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனவுடனே எங்கள் அப்பா சொன்னார் பிரின்ஸிபால்கிட்ட, சார் என் பையன் பண்ணது தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி பிரின்ஸிபாலும் இறக்கப்பட்டு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி பார்க்கலாம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு வந்து அதை அந்த தீர்ப்பை ஒத்துக்கவே இல்லை, சுத்தமாக இல்லை, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தாயும் தகப்பனும் அப்படி வெளியில் வராங்க. அப்போது ஒரு பிரதர் வராரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் அறிமுகமாகிறாரு. எங்கள் அப்பா பேர் சேகர். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சேகர் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைப்பா, நான் என் பையன் இந்த மாதிரி மேக்ஸ் வரலன்னு சொல்லி கட்டடிச்சு ஸ்கூலுக்கு சுற்றிட்டான், டிசி கொடுப்பேன்னு நிற்கிறாங்க, அவங்க மிஸ்ஸு ரொம்ப அவன் மேலே கோபமாக இருக்காங்க கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் யார் அந்த டீச்சர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆர்த்தர் தேவசிங் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. சொன்னோடனே அடுத்த வார்த்தை, சேகர் ஆர்த்தர் தேவசிங் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான், நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு நான் ஆச்சரியம், என்னடா டிசி கொடுக்க நம்ம போயிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு அவர் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர், அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி, ஏய் அவங்க நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம், ஏதோ அந்த பையன் மேக்ஸ் வரலன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனால் இவனை எப்படியாவது நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி இவனுக்கு சேர்த்துக்கோ, இவனுக்கு நல்லா சொல்லி கொடு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட பையன், நான் தான் இந்த ஸ்கூல்லே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உடனே பிரின்ஸிபாலை பார்த்து, இல்லை நான் அந்த பையனுக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த பையனை இது பண்ணுங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
ஸோ எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த அந்த தேவ மனுஷன் அந்த எங்கள் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சேகர் நான் என்றைக்குமே வரமாட்டேன், இன்றைக்கி ரேர்ச்சியாக வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைனா இன்றைக்கி உன் பையனுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் என்னோடய காரியத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் என்னோடையே இருந்து என் கூடவே இருந்தார். இதை நான் புரிஞ்சிக்காமல் அப்படியே உலகபூர்வமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வரலன்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்யூர் சயின்ஸ் எடுத்தேன். ப்யூர் சயின்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா இது படிப்பேன். சயின்ஸ் ஓரளவுக்கு மற்றதெல்லாம் படிப்பேன், மேக்ஸை தவிர. ஸோ மேக்ஸ் வரலன்னு தான் சயின்ஸ் எடுத்தேன். அதை படித்து ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினேன். ஓரளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மார்க் இல்லை, ஆவரேஜான மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் என் மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி தான் ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை. எனக்கு அமெரிக்கன் காலேஜ் மதுரை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிரிட்டிஷ் காலத்து காலேஜ். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நாங்கள் தடுமாடிட்டுருக்க நேரத்தில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுன்னா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு தருணத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மொதல் நாள் எங்கள் வீடு தேடி ஒரு தெரிஞ்சவர் மூலமா இது பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போனார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம வீடு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் செஞ்சுருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். நான் தான் லாஸ்ட்டு, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னா அதுக்கு மொதல் நாள் கொண்டு அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கிருபையினால் அந்த அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் எம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் செட்டிலே நாங்கள் 4வது பேட்சு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எங்கள் அப்பா வந்து நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை, ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெரியரில் நான் ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன். நல்ல ஒரு நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா முகமது ஜாபீர், வினோத் பிரபு, ஆண்ட்ரூ, ஐசக், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அம்மா கூட ஒரு சொந்த தாய் தகப்பனை போல் பாசமாக பழகுவாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிஎஸ்சி சீட்டு கிடச்சிச்சு. அப்போது என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் கூட வந்தாங்க. வினோத் பிரபு, ஆண்ட்ரூ பிரதீப், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் 7th grade படித்தவங்க தான். இவங்க அப்படியே என் கூட வந்து பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அதே டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படித்தோம். படித்து நல்லா அப்படியே போயிட்டுருந்துச்சு லைஃபு. ஸோ பிஎஸ்சி படிக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியெலாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் ப்ளஸ் டூலேயும் மார்க் கம்மி தான், ஆனால் என் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எனக்கு அந்த சீட்டை பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்னாரு. அதில் நான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சியில் 2nd class தான் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் எம்எஸ்சியில் நல்லா படித்தேன். எம்எஸ்சி அதே காலேஜில் நாங்கள் 2nd batch, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜில் 2nd batch நாங்கள் தான். நல்லா படித்தோம், வைராக்கியமாக படித்தேன். கடைசி நிமிஷத்தில் வரும்போது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல, எங்கள் அப்பாவால் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோனுக்கு நானும் எங்கள் அப்பா தகப்பனாரும், ஏன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தனால எங்கேயுமே லோன் கிடைக்கல. என் தகப்பன் அலைஞ்சார் பயங்கரமாக, போய் ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கு எல்லா பேங்க்கும் அலைஞ்சாங்க, நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கடைசி எங்கிட்ட ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினோம். அதுக்கே நாங்கள் டெய்லி போவோம், அந்த மேனேஜர் இங்கே உட்காருங்க பாரு, நாங்கள் அப்படியே ஒரு அனாதை போல் உட்காந்துருப்போம். எனக்கா மனசுக்குள்ள நம்மனால் நம்ம தகப்பனு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஸோ எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இப்படியே சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. சும்மா ஜாலியாக அப்படி சிகரெட் குடிப்பேன், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, எல்லோரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2-3 இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தது தான். அப்புறம் கரெக்டாக 2005 என் தகப்பனார் தவறினார் மதுரையில்.
எங்கள் தகப்பனார் தவறின உடனே அப்படியே என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மதுரையிலேருந்து எங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி எங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லாஸு, அவங்க தகப்பனார் இறந்து 4 நாளையில் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவை என்னால் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போது எனக்காக ஒரு மனசில் பட்டுச்சு, சரி கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜாபு பார்த்திங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு மெரெயின் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாப் கிடச்சிச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபுல்லம் சூப்பர்வைசராக ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் எம்எஸ்சி படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு 5000 தான் எனக்கு சேலரி கிடச்சிது. 2 வருடமாக நான் வேலை பார்த்தேன் அங்கே. என்னால் அதுக்கு மேலே ஏன்னா -5 டிகிரி டெம்பரேச்சர், அங்கே அமோனியா கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால நான் திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் ஷிஃப்ட் ஆகி அப்போலோவில் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் மதுரை தான், நான் அமெரிக்கன் காலேஜ். எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பேக் சைடு தான், அவங்க மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் டி ஃபார்ம் படித்தாங்க. இப்படி நல்ல ஒரு அறிமுகமான ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுவோம். எங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்களோட ப்ராப்ளத்தை கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்படி அறிமுகம் ஆகும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது காதலாக மாறிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். அப்போது அவங்க வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என் ஒய்ஃபு. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே ஒரு நல்ல ஃபெய்த் உண்டு. பைபிள் வாசிப்பு, அந்த ஸ்டேஜில் நின்று கடவுளை பற்றி இது பண்ணுறது, நல்லா படித்து நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. ஸோ இது மூலியமாக எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5 வருட காலமாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். ஸோ எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருடம் கழித்து தான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் டோட்டலாகவே வேறு வேறு டீவியேஷன் இருந்தாலும் கடவுள் இணைச்சார் எங்கள் 2 பேரையும். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு நிச்சயம் கிடையாது எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு தகப்பனார் கிடையாது, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மாமா தான் என்னை ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு அந்தளவுக்கு பண வசதியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வீட்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப வசதி இல்லை, நார்மலான அவரேஜான ஃபேமிலி. அவங்களுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெருடர்கள், அவங்க அக்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால சரி அது தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்படி தான் நடந்துச்சு. 2012 எங்கள் கல்யாணம் நடந்தது. திண்டுக்கல்லில் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நடந்துச்சு. அப்போது நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வர்றோம். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி போனோம். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ வரும் போகும். இது எல்லார் வீட்லேயும் வர்றது தான், அதையும் போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் மனம் உகர்ந்து கல்யாணம் பண்ணனால அப்படியே சகிச்சு போனோம். என் தாயும் எனக்காக சகிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே நல்லா பேசிப்பாங்க. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியாக போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படியே சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அது எப்படி மேற்கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே என்னால் முடியலை. அப்போ அந்த பிரச்சனையில் இருந்தலா என் மனைவி நிறையா பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தா, என்னை கூடவே இருந்து என்னை தாங்கினா, வழி நடத்தினா. அப்போ இப்படியாக போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐக்கு இல்லை தான் இது பண்ணோம், இது மேரேஜுக்காக தான் சிஎஸ்ஐயில் போனோம். அப்போ 2020 திடீர்னு எனக்கு ரொம்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியில் வந்து கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை, பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த சர்ச் போங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை கடவுள் வேறு பிரித்து சிஎஸ்சிலேருந்து டிவியேட் பண்ணி அந்த சர்ச்சு கொண்டு போனார். அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு நம்ம சிஎஸ்சியை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நம்ம டிவியேட் ஆகுறோமே, இதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ண எங்களை சத்தியத்துக்குள்ளே கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. அவர் மூத்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா, அந்த ஆண்டியும் ஒரு ஊழியக்காரங்க தான். அவங்க மூத்த பையன் பேர் எபினேசர், அவரும் ஒரு ஊழியக்காரு. ரெண்டாவது பையன் பேர் கிடியன் பிரகாசம், அவரும் ஒரு ஊழியக்கார் தான். எங்களை நல்லா லீட் பண்ணாங்க. இப்படியா எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் பண்ணாலும் என்னை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிச்சிட்டே இருந்தான். எப்படின்னா உலகத்து பூர்வமாக சினிமா பார்க்குறது, சிடி வாங்கி பார்க்குறது, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, பிள்ளைங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது, இதை வாங்கி கொடுக்குறது, இப்படியா எனக்கு கடவுளை விட்டு ரொம்ப டீவியேஷன் ஆகிட்டே இருந்தேன். என் மனைவி இந்துலேருந்து வந்தாலும் ரெண்டு தடவை பைபிள் வாசித்துருக்காங்க, மூணாவது தடவை படிச்சுட்ருக்காங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் நீங்கள் சர்ச் போனால் ஒரு ப்ரேயர் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேறீங்க, சர்ச்சில் உட்காந்துருப்பேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கறக்கும், அப்படியே தூக்கம் மாதிரி வரும். இந்த மாதிரி பிசாசு போராட்டம் அதிகமாக என் வாழ்க்கையில் இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல. நான் இப்படியா என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேறீங்க, நானாவது ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் வந்து நானே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து சரி அப்படியே உலக பூர்வமாக போனதுனால அப்படியே டிவேட் ஆகிட்டேன். டோட்டலாகவே என் கேரக்டரே மாற்றிட்டேன். இப்படியா என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்சி ஓப்பனாக சொல்ல போனால், சிஎஸ்சி சர்ச்சில் நான் போகும்போது வெளியில் அந்த பைக் நிப்பாட்ட இடத்துல தான் நிற்பேன். பிரசங்கம் ஒரு பக்கம் எடுப்பாங்க, நான் காணிக்க போடுவேன், முடிஞ்சதும் வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும், அது ஒரு பெந்தேகோசை பேக்ரவுண்ட் சபை, அந்த சபைக்கு போனவுடனே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே எங்களை கவனித்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லாவே என் ஒய்ஃப் டோட்டலாக சேஞ்சு, எப்படிலாம் ஹிந்துவிலேருந்து வந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சோ, அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு கடவுளுக்குள்ளே ரொம்ப லீடிங் ஆகிட்டு நல்லாவே போயிட்டு இருந்தாங்க. இப்படியா என் ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு. நானும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ஒரு வேலைக்கு போவேன், அங்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பேன், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திருப்பியும் இப்படி அடுத்த ஒரு கம்பெனி மாறுவேன். இப்படியா ஒரு அஞ்சாறு கம்பெனி மாறி மாறி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு என் வாழ்க்கையில். இப்படி கம்பெனி மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக கோவிடு வந்தது. கோவிட் வந்தப்போ நான் வேலை பார்த்துருக்க இடத்துல அவசரப்பட்டு அங்கே ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி நான் வேலையை விட்டேன். எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரில. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி சுடர் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒரு ரெண்டு வருடம் வேலை பார்த்தேன். அதே போல் எனக்கு திருமணமாகி கரெக்டாக 2013 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. என் குழந்தை பேர் ஏஞ்சலின் கிரேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை, தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் கிருபையாக ஏஞ்சலின் கிரேஸ்ன்ற ஒரு பெண் குழந்தை எனக்கு அருளினார். அவளை நாங்கள் நல்லா வளர்த்தோம். நல்லா பக்தியாக இருப்பாள், நல்லா பாட்டு பாடுவாள், ஜெபம் பண்ணுவாள், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே போல் 2017 சாம் ஷாலோம் என்ற ஒரு ஆண் மகனை எங்களுக்கு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தார். இரு பிள்ளைகளும் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலு, சென்னை தாம்பரத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் ஒரு மிராக்கல் தான், ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு லீட் பண்ண யாருமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு சொல்லுவாள், நிறைய பேர் சொல்கிறாங்க எம்சிசி ஸ்கூல் நல்லாயிருக்கும், அங்கே வேணால் பிள்ளையை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவில் ரெண்டு பேரும் போகிறோம். நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அட்மிஷனுக்குன்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே ஆஃபீஸில் கேட்குறோம், எதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அட்மிஷன் முடிஞ்சு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி வந்தோம். திருமண உடனே கரெக்டாக அந்த பிரின்ஸிபல் அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா வந்து ஆஃபீஸில் உள்ள அனிதா, ஆனால் என்னுடைய மனைவி பேர் அனிதா. அப்போ என் ஒய்ஃப் டக்குன்னு திரும்பி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. உடனே அவங்க, இல்லை உங்களை கூப்பிடலை, நான் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டேன். எனிவே ஏன் இவ்வளோ சோகமாக போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவங்க பிரின்ஸிபல் கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னால், இல்லை மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்தோம், ஆனால் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே
எதை வச்சு இந்த ஸ்கூலில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, கடவுளுடைய ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிள்ளைங்கள சேர்த்தா நல்லா கிறிஸ்துக்குள்ள நல்லா வளருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வாரத்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணால்? ஸோ எங்கள் பாட்டியோட தம்பி, அவர் வந்து அவர் சிஎஸ்ஐயில் ஒரு மெம்பராக இருந்தாங்க, அவர் பேரை நான் சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அவருக்கு உங்கள் அம்மா என்ன வேணும் அப்படின்ற அந்த பிரின்ஸிபல் கேட்டாங்க. அடுத்த வாரத்தை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை உங்கள் அம்மா பேர் பரிமலாவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, என்னடா எங்கள் அம்மா பேர் கொண்டு பிரின்ஸிபால் சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, சரி நீங்கள் போங்க, நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசி வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு டே கால் பண்ணி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்மிஷன் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு. நாங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அந்த பிரின்ஸிபால் சொன்ன வார்த்தை, உண்மையிலே உங்கள் டாட்டர் வந்து வெரி லக்கி, அன்றைக்கி நீங்கள் வந்த அன்னைக்கு இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து புது வாட்ச்மேனு, பழைய வாட்ச்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ளேயே அனுமதி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எதேர்ச்சியாக அனிதான்னு கூப்பிட்டேன், உங்கள் பேரும் அனிதாவாக இருந்தனால தான் நீங்கள் திரும்பினீங்க. இன்றைக்கி அணி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் சேருதுன்னா இது கடவுளுடைய கிருபை அப்படின்னாங்க. எங்களுக்காக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறாரு. நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் காரியம் முதற்கொண்டு கடவுள் எவ்வளோ தயவாய் அன்னைக்கின்னு பார்த்து அந்த வாட்ச்மேன் புதுசு பிரின்ஸிபல் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு அனிதா வா ஆஃபீஸ், அனிதா ஆனால் என் மனைவி திரும்பி என்னன்னு கேட்க அந்த அட்மிஷனுக்கு கடவுள் கிருபியாக எங்களை தயவு செய்தார். இப்படியாக எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க போது என் ஆஃபீஸ் வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள், ஒரு ஒரு கம்பெனியாக மாறி மாறி மாறி வந்து கடைசி கோவிட் டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 2 வருடம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரைமெக்ஸ் கேன்சர் லேபுன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ அங்கே கேம்ப் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை ரெஃபர் பண்ணனால என்னை கூப்பிட்டாங்க. இதன் மூலியமாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியாக என் கடந்த வாழ்க்கை 2021-22 அங்கே ஒர்க் பண்ணேன். இப்படியாக போயிட்டே இருந்துச்சு, நிறையா கம்பெனி போனேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆக சேலரி இன்க்ரீஸ் ஆக கடவுளை நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். கடவுளை விட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு ஒரிஜினலான கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு சிந்தை வாஞ்ச எதுவுமே எனக்குள்ளே இல்லை. நான் டோட்டலாக உலகபூர்வமாக தான் இருந்தேன். ஸோ 2023 மார்ச் மாதம் கரெக்டாக எங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுமே நான் கடவுளை விட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 21 ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என் தலையில் கை வச்சு நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன்னு சொல்லி எனக்கு ப்ராபசி சொல்லியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அனுகூலமாக எனக்கு நடக்கலை. ஆனால் 2023 அந்த தொடங்கினதுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல், இத்தனை ஊழியக்காரங்க நம்மளை ஊழியக்காரன் ஆவன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்ம கடவுளை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கமே, நமக்குள்ளே எந்த ஒரு ஒரு ஊழியத்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. ஒரு ஊழியக்காரங்கன்னா எப்படி பக்தியாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கடவுளை ரொம்ப நேசிப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லுவாங்க, நம்ம இப்படி உலகபூர்வமாக இருக்கமேன்ற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு வெப்ராலம், ஒரு அரிச்சல் எனக்கு இப்படியாக போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில் 2023 ஜூலை 16 அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, நான் எண்ணி முடியாத ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. என் ஹெட்டே இப்படி டோட்டலாகவே இந்த ரைட் சைடு ஹெட்டே டோட்டலாக ஓப்பன் ஆகி அடிபட்டிருக்கேன். இது அடிபட்டது கூட எனக்கு தெரியாது. ஜூலை 16 நான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்பெக்ஸின் சொல்லி ஒரு இருமல் டானிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக என் டீமோடு போயிருக்கேன். லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேனில் போகாமல் நான் வண்டியில் போயிருக்கேன். வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, விடிய காலையில் 5 மணி அளவில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, 5 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்திருக்கேன். யார் எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஜூலை 16 அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 26 எனக்கு பழைய ஞாபகம் வருது. திடீர்னு முழிச்சுட்டு என் ஒய்ஃப்ட கேட்குறேன், கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் என்னை அட்மிஷன் போட்டிருந்தாங்க. என் ஒய்ஃப்ட கேட்குறேன்,
எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு அப்புறம் கடவுளில் தான் ஜோமனை ஏசப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இப்படி ஆனது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்தவங்க என்ன யார் யார் வந்தாங்க போனாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகமே வருது. இது வரைக்கும் எனக்கு அந்த அடிப்பட்ட இன்சிடெண்ட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும், எப்படி ஆச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு துயர சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கடவுள் உண்மையான அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக என்னை வச்சிருக்காரு, இந்த உலகத்துக்கு என்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு ஏசப்பா. ஏன்னா நான் எத்தனையோ பேர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட், வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாமே. நான் கூட லவ் மேரேஜ் பண்ணதை நினச்சி ஒரு நேரம் யோசிப்பேன், நம்ம இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு லவ் மேரேஜ். ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கும் அவர் ஒரு மீனிங்ஃபுல்லான திங். என் ஒய்ஃப் மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு யாருக்கும் இவ்வளோ போல்ட்னஸ் வராது. அவ்வளோ தைரியமாக இருந்து கிட்டக்கிட்ட 6 மாதம் ஆச்சு என்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு. 6 மாதம் அவங்க இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ஒரு 21 லேக்ஸ் ஆச்சு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த 21 லேக்ஸும் கடவுள் அதிசயமாக எங்களை நடத்தினார், கடனே இல்லாமல் நடத்தினார். உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிள் தான் என் வாழ்க்கையில் செஞ்சார். நான் எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இது. இது மாத்திரம் இல்லாமல் என் கை லெஃப்ட் ஹேண்டு 2 துண்டாக உடஞ்சிருச்சு. டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உடஞ்ச 2 எலும்புக்கு நடுவில் ஒரு எலும்பு முளைச்சி இந்த பக்கம் எலும்பையும் பிடிச்சிக்கிச்சு, அந்த பக்கம் எலும்பு முடிஞ்சு, ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த போன் க்ரஷ் ஆகிடுச்சி, இந்த போன் க்ரஷ் ஆகிட்டு இதுவும் அதுவே செட் ஆகி அதுவே அலைன் ஆகி அதுவே மோல்ட் ஆகி அதுவும் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, என்னால் பேசவே முடியாது. பேச்சுக்கு இந்த பக்கம் ஒரு வோக்கல் கார்டு, இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டில் 2 வோக்கல் கார்டு இருக்குது. இந்த லெஃப்ட்டு வோக்கல் கார்டு இன்னுமே ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் இருக்குது, என்னால் பேசவே முடியாது. எண்டோஸ்கோபி பண்ண டாக்டர் சொன்னார், வெறும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி பெண்ட் ஆகி இந்த வோக்கல் கார்டை இப்படி டச் பண்ணி பேச வைக்கிறான், இல்லைனா என்னால் பேசவே முடியாது. அவர் சொன்ன ஒரே வேர்டு தான் மெடிக்கல் மிராக்கிள்னு. நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு. இவ்வளோ ஷார்ட் டூரியேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து இவ்வளோ ரெக்கவரி ஆகி இவ்வளோ நார்மல் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையிலே உங்கள் விஷயத்தில் அது வந்து பெரிய அதிசயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என் கூட வேலை பார்த்த பசங்கள்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி கேம்ப்புக்கு நான் விடிய காலையில் போகும்போது எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே, நான் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும்போது அந்த அப்பெக்ஸ் கம்பெனி HR எனக்கு கால் பண்ணியிருக்காரு. என் ஃபோனுக்கு இவ்வளோ அடிப்பட்ட எனக்கு இந்த ஃபோன் மாத்திரம் இன்னும் டேமேஜ் ஆகலை, இந்த ஃபோன் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அடிப்பட்டது தெரிஞ்சிருக்காது, இந்நேரம் நான் மறித்து போய் 10 மாதம் ஆயிருக்கும். உண்மையிலே கடவுள் என்னை தயவாக என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு உயிருள்ள சாட்சியாக எனக்கு கடவுள் பிள்ளைகள் மத்தியில் நான் ஒரு சாட்சியாக விளங்க என்னை நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் ஐயோ எந்த லொக்கேஷன் கேட்டு உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நேரத்தில் எங்கள் பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடுவீங்கன்னீங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க. அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்கார் போனால் எங்கள் பசங்களும் வந்திருக்கு. இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பூர் GH கொண்டு போயிருக்காங்க. GH அவர் பொழைக்க மாட்டார், அவர் இறந்துருவார், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னை வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் அடிப்பட்டது விடிய காலையில் 5 மணி, ஆனால் என் ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் 9:00 தான் போயிருக்கு. இந்த மாதிரி அவர் அடிப்பட்டு ஏன் என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது கூட கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு 9:00 சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி வந்து சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 6 மணி நேரம் ஆப்ரேஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, கடவுள் கூடவே இருந்து
எனக்கு உயிரை காப்பாற்றி இன்றைக்கி நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன அவர் வச்சுருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் எங்கள் சர்ச்சில் கூட நான் அடிபடுறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கேட்குறாங்க, ஒரு பாட்டு அவர் எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பாட்டை எப்போ பிரதர் ரிலீஸ் பண்ணுறது? அப்போ கூட நான் பெருமையாக எனக்கு ஜூலை 29 என் பர்த்டே பாஸ்டர், அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா அந்த 29ஆம் தேதி நான் கோமா ஸ்டேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாட்டை கேட்கும் போது உண்மையிலே என் மனசில் ஒரு பெரிய ஒரு இது. நான் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா

நன்மைகளை என் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். இதை நான் இப்போ தான், இப்போ ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் தான் நான் கடவுளுடைய உண்மையான அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த பாட்டு பாடும்போது, ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அவர் அன்பை ருசித்து நான் பாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருமையாக, நான் அழகாக இருக்கேன். இந்த உலகத்தில் அழகெல்லாம் மாயை, அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி நான் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இந்த ரைட் சைடு ஐ இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி அதில் நர்வில் அடிபட்டனால கொஞ்சம் கன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னுமே எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகலை அந்த ஐ. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோற்றமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னு அந்த மன மேட்டுமே இருந்துச்சோ, இன்றைக்கி டோட்டலாகவே கடவுள் இருந்தாலும் என்ன அந்த டோட்டலாக, அந்த டோட்டலாகவே என்னோடய ஸ்ட்ரக்சர் மாறாத அளவுக்கு கடவுள் எனக்கு அற்புதமாக என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்த தேவன். எல்லாருமே கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, 21 லட்சம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி சமாளிச்சோன்னு எங்களுக்கே சொல்ல முடியல. எத்தனையோ நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் சம்பாரித்தேன். எங்கள் அப்பா வாழ்க்கையில் அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கல. என் கூட படித்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனசில் ஏவி அவங்க நிறையா பேர், ஆண்ட்ரூ பிரதீப், வினோத் பிரபு, நிறையா பேர் சொல்லலாம், மணிசங்கர், நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர், சதீஷ் பிரபு, எல்லோரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னை துபாயில் இருந்தெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு, ஜாபீர்னு ஒரு ஃப்ரெண்டு, ஜியான்னு ஒரு ஃப்ரெண்டு, எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவங்க கடவுள் ஏவியிருப்பார் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே போல் என் மனைவி கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கூட நிறைய உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல, முக்கியமாக என்னை உயிரோடு, உயிருள்ள ஜீவனோடு என்னை வைத்த தேவனுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அவரோட அன்பு அளவில் முடியாத அன்பு, இதை யாராலையும் உணர முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் போய் உக்காந்துருப்பேன், சர்ச்சில் உக்காந்தேன்னா எனக்கு அப்படி தூக்கமாக வரும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆக்சிடெண்ட், இப்போ தான் அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, என் கண்ணிலிருந்து அப்படியே அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே என்ன அறியாமல் என் கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும். முன்னாடி வந்து ஒரு போலியான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடவுளை பற்றி தெரிஞ்சு நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவனை தான் இருந்திருக்கேன். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை தகுதிப்படுத்தி வேறு பிரிச்சிருக்கார். கடவுளுடைய நாமத்தை பற்றி நான் பல ஆத்துமாக்களுக்கு சொல்லி, என் மூலியமாக எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உபத்திரத்தில் இருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்குது, யார் யாருக்கோ எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தான் பிரச்சனைன்னு நான் ஒருத்தட்ட சொன்னால், அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கும்போது அதுக்கு கடவுள் என்னை எவ்வளவோ பாதுகாத்திருக்கார், எவ்வளவோ வழி நடத்தியிருக்கார். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் உண்மையிலே எங்களை அப்படியே வழி நடத்தின. அதே போல் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களும் சரி, எங்கள் சபையை சேர்ந்தவர் எல்லாருமே எங்களுக்கு, எனக்காக ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. எங்கள் ஸ்கூல், எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ளது நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்க சர்ச்சில் சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள எங்கள் மூத்த அங்கிள் அவர் ஒரு 78 வயசில் 10 நாள் எனக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, எங்கள் ஏபி பாஸ்டர் மூத்த மகன் அவரும் என் கூடவே இருந்து, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்தி என் குடும்பத்தை இது பண்ணி எவ்வளவோ பாதுகாத்துருக்காங்க. அதே போல் நான் ரெக்கவரி ஆகி வந்த உடனே எங்கள் பிசாசு எப்படியாவது எங்கள் குடும்பத்தை பிரிக்கலான்னு வகை தேடினான் என் மூலியமாக. ஏன்னா நான் வந்து பிசாசு போராட்டத்தினால பல பாவத்துக்குள்ளே நான் சிக்குண்டு, சினிமா, உலகத்து பூர்வமாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது, இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்துறது, நம்ம ஒய்ஃப் எப்படி சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்களை எப்படி பண்ணணும், அவங்களுக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், இப்படியா என் மைண்டை டோட்டலாக டைவெர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதிலிருந்து இப்போது டோட்டலாக ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு கடவுளுடைய அன்பை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இயேசப்பாவை தவிர வேறு யாரும் உயிருள்ள தேவன் கிடையவே கிடையாது. இதை நான் வைராக்கியமாக நம்புகிறேன். நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் போய் இப்போ கூட அந்த டாக்டர் போனார்னா சொல்லுவார், உண்மையிலே இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கல்,
உன் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி ஷார்ட் டூரியேஷனில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெக்கவரி ஆகி நான் இதுவரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன்.

அதே போல் என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் இந்த வாரம் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லுவேன், என் ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் வீக்கில் அவர் கண் முழிச்சிடும், எனக்கு அவங்க கொடுத்த கெடு வந்து பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆகும் கண் முழிக்க அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக என் ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்ச ஃபஸ்ட்டு வீக்கு சர்ச்சில் போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா டாக்டர் சொன்னாராம், உங்கள் விசுவாசத்தை நான் கெடுக்க விரும்பலை, ஆனால் கஷ்டம், 6 வாரமாவது ஆகும், 6-8 வாரம் ஆகும் அவர் கண் முழிக்க அப்படின்னாங்களாம். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே சாட்சி சொல்கிறாங்களாம், மண்டே ஹாஸ்பிட்டல் வராங்க, பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாராம், என்ன அப்படின்னா நான் உள்ளே போகிறாங்களாம், என்னை அப்படியே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்களாம் பெட்டில், அப்படியே கீழே அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி பார்த்துட்ருக்கேன்னா என் ஒய்ஃபு பயந்துட்டு என்ன என்னன்னு கேட்குறாங்களாம், நீங்கள் பயப்படாதீங்க, நேற்று நைட்லேருந்தே அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்களாம். என் ஒய்ஃபுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கடவுளோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திட்டு சாட்சியில் சொல்லிட்டு வந்தோம் பாரு, கடவுள் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையிலே இப்போது நான் கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயருக்கு உடனே உடனே ரிசல்ட் கிடைக்கிது, இதை நான் லைவாக உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் படுத்திருப்பேன், கரண்ட்டு போயிடும், என்னால் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எஸ்அப்பா எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் இந்த கரண்ட் வரணும், என்னால் உட்கார முடியல அப்படிம்பேன், 5 மினிட்ஸுமே 2 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வந்துடும், இப்படியா ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி நிறைய ஒரு 10-15 தடவை இதே மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் உடனே உடனே கிடச்சி அப்போ தான் நினச்சேன். அப்போ ப்ரேயர்னால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும், இந்த உலகத்தில் ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணால் மாத்திரம்தான், ஏன்னா இந்த காலத்தில் பைபிள் வாசிப்பு இல்லை, எனக்கு சுத்தமாக பைபிள் வாசிப்பே இல்லை, இப்போ நான் 43 வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கலை, ஆனால் என் மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரசிக்கப்பட்டு வந்தால் 2 தடவை பைபிள் முடிச்சுட்டு 3வது தடவை பைபிள் வாசிக்கிறான், அப்போ நானே யோசிப்பேன், அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை இது பண்ணிட்டோம், கடவுளுக்குள்ளே இருந்தும் அவர் அன்பை ருசித்தும் அவர் எப்படியாப்பட்ட தெய்வம்னு தெரிஞ்சும் நம்ம அவரை விட்டு டீவியேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்தேன், இருந்தாலும் கடவுள் நேர்த்தியான நேரத்தில் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னை தொடணும்னு அவர் முன்னாடியே திட்டமும் தெளிவாக வச்சுட்டார், அதை குறித்து முன்குறித்து தான் எனக்கு அனிதான்ற ஒரு மனைவியை இணைச்சிருக்காரு. இன்றைக்கி அனிதா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து என்னோடய உயிரை 3-4 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து வைராக்கியமாக இருந்து ஜெபிச்சு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 4 மந்த்ஸில் என் ஹஸ்பண்டை நான் நடக்க வைக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார். அவரே ஆச்சரியப்பட்டார், அந்த 4 மந்த்ஸில் நான் நடந்தேன், அன்றைக்கி நான் செக்கப் போகிறேன், டாக்டர் எந்திரிச்சு நடங்க அப்படின்றாரு, நடந்தால் அவரே பா வெரி கிரேஸ்ஃபுல் டு சி, இட்ஸ் அ மிராக்கிள், இப்படி ஷார்ட் டைமிங்கில் இவ்வளோ ரெக்கவரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், என் தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் நினச்சா அவர் எல்லாமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக செய்யக்கூடிய ஒரே தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஒன்லி லிவிங் ட்ரூ லவ்விங் காட், என்னை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன். இது எத்தனையோ ஊழியக்காரங்க மூலியமாக எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த 43 வயதில் தான் இவனுக்கு நம்ம ஊழிய பாதையில் வருவான்னு சொல்லி அவர் முன்னாடியே முன்குறித்து திட்டமும் தெளிவுமாக என்னை பற்றி நூக்கன் காணல் எல்லாமே தெரிஞ்ச ஒரே தேவன் அவர் தான், அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும். அதே போல் எத்தனையோ பேருக்கு கடவுளை பற்றி சாட்சி சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது பைசா கொடுக்கணுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சாட்சி சொல்லணும், கடவுளுடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு இலவசமாக தான் இந்த ஒரு சுவிசேஷம் மாதிரி தான் இந்த ஒரு சாட்சியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நீங்களும் அந்த கிரைஸ்ட் காலிங் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் கண்டிப்பாக. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, இதை வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு அவர் தேவன் எப்படியாப்பட்ட அன்புள்ளது, அவங்க உண்மையில் இறக்கமுள்ள தேவனுங்க, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது.
பாவிகளை நேசிக்க தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகபூர்வமான மனுஷங்க, இப்போ நான் தப்பு பண்ணேன்னு என் ஒய்ஃபுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க ஒரு மாம்சீகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மன்னித்து ஒரு அன்பாக நம்மளை நேசித்து இன்றைக்கு எனக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுளை பற்றி நான் பேசுகிறதுக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் ஊழியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஊழியம், பிரசங்கம் பண்ணுறது கடவுளோட நாமத்தை நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுளுடைய சாட்சிக்கும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பேட் இன்சிடெண்ட்டு, இது பேட் இன்சிடெண்ட் இல்லை, இட் வாஸ் மை கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கடவுள் என்னை டீவியேட் பண்ணுறாரு, 43 வருஷத்தில் எனக்கு ஒரு புதிய வழியை எனக்கு டீவியேட் பண்ணுறாரு, கடவுளுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றத பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு. நான் எனக்கு பாட்டு நல்லா வரும், நான் காலேஜ் டைமில் ஃபுல்லாக சினிமா பாட்டு இந்த மாதிரி தான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவருடைய பாட்டை நான் பாடணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன பாட்டோடு நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன்.

0: உங்கள் கிருபை இல்லைன்னா, இயேசுவோடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. இயேசப்பா உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் தேவனே மறுதளிக்கிறாங்களோ, தேவனை தூசிக்கிறாங்களோ, எல்லாரும் இயேசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிடிச்சிக்கங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும், நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக சொல்கிறேன், இந்த இயேசப்பாவை தவிர இந்த உலகத்தில் பாவிகளை நேசிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் ஒரு நொடியில் மன்னித்து நமக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து, மறுவாழ்வை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். இதுதான் இயேசப்பாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அன்பை நான் உணர்ந்துட்டேன். இந்த அன்பை நீங்களும் உணருங்க. கிரைஸ்ட் காலிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும். இது மூலியமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்க பண்ணணும். எத்தனையோ பேர் இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த இந்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இயேசப்பாவுக்கு கொடுங்க. அவர் வந்து உங்களை பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, இயேசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை உங்களால் உணர முடியும். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கடவுளுடைய பாட்டை பாடும்போது அவரோட ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புது. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து எல்லோரும் நீங்கள் நேசித்து கடவுளுக்காக வாழுங்க. இப்போ நான் பாடினேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் இப்போ என்னால் பாடவே முடியாது, என்னால் பேசவே முடியாது. இதுதான் உண்மையான என்னுடைய நிலைமை. நீங்கள் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவர் எப்படி பாடினார்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த எண்டோஸ்கோபி பார்த்த டாக்டர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்குமா, வோக்கல் கார்டு, இது ரெண்டுமே வேலை செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளை நார்மலாக நம்மளால் பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வோக்கல் கார்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரோஸ் கண்டிஷன், ஃப்ரோசன் ஆகி அப்படியே உறைவு உறைஞ்சி போய் இருக்குது, அது வேலையே செய்யலை. ஆனால் இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி டேர்ன் ஆகி இதை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணி என்னை பாட வைக்கிது, பேச வைக்கிது. உண்மையிலே இதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் சினிமா பாட்டு பாடினவன் காலேஜில், பெருமைக்காக. எனக்கு குரல் நல்லா உண்டு, ஆனால் நான் சங்கீதம்லாம் படித்ததில்லை. ஆனால் குரல் நல்லா வரும், சினிமா பாட்டு பாடினேன், என் நல்லா ஃபெமிலியரும் ஆனேன். இப்படி பாடின என்ன 18-20 வருடங்களுக்கு அப்புறம் கடவுளுடைய நாமத்தை உண்மையிலே ஓப்பனாக சொல்லப்போனால் அடிப்படுறதுக்கு ஒரு 1-2 மந்த்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு கடவுளுடைய பாட்டை சர்ச்சில் பாடணும்னு எனக்கு ஒரு உணர்த்தல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் என் தொண்டை கட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு வெக்கப்படுவேன், ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. நம்ம ஸ்டேஜில் போய் பாடினா நம்ம திடீர்னு திக்கிட்டோம்னா 4 பேர் நம்மளை சிரிப்பாங்களே, சர்ச்சில் எல்லோரும் இது பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் திட்டக்கிட்ட ஒரு 25 தடவை நான் பாடிட்டேன். எல்லோரும் கூப்பிட்டு நல்லா பாடுறீங்கன்னு சொல்லத்தக்க கடவுள் எனக்கு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. டாக்டராலே நம்ப முடியாத ஒரு விஷயம், இவர் எப்படி பாடுறாரு. எண்டோஸ்கோபி பார்த்தார், அவர் டாக்டர் சொன்னார், அப்பா அப்படின்னார். நான் பயந்துட்டு, என்ன சார் எதுவும் அப்பான்றீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க, லெஃப்ட் சைடு வோக்கல் கார்டே ஒர்க் ஆகலை, ஆனால் ரைட் சைடு வோக்கல் கார்டு பெண்ட் ஆகி அதை டச் பண்ணி பேச வைக்கிது, இட்ஸ் அண்ட் ரியலி மிராக்கல் அப்படின்னாரு. ஸோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையை மிராக்கலாக மாற்றின என் தேவதற்கு கொடான கொடி நன்றி. நான் சாதாரணமாக சாட்சி சொன்னால் யாருக்கும் புரியாது, நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் மறித்து போயிருந்தால் கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சு 11 மாதம், இந்த ஜூலை வந்தால் எனக்கு பிறந்தநாள் கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு சொல்லப்போனால் 6 வருஷம் ஆகும்னாங்க. நான் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கே 6 இயர்ஸ் ஆகும், நார்மலாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஞாபகமே வராதுன்னாங்க. ஆனால் கடவுள் எல்லாமே டோட்டலாக என்னை ரிவர்ஸில் கொண்டு போனார். யாருமே நம்பலை, எப்படி அதுக்குள்ளே ஷார்ட் டூரியேஷனில் இப்படி பழைய ஞாபகத்தெல்லாம் வந்து இவர் எப்படி இவ்வளோ ரிமம்பரன்ஸாக இருக்கார். அப்போ கூட பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளோ ஒரு உயிருள்ள தேவன் பாருங்கள். நான் நினப்பேன் ஒரு நேரம் நம்ம கோமாவில் போயிட்டோம் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த வேதனை, வலி வேதனை கூட என் பிள்ளைக்கு அந்த வேதனை வரக்கூடாது. நான் என்ன ரத்த வெள்ளத்தில் துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரில. என் கூட வேலை பார்த்த பையன் சொன்னான், உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணுலேருந்து ரத்தம், காதுலேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம், உங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனை செதஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் விடிய காலையில் 5 மணிக்கு ரோட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன வேதனைப்பட்டு எப்படி துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையை கூட இந்த பிள்ளை வந்து தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இம்மிடியேட்டாக கோமாவில் கொண்டு போய் கடவுள் கொண்டு போய் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் வந்துச்சு, எத்தனை மணி நேரம் பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நார்மல் கண்டிஷன் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஜூலை 16 அடிபட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம்தான் எனக்கு யார் வந்து என்னை பார்த்தாங்க, நான் எப்போ எப்படி ஆனேன், எப்படி என்னை டிசார்ஜ் பண்ணாங்க. அது முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம், அதில் கூட நம்ம தேவன் நம்மளை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணி நம்ம நம்ம பிள்ளை கஷ்டப்படுவானே, நமக்கு அவனுக்கு அந்த வேதனையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் எனக்காக எத்தனையோ காரியம், ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை இல்லைங்க, என் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் ஏசப்பா நாளை மாத்திரம்தான் முடியும், வேறு யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் அவரை விட்ட வேறு யாருமே இல்லை, அவர் தான் உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ ஏசப்பாவை மறுதளிக்கிறேன், எல்லோரும் ஏற்றுக்கங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போங்க, மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறு நிமிஷமே பதில் கொடுப்பார். மறு நிமிஷம்னா நான் சொல்கிறது ரொம்பலாம் லேட் இல்லைங்க, ஒரு சொடக்கு போடுற தூரம்தான். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் அவர் அதிசயமான அசாத்தியமான காரியங்கள், ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நடக்காதுன்ற நேரத்தில் தான் கடவுள் அந்த இடத்துல நடக்க வைப்பார். அப்படி தான் என் வாழ்க்கையும் நடத்தினார். அதனால் எல்லோரும் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னா கிரைஸ்ட் காலிங் சேனலை அணுகுங்க. உங்களுக்கு இலவசமாக அவங்க இந்த ஒரு சாட்சியின் இதை அவங்க இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாட்சின்னு சொல்லி மறுதளிக்காதீங்க. கடவுளோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா அவரை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு டச்சபிளாக இருக்கும், கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்ம ஒரு சிறு ஜபத்தோடு இந்த சாட்சியை முடிக்கிறேன். எசப்பா இந்த நாளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை உயிரோடு மீட்டீரே, என்னை மறு ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நீர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. டேனியல் பாஸ்டர் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவருக்கு நீர், அவர் தேவர்களெல்லாம் நீர் அறிகிற தேவனப்பா. எப்படி நீர் என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டெடுத்தீரோ அவர் பண்ணுற ஊழியத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துங்க. யார் யார் மூலியமாவது அவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய சாட்சியை கொண்டு வாங்கப்பா. அவர் தேவையிலெல்லாம் சந்திங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. ஒளி அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்தில் மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்.
1: And wherever the spirit there is the deliverance.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம்.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர்,
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவ்வளவு திடீர் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்,
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம் லோடு பேசும்படியாய்,
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம் லோடு உறவாடும்படியாய்,
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியா,
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியா,
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா, விடுதலையாக்கும்படியா தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு விஷயம் குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் நாதிரிப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன், எங்களை நீதமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே,
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என் இடத்துல ஒரு 300க்கு அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: அநேக தேவ சபையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood, I know our pastor.
0: Apostle Abhishekam manavatta nalla oru deva manidhan.
1: He's anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu avanar enakku kodutha periya periya shlokyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Pala vidhamana seidhigal undu.
1: There are lots of messages.
0: Oru manushan aavil eppadi gaayapadugiran, aathumala eppadi gaayapadugiran, aavil aathumala gaayapetta avan nilama enna, samudayathila endha nilamaila avan thallapadugiran.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்ல சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா, அவன் உருவம் எப்படி இருந்தது, ராட்சத உருவெல்லாம் எப்படி இருந்தது, அவன் கை கால் எப்படி இருந்தது,
1: how the status of the giant, how he looks and how his hands are,
0: ராட்சத என்னென்ன காரியங்களை பண்ணுவான்,
1: what the giant will do,
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்,
1: how to defeat him,
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம், ஆதியாம் தின்புசகம்,
1: Genesis
0: 6ஆம் அதிகாரம்,
1: the book of Genesis
0: 4ஆம் வசனம்,
1: 6 and 4
0: அநாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தால் போதும். என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே, அநாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியிலே இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தான படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்து வந்த அந்த ராட்சதன்,
1: How did he come the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time,
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ள கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கத்திர பிள்ளைகள் விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In fourth verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them. They were the mighty men who were of old men of renown.
0: அப்ப எப்படி உருவானான்னு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
0: மனுஷ செய்த பாவத்தின் நிமித்தமாய், மனுஷ செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான்னு பாய்ட்டான், உருவம் எப்படி இருந்து பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
0: இந்த கோலியாத் எப்படி இருப்பானா,
1: how the giant Goliath.
0: இப்போ உங்க லைவ் உங்க கண்ணாடி கோலியாத் நிக்க வைக்கிற பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்,
1: First Samuel
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான், கோலியாத்தோட உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்லா கோலியாத்தோட உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: 1 முழம் 1 அடி, 6 முழம்னா 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க, அந்நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடிக்கு மேல தான் இருந்தாங்களாம். வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 feet.
1: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
0: 11 feet na evlo theringala, the tharaiyil irundhu mele or rod podungala, adha 11 feet.
1: And look at the from the floor from to the beam, that is the height.
0: 11 feet tall inga or prasangathu vanda eppadi irukku nenikireenga?
1: The 11 feet man, if he comes, how it would be?
0: Height first floor daandudhu.
1: And it's a very tall man.
0: 9 feet na second floor poom bolude.
1: 9 feet means second floor.
0: Ana Chennai la adhu oru aal thevada. Ena water can supply pannu sonna madiyu ladder e thevala paருங்க.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam paathinga?
1: Look at the height.
0: Aagiyal than desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath-ai paathu bayindhu nadunginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum parakkamsaliya kaanapattaargal. Oru saadhaarana manushan raatchanodu poraada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu. Arakkala paathu janangal bayindhu nadunginaargal.
1: The entire troop of Israel before they were all afraid of the great Goliath. His height was 11 feet.
0: Thodandha andha vasantha vaasinga
1: brother. You continually read

0: 8 kg.
1: ஆமா கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
0: Just calculate.
1: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தா.
0: He had a helmet of 58 kg.
1: எங்க வந்தானா யுத்தத்து கடந்து வரானா?
0: He was walking for the battle.
1: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியல இல்ல?
0: But we could not take the provisions.
1: இங்க பாருங்க 60 கிலோ weight வச்சு யுத்தத்து கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
0: He is walking with 60 kg on his weight.
1: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டிருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருப்போம்?
0: He had grips of brass upon his legs.
1: நம்ம எதில ஷூ போட்டுருப்போம்?
0: What kind of shoe we wear?
1: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருப்போம்ல.
0: We wear only beta and leather shoes.
1: இவன் பாருங்க வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா.
0: He has the brass shoe.
1: ஆமா 20 கிலோ கதா. அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
0: Again 40 kg, totally 100 kg.
1: வாசிங்க பாருங்க. தன் தோள்களின் மேல் வெங்கலத்திலே கேடயம் வச்சிருந்தான். நல்லா கவனிங்க, வேதாக மாராட்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாலடிதான்.
0: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
1: நாலடினா இதுல இருந்து இந்த ফুল ஃபிட் சைஸ், ரெண்டு ফুল ஃபிட் சைஸ் தான் நாலடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடயம் வச்சிருந்தானா, அது ஒரு 100 கிலோ காதா, ஆக 200 கிலோ ஆச்சு.
0: 400 feet of brass, totally 200 kg.
1: தொடர்ந்து வாசிங்க பாருங்க. அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவனோட ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவனு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவனோட ஈட்டியின் அழகு. ஆமா அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டியின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
0: அண்ட் தி ஸ்டாஃப் ஆஃப் ஹிஸ் ஸ்பியர் இட் இஸ் 7 kg.
1: ஆமா அவன் முழு ஈட்டி ஒரு 50 கிலோ இருக்குமா?
0: And the entire one is maybe 50 kg.
1: ET vekara stand vechirukana nareya ET eduthu vandirupanu nenikiren la.
0: Maybe he is having big stand with all the spears.
1: Anga or 500 kg nu vechingala.
0: Again another 50.
1: Or evlo kilo weight thooginaara, 11 adi height ullaalu, 4 adi chest ullaalu,
0: 11 feet height man. He was
1: laksha kanakana raanuvargala bayamuthraan.
0: He is all the troops
1: were afraid. Vedam Saul endra raja, rajadi raja, veeradi veeran, avan mugathai paarkka koodatha padiki avan odi olindhu kondana.
0: The Saul king is as hiding himself without seeing his face.
1: தேசத்திலே அத்தனை ஜனங்கள் அரக்கலை பார்த்து பயந்து நடுங்கினார்கள்.
0: All were trembling before the giant Goliath.
1: ஏனென்றால் ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள்.
0: And they were mighty man.
1: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
0: We cannot do battle at all before them.
1: இன்னும் ஒரே ஒரு ராட்சதன் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன்.
0: With one incident I want to enter into the message.
1: 2 சாமுவேல் புத்தகம்
0: 21
1: அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கப்போ.
0: 21 and 20.
1: 2 சாமுவேல் 21 20.
0: Second Samuel.
1: இன்னும் ஒரு யுத்தம் காத்ரோ நடந்த போது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம். அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான்.
0: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also a giant.
1: ama inda kaiyil aarval, inda kaiyil aarval, inda kaiyil aarval, inda kaal aarval, and varunga height weight mathram illa udal urupala extra extra vaagudhu.
0: And he is having 6 fingers in hand and foot, everything.
1: Na nanikira ullagra spare parts la kuda double double la irukku nanikiren.
0: Maybe all spares, maybe in double.
1: Ratchadargal arakkargal migavum parakkamsaliya kaanapattargal.
0: Giants were really mighty people.
1: Or sadhara manushan ratchadanadu porada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu.
0: We cannot do the battle at all with the giants.
1: Arakkaralai paathu janangal bayindhu nadinginargal.
0: The people are trembling before giants.
1: Modhalaadhu naam paathom devakumar or manusha kumarthil onraai
0: முதலாவது கோலியாத் ஒரு அரக்கன். Goliath is the giant.
1: The Goliath enna panuvana?
0: What he does?
1: 1 Samuel
0: 1 Samuel
1: 17 ஆம் அதிகாரம்
0: 17
1: 10ஆம் வசனம்
0: verse 10
1: 17 and 10. பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசிய, நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம், இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம், தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்து நேரா கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்து நேரா கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம்.

0: கொடுப்பானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defy the armies of Israel this day and give me a man that we might they fight together. So he was really irritating the people of Israel.
0: அப்போ யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன்தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறார். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
0: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
0: Or sadhana manushan prachinayodu porada mudiyadu.
1: We cannot fight with the battle.
0: Or sadhana manushan kavalikiranir porada mudiyadu.
1: We cannot fight with the
0: or sadhana manushan avamanathodu porada mudiyadu.
1: You cannot fight with the shame.
0: Prachinaygal dhaan arakkargal.
1: And the, all the problems are giants.
0: Namma solran le indha aalal dhaan prachina solrama.
1: We see the problem here.
0: Solringala illaya?
1: We are saying always
0: in
1: problems.
0: Indha lady alatha prachana, indha bombalai alatha prachana solrama?
1: We see problem because of this lady.
0: Avanga ratchadan illa,
1: they are not giants.
0: Avangalukulla endu elumbudhu pathinga oru prachana.
1: And whatever there is inside, there is the
0: andha prachana da arakan.
1: That problem is giant.
0: Prachana husband kattan kuda varalam.
1: It may be from husband.
0: Amma anga husband ratchadan illa,
1: husband is not the giant.
0: Avarkulla endu elumbudhu pathinga oru prachana.
1: The problem inside of him,
0: and the prachana da arakan,
1: that problem is the giant.
0: Or chinna udaharana sollagalungala.
1: I want to make an example.
0: Palam palamla seriya uppu pollana.
1: If you don't put
0: chinna sanda periya sandaya maarum.
1: When you put, don't put the salt in the sambar, then problem will come.
0: Periya sanda tattu paragum,
1: and then it will become big fight.
0: Adhe tattu hospital povom.
1: Then same way they go to the hospital.
0: And the prachana da arakan veetukara ratchana illa.
1: That problem is the giant, not the husband.
0: குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்றாரா?
1: If he drinks and makes the pain,
0: தகாத வார்த்தை திட்டுறாரா?
1: Maybe speaking wrong words.
0: மனைவிய சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They may not be thinking they are the rib of
0: அடிமையை போல் நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
0: அநேக ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள்,
1: many women,
0: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை,
1: all the problems,
0: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி,
1: they cannot even say outside,
0: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart, they weep.
0: ஐயோ, என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
1: Where can I say my problems?
0: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
0: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
0: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
0: உங்க மனைவி கட்டது கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
0: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say,
0: எங்க வந்து இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
0: சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இது.
1: Think they say,
0: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போலலாம் இல்ல.
1: It's not like foreign ladies.
0: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: Only one problem in India.
0: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: They don't conduct the family properly.
0: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: The wise women.
0: ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடையட்டும்.
1: The wise women can conduct the family.
0: புத்தியுள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா, ஓல தனியா, ஜன்னல் தனியா, பேத்து பேத்துங்கிறாங்க.
1: The wise woman and they build the house.
0: எல்லா லேடிஸும் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say,
0: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. Advertisement.
1: Don't live according to the advertisement.
0: டிவியை திறந்தா விளம்பரம், பேப்பரை திறந்தா விளம்பரம், பக்க தக்கவர விளம்பரம், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
0: ஆமா. சர்ச்சு
1: வருமானத்தை you live according to your income.
0: Under 10000 rupees varumana kudukkarara?
1: The Lord gives 10000.
0: 9000 rupees kudunathunga.
1: You conduct your family within 9000.
0: Amma 20000 varuda?
1: If you get 20000,
0: 15000 la kudumanathunga.
1: You conduct your family in 15000.
0: 1 lakh varuda?
1: If you get 1 lakh,
0: 60000 la kudumanathunga.
1: You conduct the family at 60000.
0: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
1: You should not borrow loan and you should not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Andarku theriyadhu eppa eppa kudukunaanu.
1: The Lord knows how to give and to give.
0: கடந்தநாளே பொண்ணோட பர்த்டே வந்தது.
1: I had a birthday of my daughter.
0: போய் dress எடுக்கலாம் போயிருந்தோம்.
1: We went to purchase a dress.
0: என் வைஃப் சொன்னாங்க, "ஏங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க."
1: My wife said I want to have a sari.
0: சரி, அந்த கடைக்காரர் லேட்டஸ்ட் டிசைன் இருந்தா எடுத்து போடுன்னா.
1: And the shopkeeper they put the latest designs.
0: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the sarees.
0: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
0: அம்மா, நான் எவ்வளவு ஏன் கேட்டேன்.
1: I asked how much?
0: 20,000 சொன்னா.
1: He said 20,000.
0: நான் ஸ்டண்டா நின்னேன்.
1: I got shocked.
0: என்னயா 20,000 சொல்றியே? அப்படின்னு கேட்டேன். என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன்.
1: What is the special in this saree?
0: அவன் சொன்னா ஜிப் வச்ச saree அது. ஒரு புடவை ஒண்ணுதான். முந்தானல 10 முந்தான 10 பிளவுஸ்.
1: And you have 10 kinds of blouses.
0: 20,000 இதெல்லாம் தொடங்குதான்.
1: And 20,000.
0: வர வருமான கொஞ்சம்.
1: மாறுமா?
0: 20 கலர் சேஞ்ச் ஆகும்.
1: There are 20 colors.
0: ஆமா, அப்படி ஒரு புடவை தேவைதான்.
1: Is it necessary? ஏன் வச்சீங்க
0: வீட்டுல எல்லோ கலர்ல கணம் வச்சீங்க? மெயின் ரோடு வரும்போது ப்ளூ கலர், சர்ச் குள்ள வரும்போது ஒயிட்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துடலாம் பாருங்க.
1: When you come to church, it become white, and when you go outside, it is red or yellow.
0: அதோட இன்னொன்னு முக்கியம், கரண்ட் கட் ஆயிடுச்சுனா லைட் தேட வேணாம், புடவையில இருக்கிற சுவிட்ச் போட்டாலே போதும்.
1: If the power is cut, you can switch on your sari.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வர வருமானம் கொஞ்சம்.
1: The income is less.
0: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
1: You have to spend accordingly.
0: ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அது உங்க கையில தான் இருக்குது.
1: If the family has to be built, that is in your hand.
0: எந்த பிரச்சனையும் வேணா சமாளிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் வேணா சமாளிச்சிடலாம்.
1: Any problems you can solve.
0: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: The problems from the children you cannot do battle against it.
0: குடும்பம் சமாதானமா போயிருக்கும்.
1: And the family may be in
0: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
1: The young boys may be giving lot of problems.
0: பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையா காணப்படுவாங்க.
1: They are addict for all drugs.
0: வேலைக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம சும்மா சுத்தின்னு வருவாங்க.
1: They just roaming around and come without going to school. அநேக
0: பெற்றோர்கள்,
1: many parents,
0: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
1: They are worrying about their children.
0: குறிப்பாய் பெண்கள், வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: And the family cannot bear the young daughter's shame conditions.
0: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர், சூப்பர்வைசர், முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவான்.
1: In the job site, and you can, they will ask to come on Sunday also.
0: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist the
0: மேனேஜர் ஏத்து பேச முடியுமா?
1: Can you resist your manager?
0: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
1: The problems you cannot even tell it out.
0: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்,
1: ஆல் தி ஃபால்ஸ் விட்னஸஸ்,
0: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்,
1: ஆல் கோர்ட் கேஸஸ்,
0: தீராத வழக்குகள்,
1: அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப்
0: கொலை மிரட்டல்கள். எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல?
1: Have you got any
0: கணவன்
1: மர்டர்,
0: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்,
1: the doubts between the family members,
0: இவைகள் அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: They are very very great, more than the giants.
0: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
1: It is very difficult to battle against it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கோலியாத் ஒரு ஜெயன்.
1: Goliath is the giant.
0: Goliath or samalikka mudiyada prachana.
1: He cannot even fight with them.
0: Appo edella namalukku samalikka mudiyada prachanaiyo,
1: whatever may be the problems,
0: adhu dhaan nama vaalkila kaanapadugira arakkan.
1: That is the giant.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Or vaalkila edella samalikka mudiyillayo, adhu dhaan unga vaalkila kaanapadugira arakkan. Hallelujah.
1: And whatever it is difficult for your life, that is the giant.
0: The samalikka mudiyada Goliath David eppadi jeichaaru?
1: How did David overcome the Goliath?
0: சொல்லுங்க பாக்கலாம், எப்படி ஜெயிச்சாரு அவரு?
1: How did he overcome?
0: கூழாங்கல் இல்லையா?
1: It's a small stone.
0: இல்ல இல்ல, 17th அதிகாரம் 10th வசனம் வாசிங்க பாக்கலாம்.
1: 17 and 10.
0: 45th வசனம், verse 45 வாசிங்க.
1: 45.
0: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனாகிய அத்தனை நாமத்தினால உங்கட்ட வரேன் ஹல்லேலூயா
1: பட் ஐ கம் டு யூ இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ்
0: குறங்கள்னால அல்ல
1: நாட் தி ஸ்மால் ஸ்டோன்
0: அத்தனை நாமத்தினால வரேன்
1: ஐ அம் கமிங் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட்
0: என் கண்மான லிவிங் காட் சபை விசுவாசியே
1: தி சர்ச் ஆஃப் தி லிவிங் காட் பிலீவர்ஸ்
0: யாரா இருந்தாலும் சரி
1: ஹூ ஆர் யூ ஆர்
0: அத்தனை நாமம் இருக்குமானால்
1: இஃப் யூ ஹேவ் தி நேம் ஆஃப் தி லார்ட்
0: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்
1: யூ ஹேவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ்
0: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது
1: when you use the name of
0: jesus இயேசு நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கும்போது
1: you have the name of jesus
0: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கும்போது
1: give the priority for the
0: name வாழ்க்கையிலே ராட்சசமோன பிரச்சனையை சேதப்படுத்தாது
1: and nothing can harm you
0: ஏனென்றால் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நம்ம இயேசுவின் நாமம்
1: more than all the name the name எல்லா முழங்காலும்
0: முழங்குமா
1: all the knees will bow down hallelujah hallelujah
0: இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க
1: when you lift the name of the jesus you have to clap your hands
0: நான் சொல்லினா தட்ட கூடாது அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்
1: it should come from your heart
0: எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுது அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க ஆண்டவர் உயர்த்துவார்
1: wherever the name of jesus is lifted up you have to clap your hands you can see the glory of god
0: நீங்க நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல
1: our jesus is not ordinary
0: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்
1: Lord whom we worship and he is the
0: ஹல்லேலூயா அந்த சராசலங்க படைத்தவர்
1: வானாதி
0: வானங்கள் கொள்ளாதவர்
1: and the heavens cannot hold
0: ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவளவர்
1: holding seven stars
0: செங்கடல் இரண்டாய் பிளந்தவர்
1: and he divided the red sea
0: யோர்தானை பின்னாக ஓட செய்தவர்
1: he just stopped the jordan river
0: நீங்க நான் வாழ்கிற உலகத்துல
1: in this world what we where we live
0: பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்ட நாமம் உண்டானால்
1: there is name to crush the head of the devil
0: நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே
1: Lord whom we worship the name of the Lord Jesus
0: Hallelujah
1: Hallelujah
0: ஓவர் நாள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறோம்
1: Every day you have to use the name of Jesus
0: ஓவர் நாள் இயேசுவின் நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கணும்
1: Every day you have to keep the name of Jesus
0: ஓவர் நாள் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்
1: And you have to give the priority for the name of Jesus
0: ஐயா நான் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கறேன்னு சொல்ல மாட்ட கை தூக்கும்
1: பாலம் You can lift your hands I am giving priority to the Lord the Lord Jesus
0: உண்மைதான் பேசுறீங்க Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க?
1: Are you saying truth or not?
0: போய் பேசல.
1: Not lie.
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: How many at what time the service?
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: At what time the service?
0: 9 o'clock ஆ?
1: Is it 9?
0: 8:30 ஆ?
1: 8:30.
0: 8:30 க்கு ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8 o'clock service how what time you have to come?
0: எத்தனை மணிக்கு வரணும்?
1: At what time I should come?
0: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:29.
0: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ? பிரம்மாண்டமான சபையில பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசிருக்கேன் சின்ன ஆலயத்திலே
1: பேசிருக்கேன்
0: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ
1: இட் மே பி பிக் சர்ச் ஆர் ஸ்மால் சர்ச்
0: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்
1: I go with all trembling
0: ஏன் தெரியுங்களா
1: because
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the lord jesus
0: 4 மணிக்கு இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா
1: 4 o'clock itself he will come
0: என் பிள்ளைகள்லாம் வர போறாங்க
1: and
0: என் நாமத்தை உயர்த்த போறாங்க
1: lift up my name
0: துதித்து பாட போறாங்க
1: and sing
0: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா
1: with a great desire the lord used to sit
0: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வரதுனால தான் பல அடி பல பிரச்சனை பல போராட்டம்
1: and if you don't come at right time there are lots of problems we face
0: வேதம் திட்டம் தெளிவா அழகாய் சொல்கிறது
1: the bible says very clearly
0: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம் நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்
1: the name of the lord is the great strong tower the righteous will go into it and be saved
0: hallelujah
1: hallelujah
0: இயேசுவின் நாமம் எப்படி கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது வாட் இஸ் மீன் பை துருகம்
1: தி நேம் ஆஃப் தி லார்ட் இஸ் தி ஸ்ட்ராங் டவர்
0: துருகன டவர்
1: டவர்
0: ஆமா இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கன்னா அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது முதல்ல தெரிஞ்சிருந்தது பாரிஸ் ஈஃபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும் ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது கொரோனா காரன் எந்த சந்தில வரான் இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் ஹல்லேலூயா
1: when you stand on the name of the lord the tower you can see the entire world
0: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க
1: and give the priority to the lord's name
0: ஹல்லேலூயா அடுத்த வேளை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்.
1: You may not have food.
0: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்.
1: You may not have dresses.
0: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்.
1: You may not have proper income.
0: உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்.
1: Maybe your wife is far away.
0: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம்.
1: Children may come against you.
0: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்.
1: Maybe the one who born with you.
0: சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்.
1: May not be having good position in the society.
0: ஒருவேளை பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா கூட இருக்கலாம்.
1: Value may be zero.
0: எது இல்லாம இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்.
1: We have the name of the Lord.
0: கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்.
1: If we have the name of the
0: Lord. உன்னை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: You are the special and nobody is more than.
0: ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
0: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் நினைச்சீங்கன்னா உங்களை காட்டிலும் விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special. When you have Jesus in you and you are special.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: Give first priority to the Lord's name.
0: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
0: அங்க அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணாரு.
1: The pastor called me.
0: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
1: The Lord has done miracle through the prayer.
0: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
1: Same problem in the family.
0: என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்.
1: I asked what is the problem.
0: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
1: One woman has 35 years.
0: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
1: She is working in government job.
0: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களா.
1: She was writing in the office.
0: நரம்பு ஸ்டக் ஆயிச்சு.
1: The nerve got struck.
0: ஆமா, அப்படியே நின்னு போச்சு கையெல்லாம்.
1: The hand was just stopped.
0: கண்ணெல்லாம் நின்னு போச்சு.
1: The eyes were stopped.
0: வாய் பொளந்தது மூட முடியல.
1: The mouth could not be closed.
0: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
1: It has become like statue.
0: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
1: I asked what did he do.
0: அந்த அம்மாவை தூக்க முடியல.
1: They could not carry him.
0: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
1: With the chair they have taken.
0: டாக்டர் என்ன சொன்னாரு?
1: What doctor said?
0: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
1: It will become all right.
0: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
1: The injection in one day.
0: 10 naali 10 oosi potta normal aayidum antar doctor.
1: 10 injection 10 days it will become normal.
0: Or oosi 50000 rupaya.
1: 50000 one injection.
0: Evlo?
1: How much?
0: Narambu vela serana or oosi evlanga solunga sathama solunga paala evlo?
1: One injection is
0: 50000.
1: 50000 rupees.
0: 10 oosi 5 lakh rupaya bill kattanum.
1: 5 lakh
0: narambu vela seyalana.
1: If the nerve is not working.
0: Andha ammavala breathe panna mulla swasikka mulla moochi vida mulla.
1: She could not breathe.
0: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
1: They keep the oxygen.
0: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
1: 1 hour 100 rupees.
0: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
1: Before corona.
0: நம்ம 1 hourக்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
1: 2400 per day.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: 10 days 24000.
0: எதுக்கு?
1: For what?
0: மூச்சு விடணும்னா, ப்ரீத் பண்ணணும்னா, சுவாசிக்கணும்னா.
1: To breathe.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: And 10 days 24000.
0: இன்னைக்கு 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, பில்லா கட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுவே கிருபை.
1: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
0: 1 2 3 4 5 6 7 8 9 10.
1: Only
0: 12 பேர்.
1: 12
0: வைரமாஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, ஊட்டு கட்டையாரு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: The Lord gives life, then only you can live.
0: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: The Lord Jesus gives your life, then only you can live.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா?
1: Can you say?
0: நல்லா சத்தமா சொல்றீங்களா?
1: Loudly can you say?
0: கோடி கோடியா பணம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கோடி
0: கோடி கோடியா பணம்
1: crores of money I had.
0: சொல்லுங்க. container container ஆ பணம் இருந்தது.
1: I have containers of money.
0: அதிகாரம் இருந்தது.
1: I have authority.
0: வல்லமை இருந்தது.
1: I have power.
0: தமிழ்நாடு கால்ல விழுந்தது.
1: தமிழ்நாடு fell.
0: யார் கால்ல விழுந்தது? அந்த அம்மா கால்ல விழுந்தது.
1: They all fell.
0: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க.
1: crores of money.
0: Containers
1: of money.
0: Adhikara irundha.
1: Authority.
0: MLA, MP, mandri, councilor, mother, tired out, tired arna.
1: MLA, MP, they fall down at their utter.
0: Adhikara irundha, vallama irundha.
1: She had power.
0: Sign potta, kaiyathu potta. சட்டம் மாறும்.
1: If the if she signs and the law will be changed.
0: அண்ணா 2019 பாக்க முடிஞ்சதா?
1: 2019
0: she did see. செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லம இருந்தது 2019 பாக்க முடியல.
1: She could not see 2019, she had everything.
0: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
1: Should not eat properly.
0: நம்ம நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
1: And people are not responding.
0: நமக்கிட்ட ஒண்ணுமே இல்ல.
1: We don't have anything.
0: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒன்னாவதுல ரெண்டாவதுல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்துருக்கவே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு.
1: ஹல்லேலூயா. 22 and in halfway the Lord is protecting us.
0: முதல்ல
1: first of all
0: கொரோனாவை பார்த்து நாம பயந்தோம்.
1: We got afraid of corona.
0: இப்போ கொரோனா நம்மள பார்த்து பயந்துது.
1: Corona is afraid of us.
0: எவ்வளவு பெரிய ஆளு வருங்க நீங்கல்ல.
1: What a great people you are.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சுகத்த மாத்திரை கொடுங்க. நல்ல பலத்த ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
1: The Lord is giving long.
0: பலத்த மாத்திரை கொடுங்க. நல்ல வருமான தாண்டவர் கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the good income.
0: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் 10ல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And you have to give at least 1/10 to the Lord's name.
0: நிறைய பேர் கஷ்டம் 10ல ஒரு பங்கு கொடுக்கறானா.
1: And if you don't give 10%.
0: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
1: I earn hardly, how should I give 10%?
0: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்கவேணா.
1: Need not struggle and give.
0: பிறவிலே கண்டறியாத பாத்திருக்கீங்களா?
1: And have you seen
0: பிறவி குருடன் பாத்திருக்கீங்களா இல்லையா?
1: பாத்திருக்கீங்களா
0: இல்லையாங்க?
1: Have you seen the born blind?
0: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
1: Does he know the green color?
0: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சகப்பு கலர்,
1: red color,
0: வானம்,
1: sky,
0: பூமி,
1: earth,
0: நிலா, சூரியன்,
1: moon and sun,
0: bus, train பாத்திருப்பானா?
1: Stars and a bus or train, did he see?
0: பாத்திருப்பானா இல்லையாங்க?
1: Whether he has seen or not.
0: பாத்திருக்க மாட்டான்.
1: Never.
0: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது. பிறக்கும் போதே குருடு அவன்.
1: Doesn't know about Chennai.
0: ஆமா.
1: Born blind.
0: அப்பா அம்மா முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
1: He cannot see anything.
0: தன் மனைவியோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
1: Cannot see the face of the wife.
0: தன் பிள்ளையோட முகம் எப்படி இருக்கும் தெரியாது.
1: He cannot see the face of the children.
0: அவளை ஏன் போறீங்க? கண்ணாடியில தான் முகத்தையே பார்க்க முடியாத பிறவி குருட நாம் வாழ்கிற இதே உலகத்துல நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய ஆண்டு கிருபை செய்திருக்காரு. அன்பு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் சோதரிக்க துதி.
1: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றீங்களா?
1: And I am seeing you. You are seeing
0: me. நம்ம நல்ல வசனத்தை கேக்குறாங்க. நம்ம நல்ல வசனத்தை இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்ல வசனத்துக்கு நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குற பே பண்றோமா?
1: You are listening to my words and you are
0: cell phone-க்கு பே பண்றோம்.
1: And we play with cell phone.
0: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்.
1: We pay for
0: internet
1: the,
0: pay பண்றோம். Phone க்கு பே பண்றோம்.
1: We pay for the water.
0: என்ன யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
1: Anytime you talk.
0: ரெண்டு கையிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Many people don't have
0: கால்ல சாப்பிற ஆளா இருக்காங்க.
1: They eat through the legs.
0: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.
1: Without legs, without hands they are living.
0: பாத்ரூம் அவனால இருந்து போக முடியாது.
1: They cannot even stand up.
0: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
1: Did the Lord create us like
0: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு
1: with the health.
0: அவர் ஆராதிக்க முடியா, சுத்திக்க முடியா, நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
1: The Lord Jesus, we, how much he blessed us and how much we have to worship him.
0: Hallelujah. சுகத்த மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
1: And the Lord has given the strength also.
0: பலத்த மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the gifts also.
0: கொடுத்த வருமானத்துல 10ல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And we have to give the 1/10 of the tithe.
0: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மல சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
1: The living, the church of the living God should have 10,000 people.
0: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
1: This அல்லேலூயா is not sufficient.
0: ஒரு குத்து குத்துனா மூக்குல ரத்தம் வரணும்.
1: And if you
0: yaar mokala
1: get blood
0: yaar mokala
1: from whose nose?
0: Pisas mokala varna. Hallelujah.
1: The nose of the devil.
0: Ethana per ga sathrama ma solla inda sabai 10,000 per konda sabaiya maaranum solla matta. Hallelujah. Solla paara
1: become 10,000 people.
0: Inda sabai valarum.
1: The church should grow.
0: Aathmaakala nerappadum.
1: It has to be filled with the soul.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah sonna valaruma sabai.
1: When you say hallelujah, will it grow?
0: வளரும். வளராதா?
1: Will it grow or not?
0: பாஸ்டர், இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும். இனிமே
1: we have to change the system.
0: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதெல்லாம் கொடுக்குறீங்களே.
1: And you have sanitizer.
0: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
1: And again you have to have notebook.
0: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
1: You have to have the
0: and the note la avanga friends per la solunga.
1: You have to write all your friends name.
0: Ama rendavathu page la relations per la solunga.
1: The relatives name in the next page.
0: Moonavathu page la neighbors per la solunga.
1: Neighbors names in another page.
0: Naalavathu page colleague kuda vela seiranga padanga verla avanga per la edunom.
1: Even the colleagues name in the
0: office. Inda sabaiyila kulla irukanga edunale 20000 per eduvanga pastor.
1: And you can write 20000 names.
0: 20 per enak theriyad solamana kai thunga paakalam.
1: Anybody can say
0: 20 per therillana neenga hindi kaaranga artham.
1: I don't have 20.
0: Hallelujah.
1: Then that is hindi man.
0: Evlo peroda padagra alle.
1: We move with so many people.
0: Aama evlo sondakaranga nammalku.
1: We have lot of relatives.
0: Pakkathu veetla sandila bondila maadila rakshikapadana nareya per irukanga.
1: There are unsaved people many.
0: Kooda vela seranga nareya per irukanga.
1: Lot of colleagues you have.
0: Enikada andha aathma mela or vaara andirukanga ungalku.
1: You have burden upon them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your friends.
0: நெய்பர்ஸ்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your neighbors.
0: ரிலேஷன்ஸ்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your relatives.
0: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for the colleagues.
0: அப்ப யாரை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு.
1: And you know
0: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
1: Just called.
0: சபைக்கு
1: to the church of the living God.
0: ama patalathil irukkira living god sabaiku thodandhu 5 vaaram vanda
1: if we come 5 weeks continually
0: or gift tharanga parappi viduga
1: and I'll give a gift
0: 5 vaaram vanda or pattu poduva free
1: and 5 weeks if we come pattu sari is free
0: ama ethana per varuvaanga nenikiringa eda kaanuma
1: how many will come
0: eda kaanuvaanga காணாது நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: The Lord is giving the anointed.
0: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
1: The Lord's word can make
0: நான் உண்மையை சொல்றேன், நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: Anointed apostle the Lord has given to us.
0: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
1: The first word I spoke.
0: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
1: The acts of apostles not yet over.
0: எல்லா பைபிளும் முடிஞ்சு எல்லா ஆகமும் முடிஞ்சு அப்போஸ்தலர்
1: கொண்டு
0: வாங்க.
1: Bring the God's people.
0: உங்க சொந்தக்காரர்களை கொண்டு வாங்க.
1: Bring your relatives.
0: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க.
1: Bring your neighbors.
0: உங்க கொலிகளை கொண்டு வாங்க.
1: Bring your colleagues.
0: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது.
1: Great revival, revival in coming days.
0: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது.
1: Revival will shake the entire world.
0: ஒரு விசேஷமான அபிஷேகம்.
1: A special anointing.
0: இதுவரை இருந்த அபிஷேகம் ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல ஆண்டவர் வைக்கிறார்.
1: The Lord is putting up the special anointing to pastor.
0: அது என்ன அபிஷேகம் தெரியுமா?
1: What kind of anointing?
0: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was in apostle.
0: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was upon the Lord Jesus.
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
1: What kind of anointing upon
0: Jesus? இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
1: The anointing upon Jesus.
0: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
1: People came from different directions.
0: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது
1: when we stand on the pulpit.
0: இனி வரும் நாட்கள்ல
1: the coming days.
0: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக. கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய். வியாதிகளை சுத்தமாக்க முடியாய். பிசாசு பிடிகளை விடுதலையாக்க முடியாய். தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம். ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம். இந்த சபை நடுவிலே கடந்து வருவதாக. லைவ் மிராக்கிள்களை, ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில நடத்துவாராக.
1: In the coming days the Lord will do like that. Hallelujah.
0: நான் நாலு குறிப்பு கொண்டு ரெண்டே ரெண்டு குறிப்பை மாத்த சொல்லிவிட்டு முடிக்கிறேன்.
1: I have only two points I want to say.
0: முதலாவது நம்மளை அவமானப்படுத்துற ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்.
1: The first of all those who are making to ashamed and the names
0: ரெண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
1: 2 சாமுவேல்
0: 21 அதிகாரம்
1: 21
0: 16வது வசனம்
1: and 16
0: ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்.
1: He is waiting in order to kill the David.
0: இங்க ஒரு அரக்கனை பார்க்கிறோம்.
1: He is looking at a giant.
0: எப்படியாவது தாவீதை வெட்டணும்.
1: Somehow I have to kill David.
0: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா புளியாந்தோப்பு பாஷையில சொல்லணும்னா தாவீதை போட்டு தள்ளனு காத்துதான்.
1: And somehow we have to kill David.
0: Hallelujah. அப்ப யாரெல்லாம் நம்மளை அழைக்கணும்னு நினைக்கிறானோ யாரெல்லாம் நம்மளை இல்லாம போன நினைக்கிறானோ யாரெல்லாம் நம்மளை நாசமா போன நினைக்கிறானோ அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
1: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
0: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
1: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
0: உலகத்தான் சொல்வான்.
1: The worldly people will say,
0: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன படக்கூடாது, என்ன படக்கூடாது, பரவாயில்ல எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன படக்கூடாது, கண்ணடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு போயிடும்.
1: They should not keep the eyes.
0: நான் சொல்ல வன்கண்ணின் ஆவி பைபிள் சொல்லு.
1: The word of God says,
0: கடன் பிரச்சனை ஒரு ராட்சம் தெரியுங்களா.
1: The death is the giant.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debts will destroy.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt will take to the.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt it leads to many problems.
0: நாளோரோ செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
1: Look at the newspaper.
0: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
1: And because of the debt they.
0: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
1: Because of the debt they did suicide.
0: நாளோரோ செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
1: Every day we get news.
0: வியாதி ஒரு ராட்சதன்.
1: And the sickness is the giant.
0: ama vyadhi arakale kaatla pala manaku parakamulladu.
1: The sickness is mighty than
0: inno nariya vyadhike marundu kandupidikala.
1: They could not find medicine for the sickness.
0: Cold D category virus
1: and they could not find medicine for the
0: cold. Cold kinna marundu kandupidikala.
1: They could not find
0: cold. Varum vixaction 500 dollar 650 poduvom cold poidum thirupi jillu nu kudicha cold varum.
1: And again the cold keeps on coming even if we put dolo.
0: Jorala C category virus.
1: And the C category virus.
0: Metacin, anacin, crocin, ella poduvom. Joram poidum artha season la joram varum.
1: We put metacin and other tablets but then it will go and come back again.
0: Polio ku marundu kandupidichan.
1: They found
0: smallpox marundu kandupidichan.
1: For the smallpox.
0: Ana jorathukku cold ku innum marundu kandupidikala.
1: They could not find medicine for the cold.
0: AIDS vyadhi, cancer vyadhi la B category virus.
1: The B category virus for AIDS and cancers.
0: Adala vanda passport ready nu artham.
1: Then the passport is ready.
0: Ama sila vyadhi vanda voter ID la per eduthrom.
1: And when the sickness come they will remove the name.
0: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டல பேரு தூக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டல பேரு தூக்கிடும்.
1: And some sicknesses it will have that its own name.
0: வியாதி அரக்களை காட்ல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: The sickness is more stronger than the giant.
0: ஏ கேட்டகரி வைரஸ் என்ன தெரியுங்களா?
1: ஏ கேட்டகரி வைரஸ்
0: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19.
1: All kind of viruses from different birds.
0: ஆமா இதெல்லாம் ஏ கேட்டகரி வைரஸ்.
1: These are all A category virus.
0: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
1: The whole world will be shaken.
0: ஆடுதா இல்லையா?
1: Is it shaking or not? அவமானப்படுத்தும்
0: பிறந்தவர்கள் இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவன வெட்ட நல்ல கவனிங்க ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்
1: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே
0: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தா
1: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்
0: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க
1: தி நேம் ஆஃப் காட் அண்ட் தே ஹேவ் தே ஸ்டோன் வித் தி ஸ்டோன் தே ஹேவ்
0: த்ரோன் நாம என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்
1: வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி லார்ட்
0: இயேசுவின் நாமம் என்னன்னு
1: நேம் ஆஃப் ஜீசஸ்
0: அவர் நாமம்
1: ஹிஸ் நேம்
0: ஆலோசனை கர்த்தர் அப்புறம் வல்லமை உள்ள தேவன்
1: பவர்ஃபுல் காட்
0: நித்திய பிதா
1: இயேசுவின் நாமல
0: நான் நினைக்கிறேன் கோலியாத் வல்லமை உள்ள தேவன்ற கல்லத்திருப்பா பொழுது ஹல்லையா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன் ஹல்லையா
1: we worship the Jesus is powerful god
0: அந்த கல்லத்து ஒரே அடியா செத்து போயிட்டான் இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க
1: there are four
0: நாலு அரக்கர்களையும் தாவீது அநாயசமா கத்தியத்தை வீத்திட்டு
1: போட்டுறான்
0: உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்
1: a good counsel I want to say
0: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு
1: how many of you having debts problem
0: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல
1: everyone is having debts
0: 99.9% கடன் இருக்கும்
1: 99.9%
0: கரெக்ட் தானே நான் சொல்றது
1: is it right or wrong
0: கரெக்டா தப்பாங்க
1: இஸ் இட் ரைட் ஆர்
0: ஏனா நம்மால ஒன்னு கூட விடுதல வண்டி மேல லோன் வீட்டு மேல லோன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு 5,000 10,000 50,000 ரெக்கரிங் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்ட் 10,000 மகளிர் குழுலலாம் வாங்கி வச்சிருப்பீங்க
1: ஆல் கைண்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் லோன்ஸ் யூ வுட் ஹேவ் பாட்
0: யா இந்தியாவே கடன்ல தான் இருக்கு கரெக்டா
1: இந்தியா இஸ் இட்செல்ஃப் இன் டெட்ஸ்
0: கரெக்டா தப்பா பிரதர்
1: இஸ் இட் ரைட் ஆர் ராங்
0: நான் ஒரு பழமொழி சொல்லவா
1: ஷல் ஐ டெல் எ ப்ராவர்ப்
0: ஊர் ஊரா போனா நாடோடியா
1: அண்ட் இஃப் யூ கோ ஆல் ஓவர் பிளேसेस தென் யூ பிகம் ஸ்ட்ரேஞ்சர்
0: ஊர் ஊரா போனா பழமொழி இது ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரன் பாத்திருப்பீங்க சென்னை பெங்களூர் பூனா பாம்பே போவான் ஐயோ நாடோடி ஊர் ஊரா போனா யாரு சத்தமா சொல்லுங்க
1: சர்க்கஸ் பீப்பிள் will go from one place to another place
0: ஊர் ஊரா போனா நாடோடின்றது பழமொழி நான் புதுமொழி எழுதிக்கிறேன் என்ன தெரியுங்களா
1: the new proverb
0: ஊர் ஊரா போனா நாடோடி நாடு நாடா போனா நரேந்திர மோடி
1: if we go country after country then it's நரேந்திர மோடி
0: தெரு தெருவா இருக்கிறவங்க கேடி கேடி பசங்க எங்க பார்க்கலாம் தெரு தெருவா சுத்தினு பானுங்கல
1: the wicket they are going
0: ஊர் ஊரா போனா நாடோடி நாடு நாடா போனா நரேந்திர மோடி மேட்ச் ஆவதா
1: இஸ் இட்
0: ஒரு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்த தலைமையில 5,000 இப்ப 30,000 கடன்
1: 30,000
0: இந்தியாவே கடன்ல தாங்குது இந்தியா கார மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேனாலும் கண்டுபிடிக்க முடியாது
1: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்
0: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சா லைட்டை கண்டுபிடிச்சான் ஃபேனை கண்டுபிடிச்சான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சான் நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறான் பாருங்க அக்கௌண்ட்
1: our people have found the account but
0: என்ன அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட் இல்ல மளிகை அக்கவுண்ட் துணிக்கல் அக்கவுண்ட் முடியற்ற கடை மெடிக்கல் ஷாப்ல அக்கவுண்ட் ரோட்ல எவனா பொருள் எடுத்து போனா போதும் அவனை தேடி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டியது
1: அக்கவுண்ட் இன் ஆல் தி ஷாப்ஸ்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: இந்த மாசம் அக்கவுண்ட் காசு கேட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்டு வட்டி காசு கேட்டு பிரதர் சிஸ்டர் இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க வட்டி கொடுங்க அக்கவுண்ட் காசு கொடுங்கன்னு சொன்ன கேட்டா ரெடியா ஒரு கத்தி ஒன்னு வச்சுங்க
1: you have to have the big sword if they ask for anything
0: வெட்டு கத்தி பட்டா கத்தி கேட்டா ஒரே வெட்டு அவனை
1: you just cut him
0: சாதா கத்தியில வெட்டினீங்கனா
1: You are not using this sword at all.
0: ஆமா எனக்கு அன்பான கத்திர நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு எல்லாம் சொல்லுங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா
1: you will not borrow
0: இது இந்த வசனம் இந்த பட்டயங்க இது வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை பட்டயம் எல்லாம் சொல்லுங்க இது வார்த்தை என்னது
1: this word is word
0: நீங்க நானும் ஆராதிக்கிறேன் நான் ஒரு வார்த்தையா இருக்கிறாரு
1: God whom we worship is the word
0: ஆதிலே வார்த்தை இயேசு ஆயிருந்தாரு அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது ஜீவனுள்ள வார்த்தை இயேசு
1: the word came as flesh and the living word
0: இப்ப நம்ம வார்த்தையா இருக்கிறாரு அவரு
1: and he is in the word in our midst
0: காலையில எழுந்தவனே சொல்லுங்க
1: in the morning you say
0: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவர்ட்ட பேசுங்க ஆண்டவரே இயேசுவே
1: ஓ ஜீசஸ்
0: நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே
1: God you said I will not borrow money
0: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்
1: I will not get money at all
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது என்னை மாற்று
1: God you change me to lend money to others.
0: நாவுனால அறிக்கை செய்யணும்.
1: We have to confess.
0: காது கேட்கணும்.
1: You have to hear.
0: இருதய நம்பணும். இருதய விசுவாசிக்கணும்.
1: Your heart should believe.
0: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டே போவோம்.
1: And if you believe your life will be changed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
1: You say every day.
0: 365 நாள் சொல்லுங்க.
1: 365 days.
0: கடன் இருக்குமா?
1: Do you have
0: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே போயிருக்காத தேவனை ஆராதிக்கிறோம்.
1: அவர்
0: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his word.
0: இயேசு வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேன் பார்த்தேன்.
1: I have met a business man.
0: Kailavu Jesus calls book vechina.
1: He had Jesus calls book.
0: Brother, neenga Christian ah brother appadina.
1: I asked, are you a Christian?
0: Aama yana.
1: He said yes.
0: Endha church ku poran ketta.
1: Which church you are going?
0: Odane oh naala aarambichita.
1: He started weeping.
0: Yo, valimana aal edhukku aaduran ketta.
1: Young man, why do you weep?
0: Aama illa sir, na Coimbatore market la thenga wholesale vyaparam pandren.
1: I have wholesale business for coconut.
0: 5-10 lakh kadam vaangita vadiyoda sendu 5 lakhama maaruchu.
1: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
0: Parakara kadiyathana maratra asiyasma pesra dushma pesra night la thoonda maranra.
1: He is disturbing all the time. He is irritating me.
0: Ya wife pathila thappa pesra ya.
1: He is talking ill of my Bible.
0: Aama en kaadu koduthu kekka mudiyala.
1: I could not hear with my ears.
0: Vera sotthu illa vitta adakkathukku.
1: I don't have any other property.
0: Ore 500 rupees irukku.
1: I have just 500 rupees.
0: The kadaisi 500 rupees aandar kanipittu.
1: I have sent to the Lord with this 500.
0: Jesus calls kanipittu ni na thooku maati saavalanu karana.
1: I'm going to die.
0: Avana era english av slow motion la paatha. And raja seriyana mudiyathu saavi antaran.
1: I said okay, come, go and die.
0: 5 லட்சம் ரூபாயால கொடுக்க முடியாதா?
1: 15 லட்சம்
0: கொடுக்க முடியுமா? முடியாது.
1: Can't you give
0: வேற சொத்தும் இல்ல. சாவே.
1: Come on, die.
0: 7 மணிக்கு சாவுன.
1: 7 o'clock.
0: 6 மணிக்கு கடைக்கு வரானே.
1: 6 o'clock he came.
0: ஆமா, கடைக்கு 6 மணிக்கு போனே.
1: I went.
0: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
1: There are lots of verses.
0: போய் முதல் கேள்வி.
1: First question.
0: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
1: Are you going to church on Sunday?
0: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வருதான்.
1: I have little business on Sunday.
0: ஃபால்ட் எங்க இருக்குது பாத்தீங்களா? ஈபி காரன் வந்தா கரண்ட் கட் எங்க எரிஞ்சிருக்கு, வயர் எங்க கட் ஆயிருக்கு, ஃபால்ட் பாப்பா இல்ல. நம்ம இவர் ஃபால்ட் எங்க இருக்குது பாருங்க. இல்ல
1: ஈபி மேன் will come and find out the
0: நாம
1: cause.
0: நாம சண்டேல கொஞ்சம் வயித்தோலி வந்தா போதும் ஆராதனை கட்டு.
1: Sunday we just cut the service because of stomach pain.
0: காய்ச்சல் வந்தா போதும் ஆராதனை கட்டு.
1: If get fever then we cut the service.
0: எவன சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா போதும் ஆராதனை கட்டு.
1: Any relatives come we cut the service.
0: யாராவது கல்யாணம் மேரேஜ் வெச்சானா ஆராதனை கட்டு.
1: If any marriage we cut the service.
0: நான் சொல்றேன், யாரெல்லாம் சண்டே கால ஆராதனை கட் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வருதுன்னு அர்த்தம்.
1: If you cut a Sunday service you get lot of loss in your life.
0: நியாயமான காரணமா இருக்கலாம்.
1: It may be correct reason.
0: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
1: The Lord knows it.
0: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆராதனை கட் பண்ணவே கூடாது.
1: Don't cut Sunday service at all.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்.
1: I told them.
0: ஆமா, ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
1: Go to the church.
0: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனே.
1: You tell the verse every day.
0: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
1: I taught one verse.
0: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
1: It repeated.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
1: It will change your life.
0: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
1: What verse it is?
0: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
1: You know the truth.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
1: Truth will deliver you.
0: உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும்.
1: The truth will deliver you.
0: எந்த உண்மை உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Any man is
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மை உங்களுக்கு, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Which truth can deliver you?
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா,
1: the basic truth.
0: பேசிக் ட்ரூத் என்னன்னா,
1: the basic truth you should know.
0: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல் இல்ல மண் இல்ல அவர் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா.
1: The Lord whom we worship and is the living God, not the stone, not the wood.
0: நம்ம ஆண்டவர் எப்படி பட்டாரு?
1: How is our Lord?
0: நல்ல ஒரு பேர், living God.
1: The church of the living God.
0: Church of
1: living God.
0: என்ன ஒரு பேர் பாரு. கரெக்ட், உண்மை அதுதான். அடிப்படை சத்தியமே அதுதான்.
1: That is the basic truth.
0: Basic truth அதுதான். நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவரு? ஜீவனே இல்லாம சொல்றீங்க
1: பாருங்க. The Lord whom we worship is the living God.
0: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
1: And
0: he is
1: worthy to be praised.
0: உலகத்தான் சொல்லுவான், கடவுள் தூண்ல உலாவறான், துரும்பலியா இருப்பான்.
1: The world will say and he will live in the
0: pillar. ஆண்டவர் இயேசு தூண்ல துரும்பல உலாவற தேவனா?
1: Our God is
0: அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனா இருக்காரு.
1: He is moving.
0: அவர் உங்களுக்குள்ள உலாவற தேவனா இருக்காரு.
1: He is moving in you.
0: அவர் ஜீவாதிபதி.
1: And he is the prince of peace.
0: Hallelujah.
1: Prince of life.
0: யோ 5 லட்சம் 5 கோடி ஆண்டவர் அடைப்பாரு.
1: The Lord will close and even 15.
0: அந்த தேங்க ஹோல்சேல் வியாபாரம் என்ற சொல்றேன்.
1: I said to him.
0: நீ சாவணும் முடி பண்ணிட்ட.
1: You are ready to die.
0: Niya suicide panniyana.
1: If you do suicide,
0: narakathukku pova.
1: You will go to hell.
0: Suicide avu enga pova?
1: Where it will go?
0: Ellarum solla suicide avu enga pova?
1: The spirit of suicide.
0: Narakathukku pova.
1: It will go to hell.
0: Kadan adaikamaru avanga ayyale settu pova. Paralog rajyam adu pova.
1: And you cannot go to hell. Heaven at all.
0: Over naala solle naan aaradhikkira andavar jeevanulla.
1: Every day the Lord whom we worship.
0: Naan aaradhikkira Yesu jeevanulla.
1: The Lord Jesus is the living God.
0: Avar enna vittu vilagadum illai enna kai vidadum illai.
1: He will not depart from me.
0: Naano kadan vaanga maaten.
1: And I
0: anega jaathi kadan kodukka maadiya aandar enna uyarthuvar.
1: I will not borrow
0: money. Enna vaalakkama thalaiyaakkuvar.
1: He will make me head.
0: Enna keelakkama melaakkuvar.
1: Not down and up.
0: En thalai aandar nimiravanuvar.
1: The Lord will bless me.
0: Naan thirumamai samudayathile Yesuval uyarthapaduven.
1: I will be lifted up by the Lord Jesus.
0: நாவுனால சொல்லு.
1: Just tell your tongue.
0: காது கேக்கட்டும்.
1: Let your ear.
0: இருதய நம்பட்டும் சொல்லி குத்துற வந்தாங்க.
1: Then you believe in your heart.
0: சில வருடங்களுக்கு முன்பாக
1: செப்டம்பர்
0: மாதத்துல சொன்னேன்.
1: செப்டம்பர் மாதம்
0: டிசம்பர் மாசம் அந்த போன் பண்ணா.
1: டிசம்பர் ஹி கால்ட்
0: சார் நான் உங்களை பார்க்க வரணும்னா.
1: சார் ஐ வாண்ட் டு கம்.
0: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: ஐ வாஸ் பிரீச்சிங் இன் தி மீட்டிங்.
0: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா.
1: எவ்ரிவன்
0: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்.
1: இஃப் யூ ஆர் நாட் டாக் வித் மீ ஐ வுட் ஹேவ்
0: நாலே மாசத்துல 5 லட்சம் அடிக்க மாட்டி ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா.
1: ஹி க்ளோஸ் ஆல் தி டெட்ஸ்.
0: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல.
1: நீங்க
0: நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
1: Worship is the word of God.
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல வானம் உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல பூமி உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார் அனதல வெளிச்சம் உண்டாகும்.
1: The Lord speaks there will be a light.
0: இந்த காலவேளையில
1: in this morning
0: the living God சபையில இயேசு பேசுவாரானால் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்.
1: The Lord speaks to you there will be great things.
0: நீ கடன் வாங்க மாட்டாய்.
1: And you will not borrow money.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாத கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you up by
0: இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: The Lord will make you head.
0: இயேசு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: The Lord will make you
0: great. யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
1: Whoever rejected you, whoever criticized you before them, the Lord will lift up your head.
0: Hallelujah. Overall இந்த வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
1: Just confess the word every day.
0: இந்த வார்த்தையாக கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்.
1: And let them hear the word.
0: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்.
1: Let your heart believe.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
1: It will change your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வியாதி வந்துருச்சா?
1: Any sickness come?
0: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
1: The sickness will come, will not come to my tabernacle.
0: பின்னாடி இருக்கவங்க ஹிந்தி காரங்க மாதிரி கேக்குறீங்க. பின்னாடி இருக்கவங்க கேக்குதா?
1: Any you are like Hindi.
0: வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பனுக்கு.
1: The wicked
0: தழும்புகளால.
1: No evil will come to me.
0: வார்த்தை அனுப்பி.
1: By the word, by the stripes.
0: ஆமா.
1: I am healed.
0: ஒவ்வொரு நாள் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது
1: when you wake up
0: mogatha kuda kaluvana
1: you need not to even wash your face.
0: Yesu mogatha paakrara idhe paakrara.
1: The Lord is watching.
0: Solunga Yesu mogatha paakrara idhe paakraranga.
1: Your heart or face
0: idhe paakrara la
1: looks
0: ena mogam kalara nathula mind maaridum.
1: When you wash your face your mind may change.
0: Idli utlama dosa utlama.
1: Whether we make idli
0: or dosa. Chutney vekkalama sambar vekkalama
1: or chutney or sambar.
0: Ivungala paakalama avungala paakalama.
1: Shall we meet them or
0: தூங்கியே முதல் வார்த்தை.
1: The first word.
0: ஆண்டவரே.
1: Lord.
0: இயேசுவே.
1: Jesus.
0: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாதே.
1: Sickness should not come to my tabernacle at all.
0: வாத வருமா எனக்கு?
1: Will you get it?
0: சத்தமா சொல்லுங்க வாத வருமா?
1: Loudly say.
0: Will it come? வருமா வராதா?
1: Whether it comes or not.
0: COVID-19 வருமா?
1: Any COVID will come.
0: வருமா வராதாங்க?
1: Will it come or not?
0: வராது.
1: Won't come.
0: chicken konia varuma
1: chicken konia will it come
0: varuma rada
1: will it come or not
0: chicken konia na mutton konia kuda varadhu ungalukku
1: even mutton konia nothing will come
0: over naal solunga
1: every day tell that 1947 separated my
0: sottu kudukala
1: did not give properties
0: naanga romba edaya irundho
1: we were very poor
0: enga chithappa peripala romba vasathiya irundhaanga
1: my all other brothers
0: ala yelmaila aandavar engaloda irundhar
1: but the lord was with us
0: hallelujah appo enga akka onna high court la நிறைய கான்வென்ட்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க
1: மை சிஸ்டர் பிகேம் ஜட்ஜ் இன் தி ஹைகோர்ட்
0: நாலு போலீஸ்காரன் இருப்பா துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்
1: போலீஸ்மேன் நார்மலி
0: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க
1: தே வில் நாட் கிவ் வாட்டர்
0: சி விரட்டுவாங்க அது போல
1: தே ஜஸ்ட் லிஃப்ட் தி
0: மதிகாத வீட்டுக்கு எது போனல அந்த பக்கமே போலங்க
1: ஐ நெவர் வென் தட் சைட்
0: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது
1: சடன்லி ஐ காட் தி ஃபோன்
0: கால் அக்காக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு
1: Father got blood cancer.
0: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
1: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
0: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
1: He will live only for 3 years.
0: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
1: My own our born blood.
0: கடைசியா ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரலாம்னு போனேன்.
1: I just went.
0: இந்த அம்மாக்கு ஹீமோதெரபி பண்ணி முடியலாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு
1: and without hair and she was sitting
0: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான் கூட்டி போறேன்
1: I just called her my sister
0: இது 3 மாசத்துல சாவ போது
1: she was going to die in 3
0: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல
1: no head weight is not at gone
0: மருந்து மாத்திரை கை விட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல
1: medicines for shaken
0: டாக்டர் கை விட்டா அப்போ திரும்பி பார்க்கல
1: the doctors did not see
0: டாக்டர் ஒரு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்காங்க அப்போ திரும்பி பார்க்கல
1: only 3 months given
0: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க
1: I said a word
0: என்ன தெரியுமா சொன்னேன்
1: what did I say
0: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன் ஹalleluya
1: big doctor the lord jesus
0: அப்பதான் யார் அந்த டாக்டர் கேட்டாங்க
1: he asked who is that
0: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும் ஹalleluya
1: that is the jesus christ is the lord
0: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்
1: I asked whether I should pray
0: பார்த்தா முழங்கால் போட்டாங்க
1: she knelt down
0: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது
1: and if you believe me cancer cannot be healed
0: சொல்ல போற வார்த்தையே சொல்லு
1: just tell the word
0: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்
1: the lord jesus christ
0: உன் கையை தூ தலைமலவை
1: just keep your head
0: இப்ப சொல்லு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்
1: the blood of jesus christ can cleanse me from all sin
0: இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
1: I have accepted the lord jesus my own savior
0: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதி கிடமில்ல
1: no cancer
0: the cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்
1: I will swallow the death
0: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்
1: again I will live
0: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்
1: again I enter into my house
0: திரும்பமாய் சமூகத்துக்குள்ள போவேன்
1: again I enter into
0: சொன்ன ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க நடந்தது என்ன தெரியுங்களா கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார் என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன் ஹல்லையா நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு என் ஆண்டோர் பேசுவாரானால் என் ஆண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம் இந்த காலவேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது இப்போ கேன்சர் வியாதி அதிரம் வீசிங் ப்ராப்ளம் அதிரம் மூட்டு வலி அதிரம் தைராய்டு வியாதி அதிரம் அல்சர் வியாதி அதிரம்
1: எத்தனை
0: பேர் விசுவாசிக்கிறீங்க యేసు విశ్వాసికి మాట హల్లెలూయా సనబాలా
1: చేసే హల్లెలూయా దోస్ ఆర్ బిలీవ్ ఇన్ ద లార్డ్
0: యేసు క్రీస్తువిన్ రక్తం సకల పాపముల నీకేని శుద్ధీకరికో
1: ద బ్లడ్ ఆఫ్ జీసస్ క్రైస్ట్ కెన్ క్లెన్స్ us ఫ్రమ్
0: యేసు క్రీస్తు రక్తం ఎల్లా వ్యాధియ నిర్మూలమాకో
1: ద బ్లడ్ ఆఫ్ జీసస్ క్రైస్ట్ కెన్ డిస్ట్రాయ్ ఆల్ ద ఈవిల్
0: ఎత్ర బే విశ్వాసికినిగా
1: హౌ మెనీ ఆఫ్ యు బిలీవింగ్
0: యేసు క్రీస్తు రక్తతల వల్లమ ఉండె
1: దేర్ ఇస్ పవర్ ఇన్ ద బ్లడ్ ఆఫ్ జీసస్
0: ఆర్ మొల్మోడి చుట్టబడమ అది వెలి అంత రక్తతకు వల్లమ ఉండె
1: అండ్ దేర్ ఇస్ పవర్ ఇన్ ద బ్లడ్ ఆఫ్ జీసస్
0: అంత రక్తత ఓవర్ సేసల ఊటుగరే ఎల్లా నాడి నరమగల ఊడిరి పాయవదాగ ఎల్లా బలవీనంగల్ విలగదాగ ఎల్లా విధమైన వ్యాధిగల్ నిర్మూలమాకబడువదాగ
1: ఆర్
0: కైగలిల్ కాల్గలిల్ ఆని కడాబడమ అది వెలివంద రక్తతకు వల్లమొండె
1: ద పవర్ ఆఫ్
0: அந்த ரத்தம் ஒவ்வொரு சிரசன் மேல ஊற்றப்படுவதாக எல்லா பலவீனப்பட்ட பகுதியில் ஊற்றப்படுவதாக அவர் விழாவில் குத்தப்படும் போது வெளியே அந்த ரத்தத்துக்கு வல்லம உண்டு அந்த ரத்தத்தை ஊற்றுற எல்லா சிரசன் மேல வேர்வு துளியிலாய் வந்த ரத்தத்துக்கு வல்லம உண்டு அந்த ரத்தத்தை
1: ஊற்றுகிறேன்
0: எல்லா விதமான பலவீனங்கள் அல்சர் வியாதிகள் விலகுவதாக தைராய்டு வியாதிகள் விலகுவதாக
1: எத்தனை பேர்
0: வந்தபடி எல்லாம் ஒரு பலவீனத்தோடு கடந்து போவோம்.

0: Nothing will happen.
1: நான் வாழ்கிற உலகத்துல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
0: Do you know which is the great?
1: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம எந்த விதமான சராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
0: தான். Accidents.
1: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம
0: போறான், without leg.
1: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
0: நடக்குது.
1: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன்
0: போட்டுமாங்களேன்.
1: போன மாசம் புளியாந்தோப்புலதான் ஒரு திருட காதோடு வெட்டினு
0: போயிட்டானா?
1: ஒரு திருட காதோடு வெட்டினு
0: போயிட்டான்.
1: அது எப்படி பாஸ்டர் ஒரு சவரன் போட முடியும்னு கேக்குறீங்களா?
0: How do you put one?
1: முதல்ல ஒரு குத்து, இப்ப குமா குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்து மாயுது. திருடம் பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவல, ஒரே காது போதும் வெட்டி மாட்டிறான்.
0: He just cut one ear and took off.
1: சென்னையில கேகே நகர் ஒரு ஏரியா இருக்கு.
0: There is கேகே நகர்.
1: ஆமா, அங்க ஃபுல்லா பிராமின்ஸ் ஏரியா.
0: So பிராமின்ஸ் ஏரியா.
1: ஒரு மாமி என்ன பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்குது.
0: And putting in the
1: காலையில 5 மணிக்கு.
0: Morning 5 o'clock.
1: 5 மணிக்கு 20 சன் செயின் தேவையா?
0: Is it
1: கோலம் போடுறது 20 சன் செயின் தேவையா?
0: Is it necessary the chain?
1: நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது பாருங்க.
0: And he is putting the
1: ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
0: He has taken the chain.
1: ஐயோ, அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
0: And she was weeping like anything.
1: சோகமா தூங்கிட்டு இருக்குது.
0: She was sleeping.
1: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
0: And she is putting kolam without any chain.
1: அதே ரெண்டு திருட வந்துறான். அதே ரெண்டு திருட வந்தானா?
0: The same thieves came.
1: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
0: She put the
1: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு
0: பக்கத்தில்
1: 1000 பேரும் வலது பகுதி அதுனை. ஆமா, சர்ச்சில் வந்தாதான் எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம், தீரம், சூரம்லாம் எங்கதான் இருக்கும்? சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
0: And when you go home you will become very
1: ordinary. நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. நான் மாதிரி என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவன் உள்ள தேவனுடைய சபை உடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
0: the church of the living god members you are.
1: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
0: And you open your door in the morning.
1: வாசல்ல, வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்ச பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
0: And if we put the lemon and roll it down, what will happen?
1: அந்த எலுமிச்ச பழம் எப்படி உண்ணு வந்ததோ சர்ச்சுக்கு உண்ணு. பாஸ்டர், என்ன சூனியம் வச்சாங்க பாஸ்டர்?
0: பாஸ்டர், they put a witchcraft against me.
1: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
0: Can you take lemon juice with the same lemon?
1: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
0: Can you do that?
1: முடியுமா முடியாதாங்க?
0: Can you do it or not?
1: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாமா?
0: Shall we keep one test for that sister?
1: நீங்களா யார் இந்த சர்ச்சில?
0: Who are you in the church?
1: நீங்களா யாரு?
0: Who are you?
1: சத்தமா சொல்லுங்க பாலா.
0: Loudly.
1: விசுவாசிங்க, கர்த்தர் பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்களா அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
0: Who are you in the church of the living God?
1: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்களா யாரு? அது செட் ஆகாது. கை வைங்களா. எல்லாரும் இப்படி கை வைங்க. எல்லாரும் வைங்க. பக்கத்துல
0: இருக்கிறவங்களா
1: சொல்லுங்க. ஜனங்களை அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் மூக்க பகிர ரவுடியா இருக்கணும், பிரச்சனை என்ற மூக்க பகிர ரவுடியா இருக்கணும், வியாதி என்ற மூக்க பகிர ரவுடியா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
0: The devil should tremble before you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல
0: நின்னேன். I was standing in the post office.
1: ஒரு அம்மா வந்தது.
0: One lady came.
1: Sir, இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
0: Please fill up this money order form.
1: ஏமா, எனக்கு தமிழ்லாம் ஒழுங்கா வராது.
0: I don't know.
1: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவான.
0: I write in English.
1: பரவாயில்ல சார், தப்பு தப்பா எழுதி கொடு சார்.
0: You write somehow, you see.
1: நீ தான் லூசா மணி. லூசா நீ?
0: Are you loose?
1: தப்பு தப்பா எதுனா எப்படி மணி ஆர்டர் போய் சேரும்?
0: And well, how it goes?
1: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சார்.
0: I

0: இது நம்ம எச்எம் போலயே நான் ஸ்டூடண்ட் மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிதான்.
1: See, she wants to do the correction.
0: உலகத்திலே ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல இவெல்லாம் ஒரு ஆளு சொன்னா அதை காட்டில அவமானம் உலகத்துல இல்ல.
1: It is a great shame when we don't.
0: நான் போன் வரட்டேன் போவே மாட்டேன் சார் ஏதி குடு பரண்டதே என்ன போட்டு.
1: And she kept on asking to
0: சரி நான் அரை மணி நேரத்துக்கு ஏதி குடுத்துட்டேன்.
1: I have written it.
0: மா நீ தூரமா போய் கரெக்ஷன் பண்ணி அப்படியே போய்டு.
1: Just correct it and go.
0: என்கிட்ட வராத என்ன.
1: Don't come back.
0: 800 ரூபாய் மணியாட்ற.
1: 800 rupees.
0: ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது.
1: And 7 times.
0: ஆமா. ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
1: And she got the bill back.
0: என்கிட்ட நேரா வந்தது.
1: She came back.
0: சார் அப்படிஞ்சு.
1: She said sir.
0: என்னமா வேணும் அப்படி கேட்டா.
1: குடும்பத்துல
0: நிறைய பேர் செத்து
1: போயிட்டாங்க
0: ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு
1: that is the ஏர்வாடி பாய்
0: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றேன்
1: she sends 800 rupees money order
0: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயே
1: 800 rupees for witchcraft
0: நான் சொன்னேமா
1: I said
0: பாய்க்கு நான் அனுப்பு கேர்ள்க்கு நான் அனுப்பு
1: you send boy or girl
0: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சமாதானம் கேட்டேன்
1: and I
0: இல்ல சார் அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதி அண்ணன் போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்
1: that witchcraft came back again she said
0: அதுக்கு நான் எதுக்குன்னா சம்பந்தம்
1: what is the relationship
0: திரும்பி வரும் பட்சத்துல
1: when it comes back
0: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்
1: then it will be affected
0: என் வைஃப் அண்ணன் போய் சொன்னாங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
1: வரீங்க why do you bring problems from home
0: அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பிறவி இருப்பான்
1: everywhere the giants will be there
0: இஸ்ரவேல் ஜனங்க முன்னாரே தட பண்ணுவான்
1: and they will stop israelites
0: வழிபறி செய்வான்
1: they plug
0: கொள்ளடிப்பான்
1: they just stole
0: ஆனா ஆண்டவர் சவுலை சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவை ஏற்படுத்தி அந்த அமலேக்கோட யுத்தம் பண்ணு நம்ம ஆளுங்க முன்னாரே தட பண்ண எல்லாரும் கொன்று போடினார்
1: the lord made saul as the king and asked him to
0: அப்ப தடைகள் ராட்சதர்கள் தடையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது ஒருவேளை நல்ல வேலை இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
1: all the barriers be broken
0: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
1: yes in your marriage be broken
0: பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் காலவேல உடைக்கப்படுவதாக
1: all the childless things be broken
0: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல
1: you may not have own house
0: நல்ல கை தூங்கு பாலா
1: you can raise your
0: வாடகை வீட்ல இருக்கறவங்க எல்லாம் கை தூங்க
1: those who are in rented
0: சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆதுனா பண்ணலாம் ஒரு வீடு வேணும் நமக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா
1: need 800 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்
0: வேணுமா வேணவாங்க
1: do you need or not
0: இது யார் படைச்ச பூமி
1: and who created this earth
0: யார் படைச்ச பூமி எல்ல சத்தமா சொல்லுங்க பாரு
1: who created
0: ஹ யார் படைச்ச பூமி
1: who created this earth
0: கர்த்தர் படைச்ச பூமி இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா
1: anybody said my father created it
0: அம்மா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க
1: and you would have built long
0: hallelujah
1: hallelujah
0: நான் சொல்றேன் நீங்க அப்பாவுடைய பூமி நமக்கு சொந்தம்
1: the father's earth it belongs to
0: வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக
1: may the lord
0: நல்ல வேலைகள் கடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக
1: நாலாவதாக
0: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்
1: the canaan belongs to whom?
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
1: It for the children of God.
0: யார் தெரியுமா இருப்பா?
1: Who are they?
0: ராட்சதர் இருப்பாங்க.
1: The giants used to live.
0: இதுல இருந்து என்ன தெரியுதுனா?
1: What we know.
0: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
1: And whatever we want to enjoy, we have to enjoy.
0: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை.
1: We have to eat our hands.
0: ஆமா. நம்ம கைகளின் நம்ம வேற சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்காரன் சாப்பிடுப்பா.
1: The medical shop owner will be
0: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
1: Others will be.
0: ஆமா பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
1: They say bypass surgery.
0: ஹார்ட் மட்டும் இல்ல டெபாசிட் சேர்த்தா பைபாஸ் சர்ஜரி.
1: They take all our deposits.
0: சில குடும்பத்துல அட்வகேட் சாப்பிடுவான்.
1: The advocates may eat.
0: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
1: And others may be eating.
0: புரியற மாதிரி சொல்லவா? புரியற மாதிரி சொல்லிட்டாங்க.
1: For the understanding.
0: நல்ல வாய சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன் அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும். உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும். நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்கான கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க நான் ஐயா மைக்கு கொடுக்க
1: போறேன்.
0: எரேமியா 20 அதிகாரம்
1: ஜெரேமியா 20
0: எல்லாரும் எடுங்க. எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
1: ஜெரேமியா 20
0: எடுத்தாச்சா 11 வசனம்.
2: 11
0: வேற யாரா வாசிங்க? எரேமியா 20:11
1: ஜெரேமியா 20:11
0: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? ஏசு எப்படி இருக்கிறா நம்மளோட? கத்தர் எப்படி இருக்காரா நம்மளோட?
1: How the Lord is with you.
0: எப்படி இருக்காரு?
1: Mighty terrible one.
0: எப்படி இருக்காரா?
1: Mighty terrible.
0: பரகம்சாலி.
1: Mighty terrible one.
0: இப்ப வேறமாகுதா? அந்த மூணு பசங்களை அலைட்டானுங்க பாரு.
1: The three.
0: ராட்சத பரகம்சாலி தான்.
1: Giants are strong.
0: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பரகம்லதா.
1: All the worries, all the
0: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமலதா.
1: All the reproaches, shame, all
0: வியாதி பராக்கிரமலதா.
1: The sickness is also giant.
0: கடன் பிரச்சனை பராக்கிரமலதா.
1: The debt giant.
0: பில்லிசனி கட்டுகள் பராக்கிரமலதா.
1: Witchcraft, the giant.
0: தடைகள் பராக்கிரமலதா.
1: And all the barriers are giant.
0: ஏர்க்க சீற்றங்கள் பராக்கிரமலதா.
1: The natural disaster.
0: COVID-19 பராக்கிரமலதா.
1: COVID-19
0: சுனாமி பராக்கிரமலதா.
1: Tsunamis.
0: ஆனா இவைகளை காட்டிலும்
1: நீங்கள்
0: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
1: The mighty terrible one.
0: அவர் உங்களோடு இருப்பாரானால்.
1: May the Lord be with
0: you. உங்களோடு இருப்பாரானால்.
1: May the Lord Jesus be
0: with you. உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும். அரங்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே, அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
1: Let us close our eyes and
0: நன்றி தாவுபனே. இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்து கிருபை செய்தீராக. நன்றி தாப்ப. சோத்ரம் சோத்ரம். ஐயா, நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்ன அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு. ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு. இருதயமாகி ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க, ஆண்டவர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்யற சக்தி இந்த காலவேளை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க் யூ.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
4: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாராவது எதிர்த்து பேசிட்டா இல்லாட்டி உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானாக வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன். நீங்கள் சண்டைக்கு போவீங்களா? இல்லாட்டி ஐயோ பாவம் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்களா? பதிலை யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சியை பாருங்க.
1: செல்விக்கு தன்னுடைய கொழுந்தனுக்கு தன்னுடைய தங்கச்சியை மனமுடிச்சு கொடுக்கலையேன்னு ரொம்ப வருத்தம். ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணு வேண்டாம்னு அவளுடைய மாமியார் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. கொழுந்தன் விஜய்க்கு இன்னொரு இடத்துல உறுதி பண்ண உடனே செல்வி தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னான். பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், அம்மா கைனகாலஜிஸ்ட், அப்பா கண் டாக்டர். அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு, இவா தான் மூத்தவா, பேரு வினயா. இவளுக்கு டாக்டருக்கு படிக்கிறது பிடிக்கலையாம், எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கா, ஹோம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாம், தங்கச்சி எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கலாம். இதை கேட்ட அம்மா ரொம்ப பெரிய இடமா தெரியுதுன்னு சொல்ல இவா அதான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொன்னான். திருமணமாகி வினயாவும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். செல்வியும் அவள் கணவன் நிர்மலும் மேல மாடியில் குடியிருக்க வினயாவும் அவள் கணவன் விஜயும் கீழே அத்தை மாமா கூட கூட்டு குடித்தனமாக இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி செல்வி கீழே ஏதோ வேலையா வர அத்தை அவா கிட்ட, வினயா இன்னைக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தியும் பனீர் மசாலாவும் பண்ணியிருக்கா, இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. உங்க மாமா எப்பவும் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, இன்னைக்கு மூணு சாப்பிட்டாங்க, செல்வி நீயும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதுக்கு செல்வி, இல்ல அத்தை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னான். உடனே வினயா, என்னக்கா பண்ணனீங்கன்னு கேட்டா. அதுக்கு செல்வி, உன்னை மாதிரி எனக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாம் பண்ண தெரியாதுமா, சிம்பிளா இட்லி பண்ணி சாப்பிட்டேன். ஆமா, சப்பாத்திக்குள்ள உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கியான்னு கேட்டா. அதுக்கு வினயா, மாமா அத்தை ராத்திரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெவியா இருக்கும் இல்லையா, அதனால பச்சைப்பட்டாணி, பட்டர் பீன்ஸ், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கொஞ்சம் கீரை இதெல்லாம் குக் பண்ணி சப்பாத்திக்குள்ள வச்சு பண்ணினேன்னு சொன்னான். அத்தை உடனே, ஊட்டச்சத்துள்ள ஆரோக்கியமான உணவாக வினயா சமைக்கிறா, ஆனால் அதே சமயம் டேஸ்டியாக பண்ணுறா. வினயா, உனக்கு டயர்டாக இருக்கும், நீ வேணா உன் ரூமில் போய் படுத்துக்கோமா, உனக்கு பாலாத்தி வச்சுருக்கேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்கோமான்னு சொல்ல செல்வி, அத்தை நான் போகிறேன்னு சொன்னான். அதுக்கு வினயா, போகிறேன்னு சொல்லாதீங்கக்கா, வர்றேன் அல்லது போயிட்டு வரேன்னு சொல்லுங்கக்கான்னு சொல்ல செல்வி, ஹம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி ஏறினான். ஒரு வாரம் கழிச்சு அத்தை வினயாவை கூப்பிட்ட. என்ன அத்தைன்னு வினயா வந்தா. நான் தான் காலையிலேயே துவைக்கிறேன்னு சொன்னேனம்மா, நீ நானே துவைக்கிறேன்னு சொல்லிட்ட, வாஷிங் மிஷினில் போட்ட துணியை எடுத்து எதுக்குமா வாளியில் எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு வினயா, இல்லையே அத்தை, நான் காலையிலேயே வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டு அது துவைச்சி ஆஃப் ஆன உடனே எல்லா துணியையும் எடுத்து கொடியில் காயப்போட்டேனே, நான் போட்ட நேரத்துக்கு இந்நேரம் துணி காஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னான். அத்தை அவளை கூப்பிட்டு வாளியில தண்ணிக்குள்ள இருந்த துணிகளை காமிச்சாங்க. வினயா, ஐயோ இயேசுவே, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே, நான் துவைச்ச துணி எல்லாத்தையும் யாரு மறுபடியும் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி வச்சதுன்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்கு அத்தை, சரி வினயா, நீ துவைக்க மறந்துருப்ப, நீ உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடு, நான் துவைச்சிடுறேன்னு சொல்ல டைனிங் ரூம்ல இருந்து மாமா சத்தம் கேட்டுச்சுது. குழம்ப என்னமா இப்படி வச்சிருக்க, இந்த குழம்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாரு. வினயா கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, து து வாயில வைக்க முடியலையே, காரமா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா, தெரியாம கை தவறி மிளகாப்பொடி குழம்புல விழுந்துட்டு தான்னு கேட்க, இல்லையே மாமா, நான் செஞ்ச உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேனே, நல்லா தானே இருந்துச்சுதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா, பரவாயில்லம்மா, நான் மோர் ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன், அந்த குழம்ப வேணா கொட்டிருமா, ரொம்ப காரமா இருக்குது, சாப்பிடவே முடியாதுன்னு சொல்ல, பார்த்து பார்த்து செஞ்சனே மாமா, எப்படி இப்படி ஆச்சுதுன்னு குழம்புனான். அடுத்த நாள் செல்வியும் வினயாவும் கோயில நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. மாமா அத்தை கிட்ட, வினயா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, அன்னைக்கு அவங்க ரூம்ல உள்ள டேபிள் லேம்ப் சுக்கு நூறா உடஞ்சு கிடக்குது, தான் உடைக்கலன்னு உறுதியா சொல்றா, அவா உடைக்கலனா யார் உடைச்சிருப்பா? உடனே அத்தை, எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணுவா, அன்னைக்கு அவ நைட்டி பின்னால கிழிஞ்சிருக்கு, முதுகு அப்படியே தெரியுது, அவ பாட்டுக்கு அதை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறா, நல்ல வேளை நீங்க யாரும் பார்க்கல, நான் அதுக்குள்ள அவளை வேற நைட்டி போட சொன்னேன், இது புது நைட்டி எப்படி கிழிஞ்சதுன்னு ஏன் கிட்ட கேக்குறா, தன்னறிவு இல்லாம இவளே பிளேட வச்சு கிழிச்சிருப்பாளோ என்னவோ, இப்படி ஒரு பைத்தியக்கார பொண்ண நம்ம தலையில வச்சு கட்டிட்டாங்களே, கல்யாணத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை இல்லாமலா இருந்திருக்கும்னு கேட்டா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூத்த மகன் நிர்மல் அங்கே வந்தான். செல்வி எங்கம்மான்னு கேட்டான். செல்வியும் வினயாவும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரையும் ஏமா தனியா விட்டீங்க, நீங்களும் கூட போயிருந்திருக்கலாம் இல்லையா? வினயா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து செல்வி பொறாம தீயில வெந்துகிட்டு இருக்கா. என் கிட்ட அவளை திட்டிக்கிட்டே இருக்கா, அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, ஆனா வினயா கிட்ட நல்லா தானே பேசுறான்னு சொல்ல, நிர்மல் எல்லாம் நடிப்பு. அன்னைக்கு வினயா இவா கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் குழந்தை இல்லை, எங்க அம்மா கிட்ட வேணா கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுங்க, எங்க அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சாதாரணமா சொல்லியிருக்கா. இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டுது, கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. என்கிட்ட வந்து அவ என்னைய டாக்டரை பார்க்க சொல்றா, நான் அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னான்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சுது. அப்போ இதெல்லாம் செல்வியோட வேலையா இருக்குமோன்னு அவன் அப்பா கேட்க, எதெல்லாம்னு எதிர்கேள்வி கேட்டான் நிர்மல். வினயா துவைச்ச துணியெல்லாம் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி இருந்ததையும், குழம்புல 7-8 கரண்டி மிளகா பொடி போட்டிருந்ததையும், டேபிள்ல உடைஞ்சிருந்ததையும், வினயா போட்டிருந்த புது நைட்டி கிழிஞ்சிருந்ததையும் பற்றி அவங்க மாறி மாறி சொல்ல, நிர்மல் இவா செஞ்சிருப்பாமா, அன்னைக்கு என் ஷேவிங் பிளேடு வாஷ் பேசின்ல இருந்துச்சு, நாங்க வைக்க மாட்டேன், நீ எதுக்கு என் பிளேட எடுத்தன்னு அவ கிட்ட கேட்டேன், நகை வெட்ட எடுத்தேன்னு சொன்னா, அதுக்கு எதுக்கு புது பிளேட எடுத்தேன்னு கேட்டேன், எப்போ

0: மாமான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னாரு. அதுக்கு நிர்மல் அம்மா அவ தூங்கும்போது அவ போட்டுக்கிட்டு இருந்த நைட்டி பின்பக்கத்தை இவ லாகவமா பிளேட வச்சு கிழிச்சிருக்கா. எவ்வளவு திமிரு! அப்போ குழம்புலயே இவாதான் மிளகாப்பொடி போட்டிருப்பான்னு சொல்ல நிர்மல் இவளை உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு கோபமா சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, பொறுமையா இரு நிர்மல், உடனே முடிவெடுக்காத, கர்த்தர் நல்லவர், அவர் சரியான நேரத்துல நம்ம கண்ணை திறந்தாரு, இந்த பிரச்சனையை எப்படி தீக்குறதுன்னு அவரே நமக்கு வழிகாட்டுவாருன்னு சொன்னான். அடுத்த நாளும் செல்வியும் வினயாவும் கன்வென்ஷனுக்கு போக நிர்மல் அவசர அவசரமா அம்மா அப்பா கிட்ட வந்தான். வினயா ரொம்ப அறிவுள்ளவா அம்மா, அதோட நல்ல குணசாலியான பொண்ணு, தேவனோட அன்பு அவ மனசுல பொங்கி பெருகுதுன்னு சொல்ல அவன் அம்மாவும் அப்பாவும் எதை வச்சுதா அப்படி சொல்றான்னு கேட்டாங்க. நிர்மல் நீளமா பதில் சொன்னான். வினயா எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால எதையும் அலசி ஆராய்ஞ்சு பாக்குற திறமை அவளுக்கு இருக்குது. மனுஷங்களையும் சரியா எடை போடுறா. நம்ம வீட்டுல சில விஷயங்கள் வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்ததுனால அவளுக்கு யார சந்தேகப்படுறதுன்னு தெரியல. முதல்ல செல்வி மேலதான் அவ சந்தேகப்பட்டிருக்கா. ஆனா சாட்சி இல்லாம அவளை சந்தேகப்படவும் அவ மனசு இடம் கொடுக்கல. தகுந்த சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் வினயா தன்னோட ரூம்ல படுத்திருக்கா. செல்வி உள்ள நுழைஞ்சிருக்கா. உடனே இவ தூங்குறது மாதிரி கண்ணை மூடிட்டா. இவ தூங்குறான்னு நினைச்சு ஸ்டாண்ட்ல கிடந்த சேலைய செல்வி கத்திரிக்கோலை வச்சு வெட்டி இருக்கா. அது நீங்க அவளுக்கு வாங்கி கொடுத்த சேலையா. உடனே வினயா எழும்பி செல்விய கையும் களவுமா பிடிச்சிட்டா. செல்விக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வினயா அவளை கூட்டிட்டு மாடிக்கு எங்க வீட்டுக்கு போயிருக்கா. அங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசி இருக்காங்க. வினயா செல்விய முழுதுமா மன்னிச்சதா சொல்லி இருக்கா. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட இத பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்ல, எனக்கு அக்கா இல்லாத குறைய கர்த்தர் உங்க மூலமா நிறைவேற்றி வச்சிருக்காருன்னு சொல்லி இருக்கா. இவளுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வேற கொடுத்துருக்கான்னு சொன்னான். உடனே அவன் அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நான் வினயா கிட்ட நான் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிட்டு வான்னு சொன்னேன். அதுக்கு அவா அதுக்கு இன்னும் ஃபால்ஸ் வச்சு தைக்கலன்னு சொன்னான். செல்விய காட்டி கொடுக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் செல்வியே உன்கிட்ட சொன்னாளான்னு கேட்க நிர்மல், நான் கோபத்துல அவ கிட்ட கத்திட்டேன், அவங்க வீட்டுக்கு அவளை அனுப்பிடுவேன்னு சொன்னேன். உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்போ அவளும் வினயாவும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு சொன்னான். இன்னொன்னு முக்கியமானது, அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு சொன்னான். உடனே அப்பா, நாங்க இதெல்லாம் தெரியாதது மாதிரியே இருந்துக்கிடுறோம், உறவுதான் முக்கியம், அது மேம்படணும், அதுதான் நமக்கு வேணும், ஒருத்தரோட குறைய சொல்லி காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க அம்மா, வினயா நம்மளை விட எவ்வளவு சின்னவா, அவளே எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டா, நாமும் அப்படி இருக்க வேண்டாமான்னு சொன்னாங்க. உடனே நிர்மல் அப்பா, வினயா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது கர்த்தரோட பெரிய கிருபை, செல்வியும் இவளை பார்த்து நல்லவளா மாறினதும் ஆண்டவரோட பெரிதான கிருபைதான்னு சொன்னாரு. அதுக்கு நிர்மல் அம்மா, ஆமா, இதுக்காக நாம அவருக்கு நம்ம வாழ்நாள் முழுசும் நன்றியுள்ளவங்களா இருக்கணும்னு சொன்னான்.
1: வணக்கம் தோழியரே, எப்படி இருக்கிறீங்க? கதைய பாத்தீங்களா? இந்த கதையில் நம்ம ரெண்டு மருமகள்களை பார்க்குறோம், செல்வி வினயா. ரெண்டு பேருமே வித்தியாசமாக இருக்கிறாங்க இல்லையா? வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இவா கெட்டவா இவா நல்லவா அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம யாரையுமே இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. சில நல்ல குணங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அவங்க அப்படி கெட்ட குணமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அறிஞ்சு அதை நம்ம அவங்ககிட்ட சரிப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பழகிட்டோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களாயிருவாங்க. அதைத்தான் இந்த கதையில் வினயா செய்கிறார். சரி, இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் சில்வியா ஃப்ராங்க்லின் வந்திருக்கிறாங்க. சில்வியா ஃப்ராங்க்லின், வணக்கம்.
2: வணக்கம்க்கா.
1: நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்.
2: எனக்கும் சந்தோஷம்க்கா.
1: சரி, கதையை பார்த்தீங்க இல்லையா? செல்வி வினயா அப்படின்னு ரெண்டு மருமகள்களோட கதை தான் இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, அதாவது ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலாக அது இந்த செல்வியை பார்க்கும்போது அவள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, நல்ல ஃபேமிலிலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை தன்னோட தங்கச்சிக்கும் கிடைக்கணுன்ற ஒரு ஆசை அவளுக்கு, ஒரு அன்பு, அப்படி ஒரு அன்பான ஒரு மகள் தான் அவள். அப்போ என்ன பண்ணுறா, அவளோட குழந்தை விஜய்க்கு அவங்க தங்கச்சியை அப்ரோச் பண்ணுறா. அப்போ என்ன ஆகுது, அவங்க மாமியார் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறா, அது வந்து என்ன ஆகுது, அவளால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக அதே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறா. அப்போ என்ன ஆகுது, அவளோட தங்கச்சியோட இடத்துல வினயா

0: ஸோ இது வந்து என்ன ஆகுது, அவளுக்கு ஒரு பொறாமையை கிரியேட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ இந்த பொறாமை வந்து எப்படின்னா, அது ஒரு சின்ன சீடு வந்து என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. இது எப்படி வளர ஆரம்பிக்குதுன்னா, தன்னோட அதாவது தன்னோட தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல வினயா இருக்காளே அப்படின்ற ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க மாமியார் மாமனார் வந்து கேஷுவலாக தான் அவளை பாராட்டுறாங்க. அது இவளுக்கு வந்து பொறுத்துக்க முடியல ஆக்சுவலாக. அதாவது கலாத்தியர் 5:26 ஒரு வசனம் அழகாக சொல்கிறாங்க. அதாவது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பைபிள் சொல்லுது ஆக்சுவலாக. பொறாமன்றது வந்து என்னென்னா, ராபர்ட் ஏ ஹெயின்க்ளீன் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு போயட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலசி இஸ் அ டிசீஸ் அப்படிங்கிறாரு. அவர் வந்து அந்த பொறாமன்றது என்ன என்ன ஆகுது, அவகிட்ட வந்து அப்படியே அது வந்து ஒரு அந்த அந்த எலும்புருக்கி நோய் மாதிரி சின்ன சின்ன அதை கேஷுவலாக நடக்குது அவளோட ஃபேமிலியில். ஆனால் அது வந்து அவளை அப்படியே உருக்குது ஆக்சுவலாக. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன், அது என்னென்னா ரொம்ப ஜோக்காக தான் இருந்துச்சு கதை. ஆக்சுவலாக ஜப்பான்காரன் வந்து வேலை செய்யாமல் இருந்தால் செத்துருவானான், சீனாக்காரன் வந்து சூதாடாமல் இருந்தால் செத்துருவான், ஆனால் நம்ம சொந்தக்காரன் சந்தோஷமாக இருந்தால் செத்துருவானான். எவ்வளவு பெரிய உண்மை இல்லக்கா,
1: அடுத்தவே சந்தோஷம்.
0: அதாவது அவ சந்தோஷமா இருக்கல, அதாவது அவ தங்கச்சி வர முடியல, பட் வினயா சந்தோஷமா இருக்கிறது அவளால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சோ அது வந்து அந்த பொறாமை வந்து அவளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அவளை என்ன ஆகுது, அது வந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு அவளை கொண்டு போகுது ஆக்சுவலா. சோ அடுத்த ஸ்டேஜுக்குன்ற போது எப்படி பாக்குறோம்னா, வினயாவை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவளை ஒரு ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற ஒரு ஒரு நேமை வந்து அவளுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு அவ்வளோ ஒரு வெறிக்கு போயிடுறா. ஆக்சுவலாக அவள் வந்து ஒரு கோ சிஸ்டர் தான், பட் ஆனால் அந்த அன்பு எல்லாமே என்ன ஆயிடுது, அவளுக்குள்ளே தணிஞ்சு போய் அந்த பொறாமை வந்து மேலோங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் செல்வியோட லைஃப்பில் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக.
1: வினயாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
0: வினயா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு டாக்டர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸு. ஸோ அப்படின்னா மோஸ்ட்லி அவள் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியிலன்னா வந்திருப்பா. ஆனால் என்னென்னா அது வந்து கொஞ்சம் கூட அவளோட ஆக்டிவிட்டீஸில் தெரியவே இல்லை. அவள் வந்து ரொம்ப அழகாக அவங்க மாமியார் மாமனாருக்கு என்ன பண்ணுறா, ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறா, அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலாக. அழகாக செய்கிறா, அழகாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக, அதாவது அவங்களுக்கு பார்த்து பார்த்து, அதாவது அவள் சொல்லும் போது கூட அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டஃப்டு பரோட்டாவில் உருளைக்கிழங்கு வைக்கலை, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ்ன்றதுக்கு பதிலாக கோஸு, அதாவது கேபேஜ், அப்புறம் பீஸ் அந்த மாதிரி செலக்டடாக அவள் வந்து ஃபைப்ரஸ் இதானதை அவள் என்ன பண்ணுறா, அது வச்சு கொடுக்குறா. ஸோ அதுலேருந்து அவளோட அன்பு வந்து தெரியுது. ஸோ கிறிஸ்தவ அன்பு வந்து இதுதான் ஆக்சுவலாக. நம்மக்கிட்ட ஆண்டவரோட அன்பு இருக்கும்போது அது வந்து நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லையும் என்ன பண்ணுது, வெளிப்படுது. செல்வி வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறா, அவளை வந்து பைத்தியக்காரின்னு ஆக்குறது ஒரு ஒரு சின்ன சின்ன, அதாவது துணி துவைக்கும் போது துணி துவைச்சு அவள் காய போட்டுடுறா, ஆனால் என்ன பண்ணுறா, திருப்பியும் அதே துணியை என்ன பண்ணிடுறா, பக்கெட்டில் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நீங்கள் கதையை கேட்கும் போது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி போகும்போது அவள் லாஸ்டில் அவங்க மாமியாரே என்ன பண்ண, இப்படி ஒரு பைத்தியக்காரியை என் பையனுக்கு கெட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளை வந்து ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. ஆனால் அந்த வினயா வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, தெரிஞ்சப்புறமும் ஒன்றும் செய்யலை, தெரிஞ்சிருக்கிறது முன்னாடியும் ஒன்றும் செய்யலை. அந்த கடவுளோட அன்பு, இயேசுவோட அன்பு அவகிட்ட இருந்ததுனால அதை வந்து அழகாக அவள் என்ன பண்ணுறா, மன்னிப்பு அப்படின்ற ஒரு இதில் அவளுக்கு கொண்டு வரா. ஸோ மன்னிப்பு வரும்போது அவள் வந்து அழகாக அவங்க அக்காவை என்ன பண்ணுறா, அந்த செல்வியை என்ன பண்ணிடுறா, அழகாக மன்னிச்சிடுறா. மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவள் கூட என்ன பண்ணுறா, நல்லா அழகாக மிங்கிள் ஆகுறா, நல்லா அவள் கூட கன்வென்ஷன் போகிறது. ஸோ மன்னிக்கிறது ஈஸி ஆக்சுவலாக, மன்னிக்கிறது எல்லாருமே செய்யலாம், நம்ம உலக பிரகாரமாக மன்னிச்சிடலாம், ஆனால் வந்து அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: செல்வி அப்படிங்கிறப்ப பொறாமை அப்படின்னு சொல்கிறீங்க, வினயா வந்து மன்னிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ரெண்டு கேரக்டர்ஸோட அசோசியேட் பண்ணுறா.
0: ஆமாம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவங்களுக்கு மன்னிச்சா ஏசு உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தா ஏசு உங்களோட தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு மத்தைய 6:14 அழகா ஏசு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இவ வந்து என்ன பண்றா, வினயா வந்து மனுஷருடைய தப்பிதங்களை, அதாவது செல்வி தெரிஞ்சோ தெரியாமலோ பொறாமையினாலோ எந்த காரியத்தினாலும் அவள் செய்ததுனால் அதை வந்து அவள் மன்னிச்சு அதை வந்து என்ன பண்ணிட்டா, மறந்துட்டா. ஸோ மறந்துட்டா நம்ம இன்னொரு வசனமும் நம்மளுக்கு நம்ம பார்த்துருப்போம், அதாவது நம்ம காணிக்கை வைக்க போகும்போது உன்னோட சகோதரர் மேலே எந்த ஒரு பொறாமையோ இல்லை எந்த ஒரு தப்பிதங்களோ இருந்தால் அந்த காணிக்கை என்ன பண்ண, அதே இடத்துல வச்சுட்டு நீ என்ன பண்ணு, உன்னோட சகோதரன் கிட்ட என்ன பண்ணிடணும், நீ வந்து யுனைட் ஆயிட்டு என்ன பண்ண, அந்த காணிக்கையை செலுத்துன்னு ஏசு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு சின்ன காணிக்கை விஷயத்திலேயே ஆண்டவர் சொல்லும்போது, இவங்க லைஃப் லாங், அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியோ, அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியோ, அவ செல்வி மேல் வீட்டில் தான் இருக்கா, இவ கீழ் வீட்டில் தான் இருக்கா, எப்படினாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் பார்க்கணும். அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மறந்துட்டா, அதுதான் அந்த இயேசுவோட குவாலிட்டி வந்து அவகிட்ட வந்து வருது. ஸோ நம்மளும் வந்து ஒரு, அதாவது நீதிமொழிகள் அழகாக சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார், அவளுடைய விலை வந்து முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற அன்பை நம்ம மனசுக்குள்ளேயே வைக்காம அந்த அன்பு தான் என்ன ஆகுது, மன்னிப்பா என்ன ஆகுது, வெளியில வருது. ஸோ காட்லி கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை வந்து நம்ம பிராக்டிக்கலா நம்ம வந்து அதை நம்மளுடைய செயல்கள் மூலம் நம்ம காட்டும் போது அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணுது, இவங்க இயேசுவோட பிள்ளை அப்படின்றத என்ன பண்ணுது, விட்னஸ் பண்ணுது. ஸோ அதை தான் நான் வினயாவோட லைஃப்ல நான் பார்த்தேன். ஆக்சுவலா பியூட்டிஃபுல் கேரக்டர் அது. ஆக்சுவலா
1: சின்ன பொண்ணா இருந்தாலும் ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்றா. செல்வியுமே மாத்திட்டான். அது மாதிரி நம்மளோட நல்ல குணங்கள்னால மத்தவங்க வந்து கெட்ட குணம் அப்படின்னு சொல்லாம கூட அவங்களுக்கும் என்ன ரீசன், அவளுக்கு ஒரு ரீசன் இருக்குது, தான் தங்கச்சி இடத்துல இவ வந்துட்டா அப்படிங்க, அதை நினைச்சு அதை கண்டுபிடிச்சு அதை அறிஞ்சு அவட்ட அழகா பேசி வர்றது வந்து ரியலா ரொம்ப மெச்சுவர்டா ஒரு முதிர்ச்சியா.
0: செல்வியும் அதுக்கப்புறம் அழகா ரெக்கன்சைல் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃபை பார்த்தோம்னா நல்லாவே இருந்திருக்கும் கண்டிப்பா. நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுது, ரொம்ப அழகான ஒரு சிஸ்டர்லி லைஃப் அப்படி அழகா அமைஞ்சிருக்கும்.
1: இதுல இருந்து நீங்க நம்ம தோழிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஸோ ஒரு குடும்பம்னு இருந்தா கண்டிப்பா அதுல வந்து, அதாவது என்ன சொல்றது, சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த குறைகளையே நம்ம வந்து அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து கடவுளுடைய அன்பை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். மற்ற வேர்ல்டி இதுல போனோம்னா கண்டிப்பா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ கடவுளுடைய அன்போட நம்ம வந்து போகும்போது இந்த சின்ன குறைகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அது வந்து பெருசா தெரியாது. ஆக்சுவலா நம்மளுக்கு அழகா என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு லைஃப் என்ன பண்ணலாம், நம்ம வாழலாம். அததான் நான் நினைச்சேன்.
1: மன்னிக்கும் மனப்பாங்கு நமக்கு இருக்கும் பொழுது குறைகள் பெருசா தெரியாதுங்கிறீங்க இல்லையா. குறை இல்லாத மனுஷங்க யாரு உலகத்துல இல்லையா. சரி, ஸோ நல்ல பொறாமையை பத்தியும் மன்னிப்பை பத்தியும் நல்லா கிளியரா எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இது நம்முடைய தோழிகளுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். இனிமேல் மன்னிக்கும் குணம் அவங்க வந்து மன்னிக்குப்போம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அன்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்பு வந்துடும் இல்லையா. நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: தேங்க்ஸ்க்கா.
1: என்ன தோழியரே, டிஸ்கஷனை கேட்டீங்களா? மூத்த மருமகா செல்வி வினயா மேல பொறாமப்பட்டா, நம்ம தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இவா வந்துட்டாளேன்னு வருத்தப்பட்டா. இதெல்லாம் மனுஷங்களாகிய எல்லாருக்கும் சாதாரணமா ஏற்படுறதுதான். ஆனா அவ வினயாவ அந்த வீட்டில இருந்து விரட்டணும்னு முடிவு கட்டி அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் வாங்கி கொடுக்க நினைச்சது பெரிய பாவம். அது மன்னிக்கவே முடியாதது. ஆனா அதையும் வினயா மன்னிச்சிட்டா. மன்னிச்சது மட்டும் இல்ல, அதை யார்கிட்டையும் சொல்லி செல்வியோட பேருக்கு களங்கம் கற்பிக்க மாட்டேன்னு சொன்னது பெரிய குணம். தேவன் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியும். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா தான் தனக்கு துரோகம் செய்ய நினைச்ச செல்விய அக்காவா நினைச்சு பாசம் காட்ட முடியும். நம்ம வீட்டுல உறவு முறைகள் எப்படி இருக்குது? அடுத்தவங்க செஞ்ச குற்றத்தை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கோமா? அடுத்தவங்க நமக்கு எதிராக செஞ்ச தவறுகளை மன்னிக்க முடியாதபடி நம்முடைய இருதயம் இறுகிக்கிட்டு இருக்குதா? மத்தேயு 6:14 இயேசு தெளிவா சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எவ்வளவு பயங்கரமான தண்டனை பாருங்க. பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காட்டி நம்முடைய கதி என்ன, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதனால தான் மார்க் 11:25-26 மறுபடியும் இது சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் ஒரு உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஒரு தடவை மன்னிச்சா போதாது, ரெண்டு தடவை மன்னிச்சா போதாது, மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா. மத்தேயு 18:21-22 சொல்றேன் கேளுங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு தெளிவா இயேசு பேதுருக்கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா. அதனால எபேசியர் 4:32 பவுல் சொல்றது மாதிரி நடப்போமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம கிறிஸ்தவங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டு அலையறதுல பிரயோஜனமே இல்லை. நாம கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவை உடையவங்க. கிறிஸ்துவை உடையவங்கன்னா நம்ம கிட்ட கிறிஸ்துவோட குணங்கள் காணப்படணும். நாம எப்படி இருக்கணும்? கொலோசையர் 3:12-15 உள்ள வசனங்களை வாசிச்சு மனப்பாடம் பண்ணி இதை நம்முடைய பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். அந்த வசனங்களை இப்போ சொல்றேன் கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கன்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். லூக்கா 6:27-28-29 வசனங்கள்ல இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இந்த வசனங்கள் நம்ம மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாங்க? சரி, எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வர்றீங்க, ரொம்ப நன்றி. இதை யூடியூப்பில் கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் கமெண்ட்ஸுக்காக ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லி அவங்களையும் கேட்க சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-12-28.
1: இப்ப நம்ம உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரும் பைபிள் எடுத்து கொலோசியர் 3:12-15 வரைக்கும் வாசிப்போம். மறுபடியும் மறுபடியும் வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணுவோம். அதை வாசிக்கிறதோட நிப்பாட்டிராம அதை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போம். பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். மறுபடியும் சந்திக்கலாம். பை.

பகைத்தாலும் வந்து சொன்னவர்கள் மாறினாலும் உன்னை விட்டு ஒரு போது பிரியாமல் இரவும் பகலும் எல்லா நிமிடமும் எல்லா இடங்களிலும் உன்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். இயேசுவப்பா.

நம்மை அவர் முழந்தார் படியிட்டு அப்பா பாதத்தில் எத்தனையோ நன்மைகளை ஏராளமாக தாராளமாக செய்தீதே. மணியை பார்க்காம எங்களுக்காக பணிவிடை செய்தவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

name. I'll worship your holy name. As you said, I am holy. Being holy. Help us to have close relationship with you, God. We love you. This is the day that you have made for us, O Lord. Thank you for this victorious day, O God. The victory in our Ahamahira, Akalika, Alleluia, pardon. May my spoken words and unspoken thoughts be presentable in your presence, O God. ராஜாவே, உச்சக்கட்ட ஜெபம் என்று நேற்று நாங்கள் கேட்டோமே, வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதால் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களுடைய தியானமாயிருப்பீராக. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அனுதினமும் எங்களோடு பேசுகிறேன். உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற வாக்கியமுள்ள வாழ்க்கையாக காதுகளாக மாற்றுகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா. உங்கள் சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். என் உள் அளவும் என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற தாவீதின் வாக்கின்படியே எங்கள் வாழ்க்கை அமையட்டும் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்களை காண ஆண்டவர் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலால் நம்மை திருப்தியாக்குகிறார். அவரே நம்மை போஷிக்கிறார். இந்த தெய்வத்திற்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. எப்பவுமே அந்த கேள்விக்குறி எப்படி இருக்குமா? நேற்று நான் விசிட்டிங் போயிருந்தோம், ரூபா எல்லாம் சேர்ந்து அண்ணன் வீட்டுக்கு, தர்ம அண்ணன் வீட்டுக்கு. அப்போ நேற்று ஓ டேஸ்ட் அண்ட் சி அப்படின்றதுல அந்த எக்ஸ்க்ளமேஷன் ஒரு கோடு போட்டு புள்ளி, அதுக்கு முன்னாடி கேள்விக்குறி கீழே புள்ளி. அப்போ ஆண்டவர்கிட்ட வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி போல் அப்படியே குனிஞ்சே இருக்குமா? ஒன்ஸு அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கும் என்றால் குனிந்திருக்கிற அந்த கேள்விக்குரிய நிமிர்ந்து நிற்க பண்ணி விடுவார் என்று சொல்லி நேற்று அண்ணன் எல்லாருமே பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆண்டவரே, எங்கள் குறுகிய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீர் நிமிர்த்துகிறீரப்பா. உம்மோடு என்னாலும் வாழ்கிற வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி எங்கள் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்போதும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அப்பாவை பாடி நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா நீங்கள் தானே என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அப்பாவை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம்.

0: பலன் உண்டு.
1: நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் உண்டாக வேண்டும் என்றால் என்னவெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிறாரோ, வெறுமனே காது கொடுத்து கேட்பது மாத்திரம் அல்லாமல் அதை கை கொண்டு வாழும்போது 100% கேரண்டி மிகுந்த பலன் உண்டு. எஸ்ராவை பற்றி தந்தை அவர்கள் கூறும்போது சொல்வார்கள், எஸ்ரா கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். 3 கா என்று சொல்வார்கள். கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப கடைபிடித்தல் தான் கை கொண்டு வாழ்தல். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் எப்படி நிறைய கேட்குறோமோ அதுபோல் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வருதோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் கை கொண்டு வாழ்கிற மக்களாக, உங்கள் வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா. தடுமாறும் போது தாங்கி பிடித்தே, தலை குனிந்த போது, என் வாழ்க்கை கேள்விக்குறி போல் தலை குனிஞ்சு இருக்கிறப்ப அதையெல்லாம் மாற்றி தலை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி எழும்பி நின்று தேவ சமூகத்தில், இதுவரைக்கும் என்னை விட்டு கொடுக்கலையே, என் தலையை நிமிர பண்ணினீரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா.

எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்கள் விட்டு கொடுக்கலையப்பா. அதே போல் நானும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுத்து விடாதபடி என்னை வேலையை அடைச்சிங்கங்கப்பா.

வசந்தி அக்கா, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பாடியிருக்கிறார்கள். மிக அருமையான பாடல். நேற்றைய தின செய்தியில் இருக்கும்போது இன்னும் உம்மோடு, இன்னும் உம்மோடு உமக்குள்ளாக இணைய வேண்டும் தேவா, செடியான உம்மிலே கொடியானே நாதா அப்படின்னு செய்தி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வார்த்தை வந்துச்சு, எழுதினோம் செய்திக்கு ஏத்த மாதிரி. அப்பா ஒருவேளை பச்சைன்னு எண்ணி பல நேரம் இச்சையால நாங்க விழுந்தாலும் எங்க மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இளையகுமாரன் ஓடி வந்து அப்பா கிட்ட நின்றது போல நாங்களும் நிற்கும்போது எங்களுக்கும் அந்த இறக்கம் பாராட்டினீங்களேப்பா. உங்க அன்புல நாங்க ஒவ்வொரு நாளும் வேரூன்றுகிறவர்களாக இந்த உலகத்தின் பாவம் எங்களை தொடாதிருக்க வேண்டும் என்றார். செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக எங்களை மாத்திருங்கப்பான் அப்படியே முழந்தார் படிட்டு. அப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகு பச்சேன்னு எண்ணி பல நேரம் இச்சையால் விழுந்த தருணம் இருக்கிறதப்பா, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா எங்க நீதிக்கு ஏற்ப செய்யாமல் உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு மனம் இறங்கின அந்த அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. கிருபை, நாங்கள் கிருபையை நினைத்து விட்டால் மீண்டும் மீண்டும் இச்சையில் விழவே மாட்டோம், சீனு தூக்கி எரிஞ்சிருவோம் அப்பா. அதற்கு செடியான உம்மோடு இணைந்து நிற்கிற கொடிகளாக நம்ம மாற்றினுங்கப்பா. அப்பாவை பார்த்து

0: என் உயர்வு ராஜா. செடியான உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படியான சத்தியங்களை உம்முடைய அன்புபோதகர் வழியாக எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போகிற ஏவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. எல்லாரும் அமர்ந்து கொண்டு
1: மாடிதா ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தியானத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கிருபையின் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு அற்புதமாக இடைபெடுகிற இந்த காலை நேர தியானத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பாவோட பாட்டு தான், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்திரையா பாதம் அமர்ந்தனான்
0: உம் குரல் கேட்கும்
1: குரல் கேட்கும் பாக்கியம்
0: மழையில் நினைத்து நினம் நன்றி சொல்ல வைத்தீரையா.
1: பாதம் அமர்ந்தனான் உம் குரல் கேட்கும் பாக்கியம்
0: தந்தீரையா.
1: ஸோ அந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தடையில்லாம அருளி செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்
0: ஆமென்.
1: ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் அந்த திங்கக்கிழமையிலிருந்து அசைவை குறித்தும் இசைவை குறித்தும் தொடர்ந்து நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருக்குள்ள நாம் இசைந்திருக்கிற அனுபவத்தில் நிலைச்சிருக்கிறப்போ எதுவும் நம்மளை அசைக்க
0: முடியாது.
1: அதுதான் இந்த நாட்களில் மறுபடியும் ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகிற ஒரு காரியம். இப்போ டெவில் ஆண்டவரோட நீ இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலை. ஏன்னா அவரோட இருந்தும் நாம் அவரோட இசைஞ்சு வாழாமல் இருக்க நம்மளால் முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய இழப்புகளை சந்திக்கிறாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அது ஜூடாஸ் காரியோத், கேயாசி, இந்த மாதிரி அநேகருடைய லைஃப்பில் அவங்க இழந்த அந்த காரியங்கள் எல்லாமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம போகலாம். ஆதாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற அந்த வசனங்கள் அப்போஸ்தலர் 2:25 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
0: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
1: நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரிசத்தில்
0: இருக்கிறார்.
1: நேற்று தினத்தில் அன்று சொன்னார், யோவான் 10:30 நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம்.
1: நன்றாயிருக்கிறத குறித்து பேசலை,
0: ஒன்றாயிருக்கிறத
1: குறித்து பேசினார். ஸோ ஊழியத்தில் நாம் பலத்த அசைவுகளை நாம் பார்க்கணும் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பலத்த அசைவுகள் நாம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறத குறித்து யோசிக்கக்கூடாது. ஆண்டவரோட
0: ஒன்றா இருக்கிறத
1: குறித்து நாம் அதில் நாம் கவனம் செலுத்துகிற பொழுது பெரிய அசைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதை யாருமே தடை செய்யவே முடியாது. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்ப முடியாத வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இல்லை. கிறிஸ்தவத்தில் இந்த ஆசை நனவாகக்கூடிய ஒரு ஆசை.
0: ஆமென்.
1: உலக வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறுமன ஒரு ஆசை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் நம்ப முடியாத வெற்றிகளை பெறுவது வெறும் ஒரு கனவு அல்ல, வெறும் ஒரு காணல் நீராகி போகிற ஒரு நினைவோ ஆசையோ அல்ல. இது அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு நனவாகக்கூடிய ஒரு கனவு.
0: ஆமென்.
1: அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனால் அடையக்கூடிய ஒரு உயர்வு. அவருக்குள்ள இருக்கிற மனுஷங்க ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான ஒரு உச்சத்தை தொடணுங்கிறதான் தேவனுடைய திருவுள சித்தம். என்ன உச்சம்? நம்முடைய சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட, என்ன சொல்ல போனால் நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளை நம்மளால் கிறிஸ்துவுக்குள்ள பெற முடியும். ஆமே
0: ஆமே.
1: போல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் பெற்ற வெற்றிகள் எல்லாமே நம்ப முடியாத வெற்றிகள். ஆமே
0: ஆமே.
1: மனுஷனுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது, மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் நம்மளை ஒரு அசாதாரணமான மனுஷனை மாத்திரு. நான் ஒருவேளை பார்க்கறதுக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நாம் பெறுகிற வெற்றிகள் எல்லாமே அசாதாரணமானது, பவர்ஃபுல்லான காரியம். நான் சாதாரணமானவன், ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். கிதியோன் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் அவன் கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது.
0: ஆமென்.
1: ஆடு மேய்த்த தாவீது ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், ஆனால் ஏலா பள்ளத்தாக்கில் கோலியாத்துக்கு எதிராக அவன் பெற்ற வெற்றி, கர்த்தருக்குள்ள பெற்ற வெற்றி ரொம்ப ரொம்ப அசாதாரணமானது. அப்போ அசாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை என்பது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷனுக்கு வெறும் ஒரு கனவு அல்ல, இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல்.
0: ஆமென்.
1: அது அவருக்குள்ள

0: அவரோட தினசரி அசைஞ்சிருந்து அந்த இசைவுக்குள்ளேருந்து நாம் அனுபவித்த ஒவ்வொரு அசைவையும் எழுதி வச்சாலே போதும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்.
1: ஆமென்.
0: ஆட்டோமேட்டிக்காக அவரோட பழகி அவரோட நெருக்கமாக நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக விசேஷங்கள் காணப்படும். அநேக
1: விசேஷங்கள்,
0: கிறிஸ்து குறித்த விசேஷங்களை தானே சரித்திரமாக என்ன செஞ்சாங்க,
1: சரித்திரம் எழுதினாங்க,
0: சங்கதிகள் என்னது,
1: சரித்திரம்
0: விசேஷங்கள். லூக்கா 1வது அதிகாரத்தில் அது அப்படியே இருக்கு பாருங்களேன். 3வது வசனம், 1:3, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும்.
1: உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று.
0: விசேஷங்களின் நிச்சயத்தை, விஷயங்கள்ல
1: விசேஷங்களின்
0: விசேஷங்களின் நிச்சயத்தை.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ யாரோட வாழ்க்கையில் விசேஷம் காணப்படுது அப்படின்னா, அவரோட அந்த நாள் முழுவதும் நாம் இசைஞ்சிருக்கிறோம் பாருங்களேன், நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள்.
1: ஆமென்.
0: எந்த நாள்ரா நம்ம வாழ்க்கையில் விசேஷமாக இருந்துச்சுன்னு நாம் கொஞ்சம் நம்ம டைரியை புரட்டி பார்த்தோம்னா அது அவரோட நாம் இசைஞ்சிருந்த நாளாக தான் இருக்கும்.
1: எஸ்.
0: அவரோட நாம் இசைந்து இருக்கிற பொழுதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கிராஃப் உச்சம் தொடுது. எதை தொடுது?
1: உச்சத்தை தொடுகிறது.
0: இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற, நம்ப முடியாத, நாம் சாதாரணமான மனுஷங்களாக இருந்தாலும் நாம் பெற்ற மாபெரும் வெற்றிகளுக்கு நாம் அவரோட இசைந்திருப்பதை தெரிந்து கொண்டதை தவிர வேற காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை. பார்வோன் குமாரத்தினுடைய மகன்கிற ஸ்தானத்திலிருந்து மோசே பெற்ற வெற்றிகளும் உண்டு. ஆனால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனுஷன் தன் கரத்தில் இருந்த அந்த ஒற்றை கோலோட தேவனோட இசைந்திருந்து பெற்ற மகிமையான வெற்றிகளும் உண்டு.
1: ஆமென்.
0: செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது மகிமையான வெற்றி, நம்ப முடியாத வெற்றி. வானத்திலிருந்து தினசரி மன்னா பொழிந்து அசாதாரணமான விதத்தில் அந்த ஜன 40 ஆண்டுகள் போஷிக்கப்பட்டது அசாதாரணமான ஒரு வழி நடத்துதல்.
1: ஆமென்.

0: ஸோ பெரிய காரியம் நடக்கணும்னா பெரியவரோட இசைஞ்சிருந்தா போதும்.
1: ஆமென்.
0: பெரியவரோட இருக்கிறவன் இல்லை, பெரியவரோட இசைஞ்சு இருக்கிறவன் வாழ்க்கையில் தானாகவே பெரிய பெரிய காரியம் நடக்கும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குதுன்னா நீங்கள் அதை பார்த்து எதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா இவன் எந்த அளவு பெரியவரோட இசைஞ்சிருக்கணும். பெரியவரோட இசைந்து இருக்கிற வாழ்க்கையில் தான் பெரியவரோட அசைவே இருக்கு.
1: ஆமென்.
0: பெரியவர் ஏன் அசைவாடுறார் அப்படின்னா, சிலரோட வாழ்க்கையில் பெரியவர் ஏன் இவ்வளவு அற்புதமான விதத்தில் அசைவாடுகிறார்னா, அந்த சாதாரணமான மனுஷன் பெரியவரோட
1: செஞ்சிருக்கிறான்.
0: என்ன
1: செய்யறான்?
0: பெரிய ஒரு யானை மேலே ஒரு சுண்டலி உட்காந்துருந்துச்சான். ஒரு ஆற்றை கடக்கிற நேரத்தில் ஒரு மரப்பாலமா அப்படி பாலம் வந்து

0: வந்து யானை டம்மு டம்முன்னு கால் எடுத்து வச்சா மறப்பால் என்ன தான் செய்யும்?
1: அப்படி அசையும்
0: பாருங்க. அந்த மாதிரி அசைவுகளுக்கு மத்தியில் யானையும் அந்த யானை மேலே அமர்ந்திருந்த சுண்டலியும் அக்கறைக்கு போயிடுச்சான். அக்கறைக்கு போன சுண்டலி யானையை பார்த்து சொல்லிச்சான், அசைச்சிட்டோம்ல அப்படின்னுச்சான். என்ன செஞ்சிட்டோம்ல?
1: அசைச்சிட்டோம்ல.
0: நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த அசைவுக்கும் சுண்டலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: தனியா சுண்டலி போயிருந்தா அந்த பாலம் அசைவா?
1: அசையாது.
0: சுண்டலி தான் அசைஞ்சிருக்கு, பாலம் அசைஞ்சிருக்காரு. யானை மேல இருந்ததுனாலதான் அந்த பலத்தை அசைவு. அப்ப அந்த மதீனமான சுண்டலி என்ன சொல்லுது? அசைச்சிட்டோம்ல அப்படின்னு. அப்ப அசைவு எப்ப வருதுன்னா, பெரியவரோட இசைஞ்சிருக்கிறப்ப. நான் சின்ன மனுஷன், ஆனா நான் பெரியவரோட நான் இசைஞ்சிருக்கிற சின்ன மனுஷங்கிறதுனால இந்த சின்ன மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது எல்லாமே பெரிய பெரிய அசைவு.
1: ஆமென்.
0: என்னோட சைஸுக்கும் என்னோட தகுதிக்கும் என்னோட பேக்ரவுண்டுக்கும் என்னோட வாழ்க்கையில காணப்படுகிற பலத்த அசைவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை, அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: அந்த அசைவுக்கும் எனக்கும் கடுகளவும் சம்பந்தம் இல்லை, நான் ஒரு சுண்டலி மட்டும்தான். பெரியவரோட இசைந்திருக்கிற ஒரு சுண்டலி மட்டும்தான். இந்த அசைவுக்கும் எனக்கும் கடுகளவு கூட சம்பந்தம் இல்லை, இது பெரியவருடைய
1: அசைவு.
0: அசைவு, பெரிய அசைவு. செங்கடல் ரெண்டா பிரிஞ்சது பெரியவருடைய
1: அசைவு.
0: அசைவு. பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் உண்டாச்சு பாருங்க, ஒரு ஒரு அசைவு. சிறைச்சாலையின் அசிவாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? அசைந்தது. அது பெரியவருடைய அசைவு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு சிறியவர்கள் பெரியவரோட இசைஞ்சிருந்ததுனால அந்த பெரிய அசைவு, பலத்த அசைவு, சக்திக்கும் திராணிக்கும் அப்பாற்பட்ட அசைவு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: அன்று சொல்ல, நீ சின்னவனா இருந்தாலும் நீ சிறியவனா இருந்தாலும் பெரியவராகி என்னோட நீ செஞ்சிருக்கிற பட்சத்துல உன்னோட வாழ்க்கையிலையும் இந்த நாள்ல பெரிய பெரிய அசைவுகளை உன்னால பார்க்க முடியும்.
1: எஸ்.
0: லைஃப் எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு.
1: அசைவாடும்,
0: தேங்க்யூ அப்பா.
1: அசைவாடும் ஆவியான தேவா.
0: இப்ப நாம பெரியவரோட இசைந்திருக்கிறத அதிகமா தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் பெரியவருடைய அசைவாடுதல நம்முடைய வாழ்க்கையில நம்மளால காண முடிகிறது. ஆமென்.
1: ஆமென்.
0: நம்மளாலேயே நம்ப முடியாத மகத்தான வெற்றிகளும் மகத்தான மாற்றங்களும் சின்ன மனுஷங்களாகிய நீங்களும் நானும் பெரியவரோடு இது போல இசைந்திருக்கிற அனுபவத்தில் தான் நிகழவே ஆரம்பிக்குது. அவரோடு நீங்களும் நானும் ஒன்றாய் கலக்கிற அனுபவத்தில் நமக்குள்ள நம்மளை காண நம்மளால
1: முடியலை.
0: முடியலை. இந்த அனுபவத்தில் தான் இனி வாழ்வது. நானல்ல, என்னில் கிறிஸ்துவே
1: வாழ்கிறார்.
0: அப்போ ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சு போறதை விட பேசாம அவரோட இசைந்திருந்து அவருக்குள்ள இளைப்பாடுறது பாக்கியம்.
1: ஆமென்.
0: இதையும் அதையும் சரி செய்யணும்னு நினைச்சு களைச்சு போறதை விட ஐயா போய் என்ன செய்யறாராம்? சரி செய்யறேன் நான். நான் கொஞ்ச நேரத்தில் இருக்கேன், நான் அந்த காரியத்தை என்ன செஞ்சேன்?
1: சரி செஞ்ச.
0: சரி செய்யறேன். இதை சரி செஞ்சா அது இடிக்குது, அதை சரி செய்யலன்னு போனால் வேறு பக்கம் என்ன செய்யுது?
1: இடிக்குது.
0: இடிக்குது. சரி, இதை சரி செய்யலன்னு போனால் அங்கே ஒன்று என்ன செய்யுது?
1: இடிக்குது.
0: அப்போ இதை சரி செஞ்சு இதையும் அதையும் சரி செய்ய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி களைச்சி போனது தான் மிச்சம்.
1: எஸ்.
0: அதுபோல் ஆண்டு சொல்கிறார், எப்பா நீ எதையும் சரி செய்ய வேண்டாம், பேசாமல் என்னோட உனக்குள்ள ஐக்கியத்தை சரி செஞ்சு என்னோட எசெஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிரும், நீ பேசாமல் இழைப்பாரு அப்படிங்கிற. நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும்னா அவரோட இசைஞ்சிருக்கிறது மட்டும்தான்.
1: ஆமென்.
0: ட்ரை பண்ணீங்க களைச்சு போயிருவீங்க.
1: ட்ரை பண்ணி பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி

0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிம்பிளா அவர் எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிட்டாரு.
1: எஸ்.
0: தமிழ் பரீட்சை இப்ப எவனாவது கணக்கு பரீட்சை மாதிரி எழுதுவானா?
1: இல்ல, ஜாலியா.
0: தமிழ் பரீட்சை இப்ப எவனாவது
1: கணக்கு பரீட்சை மாதிரி எழுதுவாங்களா?
0: அந்த மாதிரி நம்மட வாழ்க்கை, கணக்கு பரீட்சை மாதிரி இருந்த வாழ்க்கையை தமிழ் பரீட்சையா மாத்தி வச்சுட்டு போனாரு. அந்த பரீட்சையை நீ திரும்ப போய் கணக்கு பரீட்சை மாதிரி எழுதுறியாப்பா, இது நியாயமானு கேட்கிற. ஆக்சுவலாக உனக்கு கணக்கு பரீட்சையா இருந்துச்சு, ஒரே ப்ராப்ளம். கணக்கு பரீட்சைனால என்னதான்
1: ப்ராப்ளம்?
0: சொல்யூஷனை கண்டுபிடி.
1: எஸ்.
0: இப்போ லைஃபே ஒரே ப்ராப்ளமேட்டிக் லைஃப், கணக்கு பரீட்சை மாதிரி. அருமையா சிலுவையில் சம்பாதிச்சனால என்ன பரீட்சையை மாத்திட்டு போயிட்டாரு? தமிழ் பரீட்சையை மாற்றி.
1: எஸ்.
0: தமிழ் பரீட்சைன்ற விட வேற என்ன பரீட்சை இருக்கு? ரொம்ப லகுவான பரீட்சை இருக்கு. பரீட்சையிலே ரொம்ப லகுவான பரீட்சை இது.
1: அந்த இது நாங்கள் படிக்கிறப்ப அந்த உடற்பயிற்சின்னு ஒன்று இருக்கும்.
0: பிடியா?
1: ஆமாம், பிடி எக்ஸாம். ரொம்ப ஈஸி.
0: அப்போ பிடின்னு வச்சுக்கிறோமா? தமிழ் வேண்டாம், பிடின்னு
1: வச்சு. பிடி எக்ஸாம்,
0: விளையாட்டு விளையாட்டுக்கு எழுதுகிற அந்த
1: பரீட்சை.
0: பரீட்சை. நான் அவ்வளவு சிக்கலாக இருந்த வாழ்க்கையை நான் வந்து இந்த பிடி எக்ஸாம் மாதிரி நான் நான் உனக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன். நீ அதை போய் திரும்பவும் கணக்கு பறிச்ச மாதிரி எழுதிட்டு
1: இருக்கிற.
0: நீ நலமடையணும், சுகமடையணும்னா ஒரே வார்த்தை,
1: அவரை சார்ந்து.
0: அதனால என்ன பண்ணாதீங்க?

0: எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பேசாம அவரோட எசஞ்சிருக்கிறது. அவரோட உள்ள உறவை சரி செஞ்சா எல்லாம் தானாவே சரியாயிடும்.
1: எஸ்.
0: கார் வந்து அலைன்மெண்ட்ல வெஹிக்கிள் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், டயர் தேய்து டயர் தேய்துன்னு சொல்லி, ஏன் ஒரு பக்கமாவே டயர் தேய்து அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனும் டயரை மாத்துறது இல்லை. அதுக்குன்னு இந்த வீல் பேலன்சிங் பண்ற இடத்துல போய் அலைன்மெண்ட்ல ஒண்டே விட்டோன்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் அந்த அந்த வீலை தான் என்ன செய்வாங்க, அலைன் பண்ணுவாங்க. ஸோ வீல் அலைன்மெண்ட் பண்ணால் டயர் ஹீல் ஆகுது.
1: ஆமென்.
0: ஸோ டயர் ஹீல் ஆகணும்னா அலைன்மெண்ட் எங்கே வேணும், வீலில். அப்போ டயர் தேயுதுன்னு சொல்லி டயரை மாற்றுறது இல்லை, அது எந்த நாளில் தேயணுமோ அப்போ அதை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த வீல் பேலன்சிங்கில் போய் அந்த அலைன்மெண்ட்டை வந்து சரி செய்ய சரி செய்ய டயரை வந்து காப்பாற்ற முடியும். இதே போல தான் நம்ம லைஃப்லையும் அவரோட உள்ள அலைன்மெண்ட்டை நம்ம டெய்லி சரி செய்ய சரி செய்ய காலத்துக்கு முந்தைய தேய்மானங்களை தவிர்த்துடலாம்.
1: ஆமென்.
0: இந்த தேய்மானங்களை
1: காலத்துக்கு
0: நம்ம காலத்துக்கு முந்தின தேய்மானங்களை தவிர்த்துடலாம், தானா தேய்றது இருக்கட்டும். ஆமே, நம்ம காலம் வர்றப்ப அது தேய்றது என்ன செய்யட்டும், ஆனால் நீயா தேஞ்சிடாத, அலைன்மெண்ட் சரியில்லாமல் நீயா என்ன செய்யாத,
1: தேஞ்சிடாத
0: தேஞ்சிடாத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41-42 பெத்தானியா வீட்டில் மரியாள் மார்த்தா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தப்ப, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்.
0: தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
1: தெரிந்து கொண்டாள்
0: Mary has chosen.
1: Hallelujah.
0: Mary has chosen that good part. அந்த நல்ல பங்கை அவளா என்ன செஞ்சா,
1: தெரிந்து கொண்டா.
0: இதை தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு, நீ தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவ தெரிந்து கொண்டா, அவர் கவலை இல்லாம இருக்கிறா. எதை குறிச்ச கவலை அவளுக்கு என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எதை குறிச்சு நான் யோசிக்கவே என்னன்னா இல்லை. ஏன்னா அவ என்னோட அலைன் ஆயிருக்கிறா. அவரோட அலைனா இருக்கிறவனுக்கு தியானந்தா இருக்குமே ஒழிய இதையும் அதையும் யோசிக்கிற அந்த எண்ணமே என்ன செய்யாது. அப்போ ஒன்று ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிற ராவியானவர், நாம் அவரோடு இசைந்திருப்பதை தெரிந்து கொள்ளாமல் சும்மா இருந்தாலே போதும், நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காகவே சுருங்கிடும். மனுஷனுக்கு இருக்கிற மனசு சுருங்கி போன மனசு. என்ன மனசு?
1: சுருங்கி போன மனசு.
0: ஆனால் தேவனோடு அவன் இசைந்திருக்கிற பொழுது அந்த சுருங்கி போன மனசு தானாகவே விரிஞ்சிருது.
1: ஆமென்.
0: ஜஸ்ட் லைக் எ ரப்பர் மாதிரி, ஒரு ரப்பரை எதையுமே செய்யாமல் சும்மா விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருது,
1: சுருங்கி
0: இருக்கிறது அதனுடைய இயல்பு. ஆனால் பிடிச்சி இழுத்தோன்னா விரிகிறது அதனுடைய இயல்பு. ஜான்சி மேக்ஸ்வெல் சொல்வார் அவருடைய புக்கில், மனசுங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி, அதை எப்பவுமே இழுத்து பிடிச்சி அதை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டேன்னா
1: சுருங்கிடும்,
0: ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு போயிடும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவோடு நமக்குள்ள வாழ்க்கையும், நம்முடைய மனசு அவரோட பிடிச்சி இழுத்து சேர்த்து கட்டலை அப்படின்னா அது விரியாது. ஆமென். அதை நாம் தியானிக்காமல் விடுறப்ப, அவரோட உறவாடாமல் விடுறப்ப, அவரோட இசைந்திருக்கிறத நாம் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனசு என்ன செஞ்சிடும், சுருங்கி தன்னுடைய ஜென்மஸ்பாவத்துக்கு போயிடும், இயல்பு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போயிடும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆனால் வசனத்து நிமித்தம் அனல் கொண்ட ஒரு மனசு சும்மா விரிஞ்சே இருக்கேன்.
1: ஆமென்.
0: வசனத்து நிமித்தம் அனல் கொண்ட இருதயம், அப்படியே விரிஞ்சு இருக்கிற இருதயம்,
1: ஆமென்,
0: பொங்கி நல்ல விசேஷத்தினால பொங்கி வழியக்கூடிய ஒரு இருதயமா அது இருக்கும். ஆமென்,
1: ஆமென்.
0: இப்ப இருதயம் எப்ப பொங்குதுன்னா நல்ல விசேஷத்தினால. ஹல்லேலூயா. சங்கீதம் 45 சொல்லப்பட்டது போல நல்ல விசேஷத்தினால என் இருதயம் என்ன செய்கிறது?
1: பொங்குகிறது.
0: நான் ராஜாவை குறித்த கவியை
1: சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி.
0: அப்ப ஒரு நாள்ல நாம எவ்வளவு நேரம் அவரோட இசைஞ்சிருக்கிறோம்? அவரோட இசைந்து இருக்கிற பொழுது லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிருது. ஆமே,
1: ஆமே.
0: நாங்க சமீபத்தில் இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா ஆவியானவருடைய நிறைவுங்கிறது வேற. ஏலிச்சர்ச்சில் நம்ம பார்க்குற விசேஷம் என்னன்னா, அவங்க ஆவியில் நிறைந்து, பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், ஆதி திருச்சபையார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய். ஸோ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது வேற, ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ள இருக்குன்றது
1: வேற.
0: ஆவியில நிறைஞ்சு இருக்கிற அந்த வாழ்க்கை முறை யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமே,
1: ஆமே.
0: அவருடைய பிரஜைகள் அனுபவிக்க வேண்டிய
1: ஸ்லாக்கியம்.
0: ஆமே,
1: ஆமே.
0: இப்ப பாத்திரம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே அவரோட இசைஞ்சிருக்கிறவன் பாத்திரம் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும். இந்த நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமே,
1: ஆமே.
0: உள்ள அவரை வச்சுக்கிட்டு கண்ணாப்பண்ணான்லாம் எதையும் பேச நம்மளால முடியாது. கவனமா பார்க்க, கவனமா பேச நம்மளால. ஏன் முடியுது அப்படின்னா, உள்ளவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு எந்த அளவு நமக்குள்ள அதிகமா இருக்கோ அந்த அளவு தான் வாழ்க்கை குறித்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம் நாம. ஆமே,
1: ஆமே.
0: அந்த உள்ள அவர் இருக்கிறாருங்கிற உணர்வு அவரோட எசைஞ்சிருந்தா தான் வரும். கான்சியஸ் அப்பதான் அதிகமாகும். சன்கான்சியஸ் உள்ள யார் இருக்கா?
1: அவர்
0: குமாரன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒழுங்குக்குள்ள வந்துடும்.
1: ஆமென்.
0: சமீபத்தில் நாங்கள் வெளியூர், அப்பா நான் ஜூடா போயிட்டு இருந்தப்ப பென் சீட்டில் காரில் அப்பா இருந்தாங்க, நாங்கள் நான் ஃப்ரண்ட்ல இருந்தேன், ஜூட் டிரைவிங்ல இருந்தேன். இப்போ நாங்களா டிரைவ் பண்ணால் நாங்கள் ஓட்டுற, நாங்கள் வாகனத்தை ஏற்கிற விதமே வேற. இஷ்டத்துக்கு கட்டடிப்போம், இஷ்டத்துக்கு ஒரு பிரேக் போடுவோம். உள்ளே இருக்கிற ஆளுக்கு
1: குலுங்குவார்கள்
0: இப்படியும் அப்படியுமாக என்ன செய்வார்கள்?
1: அசைவார்கள்.
0: குண்டு குழியெல்லாம் பார்க்காம அடிச்சு நாங்கள் வாட்டில் அது வந்து
1: தட தட தட தட தட்டுன்னு ஓடும்.
0: ஆனால் அன்னைக்கு வண்டி அப்படி என்ன செய்ய முடியல,
1: இயக்க முடியல, ஓட்ட முடியல.
0: ஏன்னா உள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லு.
1: ஆமென்.
0: கவனமா போனோம், ரொம்ப வண்டி என்ன செய்யக்கூடாது, குலுங்கக்கூடாது, அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போனோம்.
1: ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் கூட பூ மாதிரி அப்படி ஏற்றி அப்படி இறக்கணும்.
0: படுத்துருக்குறாங்க, சில நேரம் ரெஸ்ட் பண்ணுறாங்க, தூங்குறாங்க, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கார் செட்டில் கூட அந்த சாங்கோட வால்யூமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஏன் அவ்வளோ கவனம்னா, உள்ள ஒரு
1: பெரியவர்
0: இருக்கிறார். ஆமாம்,
1: ஆமென்.
0: இதான் ரகசியம். உள்ள நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கான்சியஸ் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் ஒரு கவனம் வந்துடுது, ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை வந்துடுது.
1: ஆமென்.
0: பாஸ்டர் விளாட் அந்த ஹங்கிரி ஜென்ரேஷனுடைய அந்த சர்ச், அவர் ஒரு இன்னொரு ப்ரீச்சர் சொன்ன ஒரு ஒரு ஓமையை தன்னோட மெசேஜில் அவர் யூஸ் பண்ணார். அதில் ஒரு ரெண்டு டம்ளரை கையில் கொடுத்து, கிளாஸ் டம்ளரை கொடுத்து ரெண்டு பேரை வர சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்க, நீங்கள் இந்த பக்கம் ஓடிட்டு வாங்கன்னு ரெண்டு பேர் கையிலையும் டம்ளரை கொடுத்து அனுப்புவார். ஒருத்தர் வேக வேகமாக ஓடிட்டு வந்து சும்மா ரேஸில் போன மாதிரி சல்லுன்னு வந்து நின்றுவார். ஆனால் இன்னொருத்தர் வந்து மெதுவாக பூ போல நடந்து கவனமாக நடந்து அவர் ஸ்டேஜுக்கு வருவார். இப்போ பார்வையாளர்களுக்கெல்லாம், சர்ச்சில் உட்காந்துருந்த பிலிவர்ஸுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன ஒரு டம்ளரை கொடுத்து ஓடி வர சொன்னார். ஒருத்தன் விறுவிறுனு வேகமாக ஓடி வந்துட்டான், இன்னொருத்தன் என்ன செய்கிறான், இவ்வளோ கவனமால என்ன செய்கிறான், வர்றான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அந்த டம்ளர் ரெண்டையும் திரும்ப ஸ்டேஜில் வச்சு காட்டுவார். இது ஒன்று காலி டம்ளரு, இன்னொரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. என்ன இருக்குது?
1: ஃபுல்லாக
0: தண்ணி இருக்குது. இவங்க எம்டி, ஆனால் அவங்க ஃபுல்லு. ஸோ எம்டியாக இருக்கிறவன் இஷ்டம் போல் ஓடியாருவான், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போகலாம். ஏன்னா உள்ளே ஒன்றும் இல்லாததுனால ஏதாவது சிந்திருமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு
1: இல்லவே இல்லை.
0: ஆனால் வேற ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருக்கிறப்ப இவனுக்கு என்ன உணர்வுனா, பாத்திரம் நிரம்பி இருக்கு, ததும்பிட்டு இருக்கு, ஒரு சொட்டு கூட கீழே என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும். அந்த வெறும் டம்ளரை கொண்டு வந்தவன் இங்கே எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வீசுனகை இப்படி தான் வருவான். ஆனால் இவன் வந்து மக்கள் யாரையும் என்ன செய்யறதில்ல,
1: பார்க்கறது இல்லை,
0: அப்படியே அந்த அந்த அந்த அந்த டம்ளரை அப்படி பார்த்துக்கிட்டே தான் வர்றான். ஏன்னா தழும்பிகிட்டு இருக்கு, எதுவும் ஒரு ட்ராப் கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திரக்கூடாது.
0: அப்போ இன்னைக்கு என் பார்வையில் கவனமாக இருக்கணும், என் பேச்சில் கவனமாக இருக்கணும், நான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் பேசாமல் பாத்திரம் ஃபுல்லாக ஏறணும்.
1: ஆமென்.
0: பாத்திரம் இன்னைக்கு ஃபுல்லாயிட்டா இந்த கவனம் தானாகவே வந்துடும்.
1: ஆமென்.
0: ஐயோ உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ள ஆவியானுடைய நிறைவு இருக்கு, ஒரு சின்ன டிராப் கூட கீழே என்ன செய்யக்கூடாது,
1: சிந்திரக்கூடாது.
0: அவருக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த நிறைவை நான் கவனக்குறைவாக இருந்து நான் கீழே சிந்திரக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது அப்படின்னா, உள்ள அவ்வளவு நிறைவு இருக்கிறது.
1: ஆமென்.
0: குறைவா இருக்கிற மனுஷன் எதையும் கண்டுக்கிறது இல்லை, ஆனா தனக்குள்ள ஒரு நிறைவை சுமக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப விழிப்பா இருக்கிறான். ஏ, நான் எம்டி வெசல் இல்லை, I'm carrying something precious.
1: Yes.
0: I'm full to the brim.
1: Amen.
0: I don't want to lose anything.
1: Yes.
0: Not even a single drop.
1: Yes.
0: அந்த மாதிரியான ஒரு கான்சியஸ், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எந்த மனுஷனுக்கு வருதுன்னா, அவரோட உறவாடி ஆவியில் நிரம்பி இருக்கிறான் பாருங்க, அந்த நாள் முழுசும் அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான்.
1: Amen.
0: ஒவ்வொரு ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சு எதை நான்
1: சிந்திரக்கூடாதப்பா.
0: இந்த உச்சத்தை நம்ம லைஃப்ல அப்பப்ப தொடரமா?
1: ஆமென்.
0: இந்த அனுபவமே எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா?
1: சொல்லவே முடியாது.
0: இந்த அனுபவம் நம்ம எல்லாரும் நாம இத அனுபவிச்சிருக்கிறோம், பட் வி ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நாம நிலைவரப்படலை, உறுதிப்படலை. சில நேரம் கிராஃப் ஏறுது, சில நேரம் கிராஃப் என்ன செய்யுது,
1: இறங்குது,
0: இறங்குது. ஆனா பவுல் சொல்றது, வெற்றி மேல்
1: வெற்றி,
0: கனத்துக்கு மேல்
1: கனம்,
0: பலத்துக்கு மேல்
1: பலன்,
0: தயவுக்கு மேல்
1: தயவு.
0: ஆண்டவர் இந்த அனுபவம் உனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களை என்ன இன்னைக்கு காலையில குற்றப்படுத்தல. ஐ நோ யூ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ ஹாவ் என்ஜாய்ட் இட் சோ மெனி டைம். ஒரு முறை இல்லை, பல முறை இந்த அனுபவத்தை நீ அனுபவிச்சிருக்கிற, பட் யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். இந்த அனுபவத்தில் நீ நிலைவரப்படலை,
1: உறுதிப்படலை.
0: குழந்தை முத முதல் நடக்கிறப்ப, உங்க ஜோபல் நடக்கிறப்ப எப்படியா நடந்தான்,
1: தட்டு தடுமாறி நடக்க முடியாது.
0: எத்தனை முறை விழுந்தாலும் அவனுக்கு வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே இருக்காது. போயா, இப்போ தாயா பழகுறேன், என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ பாட்டில் சிரிச்சா சிரிச்சுட்டு போன, இப்போ தான் மண்ணில் நினைச்சிருந்தா
1: நடக்க பழகுகிறேன்.
0: விழுந்தாலும் திரும்ப எழுந்து நடந்து, விழுந்து நடந்து எழுந்து அப்படி என்ன பண்ணிட்டான், ஸ்டெடி ஆயிட்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: ஸோ மேபி சம் அப் சம் டவுன் நம்ம லைஃப்பில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுக்காக டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். அதை நினச்சி மனச்சோர்வடைஞ்சு இப்படி நடக்குதேன்னு நினைக்காம ஆண்டவரே நான் இதை நான் ருசிச்சிட்டேன், இது எப்படி இருக்குன்னு என்ன
1: செஞ்சிட்டேன்,
0: ருசிச்சிட்டேன், ஆவியின் நிறைவுனா எவ்வளோ உன்னதமானதுங்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இதை நான் மறுபடியும் நான் அனுபவிக்க விரும்புகிறேன், இந்த நிறைவை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வருகிற பொழுது லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக
1: ஆரம்பிச்சிருக்கும்.
0: பாத்திரம் நமக்கு நிரம்பி இருந்தா தான் ஸ்தோத்திரம் வரும் வாயில,
1: இல்லைன்னா
0: ஆத்திரம் தான் வரும்.
1: பாத்திரம்
0: ஸ்தோத்திரம் ஏன் வாயில வருது, பாத்திரம் நிரம்பி இருக்கு. ஆனா பாத்திரம் காலியா இருந்தா ஆத்திரம் கேட்டுக்கிட்டு வராது, தானாவே
1: எள்ளும் கொள்ளும் வெடிக்கும்.
0: இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறப்ப ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: ஒரு கை தட்டுங்க. ஏன் ஒவ்வொரு நேரமும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டி இருக்குன்னா பாத்திரம் அப்படி அப்படி ஒரு மயான அமைதியோட பிரசங்கத்தை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, அப்படி
1: ஒரு கோர முகத்தோடு கூட,
0: ஒரு சிரிப்பு இல்லாம, ஒரு சலனம் இல்லாம. பாப்ப ஏன் ஆண்டவர் இப்படி பாத்திரம் போடுறா, அதுக்குதானே கொண்டு வந்திருக்கிறேன், நிரப்புறதுக்கு தானே உடனே வச்சிருக்கிறேன், எம்டி காலி பாத்திரம் நிரப்பி அனுப்பு, சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவனுக்கு.
1: ஆமென்.
0: சிரிக்கலன்னு சொல்லி கோவப்படாத, நிரப்பி அனுப்பு ஆட்டோமேட்டிக்கா,
1: சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஹல்லேலூயா.
0: அப்ப ஏன் நம்மளால இயல்பா இருக்க முடியல, ஏன் நம்ம முறைக்கிறோம், ஏன் நான் ஆத்திரப்படுறேன், நான் ஏன் வந்து டென்ஷன் ஆகுறேன், நான் ஏன் வந்து என்னுடைய கண்ணு என் கண்ட்ரோல் இல்லை, ஏன் என்னுடைய பேச்சு என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னா பாத்திரம்
1: நிரம்பி இல்லை,
0: நிரம்பி இல்லை, அது ஒரு எம்டி வெஸ்லா இருக்கு, அல்லது போதுமான அளவு என்ன இல்லை, நிரம்பல, குறை கூட என்ன செய்யுது,
1: கூத்தாடுகிறது.
0: ஒரு நேரம் ஆவியில இருக்கான், ஒரு நேரம் மாம்சத்துல பேசுறான், ஒரு நேரம் ஆவியா இருக்கிறான், ஒரு நேரம் நிறைகுடமா இல்லை, எப்படி இருக்கு,
1: குறைகுடமா
0: இருக்கு. சோ நாம அவரோட இசைந்திருந்து நம்முடைய ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் தேவன் வெளிப்படுறார்.
1: ஆமென்.
0: என் பேச்சில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய அசைவாடுதல், என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலையும் பெரியவருடைய
1: அசைவாடுதல்.
0: சின்ன மனுஷனுக்குள்ள காணப்படுகிற இந்த பெரிய அசைவுக்கும் அந்த சின்ன மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த சின்ன மனுஷன் செஞ்சது ஒன்னே ஒன்று, பெரியவரோட செஞ்சிருந்தது மட்டும்.
1: ஆமென்.
0: அதனால வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்கறது எல்லாமே பெரிய பெரிய அசைவுகள்.
1: அன்னைக்கு கும்பகோணம் காலில் போகிறோம், நீ கிளம்பும் உண்டா அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்பா நாங்கள் உங்கள் லாரி, ஹெல்ப் அஸ் டு கேரி யுவர் ப்ரெசன்ஸ். நாங்கள் பாருங்கள் அப்போ வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஓஹோ நாங்கள் லாரியா, உங்கள் ப்ரெசன்ஸை கேரி பண்ணணுமா, இதுவே அப்படியே நினைவாகவே இருந்துச்சு. அப்பா தேவ சமூகத்தில் உறவாடி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த நாள் முழுக்கும் அப்படியே காதில் ரீங்காரிட்டுக்கிட்டே இருந்துச்சு.
0: ஸோ ப்ரெசன்ஸ் ஓரியன்ட் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்சியஸே வந்து அது ஒரு உயர்தரமான வாழ்க்கை முறை.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன கான்சியஸ் இருக்கு, ஏய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஜாக்கிரதையா இரு, வார்த்தை கவனமா என்ன செய்யணும்,
1: உபயோகப்படுத்தணும்,
0: தவறுதல இந்த வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது,
1: உபயோகப்படுத்திடக்கூடாது.
0: ஆவியானுடைய கண்ட்ரோல்ல வர்றோம், கவனமா இருக்கிறோம். சில நேரங்கள் ஏதாவது சம் ஒரு சின்ன இது எரர் வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நாம அதை மனசில் அந்த உணர்த்தப்படுது. இப்போ பிரசங்க மேடையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமா,
1: போதாது,
0: பேசி முடிச்சாச்சு அப்பாடா இனிமேல் எப்படியும் பேசலாம்டா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கலாமா,
1: இறங்கக்கூடாது,
0: மேலே மைக் எடுத்துகிட்டே கவனமாக பேசு. ஓகே பேசி முடிச்சிட்டேன், மைக்கு கீழே வச்சிட்டியா, கீழே இறங்கிட்டியா, அப்பாடா பிரச்சனை இல்லை, இனிமேல் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எப்படி நம்ம என்ன செய்யலாம்,
1: வாழலாம்,
0: உருப்படுமா,
1: படாது.
0: அப்போ அந்த கான்சியஸை கீழே இறங்கி காத்துக்கொள்ளணும்னா என்ன தேவைப்படுது,
1: சமூகம்,
0: ஆவியில் ஒரு நிறைவு. பாத்திரம் எப்படி இருக்கணும், ஃபுல்லா இருக்கிறப்ப.
1: எஸ்
0: ஹல்லேலூயா. அப்ப ஆத்திரம் வராது, என்னதான் வரும்,
1: ஸ்தோத்திரம் தான் வரும்,
0: ஸ்தோத்திரம் தான் வரும்.
1: அதான் ஒருத்தர் சொன்னார், நான் புல்பீட்டில் இருக்கிற வரைக்கும் அங்கி போட்டால் நான் போதகன், புல்பீட்டு விட்டு கீழே வந்து அதையும் அங்கேயே அப்படியே மடிச்சுக்கிட்டு லுங்கி ஆக்கின்னா நான் பாதகன் அப்படின்னாருங்களா.
0: ரெண்டு சாமையில் 16வது அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த சீமையை குறித்த காரியம் சரியான ஒரு ஒரு ஒரு புயலின் மத்தியில் தாவீதோட அந்த லைஃப் ஸ்டைலில் பாருங்களேன். 16ல் 5லேருந்து வாசிக்கலாமே, 2 Samuel 16:5.
1: தாவீது ராஜா பகூரியம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து,
0: பேசிக்கொண்டு வரல,
1: தூஷித்து கொண்டு
0: சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும்
1: தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார்.
0: சீமை அவனை தூஷித்து,
1: இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன் மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான்.
0: அதாவது அவன் தூஷிக்கிறான், தூஷிச்ச உடனே செரியாவின் குமாரன் அபிசாய் வெகுண்டு எழுந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு,
1: வெகுண்டு எழுந்து விட்டார்.
0: ஆத்திரம் வந்துருச்சு யாருக்கு,
1: செரியாவின் குமாரருக்கு, அபிசாய்க்கு.
0: ஏன் அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா, பாத்திரம் எம்டியா இருந்துச்சு.
1: எஸ்
0: பாத்திரம் எம்டியா இருந்ததுனால அபிசாய்க்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஆக்சுவலா உண்மையிலே ஆத்திரம் யாருக்கு வந்திருக்கணும்,
1: தாவீதுக்கு தான் வந்திருக்கணும்.
0: வர வேண்டிய ஆளுக்கு என்ன செய்யல,
1: ஆத்திரம் வரல.
0: அதாவது கூட இருக்கிறவனுக்கு, கூட இருக்கிறவனை குறித்து அங்கே ஒன்றும் சொல்ல, அபிஷேகம் குறித்து யாரும் அங்கே என்ன செய்யலை, ஒன்றும்
1: அவர் எதுவுமே பேசலை சீமை.
0: ஆனால் அட்டாக் ஃபுல்லாக யாருக்கு தான்,
1: தாவீதுக்கு தான்.
0: தாவீது அட்டாக் பண்ணதுக்கே இவ்வளோ கோபப்படுறானே, அவன் அட்டாக் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும், கேட்டிருக்க மாட்டான் யார்ட்ட, தாவீதுட்ட
1: கேட்டிருக்க
0: மாட்டான். அப்படி நைஸாக கூட்டத்தோட கூட்டமாக அவனை ஓரம் கட்டி ஒரு ஒதுக்கு புறத்தில் வச்சு ஆளை கால் பண்ணியிருப்பானுங்க அப்படி.
1: எஸ்,
0: அதனால இப்போ தாவீது சொல்றாரு, டேய் சம்பந்தப்பட்டவன் நான், உனக்கு என்னடா
1: இப்போ, எனக்கும் உங்களுக்கு என்ன
0: ஆசைங்க, அப்படிதான் இருக்கு என்ன.
1: 10 ராஜா, அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன,
0: ஏப்பா உன்னை தூசிச்சான், உண்மையில எப்ப பழி சொன்னா, என்னதானே சொன்னா, டேய் கோபம் எனக்கு தாண்டா வரணும், ஆத்திரம் வரணும்னா எனக்கு தாண்டா வரணும், நீங்க ஏன்டா துள்றீங்க, நீங்க இந்த நிறைஞ்சிருக்கிற பாத்திரம் எப்படி பேசுது பாருங்க.
1: அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான்.
0: பின்னும் தாவீது அபிசாயம் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து,
1: இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்,
0: அவன் தூஷிக்கட்டும்,
1: அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்.
0: ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து,
1: இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றார்.
0: அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
1: சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
0: அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு, தூற்றி கொண்டே வந்தான். என்ன செஞ்சான்,
1: தூற்றி கொண்டே வந்தான்.
0: மன்னவாரி வாயில ஒரு தூசணும், மன்னவாரி தூத்துறான், கல் எறிகிறான், சொல் எறிகிறான். அதாவது அது வந்து நானே, அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இருக்கிறப்ப அவனை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு, அவனை வம்புழுக்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுக்கும். ஓகே, இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எரியாத விறகுகளை நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு என்ன எடுக்கும், டைம் எடுக்கும். ஆனால் எரியற குழியில் எண்ணெயை ஊற்றுறது வந்து
1: ரொம்ப ஈஸி,
0: ரொம்ப ஈஸி. இப்போ சீமை என்ன பண்ணுறான்னா, எரியற குழியில் எதை ஊற்றுறான்,
1: எண்ணெயை.
0: ஆனால் அந்த கொள்ளி எரியலை.
1: எஸ்,
0: எரியற குழியில் மண்ணையை ஊற்றுனா எப்படி இருக்கும், நானே எவ்வளவு டென்ஷன்ல போயிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல வந்து இந்த வார்த்தைக்கு நசுக்கி அந்த இடத்துல என்ன
1: பண்ணிருக்கணும்,
0: கொன்றிருக்கணும். ஆனா எரியற கொள்ளியில என்னைய வார்த்தோம், அந்த கொள்ளி பத்திக்கிட்டு எரியல.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இதானமா இருக்கிறான், தூற்றிக்கொண்டே வந்தும் தூற்றிக்கொண்டே வந்தான். எவ்வளவு தூரம் வந்தான், என்ன செய்யல,
1: எழுதப்படல,
0: மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு டென்ஷனே வரல, கோபத்தை பார்க்க முடியல
1: யார்கிட்ட,
0: தாவிதிட்ட. அப்படி ஒரு தெய்வீக அமைதி. இங்கிட்டு சீமை சீர்றான் புயல் மாதிரி, புயலின் சீற்றம் யாருக்குள்ள, சீமைக்குள்ள. ஆனா அந்த புயலின் மத்தியிலையும் தாவிது ரொம்ப காமா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: புயல் என்பது இயற்கையின் சீற்றம், ஆனா அந்த இயற்கையின் சீற்றத்தின் மத்தியிலையும் அப்படி காமா இருக்கிற பாருங்க, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் அனுபவிக்கிற மாற்றம். காம் அண்டர் பிரஷர், இட்ஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப சீமையை தன்னை சீண்டியும் தாவீது பதிலுக்கு சீரல.
1: ஹல்லேலூயா.
0: சீண்டியும் சீரல. இது பதிலுக்கு பதில் பேசுகிற நேரம் இல்ல, இது நமக்குள்ள இருக்கிற தேவ பலனை வெளிப்படுத்துற நேரம்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அப்ப சில நேரம் கேட்கலாம், இந்த சமயத்துல அவன் அவ்வளவு, இப்ப அபிஷேகத்துக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும், என்னடா இப்படி திட்டுறான், கோலியாத்தே ஒரு ஒத்தக்கல்ல கம்ப்ளீட்டாக கதையை முடிச்ச தாவீது, இந்த பையன் இவ்வளோ தூரம் பேசிட்டு வர்றான், எவ்வளவு கூலா எவ்வளவு காமா, அவரை பேசினதுக்கு எனக்கு இவ்வளோ கோவம் வருது, ஆனால் அவருக்கு கோவம் என்ன செய்யலையே,
1: வரலையே
0: அப்படின்னு அவனுக்கு என்ன இருந்திருக்கும், தாவீதுக்கும் தாவீதுடன் இந்த மனுஷங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனால் ரகசியம் என்னன்னா, தாவீது அந்த இடத்துல அப்படி துதிச்சு நிரம்பி இருந்த பார்த்த,

0: அவன் வாயில இருந்து தூஷணம், ஆனா இவர் வாயில ஒரு
1: துதி.
0: துதி துதி துதி துதி. அதனால பாத்திரம் அப்படி இருந்துச்சு. இப்ப அபிஷாய்க்கு தாவீதோட லைஃப் மூலமா சொன்ன மெசேஜ் என்னன்னா, இங்க பாரு, நீ எம்டி வெஸல், ஆனா நான் கர்த்தரோட எசைஞ்சிருந்து அவரோட சமூகத்தால என் மனசு அப்படி நிரம்பி இருக்கு. அதனால நீ சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாது. உள்ள ஒரு பெரிய ஒரு சுமந்து நடந்துகிட்டு இருக்கண்டா, என் பிரச்சனையை சுமந்து நடந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பெரியவரை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன், பெரியவரை சுமந்துக்கிட்டு நடக்கிறேன். கவனமான நடக்கணும். இந்த சமூகத்தில் ஒரு சின்ன டிராப்பை கூட நான் கீழே சிந்த. ஸோ உள்ள அவரை சுமக்கிறேன் அப்படிங்கிற அந்த அந்த அந்த பிரசன்னத்தை குறித்த அந்த உணர்வு தான் நம்முடைய பேச்சு, பார்வை, நடக்க எல்லாத்துலேயும் நம்மளை ரொம்ப கவனமாக வச்சுருக்கு. அபிஷாய் எம்டி வெசல், ஆனால் தாவீது நிரம்பி இருந்த பார்த்தோம். அதனால தான் வேர்ட்ஸ் அவ்வளவு கவனமாக, அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு அமைதியாக, புயலின் மத்தியில் இருந்த அமைதி தேவனோட எசைஞ்சிருந்ததுனால உண்டானது. இது தாவீது இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட பெரியவருடைய அசைவு. இசைவு தாவீதுடையது, ஆனால் அசைவு பெரியவருடையது.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, இசைவு
1: இசைவு
0: என்னுடையது,
1: என்னுடையது,
0: ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ,
1: ஆனால் என் வாழ்வில் வெளிப்படுகிற அசைவோ
0: கர்த்தருடையது,
1: கர்த்தருடையது.
0: நம்மளோட வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அவரோட எசைஞ்சிருந்து இது போல நாம ஃபுல்லா இருப்போம்னா, நிச்சயமா இந்த மாதிரி பெரிய விதத்துல, பெரிய அளவு பேசப்படுகிற விதத்துல தேவன் நம்ம வாழ்க்கையின் மூலமாகவும் அசைவாடுவார். இது போல நான் உன் லைஃப்ல அசைவாட விரும்புறேன், ஆனா நீ என்னோட எசைஞ்சிருக்கலே, உன் பாத்திரம் நிரம்பி இருந்தா நீ இப்படி பேசுவியா? பெரியவர் உள்ள இருக்கிறாருங்கிறப்பே காரை எவ்வளவு கவனமா ஓட்டுற, அதே போல பெரியவராகிய நான் உனக்குள்ள இருப்பேன் அப்படின்னா நீ எவ்வளவு கவனமா நீ வாழ்வேன். அவரை உள்ள வச்சுட்டு இஷ்டம் போல எதையும் பேச நம்மளால. அப்ப தாவீதோட லைஃப் நமக்கு ஏன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. தாவீதோட கண்ட்ரோல்ல எதுவுமே
1: இல்லை
0: இல்லை, ஆனால் தாவீது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்தார்.
1: ஆமென்.
0: வெரி பவர்ஃபுல். சில நேரங்களில் நம்முடைய கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லாமல் போகிற பொழுது புயல் அடிக்குது. புயல் அடிக்கிறதே எதுக்குன்னா, நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே உன்னால இனிமே கையால முடியாது. தென்றலை கையாளலாம், நம்முடைய பலத்தை பயன்படுத்தி எதை கையாளலாம், தென்றலை கையாளலாம், தென்றல்ல பயணிக்கலாம். ஆனா ஒரு புயல் சீற்றம் நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா, எதுவுமே இனிமே உன் கட்டுப்பாட்டுல இல்லை. எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் யோர் கண்ட்ரோல். எதுவுமே உங்க கட்டுப்பாட்டுல இல்லைங்கிற ஒரு நிலைமையில இப்ப நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க லைஃப்ல புயல் அடிச்சிட்டு இருக்கு. அப்சலோம் அரியணைக்கு வந்தப்ப அதுவரை எல்லாம் தாவீதோட கட்டுப்பாட்டில் இருந்தது, இப்ப எதுவுமே தாவீதோட கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த சமயத்தில் தாவீது செஞ்சது, என் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லாண்டு வரேன், ஸோ இப்போ நான் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி நம்ம மேலே சீருகிற புயலை எப்படி நாம் ஹேண்டில் பண்ண முடியும்னா, நாம் அவர் கண்ட்ரோலில் போயிடணும்.
1: எஸ்.
0: ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், Put God in the driver's seat of your life, because anything under his control will never be out of control. உன் வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல உன் வாழ்க்கையை இயக்கக்கூடிய அந்த டிரைவர் சீட்டில் அவர் உட்கார வச்சிரு. ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கிற எதுவும் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு
1: வாய்ப்பே
0: வாய்ப்பே இல்லை. I cannot control a storm. But if I put him in the driver's seat, nothing will be out of control.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதைத்தான் நீங்க தாவீது செஞ்சிட்டார். எதுவும் என் கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப நான் எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல விட்டுறேன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So because anything under his control will never be out of control. இதான் செஞ்சிருக்கிற பொழுது நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய blessings. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு இசைவை நம்முடைய வாழ்க்கையில அவர் காண விரும்புகிறார். Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நாளை எதை குறிச்சு இன்னைக்கு பயப்பட வேண்டாம். இந்த நாள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம்லாம் வேண்டாம். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு ஒரு புயல் இருக்குமா? பேசாம ஜெவரையில போய் அவரோட இணைஞ்சு அவர் கண்ட்ரோல்ல நம்ம போயிடும்.
1: ஆமென்.
0: நீங்க பாத்துக்கங்க. நீங்க என்ன செய்யுங்க?
1: பாத்துக்கோங்க.
0: மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம், அவர் ஃபேம் அந்த அந்த சர்ச் இஷ்யூஸ் நிறைய வந்து ரொம்ப அன்னைக்கு ப்ரெஷர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையில டயர்டாகி நைட்டு படுக்க போறப்ப ஒரு பால்கனி இருக்குமா, அந்த அந்த பால்கனியில வந்து நின்று அப்படியே வாயில் கொட்டாய் விட்டுட்டு அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி வரான், ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு என்ன
1: செய்யல
0: தெரியல, பட் ஐ நோ ஒன் திங், தீஸ் ஆர் ஆல் நாட் மை ப்ராப்ளம்ஸ், இட்ஸ் ஆல் யுவர்ஸ். இது எல்லாமே என்னுடைய பிரச்சனை இல்லை, இது எல்லாமே
1: உங்கள் பிரச்சனை,
0: உங்கள் பிரச்சனை. ஸோ எனக்கு ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது, ஐ எம் ஸோ டயர்டு. So now I'm going for sleep. So it's your problem. Take care. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கங்க. எனக்கு தூக்கம் தூக்கமாக வருதுன்னு தூங்க போயிடுவார. கொட்டாய் விட்டுக்கிட்டே ஒரு டாட்டா கட்டிட்டு தூங்க போயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரைவர் சீட்டில் உங்களை வச்சுட்டு நான் போகிறேன். எனிதிங் அண்டர் யுவர் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டேவிட் அந்த ஸ்டாண்டுக்கு வந்தான் பாருங்க, அவர் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை, ஆனால் கத்தர் எல்லாத்தையும் சரி செய்தார். ஆமாம்.
1: ஆமாம்.
0: ஸோ உங்களோட இன்னும் பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் என்ன செய்ய, அது நாளைக்கு தான் பேசணும். ஆமாம்.
1: ஆமாம்.
0: நான் இன்னும் முடிக்கல இந்த காரியம். ஆண்டவர் காலையில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட இன்னும் நான் முடிக்கலை. ஸோ வில் கண்டினியூ. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது இது போதும். இசைவு நம்முடையது, அசைவு கத்தருடையது. அதனால் ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியும். சின்ன மனுஷனாக இருந்தோம் நம்மளால் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ முடியும்.
1: ஆமாம்.
0: சின்ன மனுஷனாக இருந்தோம் எப்படா இவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் பெரியவரோட எசைஞ்சிருந்ததுனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை. ஆமாம்.
1: ஆமாம்.
0: சுண்டலி தான் நான், ஆனால் நான் பெரியவரோட எசைஞ்சிருக்கிறவன். என் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு அசைவும் அவருடையதாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நான் பேசுகிற பேச்செல்லாம் பெரிய பெரிய பேச்சு, ஏன்னா அது என் பேச்சு இல்லை, அது பெரியவருடைய அசைவு. தாவீது பேசின பேச்சு சாதாரண சின்ன பேச்சு இல்லை, அது என்னது? ஒரு மனுஷன், புயலில் இருக்கிற மனுஷன், பாதிக்கப்பட்ட மனுஷன் அப்படி என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அது அவன் பேசலை, அவன் தேவனோட இசைந்து இருந்த பொழுது அவன் மூலமா தேவன் அசைவாடினான். புயலின் மத்தியில் நாங்கள் உங்களோட செஞ்சிருக்கிறோம், எங்க வாழ்க்கையில் நீங்க அசைவாடுங்க.
1: காற்றடிக்குது கடல் பொங்குது, அலை பாயது, புயல் அடிக்குது, காற்றடி

நன்றி ஆண்டவரே. இந்த கால நேரத்தில் கூட ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய புயலின் சீற்றம் இருக்கு, எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, என்னாகுமோ ஏதாகுமோ என்கிற பயத்தோட கலக்கத்தோடு இந்த காலை தியானத்தில் எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்கள் கையில் நான் ஒப்புக் கொடுக்குறேன். எங்கள் கண்ட்ரோலில் எதுவும் இல்லைன்னாலும் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வர்றப்ப எதுவும் எல்லை மீற நீங்கள் விட மாட்டீங்க. நீங்கள் அவரோட இசைஞ்சிருக்கிறதுனால அந்த சீற்றம் கரையோடு நிற்கும், அது கரையை தாண்டி உங்களை தாக்க ஆண்டவர் விட மாட்டார். இசைவு நம்முடையது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலத்த அசைவுகள் கர்த்தருடையது. நாம் ஒரு சின்ன மனுஷங்களாக இருந்தாலும் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கர்த்தரோட இசைஞ்சிருந்தால் அது நமக்கு சாத்தியம். நாம் சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் நம்மளால் நம்ப முடியாத பெரிய வெற்றிகளை நம்மளால் பெற முடியும். கர்த்தரோட இசைந்திருந்தால் அது சாத்தியம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி சாதாரண எளிமையான மனுஷங்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களோட இசைஞ்சிருந்து உம்முடைய பலத்த அசைவுகளை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காரியங்களை குறித்து இன்னும் எங்களோடு நீங்கள் பேச விரும்புகிறீங்க, ஸோ தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.

கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் அளிக்கிறார்.

பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காண போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாயிறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

பிள்ளைகளே, இந்த 23 கேசட்டில் சங்கீதம் 23 ஒரு புதிய ராகம் அமைத்து பாடுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த தாவீது தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை நல்ல மேய்ப்பனாய் காண்பதில் ஆச்சரியமில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே என்று ஆரம்பித்த தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ், நன்மைகள் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நானும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆடுகள் மேய்த்த அனுபவம் உண்டு. பகலெல்லாம் உணவு கொடுக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும். இரவு நேரத்திலோ எதிரிகள் தாக்காத வண்ணம் ஆடுகளோடு இருக்க வேண்டும். ஆம், மேய்ப்பன் என்பவன் பராமரிப்பவன், பாதுகாப்பவன். Jesus is our provider and protector. பசுமை செழிப்பை குறிக்கிறது. படுத்திருப்பது பயமில்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதலை குறிக்கிறது. பாடுவோமா?

0: ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 24 பாகம்.
1: அன்பு பிள்ளைகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே உனக்கு உதவின தேவனுக்கு பலிபீடம் கட்டு என்று கர்த்தர் யாக்கோபு கட்டளை கொடுத்தார். பலிபீடம் கட்டி ஜேக்கப் நன்றி செலுத்தினார். எத்தனை ஆசீர்வாதங்கள் அப்பா நமக்கு தந்திருக்கிறார், அத்தனைக்கும் நன்றி சொல்லி நன்றி பலிபீடம் கட்டுவோமா? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம்.

கலக்கத்தோடு இரவில் ஒரு நாள் படுத்திருந்த போது, ஃபியர் நாட், நீ பயப்படாதே, ஆபிரகாமின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 26:24 கர்த்தர் ஐசக்கோடு பேசியது என் கண்முன் வந்தது. பயமில்லை பயமில்லை என்று நாவால் அறிக்கை செய்தேன். அதிகாலையில் அது ஒரு பாடலாய் பிறந்தது. பாடுவோம் பயமில்லையேன்.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம், ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:18 பாருங்கள். கொலோசியர் 1:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம், ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், இல்லை லார்ட்ஷிப், ஆளுகை, என்ன ஒன்று தலைமைத்துவத்துக்கும் ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதற்கும், இந்த ஹெட்ஷிப் அண்ட் த லார்ட்ஷிப், இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில், ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதாக நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை, ஆண்டவராய், ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னென்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியும்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம், த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது, சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர் தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி? எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது, முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது, தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 1:22-23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி இது கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்? அதே எபேசியர் 5வது அதிகாரத்துக்கு திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23வது வசனம் பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லேயே 3 இடத்துல, 1வது அதிகாரம் 22-23, 4வது அதிகாரத்தில் 13வது வசனம், 5வது அதிகாரம், இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யாரு? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யாரு? கிறிஸ்து. கொலோசேயர் 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19வது வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18வது வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன, அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன, கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யாரு? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 பாருங்கள், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதேபோல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன, உங்களை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10:9-13 சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். 1 கொரிந்தியர் 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நல்ல கவனியா, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதான் லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்கள், யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையா இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையா இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாததுனால தான் என்னன்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தரை அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கு ஒருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாய் இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டு சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு

வந்து ஒரு அங்கமா கீழ்ப்படிதலோட உங்களால இருக்க முடியலன்னா கிறிஸ்து உங்களுக்கு தலைவரா இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதுல மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டுல இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்க இருந்தாதான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டரு இல்லை அந்த பிரதரு இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசமெலாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும்போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க. இப்படி 157 முறை இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர்னு. டு ஒன் அனதருங்கிற வார்த்தை எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய் ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுக்காக நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவனுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவனுடைய தலைக்கு கீழே வர்றீங்க. த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு சீஷனுக்குரியது. தலைமையாக தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது, சபைக்கு, கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாததுனால தான் அவங்களால வந்து யாருக்கும் கீழ்ப்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவு கீழே இருக்கிறது. சரியா? இந்த கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவியாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி? இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமாக என்ன, இப்போ உமன் லிபரேஷன். அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு? பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா அந்த நிலைமையிலே இருக்குது, ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு
தலையாயிருக்கு.

0: இருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 11:3 பாருங்க, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு. அது புரிஞ்சு கொள்ளுங்க சரியா. இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறைய வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா, அவர் தன்னை தானே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:5-11 உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம், கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக நாமமாக உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னென்னா, அவந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா? கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு, யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருனா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையில் இருந்தான், உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்டில் இருந்தால் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும். அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 1:17-23 உள்ள வசனங்கள் பாருங்கள், எஃபீசியன்ஸ் 1:17-23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்கு. சரியா, இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்தாவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவ சபையாக வச்சாரு. இதை செஞ்சதெல்லாம் யாரு, தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது கொலோசியர் 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. கொலோசியர் 2:18 பாருங்கள், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யாரு, தேவன் வச்சாரு, அதுதான் சரீரம். இந்த சரீரம் எது, கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும், என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், 5 காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு, நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு, தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும், 5 காரியம் மட்டும் பார்ப்போம். சரியா, முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும், இந்த உலகத்துக்கு சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன, நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு, கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது, இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யார் கொடுக்குறா, தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது, ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 5 காரியம். சரியா, முதலாவது காரியம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30 நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30 தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும், நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தான் இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும். சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன? எல்லாம் செய்கிறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம்? அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே. ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம், மேலும் எதுக்காக? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னென்னா நமக்கு நிறையா நேரங்களில் அயலானை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு தான் சொன்னார் ஆண்டவர். யாரும் கூட சபையில் இருக்க ஒருத்தரை நேசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையாக கிறிஸ்தவன் அல்லாதவனையாக? சாப்பாடு விஷயத்தில் நான் சொன்னேன், கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன? ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன் சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸ் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும். அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைனாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தா, இல்லை கால் போனவனாக இருந்தா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த தலை கௌரவப்படும், அப்போ தான் அந்த தலைக்கேற்றாறு போல் சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறார். கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டேருந்து வருதுன்னா ஜீவன் வந்தால் அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து ஆண்டவர் என்பவர் ஒரு கிரியையும் ஒன்றும் செய்யவே தேவையில்லை, அது அவர் பேரில் நடக்கும். சரி, ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு வச்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால கிரிக்கெட் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். ஒரு கிரிக்கெட் கிளப்பில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் கூடி விளையாடுவோம்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்கு, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டே அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாட்டுக்கு போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை, பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், ஏப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போடு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்றுக்கு ஒரு நேரம் 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடம் இருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியா, நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 பாட்டு தான் பாடுவோம், ஏன் 3 பாட்டு பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறாரு, அதுக்கு நம்ம அலோ பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாட்டு பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வர்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும், அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம், அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும். இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்கள், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன், நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க? வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சேர்ச்சி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது. அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 3வது, இந்த தலை என்ன பண்ணுது? கிறிஸ்து என்கிற அந்த தலை என்ன பண்ணுது? அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வாசிங்க. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது? எபேசியர் 4:16, 5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு? சபைக்கு போஷித்து சபையை காப்பாற்றுகிறார். அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன? அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்ணுறார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும்போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியும், முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும். எல்லாமே அவர் தான் செய்வார். நாலாவது, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு? சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்க அப்போஸ்தலனுடைய முதலாவது அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்கள் வாசிங்க. தியோபோலியே பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன, அவர் செய்தது உபதேசித்தது, வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட். எப்போவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ ரெண்டாவது புஸ்தகம் எழுதுறேன். தியபொலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா முதலாவது அதிகாரம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்கிறதா? சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மறித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20:21 என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்கள் நோட்ஸில். முதலாவது, அப்போஸ்தலனுடைய 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுல் அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தலனுடைய 9வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னிலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னிலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாய பவுல்கிட்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தல நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரம்ல, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 திமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி? ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது? ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, காட் வில் நாட் டூ எனி திங் அன்டில் அன்லஸ் ஹி ரிவீல்ஸ் டு ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டு ஹிஸ் சர்வன்ட்ஸ். அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20வது வசனம் என்ன பார்க்குறோம், கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும், எழுந்து போ எழுந்து போ எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போ போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய், அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய், அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய், அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம் சொல்லியாச்சு, அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை, கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும், சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபையிலும் என்ன பண்ணணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர், கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்மையெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது, அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேரை சொல்கிறீங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களேன். ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும், அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அளவைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு, எது கிறிஸ்து எங்கே இருக்கார் தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவதில் தவறு இல்லை, ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னா தேட வேண்டியிருக்கு, ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறார். தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவம் ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை, அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
1: என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவஞ்செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்ததானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்ததான ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற பாதிக்கப்படுகிற திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க. யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்ட, நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும் என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெல்ல தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடைகிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது. என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என்னிடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டா இரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும், கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத இவ்வளோ வேதனையா இருக்கும், இவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு இவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்களாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோம்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களிலயும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை, ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடு தான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை, திக்கற்று போன ஒரு நிலைமை, அனாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கு யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அனாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் கெஞ்சினேன், யாவது கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சுடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
1: பதினஞ்சு வயசுல யாரும் தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடு தான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கச்சு போன ஒரு அனாதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல. நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான், நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோடய அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ மூணு வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும்போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், மூணு வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம அனாதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிறேன், இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 12:30 இருக்கும். உட்காந்து வீட்டுல பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக. 18 ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசமா பாத்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்ல. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12:30 உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னுடைய வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இருந்து கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன்.
0: அப்போ தானே சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு தானா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, தானா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல தானா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் இன்னே பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா, 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை ஏன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா, ஏன் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடுதான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மரிச்சு போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், நான் நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னாரு. நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்க, இரவு 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவாரானால் அவர் எவ்வளோ நல்லவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும்

அல்லேலூயா, எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா. கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன். என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகள் எல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர் அவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல, ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம், கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 வசனம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பாத்தீங்களா. திக்கற்று போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ, இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர் அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்பிடிக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்துல இருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லிக்கிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கட்டர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்ன போல யாராகிலும் இரு

0: இருக்கிறாங்களா? முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா. இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி, தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜெபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், இசப்பா என்னைய போல யாராக என் இடத்துல வந்து பேசணும்னு ஜோம் பண்ணேன். அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த, இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன். போன உடனே என்ன ஆயிச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கல, நீங்களாம் கர்த்தருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களாம் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமால உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன். பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட சின்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்னை கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னை திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுண மனசு உடையவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையே நம்ம போய் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளே எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிழலுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வேதனையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டார். என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே வேண்டான்னு தோணுச்சு. இப்ப நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம். நம்ம மரணத்துல இருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம். அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்தில் இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகி இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்குரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க, என் ஆண்டவர் மாற்றினார் என்னை. அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் என்னை கேட்டரும். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் நேசு உண்டு, அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு, இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் நேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார், ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டு கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க இடத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. ஓ எவ்வளோ நல்லவர்ல இயேசு, பாவத்திலிருந்து மீட்டவர், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவன் உள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல், மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். எனக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையிலிருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதா?
1: இயேசு நீங்க வரதோ வரலையோ முயற்சி செய்யுங்க. சிலருக்கெல்லாம் பாரலைஸ் ஆயிட்டு

வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க,

இங்கே சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில் உங்களால் சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்போ சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க.

ஒன்றுமே இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலை செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி வசனம் அவரோ என்றார். ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாயை திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமா இருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

நம்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும் உமக்கே, அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும் உமக்கே. Come on, raise your voice.

பயப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் in the mighty name of Jesus. ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்,

ஒவ்வொரு ஜாயிண்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்

கூட்டங்கள், மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாயை திறந்து சொல்லுங்க. உமக்கே உமக்கே அவரை உயர்த்த பொழுது ஓரா மாராதியா தூரா மாரா ஷீதரா எப்படி பிரேங் கேக்லா கராதா ராதா தூரா மா மாமா காரா ஹாந்த் க்ளோரியஸ் பிரசன்ஸ் க்ளோரியஸ் பிரசன்ஸ். மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. மகிமையின் மேகம் கண்ணை மூடுங்கிற கண்ணை மூடி ராஜாதி ராஜா உலாவி கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்

சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை,

நீடிய சாந்தம், மன உருக்கம், உங்களை பார்த்து மனம் உருகுகிறா, மனம் உருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனம் உருகுகிறவர், மனம் உருகுகிறவர், உங்களை பார்த்து மனம் உருகுகிறா. அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறா. மனதுருகுகிறவ கம்பாஷனேட் கா. ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷ அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை தரங்க, வாயை தரக்க தரக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பச்சதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா. முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர்

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தரல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது. ஒளி அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்.
1: And wherever the spirit there is the deliverance.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம்.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர்,
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவ்வளவு திடீர் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர்,
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம் லோடு பேசும்படியாய்,
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம் லோடு உறவாடும்படியாய்,
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியா,
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியா,
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா, விடுதலையாக்கும்படியா தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு விஷயம் குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் எல்லாம் திருப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன், எங்களை நீதமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என் இடத்துல ஒரு 300க்கு அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: அநேக தேவ சபையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood, I know our pastor.
0: Apostle Abhishekam Manavatta, nalla oru deva manidan.
1: He's anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu avanar enak kodutha periya periya shlagyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பலவிதமான செய்திகள் உண்டு.
1: There are lots of messages.
0: ஒரு மனுஷன் ஆவியில எப்படி காயப்படுகிறான், ஆத்மாவில எப்படி காயப்படுகிறான், ஆவியில ஆத்மால காயப்பட்ட அவன் நிலைமை என்ன, சமுதாயத்தில் எந்த நிலைமையில அவன் தள்ளப்படுகிறான்.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society.
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா, அவன் உருவம் எப்படி இருந்தது, ராட்சத உருவெல்லாம் எப்படி இருந்தது, அவன் கை கால் எப்படி இருந்தது,
1: how the status of the giant, how he looks and how his hands are.
0: ராட்சத என்னென்ன காரியங்களை பண்ணுவான்,
1: what the giant will do.
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்,
1: how to defeat him.
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம், ஆதியாம் தின்புஸ்தகம்,
1: Genesis
0: 6 அதிகாரம்,
1: the book of Genesis
0: 4 வசனம்,
1: 6 and 4.
0: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தால் போதும். என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியிலே இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தான படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்துங்க வந்த அந்த ராட்சதன்,
1: how did he come the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ள கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கத்திர பிள்ளைகள் விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In 4th verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them. They were the mighty men who were of old men of renown.
0: அப்ப எப்படி உருவானான்னு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
0: மனுஷர் செய்த பாவத்தின் நிமித்தமாய், மனுஷர் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான்னு பாய்ட்டோம். உருவம் எப்படி இருந்துன்னு பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
0: The Goliath எப்படி இருப்பானா?
1: How the giant Goliath.
0: இப்போ உங்க லைவ் உங்க கண்ணாடி கோலியாத் நிக்க வைக்கிற பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்
1: 1 சாமுவேல்
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான். கோலியாத்தோட உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்லா கோலியாத்தோட உயரம் எவ்வளவு?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: 1 முழம் 1.5 அடி, 6 முழம் 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாக மாராட்சியா சொல்றாங்க அந்நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடிக்கு மேல தான் இருந்தாங்களாம். கோலியாத்தோட உயரம் 11 feet.
1: In those days and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
0: 11 feet na evlo theringala, the tharaiyil irundhu mele or rod podungala, adha 11 feet.
1: And look at the from the floor from to the beam, that is the height.
0: 11 feet tall inga or prasangathu vanda appadi irukku nenikireenga.
1: The 11 feet man, if he comes, how it would be?
0: Height first floor daandudhu.
1: And he's a very tall man.
0: Guy need nana second floor poom bolude.
1: 9 feet means second floor.
0: Ana Chennai la adhu mari aal thevada. Ena water can supply pannu sonna mari ladder e thevala parunga.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam pathingala.
1: Look at the height.
0: Aagiyal than desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath-ai paathu bayindhu nadinginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum barakamsaliya kaanapattargal. Oru saadhana manushan raatchanodu poraada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu. Arakkala paathu janangal bayindhu nadinginaargal.
1: The entire troop of Israel before they were all afraid of the great Goliath. His height was 11 feet.
0: Thodandha andha vasantha vaasinga pothu.
1: You continually read.
0: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா, அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா.
1: And he had a helmet of brass upon his head and he was armed with the
0: ஒரு சேக்கல் 11.5 gram.
1: 11.5 gram.
0: 5000 சேக்கல்னா 58 kilo.
1: And 5000 sekel, 558 kgs.
0: ஆமா கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
0: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தா.
1: He had a helmet of 58 kgs.
0: எங்க வந்தானா? யுத்தத்து கடந்து வரானா?
1: He was walking for the battle.
0: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
1: But we could not take the provisions.
0: இங்க பாருங்க, 60 கிலோ weight வச்சு யுத்தத்து கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kgs on his weight.
0: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டிருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: He had grips of brass upon his legs.
0: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: What kind of shoe we wear?
0: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருப்போம்ல.
1: We wear only beta and leather shoes.
0: இவன் பாருங்க வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா.
1: He has the brass shoe.
0: ஆமா 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kgs.
0: வாசிங்க பாருங்க. தன் தோள்களின் மேல் வெங்கலத்திலே கேடகம் வச்சிருந்தான். நல்லா கவனிங்க, வேதாக மாராட்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் 4 அடி தான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass.

0: நெசவுக்காரரின் ஈட்டின் அழகு. ஆமா, முழு ஈட்டில அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் ஏழு கிலோ வெயிட் இருந்துதான்.
1: And the staff of his spear, it is 7 kgs.
0: Amma amuri eeti or 50 kg irukuma.
1: And that entire one is maybe 50 kg.
0: Eeti vekkara stand vechirukana nareya eeti eduthu vandirupanu nenikiren la.
1: Maybe he is having big stand with all the spears.
0: Anga or 500 kg nu vechingala.
1: Again another 50.
0: Or evlo kilo weight thukinaara. 11 adi height ullaal, 4 adi chest ullaal,
1: 11 feet height man. He was
0: laksha kanakana raanuvargala bayamuthran.
1: He is all the troops.
0: Vedam sarada Saul endra raja, rajadi raja, veeradi veeran, avan mugathai paarkka koodada padika avan odi olindu kondana.
1: The Saul king is as hiding himself without seeing his face.
0: Desathila athana janangal arakkalai paathu bayindu nadungingargal.
1: All were trembling before the giant
0: Goliath. All rotsadargal arakkargal migavum parakkamsaliya kaanapattargal.
1: And they were mighty man.
0: Or sadhana manushan rotsanodu poraada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu.
1: We cannot do battle at all before them.
0: Ina ore oru ratchan solli vittu na seidhikulla kadandu poguren.
1: With one incident I want to enter into the message.
0: 2 samuel pusthagam 21st adhigaram 20th vasanam vasikka po.
1: 21 and 20.
0: 2 samuel 21 20.
1: 2 samuel
0: innum oru yuddham kaathrune nadandha bodhu goliathoda height avaru manushan thanam avan kaigalil inda kaiyil aarval inda kaiyil aarval irundham. இந்த கால ஆறுவரில் இந்த கால ஆறுவரில் தான் 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான்.
1: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also giant.
0: ஆமா, இந்த கையில ஆறுவரில் இந்த கையில ஆறுவரில் இந்த கையில இந்த கால ஆறுவரில் வருங்க. ஹைட் வெயிட் மாத்திரம் இல்ல, உடல் உறுப்புலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகுது.
1: அண்ட் ஹீஸ் ஹேவிங் 6 ஃபிங்கர்ஸ் இன் ஹேண்ட் அண்ட் ஃபுட் எவ்ரிதிங்.
0: நான் நினைக்கிறேன் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கூட டபுள் டபுளா இருக்கு நினைக்கிறேன்.
1: மேபி ஆல் ஸ்பேர்ஸ் மேபி இன் டபுள்.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியா காணப்பட்டார்கள்.
1: ஜெயன்ஸ் வேர் ரியலி மைட்டி பீப்பிள்.
0: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோட யுத்தம் செய்யவே முடியாது.
1: We cannot do the battle at all with the giants.
0: அரக்கர்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள்.
1: The people are trembling before giants.
0: முதலாவது நாம் பார்த்தோம் தேவகுமாரர் மனுஷ குமாரத்தில் ஒன்றாக
1: முதலாவது Goliath is the giant.
0: The Goliath enna panuvana?
1: What he does?
0: 1 Samuel
1: 1 Samuel
0: 17 am adhigaram
1: 17
0: 10th vasanam
1: verse 10
0: 17 10
1: 17 and 10
0: pennam and philistian naan indre dinam israeludey senagale nindithen போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சம விசுவாசிய நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம்? இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம்? தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்தின் நேரம் கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளைகள் இருக்கிற பாலைத்தின் நேரம் கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defied the armies of Israel this day and gave me a man that we might fight together. So he was really, irritating the people of Israel.
0: அப்போ யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன்தான் நம் வாழ்க்கையில காணப்படுகிறான். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
0: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
0: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
0: ஒரு சாதாரண மனுஷன் கவலை கிரணியோடு போராட முடியாது.
1: We cannot fight with the
0: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the shame.
0: பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And all the problems are giants.
0: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளால தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
0: Solringla illaya?
1: We are saying always
0: problem. Inda lady alta prachana, inda bombley alta prachana solrama?
1: We see problem because of this
0: lady. Avanga ratchadan illa.
1: They are not giants.
0: Avangalukulla endu elumbudhu pathinga or prachana.
1: And whatever there is inside, there is the
0: anda prachana da arakan.
1: That problem is giant.
0: Prachana husband kattan kuda varalam.
1: It may be from husband.
0: Amma anga husband ratchadan illa.
1: Husband is not the giant.
0: Avarkulla endu elumbudhu pathinga or prachana.
1: The problem inside.

0: Side of him.
1: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
0: That problem is the giant.
1: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன்.
0: I want to make an example.
1: குழம்புல சரியா உப்பு போடலனா
0: if you don't put
1: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
0: When you put don't put the salt in the sambar then problem will come.
1: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
0: And then it will become big fight.
1: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவோம்.
0: Then same way they go to the hospital.
1: அந்த பிரச்சனை தான் அரக்கனுக்கு வீட்டுக்கார ராட்சசன் இல்ல.
0: That problem is the giant not the husband.
1: குடிச்சு வந்து கலட பண்றாரா?
0: If he drinks and makes the pain.
1: தகாத வார்த்தைகளை திட்டுறாரா?
0: Maybe speaking wrong words.
1: மனைவியே சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
0: They may not be thinking they are the rib of
1: அடிமையை போல நடத்துவாங்க.
0: Maybe like slavery they conduct.
1: அநேக ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள்
0: many women
1: கணவன்லந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
0: all the problems
1: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
0: they cannot even say outside
1: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்
0: they keep in their heart they weep
1: ஐயோ என் பிரச்சனை யாரிடத்தில் போய் சொல்வேன்
0: I where can I say my problems
1: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்
0: and the problems are giants
1: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது
0: you cannot fight with the problems
1: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்
0: and maybe you get problems
1: உங்க மனைவி கிட்ட கூட வரலாம் பிரச்சனை
0: it may be coming from your wife
1: சில சொல்வாங்க பாருங்க
0: some may say
1: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு சொல்றாங்களா
0: they say I marry the women
1: சிரிக்கிட பார்த்தா நிறைய பேர் வீட்ல சொல்றாங்க போல இது இல்ல
0: think they say
1: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போடலாம் இல்ல
0: இட்ஸ் நாட் லைக் ஃபாரின் லேடிஸ்
1: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்
0: ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இன் இந்தியா
1: ஞானமா குடும்பத்தை கிடையாது
0: தே டோன்ட் கண்டக்ட் த ஃபேமிலி ப்ராப்பர்லி
1: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்
0: த வாய்ஸ் விமன்
1: ஒரு ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடைத்தோம்
0: த வாய்ஸ் விமன் கேன் கண்டக்ட் த ஃபேமிலி
1: புத்தியுள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது இவங்க ஓடு தனியா ஓல தனியா ஜன்னல் தனியா பேத்து பேத்து எடுத்துக்கிறாங்க
0: the wise woman and they build the house
1: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா
0: all the ladies used to say
1: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க advertisement
0: don't live according to the advertisement
1: டிவியை திறந்தா விளம்பரம் பேப்பரை திறந்தா விளம்பரம் பக்க தக்கவரம் வரும் சர்ச்சுங்க விளம்பரம் போவோம்
0: the advertisement is coming everywhere
1: ஆமா சர்ச்சு
0: வருமானத்தை You live according to your income.
1: Under 10,000 rupees varumana kudukuraara?
0: The Lord gives 10,000.
1: 9,000 rupees kudunathunga.
0: You conduct your family within 9,000.
1: Amma 20,000 varuda?
0: If you get 20,000.
1: 15,000 la kudumanathunga.
0: You conduct your family in 15,000.
1: 1 lakh varuda?
0: If you get 1 lakh.
1: 60,000 la kudumanathunga.
0: You conduct the family at 60,000.
1: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
0: You should not borrow loan and you should not.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Andarku theriya edhe appa kudukunaanu.
0: The Lord knows how to give when to give.
1: கடந்தநாள் என் பொண்ணோட பர்த்டே வந்தது.
0: I had a birthday of my daughter.
1: போய் Dress எடுக்கலாம் போயிருந்தோம்.
0: We went to purchase a dress.
1: என் வைஃப் சொன்னாங்க, "ஏங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க."
0: My wife said I want to have a sari.
1: சரி, அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இந்த எடுத்து போடுன்னு.
0: And the shopkeeper they put the latest designs.
1: அவ எடுத்து போட்டான்.
0: He put all the sari.
1: சாதாரணமா இருந்தது அது.
0: It was very simple.
1: அம்மா, நான் எவ்வளவு யான் கேட்டேன்.
0: I asked how much?
1: 20,000 sonna.
0: He said 20,000.
1: Ana stunta ninte.
0: I got shocked.
1: Enna ya 20,000 solriye? Adin kada. Enna special kada.
0: What is the special in this saree?
1: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da. Mundana illa 10 mundana 10 blouse.
0: And you have 10 kinds of blouses.
1: 20,000 illan thodangana.
0: And 20,000.
1: Vara varumana konjam.
0: Is it necessary?
1: வீட்டுல எல்லோ கலர்ல கணம் வச்சீங்க மெயின் ரோடு வரும்போது ப்ளூ கலர், சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒயிட்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துடலாம்
0: பாருங்க. When you come to church, it become white, and when you go outside, it is red or yellow.
1: அதோட இன்னொன்னு முக்கியம், கரண்ட் கட் ஆயிச்சா லைட் தேட வேணாம், போடல இருக்கிற சுவிட்ச் போட்டாலே போதும்.
0: If the power is cut, you can switch on your saree.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வர வருமானம் கொஞ்சம்,
0: the income is less.
1: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
0: You have to spend accordingly.
1: ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அது உங்க கையில தான் இருக்குது.
0: If the family has to be built, that is in your hand.
1: எந்த பிரச்சனையும் நான் சமாளிச்சிரலாம், எந்த பிரச்சனையும் நான் சமாளிச்சிரலாம்.
0: Any problems you can solve.
1: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
0: The problems from the children, you cannot do battle against it.
1: குடும்ப சமாதானமா போயிருக்கும்.
0: And the family may be in
1: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
0: The young boys may be giving lot of problems.
1: பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையா காணப்படுவார்.
0: They are addict for all drugs.
1: வேலைக்கு போவாமா ஸ்கூலுக்கு போவாமா சும்மா சுத்தின்னு வருவாங்க.
0: They just roaming around and come without going to school.
1: பெற்றோர்கள்,
0: many parents,
1: தன் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
0: They are worrying about their children.
1: குறிப்பாய் பெண்கள், வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
0: And the family cannot bear the young daughter's shame conditions.
1: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர், சூப்பர்வைசர், முதலாளி, இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவான்.
0: In the job site, and you can, they will ask to come on Sunday also.
1: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
0: Can you resist the
1: manager? ஏத்து பேச முடியுமா?
0: Can you resist your manager?
1: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
0: The problems you cannot even tell it out.
1: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்,
0: ஆல் தி ஃபால்ஸ் விட்னஸஸ்,
1: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்,
0: ஆல் கோர்ட் கேஸஸ்,
1: தீராத வழக்குகள்,
0: அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப்
1: கொலை மிரட்டல்கள். எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல?
0: Have you got any
1: கணவன்
0: மர்டர்,
1: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்,
0: the doubts between the family
1: members, இவைகள் அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கம் உள்ளது.
0: They are very very great, more than the giants.
1: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
0: It is very difficult to battle against it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கோலியாத் ஒரு ஜெயன்,
0: Goliath is the giant.
1: Goliath or samalikka mudiyada prachana,
0: he cannot even fight with them.
1: Appo edella namalu samalikka mudiyada prachanaiyo,
0: whatever may be the problems,
1: adhu dhaan nama vaalkila kaanapadugira arakkan,
0: that is the giant.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Or vaalkila edella samalikka mudiyillayo, adhu dhaan unga vaalkila kaanapadugira arakkan. Hallelujah.
0: And whatever it is difficult for your life, that is the giant.
1: The samalikka mudiyada Goliath David eppadi jeichaaru?
0: How did David overcome the Goliath?
1: சொல்லுங்க பாலா, எப்படி ஜெயிச்சாரு அவரு?
0: How did he overcome?
1: கூழாங்கல் இல்லையா?
0: It's a small stone.
1: இல்ல இல்ல, 17th அதிகாரம் 10th வசனம் வாசிங்க பாக்கலாம்.
0: The 17 and 10.
1: 45th வசனம், verse 45 வாசிங்க.
0: 45.
1: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நானோ நீ நிந்தித்த இராணுவங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால உங்ககிட்ட வரேன். ஹல்லேலூயா.
0: But I come to you in the name of the Lord of hosts.
1: கூழாங்கல்லால் அல்ல,
0: not the small stone.
1: கர்த்தரின் நாமத்தினால வரேன்.
0: I am coming in the name of the Lord.
1: என் கண்மான living God சபை விசுவாசியே,
0: the church of the living God believers,
1: நீ யாராயிருந்தாலும் சரி,
0: whoever you are,
1: கர்த்தரின் நாமம் இருக்குமானால்,
0: if you have the name of the Lord,
1: இயேசுவின் நாமம் உன்னுக்குள்ள இருக்குமானால்,
0: when you have the name of Jesus,
1: இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது,
0: when you use the name of Jesus,
1: இயேசுவின் நாமத்தை உள்ளத்தில் வைத்திருக்கும்போது,
0: when you have the name of Jesus in
1: you, இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடு,
0: give the priority for the
1: walkile rakshanamo na prachanam seidapaduthadu,
0: and nothing can harm you.
1: Yenendral ella namalukku mela vetapatta nam Yesuvin naamam,
0: more than all the names, the name ella of Jesus,
1: ella mulangama
0: all the knees will bow down.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க.
0: When you lift the name of the Jesus, you have to clap your hands.
1: நான் சொல்லினா தட்ட கூடாது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்.
0: It should come from your heart.
1: எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.
0: Wherever the name of Jesus is lifted up, you have to clap your hands. You can see the glory of God.
1: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், என் ஆண்டவராக இயேசு சாதாரணமானவர் அல்ல.
0: Our Jesus is not ordinary.
1: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்.
0: Lord whom we worship, and he is the Hallelujah.
1: அந்த சராசலங்கள் படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவர், செங்கடல் இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பின்னாக ஓட செய்தவர்,
2: நீங்க
1: நானும் வாழ்கிற உலகத்தில் பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்டோர் நாமம் உண்டானால்,
2: நானும்
1: ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே.
2: Lord, whom we worship, the name of the Lord Jesus. Hallelujah. Hallelujah.
1: ஒவ்வொரு நாள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும்.
2: Every day you have to use the name of Jesus.
1: ஒவ்வொரு நாள் இயேசுவின் நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கணும்.
2: Every day you have to keep the name of Jesus.
1: ஒவ்வொரு நாள் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்.
2: And you have to give the priority for the name of Jesus.
1: ஐயா, நான் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கறேன் சொல்ல மாட்டே, கை தூக்கும்
2: பாலா. You can lift your hands. I am giving priority to the Lord, the Lord Jesus.
1: உண்மைதான் பேசுறீங்க. Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க.
2: Are you saying truth or not?
1: பொய் பேசல.
2: Not lie.
1: எத்தனை மணிக்கு ஆராதனை?
2: How many, at what time the service?
1: எத்தனை மணிக்கு ஆராதனை?
2: At what time the service?
1: 9 o'clock ஆ?
2: Is it 9?
1: 8:30 ஆ?
2: 8:30.
1: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
2: 8 o'clock service, how, out, what time you have to come?
1: எத்தனை மணிக்கு வரணும்?
2: At what time I should come?
1: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
2: 8:29.
1: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ. பிரம்மாண்டமான சபையில பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசியிருக்கேன், சின்ன ஆலயத்திலேயே பேசியிருக்கேன். பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ,
2: இட் மே பி பிக் சர்ச் ஆர் ஸ்மால் சர்ச்,
1: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்.
2: I go with the all trembling.
1: ஏன் தெரியுங்களா?
2: Because
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
2: the Lord Jesus
1: Christ, 4 மணிக்கு இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா?
2: 4 o'clock itself he will come.
1: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க.
2: And
1: என் நாமத்தை உயர்த்த போறாங்க.
2: Lift up my name.
1: துதித்து பாட போறாங்க.
2: And to sing.
1: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா?
2: With a great desire the Lord used to sit.
1: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் அடி, பல விதமான பிரச்சனை, பல விதமான போராட்டம்.
2: And if you don't come at right time, there are lots of problems we face.
1: வேதம் திட்டம் தெளிவா அழகாய் சொல்கிறது.
2: The Bible says very clearly,
1: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்.
2: The name of the Lord is the great strong tower. The righteous will go into it and be safe.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இயேசுவின் நாமம் எப்படி? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது. வாட் இஸ் மீன் பை துருகம்?
2: தி நேம் ஆஃப் தி லார்ட் இஸ் தி ஸ்ட்ராங் டவர்.
1: துருகன டவர்,
2: டவர்.
1: ஆமா, இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கன்னா, அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது, முதல்ல தெரிஞ்சிருந்தது. பாரிஸ் ஈஃபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும். ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது, கொரோனா காரன் எந்த சந்தில வரான், இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா.
2: When you stand on the name of the Lord, the tower, you can see the entire world.
1: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க.
2: And give the priority to the Lord's name.
1: ஹல்லேலூயா. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்,
2: you may not have food.
1: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்,
2: you may not have dresses.
1: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்,
2: you may not have proper
1: income. உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்,
2: maybe your wife is far away.
1: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்,
2: children may come against you.
1: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்,
2: maybe the one who born with you.
1: சமூகத்தில நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்,
2: may not be having good position in the society.
1: ஒருவேளை உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா கூட இருக்கலாம்,
2: value may be zero.
1: எது இல்லாம இருந்தாலும் சரி,
2: whatever it may be,
1: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்,
2: we have the name of the Lord.
1: கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானால்,
2: if we have the name of the
1: Lord. உன்னை காட்டல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
2: You are the special and nobody is more than.
1: ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
2: And you may be very simple even till die.
1: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் நினைச்சீங்கன்னா, உன்னை காட்டல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
2: And the Lord, the Jesus is very special. When you have Jesus in you and you are special.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
2: Give first priority to the Lord's name.
1: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
2: I went to a church and did ministry.
1: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு.
2: The pastor called me.
1: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
2: The Lord has done miracle through the prayer.
1: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
2: Same problem in the family.
1: என்ன பிரச்சனைனு கேட்டேன்.
2: I asked what is the problem.
1: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
2: One woman has 35 years.
1: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
2: She is working in government job.
1: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களாம்.
2: She was writing in the office.
1: நரம்பு ஸ்டக் ஆயிச்சு.
2: The nerve got struck.
1: அப்படியே நின்று போச்சு கையெல்லாம்.
2: The hand was just stopped.
1: கண்ணெல்லாம் நின்னு போச்சு.
2: The eyes were stopped.
1: வாய் பொளந்தது மூட முடியல.
2: The mouth could not be closed.
1: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
2: It has become like statue.
1: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
2: I asked what did you do?
1: அந்த அம்மாவால தூக்கு அந்த அம்மாவை தூக்க முடியல.
2: They could not carry that.
1: அதனால ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம் நாங்க.
2: With the chair they have taken.
1: டாக்டர் என்ன சொன்னாரு?
2: What doctor said?
1: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
2: It will become all right.
1: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
2: The injection in one day
1: 10 naali 10 oosi potta normal aayidantar doctor.
2: 10 injection 10 days it will become normal.
1: Oru oosi 50000 rupaya
2: 50000 one injection
1: evlo
2: how much
1: narambu vela serana oru oosi evlanga solunga sathama solunga paala evlo
2: one injection is
1: 50000
2: 50000 rupees
1: 10 oosi 5 lakh rupaya bill kattanum
2: 5 lakh
1: narambu vela seyalana
2: if the nerve is not working
1: adama vela breathe panna mulla swasika mulla moochu vidam illa
2: she could not breathe
1: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க
2: they keep the oxygen
1: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா
2: 1 hour 100 rupees
1: எப்போ அப்போ கொரோனாக்கு முன்னாடி
2: before corona
1: நம்ம 1 hour க்கு 100 ரூபாயா ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்
2: 2400 per day
1: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்
2: 10 days 24000
1: எதுக்கு
2: for what
1: மூச்சுடணும்னா ப்ரீத் பண்ணணும்னா சுவாசிக்கணும்னா
2: to breathe
1: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்
2: and 10 days 24000
1: இன்னைக்கு 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே சுவாசிக்கிறீங்களே ஜீவனோடு இருக்கீங்களே பில்லா கட்டிருக்கீங்க ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு அதுவே கிருபை
2: you are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen
1: 1 2 3 4 5 6 7 8 9 10
2: only
1: 12 பேர்
2: 12
1: வைரமாஞ்ச கட்டையாரு நாட்டு கட்டையாரு ஊட்டு கட்டையாரு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா
2: the lord gives life then only you can live
1: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா
2: the lord jesus gives your life then only you can live
1: ஹல்லையா
2: ஹalleluya
1: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா
2: have you say can you say
1: நல்லா சத்தமா சொல்றீங்களா
2: loudly can you say
1: கோடி கோடியா பணந்து சொல்லுங்க பார்க்கலாம்
2: கோடி
1: கோடி கோடியா பணந்தது
2: crores of money I had
1: சொல்லுங்க container container பணம் இருந்தது
2: I have containers of money
1: அதிகாரம் இருந்தது
2: I have authority
1: வல்லம் இருந்தது
2: I have power
1: தமிழ்நாடு கால்ல விழுந்தது
2: Tamil Nadu fell
1: யார் கால்ல வந்தது அந்த அம்மா கால்ல வந்தது
2: they all fell
1: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க
2: crores of money
1: container container இருந்ததா
2: containers of money
1: அதிகாரம் இருந்ததா
2: authority
1: MLA MP மந்திரி கவுன்சிலர் முதல்ல டயரோட டயரா இருந்தான்
2: MLA MP they fall down at their
1: அதிகாரம் இருந்தது வல்லம இருந்தது
2: she had power
1: சைன் போட்டா கையெழுத்து போட்டா சட்டம் மாறும்
2: if the if she signs and the law will be changed
1: அண்ணா 2019 பாக்க முடிஞ்சதா
2: 2019 she did
1: this பணம் செல்வாக்கு இருந்தது அதிகாரம் இருந்தது வல்லம இருந்தது 2019 பாக்க முடியல
2: she could not see 2019 she had everything
1: நம்ம கிட்ட அடுத்த வேல சாப்பாடு இல்ல
2: should not eat properly
1: நம்ம நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க
2: and people are not responding
1: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல
2: we don't have anything
1: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒண்ணாதல்ல ரெண்டாதல்ல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்திருக்கமே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு ஹல்லேலூயா
2: 22 and in half way the lord is protecting us
1: முதல்ல
2: first of all
1: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்
2: we got afraid of corona
1: இப்போ கொரோனா நம்மள பாத்து பயந்துது
2: corona is afraid of us
1: எவ்வளவு பெரிய ஆளு வரங்க நீங்கல
2: what a great people you are
1: hallelujah
2: hallelujah
1: சுகத்தை மாத்திர கொடுக்கிற நல்ல பலத்த ஆண்டவர் கொடுத்திருக்காரு
2: the lord is giving long
1: பலத்த மாத்திர கொடுக்கிற நல்ல வருமான தாண்டர் கொடுத்திருக்காரு
2: the lord has given the good income
1: கொடுத்த வருமானத்துல at least 10th ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்
2: and you have to give at least 1/10 to the lord's name
1: நிறைய பேர் கஷ்டம் 10th ஒரு பங்கு கொடுக்கறானா
2: and if you don't give 10%
1: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கற நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்
2: i earn hardly how should i give 10%
1: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்கவேணாம்
2: நீ not struggle and give
1: பிறவில கண்டறியாத பாத்துறீங்களா
2: and have you seen
1: பிறவி குருடன் பாத்துறீங்களா இல்லையா
2: பாத்துறீங்களா
1: இல்லையாங்க
2: have you seen the born blind
1: பிறவி குருடனுக்கு பச்ச கலர்னா என்னன்னு தெரியுமா
2: does he know the green color
1: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா சிவப்பு கலர்
2: red color
1: வானம்
2: sky
1: பூமி
2: earth
1: நிலா சூரியன்
2: மூன் அண்ட் சன்
1: பஸ் ட்ரெயின் பாத்திருப்பானா
2: ஸ்டார்ஸ் அண்ட் எ பஸ் ஆர் ட்ரெயின் டிட் யூ சீ
1: பாத்திருப்பானா இல்லையாங்க
2: வெதர் ஹி ஹஸ் சீன் ஆர் நோ
1: பாத்திருக்க மாட்டான்
2: நெவர்
1: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது பறக்கும் போதே குருடு அவன்
2: டசன்ட் நோ அபௌட் சென்னை
1: அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியாது எல்லாவற்றையும் ரசிக்க முடியாது எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது கிருபை செய்திருக்காரு
2: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise Him.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பாக்குறேன் பே பண்றீங்களா
2: and I am seeing you are saying
1: நம்ம நல்ல வசந்த கேக்குறாங்க அந்த அம்மா நல்ல வசந்த இந்த முன்னாடி கிரந்தர் அந்த ஐயா பின்னாடி இருக்கவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்ல வசந்தக்கு நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பாக்குற பே பண்றோமா
2: you are listening to my words and you are watching
1: செல் போனுக்கு பே பண்றோம்
2: and we play with cell phone
1: குடிக்குற தண்ணிக்கு பே பண்றோம்
2: we pay for
1: internet க்கு பே பண்றோம் phone க்கு பே பண்றோம்
2: we pay for the water
1: எனக்கு யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க
2: any time you talk
1: ரெண்டு கையிலம நிறைய பேர் இருக்காங்க
2: many people are don't have
1: கால்ல சாப்பிறறவங்க இருக்காங்க
2: they eat through the legs
1: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க
2: without legs without hands they are living
1: பாத்ரூம் அவனால எழுந்து போக முடியாது
2: they cannot even stand up
1: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு
2: did the lord create us like
1: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு
2: with the health
1: அவர் ஆராதிக்க முடியா சுத்திக்க முடியா நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்
2: the lord Jesus we how much he blessed us and how much we have to worship him
1: hallelujah sugatha matra kudira nalla balatha kudirkar
2: and the lord has given the strength also
1: balatha matra kudira nalla varumanatha kudirkar
2: the lord has given the gifts also
1: kudita varumathile 10th la or pangu katha namathu kudukanum
2: and we have to give the 1/10th of the tithe
1: ethana perku aasa la kanmala sabha 10000 per konda sabaya maarana ethana perku aasa
2: the living the church of the living god should have 10,000 people
1: இந்த அலையில எல்லாம் பத்தாது
2: this hallelujah is not sufficient
1: ஒரு குத்து குத்துன மூக்குல ரத்தம் வரணும்
2: and if you
1: யார் மூக்குல
2: get blood
1: யார் மூக்குல
2: from whose nose
1: பிசாஸ் மூக்குல வரணும் hallelujah
2: the nose of the devil
1: எத்தனை பேருக்கு ஆசை திரும்ப மாசம் இந்த சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும் சொல்ற மாட்டா அலையில சொல்லு பாரு
2: become 10,000 people
1: இந்த சபை வளரும்
2: the church should grow
1: ஆத்துமாக்களால் நிரப்பப்படும்
2: it has to be filled with the soul
1: hallelujah
2: hallelujah
1: அலையில சொன்னா வளருமா சபை
2: when you say hallelujah will it grow
1: வளருமா வளராதா
2: will it grow or not
1: pastor இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும் இனிமே
2: we have to change the system
1: வரும்போது சானிடைசர் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் அதெல்லாம் கொடுக்குறீங்களே
2: and you have sanitizer
1: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்
2: and again you have to have notebook
1: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க
2: you have to have the
1: அந்த நோட்ல அவங்க फ्रेंड्स பேர்ல எழுத சொல்லுங்க
2: you have to write all your friends name
1: ஆமா இரண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்ல எழுத சொல்லுங்க
2: the relatives name in the next page
1: மூணாவது பேஜ்ல neighbors பேர் எழுத சொல்லுங்க
2: neighbors names in another page
1: நானாவது பேர் கொலிக் கூட வேலை செய்றவங்க படங்க பேர்ல அவங்க பேர்ல எழுதணும்
2: even the colleagues name
1: இந்த இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்
2: and you can write 20,000 names
1: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்ல மாட்டே கை தூக்கி பார்க்கலாம்
2: anybody can say
1: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்
2: i don't have 20
1: hallelujah
2: then that is hindi man
1: எவ்ளோ பேரோட பழகறல்ல
2: we move with so many people
1: ஆமா எவ்ளோ சொந்தக்காரங்க நமக்கு
2: we have a lot of relatives
1: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க
2: there are unsaved people many
1: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க
2: lot of colleagues you have
1: எனிகாத அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கு உங்களுக்கு
2: you have burden upon them
1: hallelujah
2: hallelujah
1: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை எவ்வளவு பெரிய இடம் பாருங்க இல்ல
2: big area
1: 10000 பேர்ல 20000 பேர் கூட ஆராதிக்கலாம்
2: even 20000 people can sit and worship
1: ஆராதிக்கலாமா இல்லையா
2: is it not possible
1: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க
2: you have to pray for your friends
1: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க
2: you have to pray for your neighbors
1: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க
2: you have to pray for your relatives
1: கொலிகாக பிரேயர் பண்ணுங்க
2: you have to pray for the colleagues
1: அப்ப யார பார்க்கணும்னு முடி பண்ணியாச்சு
2: and you know
1: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு
2: just called
1: உங்க கடவுள் பேய் பிசாசு பூதம்
2: and your devil and
1: நம்ம கிட்ட நிக்கிறவன் தூரம் அமைச்சிடறோம்.
2: Then he will go away.
1: நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாங்க.
2: He not tell anything.
1: உங்க friends ஆன போய் சொல்லுங்க.
2: Tell your friends.
1: உங்க சொந்தக்காரன போய் சொல்லுங்க.
2: Tell your relatives.
1: உங்க neighbors ஆன போய் சொல்லுங்க.
2: Tell your neighbors.
1: உங்க colleagues ஆன போய் சொல்லுங்க.
2: Tell your colleagues.
1: இந்த பட்டாளத்துல இருக்கிற living God சபைக்கு.
2: To the church of the living God.
1: அம்மா பட்டாளத்துல இருக்கிற living God சபைக்கு தொடர்ந்து 5 வாரம் வந்தா.
2: If he come 5 weeks continually.
1: ஒரு gift தரங்கன்னு பரப்பி விடுங்க.
2: And I'll give a gift.
1: 5 வாரம் வந்தா ஒரு பட்டு போடுவ ஃப்ரீ.
2: And 5 weeks if we come பட்டு saree is free.
1: ஆமா எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறீங்க? எட காணுமா?
2: How many will come?
1: எட காணுவாங்க? காணாது. நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
2: The Lord is giving the anointed.
1: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
2: The Lord's word can make.
1: நான் உண்மையை சொல்றேன், நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
2: Anointed apostle the Lord has given to us.
1: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
2: The first word I spoke.
1: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
2: The acts of apostles not yet over.
1: Ella bible munji ella agama munji apostles inno nadapadigal inno mudiyala.
2: Acts of apostles not yet over.
1: Ampa irukra kaala katta irukra ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare.
2: God is writing the current ministers of God.
1: Ippa irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare.
2: God is writing the current apostles name.
1: Ayya na viswasikkira unga per adhula irukkenu.
2: I believe that your name is there.
1: Sonana illaya kelunga.
2: Just said I told.
1: Nalla oru deiva manushan aandal kodutirukkar.
2: God has given the godly.
1: இவர் மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது.
2: The anointing is different.
1: நீங்க ஜனங்களை கொண்டு வாங்க.
2: Bring the God's people.
1: உங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்க.
2: Bring your relatives.
1: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க.
2: Bring your neighbors.
1: உங்க கொலிகளை கொண்டு வாங்க.
2: Bring your colleagues.
1: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்கள் உருவாக போகுது.
2: The great revival in coming days.
1: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது.
2: The revival will shake the entire world.
1: ஒரு விசேஷமான அபிஷேகம்.
2: A special anointing.
1: இதுவரை இருந்த அபிஷேகம், ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல என் ஆண்டவர் வைக்கிறார்.
2: The Lord is putting up the special anointing to pastor.
1: அது என்ன அபிஷேகம் தெரியுமா?
2: What kind of anointing?
1: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
2: The anointing which was in apostle.
1: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
2: The anointing which was upon the Lord Jesus.
1: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
2: What kind of anointing upon Jesus?
1: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
2: The anointing upon Jesus.
1: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
2: People came from different directions.
1: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது.
2: When we stand on the pulpit.
1: இனி வரும் நாட்கள்ல.
2: The coming days.
1: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக. கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய். வியாதிகளை சுத்தமாக்க முடியாய். பிசாசு பிடித்தலை விடுதலையாக்க முடியாய். தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம். ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம். சபை நடுவிலே கடந்து வருவதாக. லைவ் மிராக்கிள்களை, ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்கள்ல ஆண்டவர் சபையில நடத்துவாராக.
2: In the coming days the Lord will do like that.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Na naalu kurippu kondan rendu rendu kurippai maatha solivittu mudikiren.
2: I have only two points I want to say.
1: முதலாவது நம்ம அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் விட்டு முடியும்.
2: The first of all those who are making to ashamed and the names.
1: இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
2: 2 சாமுவேல்
1: 21 அதிகாரம்
2: 21
1: 16வது வசனம்
2: and 16.
1: இஸ்மிபிலேத்தனும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்.
2: He is waiting in order to kill the David.
1: இங்க ஒரு அரக்கன பாக்குறோம்.
2: He is looking at a giant.
1: எப்படியாவது தாவீதை வெட்டணும்.
2: Somehow I have to kill David.
1: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா புளியாந்தோப்பு பாசையில சொல்லனா தாவீத போட்டு தள்ளனு காத்துதான்.
2: And somehow we have to kill David.
1: ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் நம்ம அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்ம இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்ம நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
2: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
1: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
2: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
1: உலகத்தா சொல்வா.
2: The worldly people will say
1: கல்லடி பட்டால படலாம், என்ன பண்ண கூடாது? ஆ பரவாயில்லை, எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன பண்ண கூடாது? கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு
2: போயிடும்.
1: நான் சொல்ல ஒன் கண்ணின் ஆவி பைபிள் சொல்லு.
2: The word of God says.
1: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசன் தெரியுங்களா?
2: The debt is the giant.
1: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
2: The debts will destroy.
1: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
2: The debt will take to the
1: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
2: The debt it leads to many problems.
1: நாளோர செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
2: Look at the news.
1: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
2: And because of the debt they
1: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
2: Because of the debt they did suicide.
1: நாளோர செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: Every day we get news.
1: வியாதி ஒரு ராட்சதன்.
2: And the sickness is the giant.
1: ஆமா வியாதி அரக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமமுள்ளது.
2: The sickness is mighty than
1: இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல.
2: They could not find medicine for the sicknesses.
1: Cold D category virus.
2: And they could not find medicine for the
1: cold virus. இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
2: They could not find
1: cold வரும் விக்ஷாக்ஷன் 500 டாலர் 650 போடுவோம் கோல்டு போய்டும் திருப்பி ஜில்லுன்னு குடிச்சா கோல்டு வரும்.
2: And again the cold keeps on coming even if they put dolo.
1: ஜோரலா சி கேட்டகரி வைரஸ்
2: and the C category virus
1: மெட்டாசின் அனாசின் க்ரோசின் எல்லாம் போடுவோம் ஜோரம் போய்டும் அடுத்த சீசன்ல ஜோரம் வரும்.
2: We put metacin and other tablets but then it will go and come back again.
1: போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்சா
2: they found medicine
1: small pox மருந்து கண்டுபிடிச்சா
2: for the small pox
1: ஆனா ஜோரத்துக்கு கோல்டுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
2: They could not find medicine for the cold.
1: AIDS வியாதி கேன்சர் வியாதிலாம் B category virus.
2: The B category virus for AIDS and cancers
1: அதெல்லாம் வந்தா பாஸ்போர்ட் ரெடின்னு அர்த்தம்.
2: Then the passport is ready.
1: ஆமா சில வியாதி வந்தா voter ID ல இருந்து பேர் எடுத்துறோம்.
2: And when the sickness comes, they will remove the name.
1: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் எடுத்துக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் எடுத்துக்கிடும்.
2: And some sicknesses it will have that its own name.
1: வியாதி அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
2: The sickness is more stronger than the giant.
1: A category virus என்ன தெரியுங்களா?
2: A category virus.
1: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19.
2: All kind of viruses from different birds.
1: ஆமா இதெல்லாம் A category virus.
2: These are all A category virus.
1: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
2: The whole world will be shaken.
1: ஆடுதா இல்லையா?
2: Is it shakening or not?
1: அவமானப்படுத்த அதே அதிகார கடைசி வசனம் வாசிங்க பாலாம்.
2: The same chapter the last verse.
1: அதே அதிகார கடைசி வசனம்.
2: The same chapter last verse how to defeat the giant.
1: இந்த நான்கு பேர் காத்துரிய ராட்சசனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவனை வெட்ட நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
2: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
1: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
2: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்.
1: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க.
2: தி நேம் ஆஃப் God and they have the stone with the stone they have thrown.
1: கர்த்தருடைய நாம என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: What is the name of the Lord?
1: இயேசுவின் நாமம் என்னன்னு.
2: Name of Jesus.
1: அவர் நாமம்
2: his name.
1: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
2: Powerful God.
1: நித்திய பிதா.
2: எவர்லாஸ்டிங் ஃாதர்.
1: நான் நினைக்கிறேன் கோலியாத் வல்லமை உள்ள தேவன்ற கல்லை திருப்பாம்பு. ஹல்லையா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன். ஹல்லையா.
2: We worship the Jesus is powerful God.
1: அந்த கல்லெடுத்து ஒரே அடி அடிச்சு செத்து போயிட்டான். இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க.
2: There are four
1: தாவீது அநாயசமா கத்தியத்தை வீத்திட்டு
2: போட்டுறாம.
1: உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்.
2: A good counsel I want to say.
1: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு?
2: How many of you having debts problem?
1: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல.
2: Everyone is having debts.
1: 99.9% கடன் இருக்கும்.
2: 99.9%
1: கரெக்ட் தானே நான் சொல்றது?
2: Is it right or no?
1: கரெக்டா தப்பாங்க?
2: இஸ் இட் ரைட் ஆர்
1: ஏனா நம்மால ஒன்னு கூட விடுறது இல்ல. வண்டி மேல லோன், வீட் மேல லோன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, 5,000 ரூபாய் சீட்டு, 10,000 ரூபாய் சீட்டு, 50,000 ரூபாய் சீட்டு, ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், 10 கோசல் மகளிர் குழுலாம் வாங்கி வச்சிருப்பீங்க.
2: ஆல் கைண்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் லோன்ஸ் யூ வுட் ஹேவ் பாட்.
1: யா இந்தியாவே கடல்ல தான் இது, கரெக்டா?
2: இந்தியா இஸ் இட்செல்ஃப் இன் டெட்ஸ்.
1: கரெக்டா தப்பா பிரதர்?
2: இஸ் இட் ரைட் ஆர் ராங்?
1: நான் ஒரு பழமொழி சொல்லவா?
2: ஷல் ஐ டெல் எ ப்ராவர்ப்?
1: ஊர் ஊரா போனா நாடோடியா.
2: And if you go all over places, then you become a stranger.
1: ஊர் ஊரா போனா பழமொழி இது. ஊர் ஊரா போனா நாடு. சர்க்கஸ் காரன் பாத்துருப்பீங்க, சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே போவான், ஐயோ நாடோடி. ஊர் ஊரா போனா யாரு?
2: சர்க்கஸ் பீப்புள் கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்.
1: ஊர் ஊரா போனா நாடோடின்றது பழமொழி. நான் புதுமொழி எழுதிக்கிறேன், என்ன
2: தெரியுங்களா? The new proverb.
1: ஊர் ஊரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி.
2: If we go country after country, then it's Narendra Modi.
1: தெரு தெருவா கேடி கேடி பசங்க எங்க பாக்கலாம்? தெரு தெருவா சுத்தின்னு பாருங்கல்ல.
2: The wicket they are going.
1: ஊர் ஊரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி. மேட்ச் ஆகுதா?
2: Is it
1: ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு தலைமையில 5,000, இப்ப 30,000 கடன்.
2: 30,000.
1: இந்தியாவே கடல்ல தாங்குது. இந்தியா கார மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேர்னாலும் கண்டுபிடிக்க முடியாது.
2: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்.
1: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சான்? லைட்டை கண்டுபிடிச்சான், ஃபேனை கண்டுபிடிச்சான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், பிளைட் கண்டுபிடிச்சான். நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறா பாருங்க. அக்கௌண்ட்
2: அவர் பீப்புள் ஹவ் ஃபவுண்ட் த அக்கௌண்ட். பட்
1: என்ன அக்கௌண்ட்? பேங்க் அக்கௌண்ட் இல்ல. மளிகை கடல் அக்கௌண்ட், துணி கடல் அக்கௌண்ட், முடியற்ற கடை, மெடிக்கல் ஷாப்ல அக்கௌண்ட், ரோட்ல எவனா பொருள் எடுத்து போனா போதும் அவனை தேடி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது.
2: அக்கௌண்ட் இன் ஆல் தி ஷாப்ஸ்.
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: இந்த மாசம் அக்கௌண்ட் காசு கேட்டு, இன்ட்ரெஸ்ட் கேட்டு, வட்டி காசு கேட்டு, பிரதர் சிஸ்டர் இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, வட்டி கொடுங்க, அக்கௌண்ட் காசு கொடுங்கன்னு சொன்ன கேட்டா ரெடியா ஒரு கத்தி ஒன்னு வச்சுங்க.
2: You have to have the big sword if they ask for anything.
1: வெட்டு கத்தி பட்டா கத்தி கேட்டா ஒரே வெட்டவன.
2: You just cut them.
1: சாதா கத்தில வெட்டினீங்கன்னா, சாதா கத்தில வெட்டினீங்கன்னா புழல் ஜெயில தான் கம்பி எண்ணும். 1, 2, 3, 4.
2: Not ordinary knife and then it'll go to
1: புழல். சாதா கத்தில வெட்டினா ஆனா இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த கத்தினால வெட்டி பாருங்க. ஏற்பட்ட ராட்சன வெட்டக்கூடிய வல்லமை இந்த வசந்தில உண்டு.
2: Any giant will come down and he will fall down. Hallelujah.
1: இந்த கத்திய பயன்படுத்ததே இல்ல.
2: You are not using this sword at all.
1: ஆமா, அன்பான கத்திர, நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாம் சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா.
2: You will not borrow
1: இது இந்த வசனம், இது பட்டயம். இது வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தை பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, இது வார்த்தை என்னது?
2: This word is word.
1: நீங்க நானும் ஆராதிக்கிறேன், என் ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறாரு.
2: God whom we worship is the word.
1: ஆதியிலே வார்த்தை இயேசுவா இருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசு.
2: The word came as flesh and the
1: living word. இப்ப நம்ம வார்த்தையா இருக்கிறாரு அவரு.
2: And he is in the word in our midst.
1: காலையில எழுந்தவனே சொல்லுங்க.
2: In the morning you say,
1: வீட்டுக்காரன் பேசுறது, மனைவி என்ன பேசுறது முன்னாடி ஆண்டவர் பேசுங்க. ஆண்டவரே இயேசுவே,
2: ஓ ஜீசஸ்,
1: நீயோ கடன் வாங்காத இருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே.
2: God, you said, I will not borrow money.
1: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்.
2: I will not get money at all.
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது, என்னை மாற்றும்.
2: God, you change me to lend money to others.
1: நான் உனால அறிக்கை செய்யணும்.
2: We have to confess.
1: காது கேக்கணும்.
2: You have to hear.
1: இருதயம் நம்பணும், இருதயம் விசுவாசிக்கணும்.
2: Your heart should believe.
1: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே
2: போவோம். And if you believe, your life will be changed.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
2: You say every day.
1: 365 நாள் சொல்லுங்க.
2: 365 days.
1: கடன் இருக்குமாமா?
2: Do you have
1: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவு போயிருக்காத தேவனை ஆராதிக்கிறோம்.
2: அவர்
1: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
2: He is faithful in his word.
1: இயேசு வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர்.
2: He is faithful in his promise.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேன் பார்த்தேன்.
2: I have met a business
1: guy who Jesus calls book achina.
2: He had Jesus calls book.
1: Brother, நீங்க கிறிஸ்டியனா brother அப்படினா.
2: I asked, are you a Christian?
1: ஆமா யான.
2: He said yes.
1: எந்த சர்ச்சுக்கு போறேன்னு
2: கேட்டேன். Which church you are going?
1: உடனே ஓ நாள ஆரம்பிச்சிட்டான்.
2: He started weeping.
1: யோ வாலிமான ஆளு எதுக்கு ஆடுறேன்னு
2: கேட்டேன். The young man, why do you weep?
1: ஆமா இல்ல சார், நான் கோயம்பேடு மார்க்கெட்ல தேங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன்.
2: I have wholesale business for coconut.
1: 5-10 lakh கடன் வாங்கிட்ட, வட்டியோட சேர்ந்து 5 லட்சமா மாறிடுச்சு.
2: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
1: கடகார கத்தியத்தன மிரட்டறான், அசிங்கமா பேசுறான், தூஷ்மா பேசுறான், நைட்ல தூங்க மாட்டறான்.
2: He is not, he is disturbing all the time, he is irritating
1: me. என் வைஃப் பத்தி எல்லாம் தப்பா பேசுறான். யா
2: he is talking ill of my bible.
1: ஆமா, என் காது கொடுத்து கேட்க முடியல.
2: I could not hear with my ears.
1: வேற சொத்து இல்ல வித்து அடைக்கிறதுக்கு.
2: I don't have any other property.
1: ஒரே ஒரு 500 ரூபாய் இருக்கு.
2: I have just 500 rupees.
1: இந்த கடைசி 500 ரூபாயை ஆண்டருக்கு அனுப்பிட்டு.
2: I have sent to the Lord with this 500.
1: Jesus calls கனிபிட்டி நீ நான் தூக்கு மாட்டி சாவலாங்கறானே.
2: I'm going to die.
1: அவனை ஏற இறங்கல. அவன் ஸ்லோ மோஷன்ல பார்த்தேன். ராஜா சரியான முடிவை சாவியான்.
2: I said, okay, come, go and die.
1: 5 லட்சம் வேணாலும் கொடுக்க முடியாதா?
2: 15 lakhs.
1: கொடுக்க முடியுமா? முடியாது.
2: Can't you give?
1: வேற சொத்தம் இல்ல. சாவே.
2: Come on, die.
1: 7 மணிக்கு சாவுன.
2: 7 o'clock.
1: 6 மணிக்கு கடைக்கு வரேன்.
2: 6 o'clock he came.
1: ஆமா, கடைக்கு 6 மணிக்கு போனேன்.
2: I went.
1: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
2: There are lots of verses.
1: போய் முதல் கேள்வி.
2: First question.
1: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
2: Are you going to church on Sunday?
1: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வருதாம்.
2: I have little business on Sunday.
1: ஃபால்ட் எங்க இருக்குது பாத்தீங்களா? ஈபி காரன் வந்தா கரண்ட் கட் எங்க எரிஞ்சிருக்கு, வயர் எங்க கட் ஆயிருக்கு, ஃபால்ட் பாப்பான். இல்ல நம்ம யூர் ஃபால்ட் எங்க இருக்குது பாருங்க. இல்ல
2: ஈபி மேன் வில் கம் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி
1: ஃபால்ட். நாம சண்டேல கொஞ்சம் வயித்துவலி வந்தா போதும் ஆராதனை கட்டு.
2: Sunday we just cut the service because of stomach pain.
1: காய்ச்சல் வந்தா போதும் ஆராதனை கட்டு.
2: If get fever then we cut the service.
1: எவன சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா போதும் ஆராதனை கட்டு.
2: Any relatives come we cut the service.
1: யாராவது கல்யாணம் மேரேஜ் வெச்சானா ஆராதனை கட்டு.
2: If any marriage we cut the service.
1: நான் சொல்றேன், யாரெல்லாம் சண்டே கால ஆராதனை கட் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வருதுன்னு அர்த்தம்.
2: If you cut a Sunday service you get lot of loss in your life.
1: நியாயமான காரணமா இருக்கலாம்.
2: It may be correct reason.
1: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
2: The Lord knows it.
1: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆராதனை கட் பண்ணவே கூடாது.
2: Don't cut Sunday service at all.
1: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்?
2: I told him.
1: ஆமா, ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
2: Go to the church.
1: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுன.
2: You tell the verse every day.
1: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
2: I taught one
1: word. இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
2: It repeated.
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்ன.
2: It will change your life.
1: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
2: What verse it is?
1: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
2: You know the truth.
1: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
2: Truth will deliver you.
1: உண்மையை அறிவீர்கள், உண்மைகளை விடுதலையாக்கும்.
2: The truth will deliver you.
1: எந்த உண்மைகளை தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: Any man is
1: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைகளை, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: Which truth can deliver you?
1: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா,
2: என்ன
1: ஒரு பேர் கரெக்ட், உண்மை அதுதான், அடிப்படை சத்தியமே
2: அதுதான்.
1: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனே இல்லாம சொல்றீங்க பாருங்க.
2: The Lord whom we worship is the living God.
1: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
2: He is worthy to be praised.
1: உலகத்தான் சொல்லுவான், கடவுள் தூண்ல உலாவறோம் துரும்புலயே இருப்பான்.
2: The world will say and he will live in the
1: pillar. ஆண்டவர் இயேசு தூண்ல துரும்புல உலாவற தேவனா?
2: Our God is it.
1: அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனா இருக்காரு.
2: He is moving.
1: அவர் உங்களுக்குள்ள உலாவற தேவனா இருக்காரு.
2: He is moving in
1: you. அவர் ஜீவாதிபதி.
2: And he is the prince of peace.
1: Hallelujah.
2: Prince of life.
1: யோ, 5 லட்சம் 5 கோடி ஆண்டவர் அடைப்பாரே.
2: The Lord will close even 15.
1: அந்த தேங்க ஹோல்சேல் வியாபாரியே சொல்றேன்.
2: I said to him.
1: நீ சாவணும் முடி பண்ணிட்ட.
2: You are ready to die.
1: நீயா சூசைட் பண்ணியனா?
2: If you do suicide,
1: நரகத்துக்கு போவே.
2: You will go to hell.
1: சூசைட் ஆவி எங்க போவோம்?
2: Where it will go?
1: எல்லாரும் சொல்ல, சூசைட் ஆவி எங்க போவோம்?
2: The spirit of suicide.
1: நரகத்துக்கு போவோம்.
2: It will go to hell.
1: கடன் அடைக்காம இரு, அவங்க கையாலே செத்து போ, பரலோக ராஜ்யமாது போவே.
2: And you cannot go to hell. Heaven at all.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர்.
2: Every day the Lord whom we worship.
1: நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர்.
2: The Lord Jesus is the living God.
1: அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை.
2: He will not depart from me.
1: நானோ கடன் வாங்க மாட்டேன்.
2: And I
1: அநேக ஜாதி கடன் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் என்னை உயர்த்துவார்.
2: I will not borrow money.
1: என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
2: He will make me head.
1: என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
2: Not down and up.
1: என் தலையை ஆண்டவர் நிமிரவனுவார்.
2: The Lord will bless me.
1: நான் திரும்பமாய் சமுதாயத்தில் இயேசுவால் உயர்த்தப்படுவேன்.
2: I will be lifted up by the Lord Jesus.
1: நாவுனால சொல்லு.
2: Just tell your tongue.
1: காது கேக்கட்டும்.
2: Let your ear.
1: இருதயம் நம்பட்டும். சொல்லி குத்துறவங்க.
2: Then you believe in your heart.
1: சில வருடங்களுக்கு முன்பாக
2: before
1: September madathila sonna
2: September madath
1: December maasa and phone panna
2: December he called
1: sir
2: me.
1: Na ungala paaka varanna
2: sir I want to come
1: na or meeting la preach pannikondirundhe
2: I was preaching in the meeting
1: ellaadherku elumbi saatchi sonna
2: everyone
1: neenga engatta pesala na na innikku settu poirpen
2: if you are not talk with me I would have died.
1: Naale maasala 5 lakh adikka mandi aandu kruve seidha
2: hallelujah he closed all the debts
1: en kanmana living god sabha viswasiye neenga naanu aaradhikkira yesu
2: வெளிச்சம்
1: உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்
2: மேலாக்குவார்
1: யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்
2: whoever rejected you whoever criticized you before them the lord will lift up your head
1: hallelujah overall the வார்த்தையாகிய கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க
2: just confess the word every day
1: அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்
2: and let them hear the word
1: உன் இருதயத்தை விசுவாசிக்கட்டும்
2: let your heart believe
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும்
2: it will change your life
1: hallelujah
2: Hallelujah.
1: வியாதி வந்துருச்சா?
2: Any sickness come?
1: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
2: The sickness will come will not come to my tabernacle.
1: பின்னாடி இருக்கிறவங்க ஹிந்தி காரங்க மாதிரி கேக்குறீங்க. பின்னாடி இருக்கிறவங்க கேக்குதா?
2: Any you are like Hindi.
1: வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பனுக்கு
2: the wicked
1: தழும்புகளால
2: no evil will come to me.
1: வார்த்தை அனுப்பி
2: by the word by the stripes
1: ஆமா
2: I am healed.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லணும் காலையில கண் விழிக்கும் போது
2: when you wake up
1: mogatha kuda kaluvana
2: you need not even wash your face
1: yesu mogatha paarara idhe paakrara
2: the lord is watching
1: solunga yesu mogatha paara idhe paakraranga
2: your heart or face
1: idhe paakrara la ena mogam kalara nathula mind maaridum
2: when you wash your face your mind may change
1: idli uthlama dosa uthlama
2: whether we make idli or
1: dosa chutney vekkalama sambar vekkalama
2: or chutney or sambar
1: ivungala paakalama avungala paakalama
2: shall we meet them or
1: தூங்கியது முதல் வார்த்தை
2: the first word
1: ஆண்டவரே
2: lord
1: இயேசுவே
2: jesus
1: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாதே
2: sickness should not come to my tabernacle at all
1: வாத வரமானிக்கு
2: will you get it
1: சத்தமா சொல்லுங்க வாத வரமா
2: loudly say will it
1: வரமா வராதா
2: whether it comes or not
1: covid 19 வரமா
2: any covid will come
1: வரமா வராதாங்க
2: will it come or not
1: வராது
2: won't come
1: chicken குனியா வரமா
2: chicken குனியா will it come
1: வருமாறதா
2: will it come or not
1: chicken koniya na mutton koniya kuda varadhu ungalukku
2: even mutton koniya nothing will come
1: over naal solunga
2: alleya tell that
1: 1947 varshathile
2: 1947
1: enga appa yesu christuvai sonda rakshara aithukondar
2: my father accepted the lord jesus christ as his savior
1: appo nareya sthapanam kediyadu
2: not much organizations
1: rigby thora katta thoran vellakar thorangi vandanga
2: the
1: ayya theriyum nenikiren
2: past must be knowing
1: ama avanga vandu tamila kattittu vandu oodiyam pannanga
2: they came and did the ministry
1: enga appa avaroda sendu oodiyathu kadandu ponaare
2: my father went with them
1: enga appa kuda ponna anna thambi la
2: my brothers with my father
1: christavan aitan solli engala pirichu vechitaanga
2: they just separated my
1: sottu kudukala
2: they did not give properties
1: naanga romba edaya irundhom
2: we were very poor
1: enga chithappa perippala romba vasathiya irundhaanga
2: my all other brothers
1: ala yelmaila aandavar engaloda irundhar
2: but the lord was with us
1: hallelujah
2: hallelujah
1: அப்போ எங்க அக்கா ஒண்ணு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க
2: மை சிஸ்டர் பிகேம் ஜட்ஜ் இன் தி ஹைகோர்ட்
1: நாலு போலீஸ்காரன் இருப்பான் துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்
2: போலீஸ்மேன் நார்மலி
1: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க
2: தே வில் நாட் கிவ் வாட்டர்
1: சி விரட்டுவாங்க அது போல
2: தே ஜஸ்ட் லிஃப்ட் தே
1: மதிகாத வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க
2: I never went that side.
1: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது.
2: Suddenly I got the phone call.
1: அக்காக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு.
2: Father got blood cancer.
1: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
2: They admitted in Adayar hospital.
1: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
2: He live only for 3 years.
1: என்னதா நம்மள வெறுத்தாலும் என்னதா வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
2: My own our born blood.
1: கடைசியா ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வரலாம்னு போனேன்.
2: I just went.
1: இந்த அம்மா ஹீமோதெரபி பண்ணி முடியலாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
2: Without hair and she was sitting.
1: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
2: போறேன். I just called her my sister.
1: இது 3 மாசத்துல சாவ போது.
2: It was going to die in 3
1: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
2: No head weight is not at gone.
1: மருந்து மாத்திரை கைவிட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
2: Medicines were taken.
1: டாக்டர் கைவிட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
2: The doctors did not see.
1: டாக்டர் உனக்கு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல.
2: Only 3 months given.
1: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
2: I said a word.
1: என்ன தெரியுமா சொன்னேன்?
2: What did I say?
1: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். Hallelujah.
2: Big doctor the Lord Jesus.
1: அப்பதான் யார் அந்த டாக்டர்னு கேட்டாங்க.
2: He asked who is that.
1: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
2: That is that Jesus Christ is the Lord.
1: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணாக்கான்னு கேட்டேன்.
2: I asked whether I should pray.
1: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
2: She knelt down.
1: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
2: And if you believe me, you can.
1: நான் சொல்ல போற வார்த்தையை சொல்லு.
2: Just tell the word.
1: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
2: The Lord Jesus Christ.
1: உன் கையெழுத்து உன் தலைமலவை.
2: இப்ப
1: சொல்லு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
2: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
1: இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு.
2: I have accepted the Lord Jesus as my own savior.
1: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதி கிடமில்லை.
2: No cancer.
1: The cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்.
2: I will swallow the death.
1: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்.
2: Again I will leave.
1: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்.
2: Again I enter into my house.
1: திரும்பமாய் சமுதாயத்துக்குள்ள போவேன்.
2: Again I enter into the
1: செஞ்சுதான் பாருக்கா சொன்னேன் ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் ஆண்டோர் பேசுவாரானால், என் ஆண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த காலவெல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்டு வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பளம் என்று
2: சொல்லுங்க.
1: வல்லமுண்டு. அந்த ரத்தத்தை
2: ஊற்றுகிறேன்.
1: எல்லா விதமான பலவீனங்கள்
2: சுகர்
1: அல்சர் வியாதிகள் விலகுவதாக, தைராய்டு வியாதிகள் விலகுவதாக. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க?
2: How many of you believe the Lord's name?
1: இந்த காலவேல வந்தபடி எல்ல ஒரு பலவீனத்தோட இல்ல பலத்தோட நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா.
2: We will go with all
1: ஏ தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல.
2: Nothing will be
1: அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போது right now கர்த்தருடைய வார்த்தையால விடுதலை.
2: Be delivered by the Lord's word.
1: ஹல்லேலூயா. பொல்லா பெணுக்க சத்தமா சொல்லுங்க, பொல்லா பெணுக்கு
2: no wicked will happen.
1: பொல்லா புனரஞ்ச உலகங்க அது,
2: nothing will happen.
1: நாம் வாழ்கிற உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
2: Do you know which is the great?
1: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சிராய்ப்பு இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
2: தான்.
1: Accident.
2: Accidents.
1: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம
2: போறான்?
1: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
2: நடக்குது.
1: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன் போட்டுமாங்களா? போன மாசம் புளியாந்தோப்புல தான் ஒரு திருட காதோடு விட்டு
2: போயிட்டான.
1: ஒரு திருட காதோடு விட்டு
2: போயிட்டு cut the ear and took the
1: adhu eppadi pastor oru savaran poda mudiyenu kekkringala?
2: How do you put one?
1: modhalla oru kuthu bugumang kuthu mari 12 kuthu oru amma kaadu fulla kuthu magide thirida paathukura rendu kaadu thevala ore kaadu podana vettu maidiran.
2: He just cut one ear and took off.
1: Chennai la KK Nagar nu area irukku.
2: There is KK Nagar.

0: sleeping.
1: அத்தனால செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
0: And with she is putting column without any chain.
1: அதே ரெண்டு திருடம் வந்தானா.
0: The same thieves came.
1: வந்து அந்த மாமிய கூட்டி ஒரே அடி.
0: She put the
1: ஒரே அடி அடிச்சு இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன். அவ்வளவுதான் இந்த நீ போட்டு இந்த செயின் முகத்திலே விட்டு போயிட்டானா. ஏன் சொல்லுங்க?
0: Throw net on the face.
1: ஏன் சொல்லுங்க? Covering ராகா.
0: Covering jewel.
1: நான் சொல்வேன் நீ கோல்ட் போட்டாலும் பொல்லா போறோம், கவரிங் போட்டாலும் பொல்லா போறோம்.
0: Whatever you put and there will be evil.
1: அவர் இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாயிட்டோம். ஹல்லேலூயா.
0: Healed by the stripes. உங்க
1: பலவீனத்தை என் பலவீனத்தை.
0: பக்கத்தில்
1: ஆயிரம் பேரும் வளர் பகுதி அதனை. ஆமா, சர்ச்சில் வந்தா தான் எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம் தீரம் சூரம்லாம்? எங்கதான் இருக்கும் சர்ச்சில்? வீட்டுக்கு போனா கேஸ்ல போன பலூன் மாதிரி ஆயிடும்.
0: And when you go home you will become very
1: ordinary. நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உடைய மெம்பரா இருந்தீங்கன்னா.
0: The church of the living god members you are.
1: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
0: And you open your door in the morning.
1: வாசல்ல வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலம என்ன?
0: And if we put the lemon and roll it down, what will happen?
1: அந்த எலுமிச்சை பழம் எப்படி உண்ணு வந்ததோ சர்ச்சுக்கு உண்ணு. பாஸ்டர் என்ன சூனியம் வச்சாங்க? பாஸ்டர்
0: பாஸ்டர் they put witchcraft against me.
1: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
0: Can you take lemon juice with the same lemon?
1: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
0: Can you do that?
1: முடியுமா முடியாதாங்க?
0: Can you do it or not?
1: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாமா?
0: Shall we keep one test for that sister?
1: நீங்கள யார் இந்த சர்ச்சில?
0: Who are you in the church?
1: நீங்கள யார்?
0: Who are you?
1: சத்தமா சொல்லுங்க பாலா.
0: Loudly.
1: விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்கள அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
0: Who are you in the church of the living God?
1: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்கள யார்? அது செட் ஆகாது. கை வைங்களா. எல்லாரும் இப்படி கை வைங்க. எல்லாரும் வைங்க.
0: You have
1: பக்கத்துல இருக்கறங்களா? நான் ஒரு டான் சொல்லுங்க.
0: Just say don to other one.
1: நான் ஒரு ரவுடி. நீங்க சொல்ல நான் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க.
0: I am also don.
1: ஜனங்கள அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் மூக்க பக்கற ரவுடிலா இருக்கணும். பிரச்சனைன்ற மூக்க பக்கற ரவுடிலா இருக்கணும். வியாதின்ற மூக்க பக்கற ரவுடிலா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
0: The devil should tremble before you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்னேன்.
0: I was standing in the post office.
1: ஒரு அம்மா வந்தது.
0: One lady came.
1: Sir, இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
0: Please fill up this money order form.
1: ஏமா எனக்கு தமிழ்லாம் ஒழுங்கா வராது.
0: I don't know.
1: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவோமான.
0: I write in English.
1: பரவாயில்ல சார், தப்பு தப்பாவது எழுதி கொடு சார்.
0: You write somehow.
1: நீ தான் லூசா மணி. லூசா நீ?
0: Are you loose?
1: தப்பு தப்பா எழுதினா எப்படி மணி ஆர்டர்ஸ் போய் சேரும்?
0: And well, how it goes?
1: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிற சார்.
0: I can correct.
1: இது நம்ம எச்சம் போலயே நான் ஸ்டூடண்ட் மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிதான்.
0: She wants to do the correct.
1: உலகத்திலே ஃபார்ம் கூட ஃபில் அப் பண்ண தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளு சொன்னா அதை காட்டில அவமானம் அந்த உலகத்துல இல்ல.
0: It is a great shame and we don't.
1: நான் போன் வரட்டேன். போவே மாட்டேன் சார். ஏதி குடு பரண்டது என்ன போட்டு.
0: And she kept on asking to.
1: சரி, நான் அரை மணி நேரத்துக்கு அது எழுதி கொடுத்துட்டேன்.
0: I have written it.
1: மா நீ தூரமா போய் கரெக்ஷன் பண்ணி அப்படியே போயிடு.
0: Just correct it and go.
1: என்கிட்ட வராத என்ன?
0: Don't come back.
1: 800 ரூபாய் மணி ஆர்டர்.
0: 800 ரூபீஸ்.
1: ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது.
0: And 7 times.
1: ஆமா. ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது. பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
0: And she got the bill back.
1: என்கிட்ட நேரா வந்தது.
0: She came back.
1: சார் அப்படிஞ்சு.
0: She said sir.
1: என்னமா வேணும் அப்படிங்க கேட்டேன்.
0: I asked what do you want.
1: எனக்கு ஏது தெரியும் சார் அப்படிஞ்சு.
0: I cannot write.
1: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
0: I got angry.
1: உனக்கு ஏது தெரியும்? ஏது வேண்டியதுனமா?
0: Then you have to write.
1: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணான்னு கேட்டேன்.
0: Why do you?
1: இல்ல சார், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார், எங்க வீட்டுக்கு சூனிய வச்சிட்டாங்க சார்.
0: They put the witchcraft in my house.
1: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
0: Many died.
1: வீடு வாசல்லாம் வித்துட்டேன்.
0: I just lost all my
1: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது.
0: All my children are
1: அடுத்த வேலை சாப்பாடு இல்ல.
0: No food.
1: நல்ல துணிமணி இல்ல.
0: No dress.
1: என் வயிறெல்லாம் பத்தி எரிதியா.
0: It is burning.
1: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ.
0: Whatever.
1: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ.
0: Whatever.
1: என் குடும்பம் எப்படி பிச்செடுக்குதோ.
0: Whatever this.
1: அது போல என் சூனிய வச்ச குடும்பம் பிச்செடுக்கணும், நடுத்தல நிக்கணும். அந்த குடும்பத்துக்கு சாவு வரணும்.
0: That family should die.
1: அதுதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு
0: that is the ஏர்வாடி பாய்
1: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றாங்க அந்த
0: she sends 800 rupees money order
1: சூனியம்

0: அனுபவம் 800 ரூபாயை
1: 800 rupees for witchcraft.
0: நான் சொன்னேன் மா,
1: I said
0: boy க்கு நான் அனுப்பு, girl க்கு நான் அனுப்பு.
1: You sent boy or girl?
0: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சமாதானம் கேட்டேன்.
1: And I
0: இல்ல சார், அவங்க என்ன காட்டல பெரிய மந்திரவாதி அண்ணா போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்.
1: That witchcraft came back again, she said.
0: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மந்தம்.
1: What is the relationship
0: between? திரும்பி வரும் பட்சத்துல
1: when it comes back,
0: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
1: Then it will be affected.
0: என் ஒய்ஃப் பண்ண போய் சொன்னாங்க, ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு
1: எடுத்துன்னு வர்றீங்க. நான்
0: சொன்னேன் அந்த அம்மாவை பார்த்து,
1: I said to her,
0: ஏங்கடே நீ மோதிரியா?
1: Are you hitting me?
0: இப்போ சொல்ற இந்த மந்திரம் உனக்கு போவாது.
1: And the witchcraft,
0: இந்த மந்திரம் எனக்கு வராது.
1: It won't come to me.
0: எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்.
1: The Lord Jesus is greater than anything.
0: இந்த மந்திரத்தை அப்படியே உனக்கு திருப்புறேன்.
1: I just
0: அடிக்கடி பார்ப்பேன் அந்த அம்மாவை, இன்ன வரைக்கும் பார்க்கறேன்.
1: I looked at her.
0: மூணாவதாக இஸ்ரவேல் ஜனங்க ஒரே லைன்ல சொல்லி முடிக்க, கானானுக்கு போவாங்க. எகிப்துல இருந்து கடந்து
1: இஸ்ரவேலைட்ஸ் வென்ட் டு கானன் ஃப்ரம் எகிப்ட்.
0: அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பறவை இருப்பான்.
1: எவ்ரிவேர் தி ஜெயன்ட்ஸ் வில் பி தேர்.
0: இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி போய் தடை பண்ணுவான்.
1: அண்ட் தே வில் ஸ்டாப் இஸ்ரவேலைட்ஸ்.
0: வழிபறி செய்வான்.
1: அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக
0: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தடைகள்
1: உடைக்கப்படுவதாக.
0: பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தடைகள் காலவில் உடைக்கப்படுவதாக.
1: All the childless things be broken.
0: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல?
1: You may not have own house.
0: நல்லா கை தூங்க போலாம்.
1: You can raise your
0: வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கை தூங்க.
1: Those who are in rented
0: house. சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆதுனா பண்ணலாம். ஒரு வீடு வேணும் நம்மளுக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா?
1: Need to need 800 square feet house.
0: வேணுமா வேணவாங்க?
1: Do you need or not?
0: இது யார் படைச்ச பூமி?
1: And who created this earth?
0: யார் படைச்ச பூமி? இல்ல சத்தமா சொல்லுங்க பாரு.
1: Who created?
0: யார் படைச்ச பூமி?
1: Who created this earth?
0: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
1: Anybody said my father created?
0: அம்மா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
1: And you would have built long.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்றேன், நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
1: The father's earth, it belongs to us.
0: வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டு கிருபை செய்வாராக.
1: May the Lord.
0: நல்ல வேலைகள் கட்டுக்க ஆண்டு கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டு கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக.
1: நாலாவதாக,
0: Fourthly, கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
1: The Canaan belongs to who?
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
1: It for the children of God.
0: யார் தெரியுமா இருப்பா?
1: Who are they?
0: ராட்சதர் இருப்பாங்க.
1: The giants used to live.
0: இதுல இருந்து என்ன தெரியுதுனா,
1: what we know,
0: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
1: And whatever we want to enjoy, we have to enjoy.
0: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை
1: we have to eat our hands.
0: ஆமா, நம்ம கைகளின் நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்காரன் சாப்பிடுப்பா.
1: The medical shop owner will be
0: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
1: Others will be.
0: ஆமா, பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
1: They say bypass surgery.
0: ஹார்ட் மட்டும் இல்ல, டெபாசிட் சேர்த்துதான் பைபாஸ் சர்ஜரி.
1: They take all our deposits.
0: சில குடும்பத்துல அட்வகேட் சாப்பிடுவான்.
1: The advocates may eat.
0: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
1: And others may be eating.
0: புரியுற மாதிரி சொல்லவா? புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க.
1: For the understanding.
0: நல்ல வாயை சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன், அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும். நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா மைக் கொடுக்க போறேன்.
1: Only one verse please.
0: எரேமியா 20 அதிகாரம்.
1: Jeremiah 20.
0: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
1: Jeremiah 20.
0: எடுத்தாச்சா? 11வது வசனம்.
1: was.
0: வேற என்ன வாசிங்க? எரேமியா 20:11.
1: Jeremiah 20:11.
0: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? இயேசு எப்படி இருக்கிறார் நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்கிறார் நம்மளோட?
1: How the Lord is with you.
0: எப்படி இருக்காரு?
1: Mighty terrible one.
0: எப்படி இருக்காரா?
1: Mighty terrible.
0: பராக்கிரமசாலி.
1: Mighty terrible one.
0: இப்போ வேகமாகுதா? அந்த மூணு பசங்களை அலறிட்டானுங்க பாருங்க.
1: The three.
0: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
1: Giants are strong.
0: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமுள்ளதா?
1: All the worries, all the
0: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமுள்ளதா?
1: All the reproaches, shame, all
0: வியாதி பராக்கிரமுள்ளதா?
1: The sickness is also giant.
0: கடன் பிரச்சனை பராக்கிரமுள்ளதா?
1: The debt giant.
0: பில்லிசனி கட்டுகள் பராக்கிரமுள்ளதா?
1: Witchcraft, the giant.
0: தடைகள் பராக்கிரமுள்ளதா?
1: And all the barriers are giant.
0: இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமுள்ளதா?
1: The natural disaster.
0: COVID-19 பராக்கிரமுள்ளதா?
1: COVID-19.
0: சுனாமி பராக்கிரமுள்ளதா?
1: சுனாமி.
0: ஆனா இவைகளை காட்டிலும்
1: நீ
0: நான் மாறாதிருக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவரல்ல, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
1: The mighty terrible one.
0: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் பீ வித்
0: யூ. உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் ஜீசஸ்
0: உங்களால் ராட்சசங்களை வீழ்த்த முடியும், அரக்கங்களை வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே,
1: யூ கேன் ரீட்.
0: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போம்.
1: லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட்
0: நன்றி தேவபனே. இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியிருக்க நன்றி தப்ப. சோத்ரம் சோத்ரம் ஐயா. நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த கால வேலை கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்னை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பொத்தல் பையில போடுவது போல உணர்கிறேன். என் கண்மான கத்திரிய பிள்ளைய, என் கண்மான தேவ சனமே, நீ மனவாட்டியாக சபையில நீ அங்கத்தனராய் இருக்கிறாய். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகம் நம்மளுக்கு சதம் இல்ல. இந்த சபை மனவாட்டியாக சபை. நல்ல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் வைத்திருக்கிறார். நல்ல தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ சில அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவால நடத்தப்படுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காய் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான கத்திர ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, இருதயமாகி ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க. ஆண்டர் எப்படி ஒரு வீட்டை தரமாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்யற சக்தி இந்த கால வேலை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்யற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.